இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 30, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 5 நாள், ஜூலை மாதம் 21 தேதி செவ்வாய்க்கிழமை. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலைன் 102.5, ஏற்காடு பண்பலைன் 103.7 மேட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மேட்ஸ் நேரம் காலை 6 மணி. நேயர்கள் கேட்கலாம்.

குரலோசை அவா அறுத்தல் 37 அதிகாரம் முதல் குரட்பா.

எல்லா உயிருக்கும் எக்காலத்திலும் பிறவி என்னும் துன்பத்தை தருகின்றதான வித்து அவா என்பதுதான் என்று ஆன்றோர் கூறுவர்.

0: நாளோசை கேட்டீர்கள்.
1: நேயர்கள் கேட்கலாம் இன்று நம் பண்பலையில் வளம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல். ஆர்ப்பத்திற்கு இணைத்தானோம் நல்லவை கேட்க வழங்குகிறார் விஸ்வநாதன் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இன்று பங்கேற்கும் மழலை கே அபினாஸ்ரீ. 7:00 காலை வணக்கம். இதில் தர்மபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நால்வளர், தர்மபுரி அரசு பட்டுக்கூடு விலை நிலவரம், தர்மபுரி உழவர் சந்தை காய்கனி விலை நிலவரம், தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிதினிதா என கேட்கலாம். 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷச்சாரல், 8:00 தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்பு நாள் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை, 8:30 தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9:00 தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது, 9:05 வானலையில் வசந்தம். இன்று சதுரங்கம் என்னும் தலைப்பில், 10:00 தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை, 11:00 தர்மபுரி இனிமை சேமியா மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 பூவே பெண் பூவே, 12:00 நிகழ்ச்சி நிரல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 புதிய தடம், தர்மபுரி உத்தனூர் நாடக கலைஞர் வி பூபதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 12:50 அறிவிப்புகள் சூழல் கப்பம் மெலிசை ஆகியன கேட்கலாம், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தர்மபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 2:00 விவசாய அரங்கம் உழவர்களுக்கான அறிவிப்புகள், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் செல்வராஜ் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம், 2:30 பூங்கொத்து, 3:00 கட்சவியில் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேடும் வினாக்கள், 5:00 டாக்டர் தீபக் நியூபான் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன், 5:05 மாலை தென்றல், 6:00 தர்மபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமுறு திருக்கோவில், 6:10 இசை மின்னல், 6:30 வானிலை செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரைசை, 7:10 மாவட்ட செய்தி மலர், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் வாழை சாகுபடி எம் தண்டா பகுதியை சார்ந்த எம் தன்ராசு அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 8:00 இளந்தென்றல் என்பாட்டு எசப்பாட்டு என்னும் தலைப்பில், 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும், 8:45 நாடாளுமன்றத்தில் இன்று, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் தொடர்ந்து ஸ்பாட்லைட், 9:30 இடைவிடாத இசைமழை, 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர பதிவுகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். நேயர்கள் இதுவரை இன்று நம் பண்பலையில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஆம், இத்தகையவர் என்று நட்பினை புனைந்து கூறின் அது நட்புக்கு இழுக்காம் என்பது விளக்கம். எவ்வளவு நுட்பம், எவ்வளவு மென்மை! ஒரு மயிலிறக வருடல், தென்றலின் இதத்திற்கு ஒப்பானது இவை. வாழ்வின் அன்றாட நிகழ்களோடு பொருத்தி பார்த்தால் முன்னர் தந்த விளக்கங்களையும் உரைகளையும் தாண்டி வண்ண வண்ணமாய்த் தென்படும் வாழ்வியல் நெறிகள் புத்தம் புதிதாய் மிளிரும். மனிதனின் தேடல் என்பது மற்றவர்களை தேடுவதன்று, அவர்களை தேடுவது, தமது மறுபதிப்பைத்தான் தேடுவது. தாங்கள் விரும்புவது தாம் முழுமையடையத்தான், எல்லோராலும் எல்லாம் முடியும் என்பதுதான் உண்மை. இது மறுபரிசீலனைக்கு இடமில்லை, அது ஏற்கனவே இருப்பதுதான். தேடிக் கண்டடைவதில்தான் சுவாரஸ்யம் இருக்கிறது. மலையால் நீரை தேக்கி வைத்திருக்க முடியுமா? ஆனால் ஏரியால் முடியும். எதுவும் எங்கும் போய்விடவில்லை, தண்ணீர் ஓரிடத்தில் ஓய்வெடுக்கிறது அவ்வளவே. 1330 குரட்பாக்களிலும் இவற்றைச் சொல்லிப் போயிருக்கிறார் எம் குலமுதல்வன். இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். நல்லுறையில் சிறிது பெரிது என்பதில்லை, உணர்தல் முக்கியம், அது பெருமை தரும். நல்லுரை கேட்க இனிமை தரும், இது வாழ்தலின் பெருமை. இந்த புவிதனில் வாழும் மரங்களும் இன்ப நறுமலர் பூஞ்செடிகளும் அந்த மரங்களைச் சூழ்ந்த கொடிகளும் ஔடத மூலிகை பூண்டு புல் யாவையும் எந்த தொழில் செய்து வாழ்வனவோ என்பார் பாரதி. அலைகளைச் சொல்லி பிரயோஜனமில்லை, கடல் இருக்கின்றவர் என்பார் நகுலன். நினைவு ஊர்ந்து செல்கிறது, பார்க்கவும் பயமாக இருக்கிறது, பார்க்காமல் இருக்கவும் முடியவில்லை என்று மீண்டும் கூறுவார் நகிலன். வாழ்வின் சூட்சமம் இது, வாழ்வின் நீட்சிக்கான சூத்திரம் இது, வாழ்தல் என்பதே இதுதான். காலை பொழுதினிலே கண்விழித்து மேனிலை மேல் மேலைச் சுடர்வானை நோக்கி நின்றோம் விண்ணகத்தே என்பது மகாகவி பாரதியின் வாக்கு. மீண்டும் சொல்வோம், காலை காட்சிகள் தூய்மையானவை, தூசிகள் பூசிக்கொள்ளாதவை. அப்பொழுது உதிக்கும் சிந்தனைகளும் தூய்மையானவை, வண்ணம் பூசிக்கொள்ளாதவை. அவை மேன்மையானவர்களின் சொற்களைப் போல நன்முத்துக்களை மட்டும் இழுத்து அணி செய்வோம். இப்பூமியில் எல்லாமே நல்லவனவாகவே இருக்கின்றன, எல்லாமே கொட்டி கிடக்கின்றன. ஒரு பெரிய குவியிலிருந்து எப்படி பிரித்து காண்பது? நாம் மனதை திறந்து வைத்து கொண்டு அகல கண்களால் பார்க்க பழக வேண்டும் அவ்வளவே. சான்றோர் கண்மை, அவர்களோடு ஒட்டிய உறவு, அவர்களின் சொல் நம்மை மூடியிருக்கும் புகைமூட்டத்தை அகற்றிவிடும். உண்மையில் இவ்வுலகம் ஞானவான்களால் தான் நிரப்பப்பட்டிருக்கிறது. உலக வாழ்க்கையின் நுட்பங்கள் தேரவும் ஓது பற்பல நூல்கள் கற்கவும் இங்கு சீருடைய நாற்றிசை நாடுகள் யாவும் சென்று புதுமை குணர்ந்திங்கு சேர்க்க விலகி வீட்டிலோர் பொந்திலே வளர்வதை வீரப்பெண்கள் விரைவில் ஒழிப்பாராம். பெண்களின் கும்மி அவருக்கு குதூகலம் தந்தது, சொற்கள் ஆண்களுக்குமானவையே. அருளுக்கும் அன்பிற்கும் கோயிலாய் என் நெஞ்சில் குடியேறி பயிர்க்கு மழையாயிருக்கின்றீர், உமை தேடுவேன் என்று தன்னுடைய குரு நிவேதிதாவை போடுகிறான் பாரதி. உமது மனம் நிறைந்ததான பூமி மற்றும் விண்ணுலகம் இரண்டியுமே நாங்கள் அறிவோம். ஒளி பொருந்திய இயற்கையே, நீ மட்டும் மேலான உலகை அறிவாய். இந்த பூமியில் நடந்து இருப்பிடமாக கொள்வதற்கு மனிதர்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறாய் இயற்கை அளித்த யாசகம். இதில் வாழ்வதை ஒரு திருவிழாவாக கொண்டாடி மகிழ வேண்டும். கண்களில் தெரியும் பொருளினை கைகள் அறிந்திட மாட்டாவோ? அட, மண்ணில் தெரியுது வானம், அது நம் வசப்படலாகாதோ என்று பேசுவான் பாரதி. கவிஞர் சொற்கள் வசீகரமானவை, வலிமையானவை, அவற்றை பேணுவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் நா விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:15. புலர்ந்து கொண்டிருக்கும் இந்த இனிய காலை பொழுது அனைவருக்கும் நல்லதாய் அமையட்டும். நேர்களே, பொங்கு பல சமயம் எனும் நதிகளெல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கி எங்கும் கங்கு கரை காணாத கடலே, எங்கும் கண்ணாக காண்கின்ற

0: நேரம் காலை 6 மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள்.
2: இணையர் இவரமுக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புலனும் நட்பு என்பார் குலமுதல்வன் வள்ளுவன். எமக்கு இவர் இத்தகையவர், இவர்க்கு

கதியே. அன்பர் தங்க நிழல் பரப்பியெல்லாம் பரப்பி மயல் சோடையெல்லாம் தணிக்கின்ற தருவே பூந்தடமே ஞான செங்கமுத மலர வரும் அதியே. எல்லாம் செய்ய வல்ல கடவுளே தேவதேவே. இறைவனை பாடுகிறார் வள்ளல் பெருமான். வரைபொருளாயிருக்கும் இறைவனை இசைப்பாக்களால் வணங்கும் நேரம் இது. அழகான இந்த இனிமையான காலை பொழுதில் கேட்க இருக்கிறோம் நேர்களே, இது பக்தி மாலை. எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருங்கள், எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை அழகாக்குகிறது என்கிறது கீதை. கேட்க இருக்கும் பாடல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில்.

0: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
1: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
2: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
3: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
4: நேரம் 6:22. புலர்ந்து கொண்டிருக்கும் இந்த இனிமையான காலை பொழுது இறைவனை மனதால் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். நேர்களே, மனதிற்கு அமைதி தரும் பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மண்ணில் உள்ள மனிதர்களை நீங்கள் நேசித்தால் விண்ணிலுள்ள இறைவன் உங்களை நேசிப்பார் என்கிறது திருக்குறான். கேட்க இருக்கும் பாடல் நாகூர் E.M். ஹனீஃபா குரலில்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா ட்ரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
3: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் BE சேர்ந்திடும் வாய்ப்பு, உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10 மற்றும் 12 மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
4: 6:28, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பக்தி மாலையில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. எங்கள் ஆண்டவராகிய தேவனிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்கிறது திரு விவிலியம். கேட்க இருக்கும் பாடல் சாரா நவரோச்சி குரலில்.

0: நிறைவு பெறுகிறது பக்தி மாலை நிகழ்ச்சி. நேர்களே, பக்தி மாலை ஒழித்த அனைத்து இடங்களிலும் எல்லா நலமும் வளமும் பெருகட்டும். நேர்களே, நேரம் காலை 6:35.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை முறையில் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் வெள்ளை ஈ கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் குறித்து மேனாள் வேளாண்மை உதவி இயக்குநர் என் மதுபாலன் அவர்கள் வழங்கும் தகவல்களை

0: கேட்கலாம்.
1: அன்பார்ந்த இயற்கை விவசாய பெருமக்களே, இந்த இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் எனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று நமது பகுதியில் பயிரிட்டிருக்கும் காய்கறி பயிர்களான வெண்டை, மிளகாய், கத்திரி, தக்காளி, அது இல்லாமல் மரவள்ளி மற்றும் பருத்தி செடிகளில் நிறைய சாறு உறிஞ்சும் பூச்சிகளும் தாக்கம் அதிகமாக இருக்குதுங்க. இதை எப்படிங்க கட்டுப்படுத்துறது, இயற்கை முறையில் இதை எப்படி கட்டுப்படுத்துறது என்று நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளுடைய தாக்கத்தினால செடி எப்படி தெரியுமா இருக்கும், இலைகள் கசங்கிய தோற்றத்திலையும் பூக்கள் பூக்கும் செடிகள் பெரும்பாலும் பூக்காமையும் செடிகள் பெருகாமையும் இருக்கிற நிலையுமே பார்க்கலாங்க. இதனால செடியை பார்க்கிறப்போ விவசாயினுடைய முகம் வந்து வாடி காணப்படும். செடியும் வாடும், விவசாயியின் முகமும் வாடும். இதற்கு காரணம் சாறு உறிஞ்சி பூச்சி தாங்க. இந்த சாறு உறிஞ்சி பூச்சிய கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா அதிகமா பாதிக்கப்பட்டு வைரஸ் நோய் உண்டாகி அதனால நிறைய பிரச்சனைகள் ஒன்னின் பின் ஒன்னாக வந்துருங்க. இது இதை கட்டுப்படுத்துறதுக்கு நான் சொன்ன பயிரான வெண்டை, மிளகாய், கத்திரி, தக்காளி, மரவள்ளி, பருத்தி போன்றவற்றில் வந்து 7 நாளைக்கு ஒரு முறையோ இல்லைன்னா 10 நாளைக்கு ஒரு முறையோ நான் சொல்லக்கூடிய இந்த ரசாயன திரவங்களை செலவு கம்மிங்க, நீங்களே உங்க வீட்டுல தயார் செய்து அதை அழகா செடிகள் மேல மாலை நேரத்துல தெளிக்கலாங்க. என்னென்ன? 1, 5 இலை கசாயம். 5 இலை கசாயம் எப்படி தயார் பண்றதுன்னு தெரியும் உங்களுக்கு. 2, 10 இலை கசாயம். 3, அக்னி அஸ்திரம். 4, கற்பூர கரைசல். 5, கருவேல மரப்பட்டை கரைசல். 6, வெள்ளை வேல மரப்பட்டை கரைசல். இந்த 6 நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஏதேனும் 1 இந்த 6, அதாவது 5 இலை கசாயம், 10 இலை கசாயம், அக்னி அஸ்திரம், கற்பூர கரைசல், கருவேல மரப்பட்டை கரைசல், வெள்ளை வேல மரப்பட்டை கரைசல், இதுல ஏதாச்சும் உரை வச்சிருந்தீங்கன்னா உங்க பயிரினுடைய, இப்ப வெண்டனா அதனுடைய லைஃப் ஸ்பேன் வந்து 70 நாள், 10 முறை இது கண்டிப்பா தெளிச்சிட்டு வரணுங்க. இதே கத்திரியா இருந்தா 3 மாசம் 4 மாசம், அப்போ 10 நாளைக்கு ஒரு டைம் இப்படி கணக்கு போட்டீங்கன்னா 9 முறை கண்டிப்பா அடிக்கணுங்க. இப்படி கரைசல வந்து கிடைக்கிற உபபொருளோட கரை ஏதாவது ஒரு கரைசலை கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த நோயை வந்து நம்ம கொடுத்து கட்டுப்படுத்திடலாங்க. பொதுவா இந்த கரைசலை வந்து 4 மணிக்கு மேல தெளிப்பது ரொம்ப நல்லதுங்க. தெளிக்கும் போது அளவான தண்ணீரோட கலந்து தெளிப்பது ரொம்ப நல்லதுங்க. அளவுகளை குறைச்சி செய்யும் போதோ இல்லது கலக்கும் போது குறைவாக குறைச்சி அடிச்சிங்கன்னா அந்த பலன் கிடைக்காம போயிடுங்க. பூச்சி மற்றும் நோய்களை தடுக்க ஆரம்பம் முதலே சீரான இடைவெளியில் பயிர் முடியும் வரை தொடர்ந்து இந்த கரைசலை கொடுப்பது இது ரொம்ப நல்லதுங்க. உடனடியா இந்த பூச்சை வந்து நம்ம சாறு உறிஞ்ச பூச்சை உடனடியா கட்டுப்படுத்த முடியாதுங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்படுத்திடலாங்க. அதுக்குதான் நான் சொல்றேன், வாரம் 1 முறை இல்லைன்னா 10 நாளைக்கு 1 முறை, அந்த செடியினுடைய வாழ்நாள் முழுவதும் இன்டர்வல்ல 7 நாள் 1 முறையோ 10 நாளைக்கு 1 முறையோ மாத்தி மாத்தி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா 1 முறை 5 இலை கசாயம் கொடுக்கலாம், இன்னொரு முறை 10 இலை கசாயம் கொடுக்கலாம், இதுக்கு அடுத்த முறையா கற்பூர கரைசல் கொடுக்கலாம், அக்னி அஸ்திரம் 1 முறை கொடுக்கலாம், 1 முறை வந்து கருவேலப்பட்ட மர கரைசலையும் கொடுக்கலாங்க. இப்படி கொடுத்துட்டு வந்தோம்னா நிச்சயமா இந்த தத்து பூச்சி வந்து நம்ம கண்டிப்பா சாறு உறிஞ்சும் பூச்சிகளையும் மற்ற இதர பூச்சிகளையும் நம்ம நல்லா கட்டுப்படுத்திடலாங்க. ஆகவே தான் இதை தயார் பண்றதுக்கு மேலே சொன்ன அந்த 6 கரைசலையும் உங்க நிலத்துல நீங்க செலவில்லாம செய்வீங்கன்ற நம்பிக்கையோட இன்னொரு தொழில்நுட்பம் சொல்லி தராங்க. அதாவது தென்னை மரத்துல வந்து இப்ப நிறைய வெள்ளப்பூச்சி தாக்குதல் நிறைய இருக்குதுன்னு சொல்றாங்க. நிறைய இருக்குதுங்க, சொல்றது என்ன இருக்குது, அதை கட்டுப்படுத்துறதுக்கு மதுரை வேளாண்மை கல்லூரி பூச்சியியல் துறை ஊன் விழுங்கி உற்பத்தியை செஞ்சிருக்காங்க. அதாவது கிரைசோபெர்லா என்ற ஊன் விழுங்கி என்ற ஒரு பூச்சை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பூச்சியிற முட்டைய 1000 முட்டை அடங்கிய அட்டையை வந்து ₹300 விற்கிறாங்க. மேலும் 5000 முட்டை வாங்குவோருக்கு கூரியர் மூலமாகவும் சேவையை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த முட்டைய ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் 1000 முட்டைகளை வர பயன்படுத்தலாங்க. ஒரு ஏக்கருக்கு ஒரு அட்டை வாங்கி ₹300 ஒரு 1000 முட்டைகள் அடங்கிய ஒரு அட்டையை

0: வாங்கி நீங்க கட்டினீங்கன்னா இத வந்து நிச்சயமா இந்த வெள்ளை பூச்சி மேல இந்த முட்டையிலிருந்து புரிஞ்ச சின்ன புழுக்கள் போய் அந்த வெள்ளை பூச்சி வேலை போய் உட்காந்து அதை வளர விடாம செஞ்சிருங்க. ஆகவே தான் இந்த தொழில்நுட்பத்தை மதுரை வேளாண்மை பூச்சியியல் துறை செஞ்சிருக்கிறாங்க. அவங்கள நீங்க தொடர்பு கொள்ளணும்னா, ஏன்னா அது இங்க கிடைக்கிறது இல்லைங்க, இல்லைன்னா முடிஞ்ச இங்க நமது பாப்பாரப்பட்டி கேவிக்கேல கேட்டு பாருங்க, அவங்களும் இது மாதிரி தயார் பண்றாங்களா இல்லையான்னு. இல்லைன்னா 0452242959 நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா நிச்சயமா அவங்க இதை வந்து அனுப்பி வைப்பாங்க. அதாவது மதுரையினுடைய பின்கோடு வந்து 0452, அவங்களுடைய நம்பர் வந்து 242 295 6. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா இந்த வெள்ளையை கட்டுப்படுத்துறதுக்குரிய இந்த அட்டைகள், 1000 முட்டைகள் அடங்கிய அட்டைகளை வந்து ₹300 கொடுக்கறாங்க. நிறைய வாங்குறவங்க 5000 முட்டைகளுக்கு மேல, அதாவது 5 அட்டை, இந்த ஒரு அட்டையில வந்து குறைஞ்சபட்சம் 1000 முட்டைகள் இருக்குங்க. இந்த 1000 முட்டைகளே வந்து ஒரு ஏக்கராவுக்கு 2 அட்டை கட்டினா கூட ரொம்ப நல்லதுங்க. 2 அட்டைன்னா கூட ₹600 தான் ஆகுது. ஒரு பக்கம் மூலையிலயும் இன்னொரு எதிர்பக்கம் மூலையிலயும் நம்ம வந்து இந்த அட்டையை கட்டி விட்டுட்டோம்னா அவ்வளவு நல்லா இந்த வெள்ளை ஈக்களை வந்து வெள்ளை பூச்சிகளை வந்து நம்ம கட்டுப்படுத்திடலாம். இதை நீங்க செஞ்சு பார்க்கலாம் என கூறிக்கொண்டு, மேலும் இது போன்ற நல்ல தகவல்களை நாளை மற்றொரு தொழில்நுட்பத்தோட எடுத்து சொல்றாங்க. அதற்கு முன்பு இன்று ஏதேனும் கூறியதில் உங்களுக்கு ஐயம் இருந்தால் 9751565 21 என்ற தொலைபேசிக்கோ இல்ல வாட்ஸ்அப் நம்பருக்கோ நீங்கள் உங்களது ஐயத்தை தெளிவாக எழுதி கூறினீர்கள் என்றால் பதிலளிக்க காத்திருக்கிறேன்.
1: நேயர்கள், இதுவரை இயற்கை முறையில் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் வெள்ளை ஈ கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் குறித்து மேனாள் வேளாண்மை உதவி இயக்குனர் என் மதுபாலன் அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள். நேயர்களின் கவனத்திற்கு இன்று மதியம் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான ஓர் உரையாடல் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் ப. செல்வராஜ் அவர்கள். இன்று இரவு 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் வாழை சாகுபடி குறித்து எம் தண்டா பகுதியை சார்ந்த எம் தன்ராசு அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
2: டைம் 4 ஆச்சு, இன்னும் இந்த காலேஜ்ல இருந்து வரவே இல்ல. வெயில் வேற கொளுத்துது. ஏங்க, அவளை போய் கொஞ்சம் கூட்டு வந்துருங்களேன்.
3: ஓகே ஓகே ஓகே, கூட்டிட்டு வரேன் கூட்டிட்டு வரேன்.
4: சபா, என்ன வெயிலு என்ன வெயிலு. மா, அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுங்கம்மா. பா, கொஞ்சம் ஏசியே போட்டு விடுங்கப்பா.
3: ஓகே ஓகே, போட்டுறேன் போட்டுறேன்.
2: இப்பதான வெயில்ல இருந்து வந்த, அதுக்குள்ள ஏசியே போடு ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன்னு. இரு கொஞ்ச நேரம் உட்காரு.
4: என்னமா நீ, போய் வெளியில பாரு எப்படி வெயில் அடிக்குதுன்னு. நானே எப்படா வீட்டுக்குள்ள வந்து அந்த ஐஸ் வாட்டர் குடிச்சு ஜிலு ஜிலுன்னு உடம்ப கூல் ஆக்கலான்னு பார்த்தா நீ வேற வந்ததும் அது இதுன்னு இருக்க.
2: கோவப்படாதுமா, இந்த இந்த மோரை குடி.
4: சூப்பர்மா, வெயிலுக்கு மோர் குடிச்சா கூட ரொம்பவே நல்லா இருக்கே.
2: ஆமா, வெயில் காலத்துல மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு, இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா போதும், வெயில் காலத்திலயும் குளு குளுன்னு இருக்கலாம்.

நேயர்கள் இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மின் உற்பத்தி

0: அதிகரிப்பதற்கான திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். நாடு முழுவதும் யுபிஐ செயலி வாயிலான பண பரிவர்த்தனைகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு எரிவாயு மற்றும் உரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுதில்லியில் அந்நாட்டு சுற்றுலாத்துறை அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான பல்வேறு உத்திசார் பொருளாதார ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில் நாடு முழுவதும் 15,870 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 11 திட்டப்பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இவை தவிர 8,140 மெகாவாட் திறன் கொண்ட 6 திட்டங்களுக்கு மத்திய மின்சார ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். தேசிய தொழில் பழகுனர் ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் 500,000 மேற்பட்ட இளைஞர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூலமாக அவர் அளித்துள்ள பதிலில் தமிழகத்தில் இத்திட்டத்தின் கீழ் சேர்ந்துள்ள இளைஞர்களின் எண்ணிக்கை முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் தொழில் பழகுனர் பயிற்சியை ஊக்குவிக்கும் நோக்கில் மத்திய அரசு கடந்த 2022 முதல் இத்திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளிலிருந்து கடந்த 5 ஆண்டுகளில் 615 தொல்லியல் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவுச் சின்னங்கள், சுற்றுலா தலங்கள், அருங்காட்சியகங்கள் ஆகியவற்றில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு ஏதுவாக பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் யுபிஐ செயலி வாயிலான பண பரிவர்த்தனைகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவையில் கேள்வி ஒன்றிற்கு நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில் கடந்த நிதியாண்டில் யுபிஐ செயலி வாயிலாக 314 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு பண பரிவர்த்தனைகள் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். யுபிஐ செயலி அடிப்படையிலான பரிவர்த்தனைகளின் பாதுகாப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு எரிவாயு மற்றும் உரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. சென்னை பெருநகர மாநகராட்சியின் சார்பில் சேத்துப்பட்டில் செயல்பட்டு வரும் உயிரி எரிவாயு ஆலையை முதலமைச்சர் திரு விஜய் நேற்று ஆய்வு செய்தார். மாநிலத்தில் உள்ள அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி பகுதிகளிலும் குப்பைகளை சேகரிக்கும் பணியை அறிவியல் பூர்வமாக மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சேகரிக்கப்படும் குப்பைகளை தார் சாலை அமைப்பதற்கும் சிமெண்ட் தொழிற்சாலைகளுக்கு வழங்குவதற்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திரு விஜய் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இன்று முதல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை 15 நாட்களுக்கு வினாடிக்கு 440 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் மூலம் அமராவதி புதிய பாசனத்திற்குட்பட்ட 25,250 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: பெற்றுள்ளது. பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு மத்திய அரசு விமான போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து சேவைகளை மேம்படுத்தும் திட்டங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. தூத்துக்குடியிலிருந்து பாலக்காடு வரை செல்லும் பாலருவி விரைவு ரயிலில் நவீன பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று பயணியர் நலச்சங்க உறுப்பினர் திரு பிரம்மநாயகம் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கிறார்.
1: தூத்துக்குடியிலிருந்து பாலக்காடு செல்லும் பாலறிவு விரைவு ரயில் இன்று முதல் எல்ஏஜி கோச்சுகளாக மாறியுள்ளது. இதை எங்கள் பயணிகள் சங்கத்தின் சார்பாக அன்பான வரவேற்பை விடுத்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் மூன்றடுக்கு ஏசி பெட்டி தேவை என்று வெகு நாட்களாக இந்த ரயில் வந்தது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடமாக கோரிக்கை விடுத்து வந்தோம். அதையும் இன்று முதல் இந்த எல்ஏஜி பெட்டிகளாக மாற்றி அதையும் இணைத்து நோக்கி தெற்கு ரயில் நிர்வாகத்திற்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: இந்த ரயிலில் இணைக்கப்பட்டுள்ள நவீன வசதிகளுடன் கூடிய ரயில் பெட்டிகள் சிறப்பான பயண அனுபவத்தை அளிப்பதாக உள்ளது என்று பயணி ஒருவர் தெரிவித்தார்.
2: பேரு சுரேஷ், நான் கொல்லத்துல இருந்து தான் வரேன், சொந்தூர் தூத்துக்குடி. அடிக்கடி இந்த ட்ரெயின்ல தான் நாங்க போயிட்டு வரோம். இது இப்போ எல்எஸ்பி கோச்சுன்னு நிலையிலிருந்து விட்டுருக்காங்க. இது அந்த ட்ரெயினுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கு, நல்லா கிளீனாவும் இருக்கு, அதே மாதிரி வசதியும் நல்லா பண்ணிட்டாங்க. சாதா நார்மல் கோச்ல வந்து சார்ஜர் ஒரே சார்ஜர் தான் போட முடியும். இப்போ குறைஞ்சது ஒரு கோச்ல ஒரு 5 பேருக்காச்சும் போடுற மாதிரி பண்ணிருக்காங்க. டாய்லெட் வசதினாலும் எல்லாமே நல்லா கிளீனா பண்ணிருக்காங்க, கொஞ்சம் நல்லா சேஃப்டியாவே இருக்கு. இதுல பயணிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே காஞ்சிபுரத்தில் நேற்று கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டுள்ளதாக மாஸ்கோ மேயர் செர்ஜி சோபியானின் தெரிவித்துள்ளார். உலக வர்த்தக அமைப்பின் வர்த்தக கொள்கை மறு ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால் தலைமையிலான இந்திய பிரதிநிதிகள் குழு பங்கேற்கிறது. பிரான்சில் 15 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடக வலைதளத்தை பயன்படுத்துவதற்கு தடை விதிப்பதற்கான சட்டம் இயற்றப்பட உள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. நடப்பாண்டிற்கான லோக்மானிய திலக் தேசிய விருதுக்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சிக்கிம் மாநிலம் நாம்ச்சி மாவட்டத்தில் சுரங்க கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவில் உள்ள முக்கிய உற்பத்தி துறைகளில் வருடாந்திர வளர்ச்சி விகிதம் 5% அதிகரித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 2.39 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வனப்பகுதியில் சரக்கு லாரியில் தீப்பற்றியதை அடுத்து வனப்பகுதிக்குள் தீ பரவுவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை சார்பில் பெண்கள் பாதுகாப்பு, தீண்டாமை ஒழிப்பு, கல்வியின் முக்கியத்துவம் குறித்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. மஸ்கட்டில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் இந்திய மகளிர் அணி 8-3 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தான் அணியை வென்றது. பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் 7-3 என்ற கோல் கணக்கில் இந்திய ஆடவர் அணி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள், வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மின் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். நாடு முழுவதும் யுபிஐ செயலி வாயிலான பண பரிவர்த்தனைகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு எரிவாயு மற்றும் உரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மேட்ஸ் அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. நேர்களே, நேரம் காலை 6:55. இன்று பிறந்த நாள் மற்றும் மன்னநாள் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நேயர்கள் கேட்கலாம்,

0: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
1: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
0: தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி.
2: வணக்கம் நேயர்களே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மழலை மொழி நிகழ்ச்சி. இன்றைய மழலை மொழிகள் நாம் ஓடி இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நங்கவள்ளி பள்ளி குழந்தை கே அபினாஸ்ரீ. வணக்கம் அபினாஸ்ரீ.
3: வணக்கம் சார்.
2: அபினாஸ்ரீ எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
2: நல்லா இருக்கீங்க. முயல் குட்டி மாதிரி ரெண்டு சடை போட்டிருக்கீங்க. ஏன் பூ வைக்கல?
3: பூ இல்லை.
2: பூ இல்லையா? மழை காலம் வந்துருச்சு, அப்பப்போ மழை பெய்யுது, பூ நிறைய கிடைக்குமே. இப்போ
3: பூ வச்சா உளுந்து போச்சு.
2: உளுந்து போச்சா? வருத்தமாக இருக்கா?
3: எஸ் சார்.
2: சார் பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு வரும்போது ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு வாங்க. சரி, உன்னோட ஃப்ரெண்ட் யார் இந்த ஸ்கூலில்?
3: சுவாதி பிரியா.
2: சுவாதி பிரியா, என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும்?
3: சாப்பிட்டு பேசிட்டு எழுதிட்டு இருப்போம்.
2: பேசுறீங்க, என்ன பேசுறீங்க அப்படி ரெண்டு பேரும்?
3: சும்மா எரியான்னு பேசுவோம்.
2: ஓ, பேசிட்டு இருக்கீங்க ஜாலியாக. சரி பேசுங்க. அபினாஸ்ரீயோட அப்பா பேர் என்ன?
3: கார்த்தி.
2: எங்கே போயிட்டார் கார்த்திப்பா?
3: ஊரில்.
2: எந்த ஊரில் இருக்கிறாரு?
3: நங்கவள்ளி.
2: சரி, அங்கே இருக்கட்டும். சரி சொல்லுங்க, என்ன தெரியும் உங்களுக்கு பாட்டா கதையா?
3: பாட்டு.
2: ஆ, பாடுங்க.
3: கம்மை சீல கம் டு மீ, ஐ வில் டீச் யூ ABCD EFG HIJK LMN OPQ RST UVW SYZ.
2: அருமை, அழகாக பாட்டிங்க. சரி இருக்கட்டும். நங்கவள்ளிலாம் பறவை கத்திட்டே இருக்குது, ஏதோ ஒன்று உங்கள் ஸ்கூலில் என்ன கத்துது அப்படி பறவைங்க?
3: கிளி.
2: கிளி கத்துதா? கிளியினையும் ஒரே மாதிரி இருக்கீங்க, அழகாக. என்ன பண்ணுது கிளி வந்து?
3: கத்துது.
2: சார் கிளி எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு?
3: பச்சை கிளி.
2: பச்சை கிளா கிளியா? என்ன தந்தீங்க கிளிக்கு?
3: பழம்.
2: சரி, நல்லா கொடுத்துருங்க. சரிங்க அபினாஸ்ரீ, இப்போ சுட்டி குழந்தையா இருக்கீங்க? இல்லை, ஆளைக்கு படித்து ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணும் ஆசைப்பட்றீங்க?
3: டீச்சர்.
2: டீச்சர். ஏன் டீச்சர்னு ஆசை?
3: பிள்ளைங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுப்பேன்.
2: ஓ, பாடம் சொல்லி கொடுப்பீங்க. ABCD கற்றுக் கொடுப்பீங்க, ரைம்ஸ் கற்றுக் கொடுப்பீங்க, ஆக்காய்க்கெல்லாம் சொல்லி தருவீங்களா?
3: எஸ் சார்.
2: சரிங்க அபினாஸ்ரீ, நீங்கள் படித்து ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த ஆசிரியக மாற தருமபுரி பண்பலை 102.5 உடைய பலமாக வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: இனியினே இன்றைய மழலை மொழி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நங்கவள்ளி பள்ளி குழந்தை கே அபினாஸ்ரீ.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 7 மணி. கேட்க இருக்கிறோம் நேர்களே, காலை வணக்கம். நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்கலாம்
5: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
6: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
5: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
7: இன்று ஜூலை 21.
8: எழுத்தாளர், பத்திரிகையாளர், செய்தியாளர்.
9: 20ஆம் நூற்றாண்டின் தலைசிறந்த எழுத்தாளர்களுள் இவரும் ஒருவர். இவருடைய ஆங்கில புனைக்கதை மற்றும் இலக்கிய படைப்புகள் 1920 முதல் 1950 வரை எழுதப்பட்டவையாகும்.
8: இவருடைய கிழவனும் கடலும் என்ற புதினம் 1953ஆம் ஆண்டிற்கான புலிட்சர் விருதும், 1954ஆம் ஆண்டிற்கான இலக்கியத்திற்கான

0: புகழ் பரிசையும் பெற்றது.
1: இவரது பெரும்பாலான படைப்புகள் ஆங்கில புனைக்கதை இலக்கிய பரப்பில் செம்மொழி தகுதி பெற்றவையாகும். நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க எழுத்தாளரும் சிறந்த பத்திரிகையாளருமான எர்னஸ்ட் ஹெமிங்வே பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1899.
1: நூற்றாண்டு கண்ட தமிழ் சினிமாவின் வரலாற்றை இவரை தவிர்த்துவிட்டு எழுத முடியாது.
2: நினைக்க முடியுமோ? இன்னைக்கு நான் விதைக்கிறேன், நாளைக்கு நீ பழம் சாப்பிடுவேன், அப்புறம் ஓமயம் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் அவமயம் சாப்பிடுவேன். அதெல்லாம் பாக்குறதுக்கு நான் இருக்க மாட்டேன். ஆனா விதை நான் போட்டது, இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை.
0: தனது நடிப்பாலும் கதாபாத்திரங்களாலும் வசனங்களாலும் அன்றும் இன்றும் என்றும் இவருக்கான இடம் நிலைத்திருக்கும். 1935 நாடகங்களில் நடிக்க தொடங்கி ராஜபாட் நடிகர் ஆனார். 1945 சத்ரபதி சிவாஜி வேடத்தில் நடித்தார்.
1: இவரது நடிப்பினால் கவரப்பட்ட தந்தை பெரியார் இவரை சிவாஜி கணேசன் என்று குறிப்பிட்டார். 1952 பராசக்தி படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானார். தேச தலைவர்களின் பாத்திரங்களை ஏற்று திறம்பட நடித்த முக்கிய நடிகர் இவர்.
0: தமிழில் ஏறக்குறைய 300 திரைப்படங்கள், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். ஆப்பிரிக்க ஆசிய திரைப்பட விழாவில் சிறந்த நடிகருக்கான விருது கலைமாமணி, பத்மஸ்ரீ, பத்மபூஷன் விருதுகளை இவர் பெற்றுள்ளார்.
1: 1995 செவாலிய விருது இவருக்கு வழங்கப்பட்டது. இந்த விருதை பெற்ற முதல் இந்தியர்.
0: 1996 தாதா சாஹிப் பால்கே விருது உள்ளிட்ட விருதுகளை பெற்றுள்ளார்.
1: நடிப்பு சக்கரவர்த்தி சிம்மக்குறளோன் தனக்கு பின் வந்த அத்தனை நடிகர்களிடமும் ஏதோ ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார்.
0: அமெரிக்காவின் நயாகரா சிட்டியின் ஒரு நாள் மேயராகும் கௌரவமும் இவருக்கு கிடைத்தது.
1: தமிழ் சினிமாவின் திறந்தவெளி பல்கலைக்கழகம் எனவும் நடிகர் திலகம் எனவும் போற்றப்பட்ட தமிழ் திரையுலகில் ஒரு சகாப்தமாக தடம் பதித்த சிவாஜி கணேசன் நினைவு தினம் இன்று.
0: ஆண்டு 2001.
1: சிறு வயதிலேயே எழுதுவதில் ஆர்வமும் ஆற்றலும் கொண்டிருந்தார்.
0: தமிழின் முதல் புதினமான பிரதாப முதலியார் சரித்திரத்தை நூலாய் படைத்தார்.
1: வாழ்க்கை நெறிகள், பொது நீதிகள், பெண் கல்வி, ஒற்றுமை உணர்வு, புதிய சிந்தனைகள், முற்போக்கு கருத்துக்கள் ஆகியவை இவரது கவிதைகளின் கருப்பொருளாக அமைந்தன.
0: தமிழ் உரைநடையை வளம் பெற செய்த முன்னோடிகளில் தலை சிறந்தவராக கருதப்படுகிறார்.
1: குழந்தை திருமணம், உடன்கட்டை ஏறுதல் போன்ற வழக்கத்தை கடுமையாக எதிர்த்தார்.
0: தமிழின் முதல் புதினத்தை படைத்தவரும் மறுமலர்ச்சி கவிஞரும் சமூக சீர்திருத்தவாதியுமான மாயூரம் வேதநாயகம் பிள்ளை நினைவு தினம் இன்று.
1: ஆண்டு 1889.
3: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
4: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.

0: விவாகா The Chennai Silks.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற July 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா ட்ரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
4: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டு

0: வளாக தேர்வுக்கு வருகை வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345
2: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.

0: வாங்குறதே ஒரு பெரிய கலைங்க. காயை மட்டும் நல்லா வாங்கிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அம்மா கிட்டையும் ஒய்ஃப் கிட்டையும் பாராட்டு வாங்கலாங்க. நிறைய பேர் இந்த விலையை கேட்டுகிட்டே தான் நீங்கள் உழவர் சந்தைக்கு போவீங்க. நான் விலையை சொல்லிடுறேன். இவை யாவும் கிலோ ஒன்றிற்கான விலை நிலவரங்கள். தக்காளி 20, கத்திரிக்காய் 30, வெண்டைக்காய் 15, அவரைக்காய் 55, கொத்தவரை 40, முள்ளங்கி 36, பச்சை மிளகாய் 44, சுரைக்காய் 16, வாழைக்காய் 8, முருங்கைக்காய் 70, புடலங்காய் 25, பீர்க்கங்காய் 34, சர்க்கரை பூசணி 16, சின்ன வெங்காயம் 45, 52 விலைகளில் கிடைக்குது. பெரிய வெங்காயம் 38, கேரட் 80, பீட்ரூட் 52, பீன்ஸ் 76, முட்டைக்கோஸ் 44, பூண்டு 244, இஞ்சி 236, மொச்சை 60, பாகற்காய் 50, உருளைக்கிழங்கு 30, காலிஃப்ளவர் 35, குடைமிளகாய் 94. இவையாவும் தருமபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கனி விலை நிலவரங்கள். உழவர் சந்தைக்கு போகும்போது மறக்காமல் துணிப்பைகளை எடுத்துகிட்டு போங்க. நேர்களே, அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமியை நாம் அழகாய் ஒப்படைப்போம். முடிந்த அளவு பிளாஸ்டிக் பயன்படுத்துவதை நாம் தவிர்ப்போம்.
1: உங்கள் குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்ட்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்போ பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
3: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK Silks & Readymades. 1500க்கு மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK Silks & Readymades, GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
4: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோ 2633.
5: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
9: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNCs கேம்பஸ் recruitment and latest industry relevant courses irukku. Highest package 51 lakhs per annum.
10: MCET Pollachi Coimbatore. Counseling code 2706. Call 9942955540.
11: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 7:10 இனிது இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
12: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251.
13: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
14: என்ன சார், காலையில தான் கண் ஆபரேஷனுக்கு 10 நாள் லீவ் கேட்டீங்க, இப்ப மத்தியானமே ஃபைல் பாத்துட்டு இருக்கீங்க.
15: இன்று போய் நாளை வா, அது படத்துல. இன்று போய் இன்றே வா, இது நிஜத்துல. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் மருத்துவமனையில ஊசி இல்லாம, கட் இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு ஆபீஸ்க்கு போய் ஃபைல் பாருங்கன்னு அனுப்பிட்டாங்க.
13: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
16: அன்பிரிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். ஒரு பெரிய செல்வந்தன் பக்கத்து ஊரிலே போய் தானியங்களை எல்லாம் விற்றுவிட்டு தன் ஊருக்கு திரும்பினான். நடுவிலே ஆறு, நிறைய தண்ணீர் போனது. ஆற்றங்கரையிலே தங்கிவிடலாம் என்றால் யாராவது கொள்ளைக்காரர்கள் பணத்தை கொண்டு போய்விட்டால் என்ன செய்வது, திருடி விட்டால் என்ன செய்வது என்று யோசித்தான். எப்படியாவது இந்த ஆற்றை கடந்து விடலாம் என்று நினைத்த அவன் பணத்தை ஒரு சிறிய மூட்டை கட்டி தலையிலே வைத்து கொண்டு மெதுவாக ஆற்றின் குறுக்கே இறங்கி நடந்தான். ஆற்றில் நீர் அதிகமாக போய்க் கொண்டிருந்தது. அவனால் நடக்க முடியவில்லை. திடீர் என்று ஆற்றில் அவன் விழுந்தான். அவ்வளவுதான் தாமதம். அந்த மூட்டை ஒரு புறம் அடித்து சென்றது. பண மூட்டை. அவன் ஒரு புறம் அடித்து செல்லப்பட்டான். அப்போது அவன்

பறக்க கத்தினான், யாராவது உதவுங்கள், பணமூட்டை போகிறது, பணமூட்டை போகிறது, காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்றான். இதை கேட்டு கொண்டிருந்த ஒரு மீனவ நண்பன் உடனடியாக ஆற்றிலே குதித்து பெரும் போராடி எப்படியோ அந்த பண மூட்டையை தூக்கி கொண்டு கரைக்கு வந்தான். கரைக்கு வந்த அந்த மீனவ நண்பன் உரத்த குரலில் கேட்டான், யாருடைய மூட்டை இது? காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்று சொன்னீர்களே, இதோ உங்கள் பண மூட்டை, நான் காப்பாற்றிவிட்டேன், வந்து எடுத்து கொள்ளுங்கள் என்று உரக்க கத்தினான். யாருமே வரவில்லை. பிறகுதான் அவன் உணர்ந்தான், அந்த பண மூட்டையின் முதலாளி தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு விட்டார், ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்டு விட்டார் என்பதை அவன் உணர்ந்தான். அப்போது அந்த மீனவன் வேதனையோடு சொன்னான், மூட்டையை காப்பாற்றுங்கள், பண மூட்டையை காப்பாற்றுங்கள் என்று கத்திய அந்த நபர், என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்தியிருந்தால் அந்த குரல் வந்த திசையை நோக்கி குதித்து எப்படியாவது அவரை காப்பாற்றியிருப்பேனே, பண மூட்டையை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்று சொல்லி அவர் இறந்து போய்விட்டாரே என்று வேதனைப்பட்டான் அந்த மீனவன். இது ஒரு அற்புதமான கதை. இந்த கதை தருகிற செய்தி என்ன தெரியுமா? நாம் எப்போதும் இறைவனிடத்தில் வேண்டுகிற போது, எனக்கு பொன்னை கொடு, பொருளை கொடு, காசை கொடு, நகையை கொடு என்று நிறைய பேர் வேண்டுகிறார்கள். நான் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும், உடல் நலத்தோடு இருக்க வேண்டும், நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும், மனதில் நிம்மதியோடு வாழ வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று பலர் இறைவனிடத்தில் வேண்டுவதே இல்லை. இந்த உடல் ஆரோக்கியமும் மன மகிழ்ச்சியும் இருந்தால் அந்த பொன்னையும் பொருளையும் போல நாம் பல மடங்கு சம்பாதித்து விடலாம். ஆனால் மக்கள் பலர் இறைவனிடத்தில் பொன்னையும் பொருளையும் வேண்டுகிறார்களோ தவிர ஆரோக்கியத்தையும் அமைதியையும் சந்தோஷத்தையும் வேண்டுவதில்லை. நாம் எதை கேட்கிறோமோ அதை இறைவன் கொடுக்கிறான். நல்லதையே கேட்போம்.

0: மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
2: நிறைவு பெற்றது காலை வணக்கம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் இடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கி 20 உயிரிழந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்தியா மால்டோவா நாடுகளின் வர்த்தக மன்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். சர்வதேச விவகாரங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதென முடிவு செய்துள்ளதாக அவர் கூறினார்.

0: டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், உற்பத்தி, தொழில் முனைவு, திறன் வாய்ந்த பணியாளர்கள் உள்ளிட்ட துறைகளில் ஏற்பட்டு வரும் முன்னேற்றம் காரணமாக விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். திறன் வாய்ந்த மனிதவளம் மற்றும் ஐரோப்பிய சந்தைகளுடனான அதிகரித்து வரும் ஒத்துழைப்பு ஆகியவை இந்தியாவின் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு மால்டோவா முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுதில்லியில் நேற்று அந்நாட்டு பொருளாதார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சருடனான பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அப்போது பரஸ்பரம் நம்பிக்கை, நலன் சார்ந்த அம்சங்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான மக்கள் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதில் இரு நாடுகளும் உறுதியுடன் உள்ளதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். பனாமா நாட்டின் வெளியுறவு அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். வர்த்தகம், கடல்சார் பாதுகாப்பு, சுகாதாரம், விவசாயம், கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நிலக்கரி உற்பத்தியில் தன்னிறைவு அடைவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர துபே தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில், நிலக்கரி வாயுவாக்கல் நடவடிக்கைக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் 100 மில்லியன் டன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது ஆண்டொன்றுக்கு 22.6 மில்லியன் டன் நிலக்கரி வாயுவாக்கல் திறன் செயல்பாட்டில் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். நிலக்கரி வாயுவாக்கல் திட்டத்திற்கான தேசிய இலக்கை எட்டுவதற்கான திட்டங்களுக்கு 37,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் சராசரியாக ஆண்டொன்றுக்கு 75 மில்லியன் டன் நிலக்கரி பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். நிலக்கரியிலிருந்து ரசாயனம், மெத்தனால், சிந்தட்டிக் இயற்கை வாயு உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களின் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டமும் செயல்படுத்தப்படும் என்று திரு சதீஷ் சந்திர துபே தெரிவித்துள்ளார். நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் வெள்ள பாதிப்புகளை குறைக்கும் வகையில் மழைநீர் வடிகால்களை மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வீட்டுவசதித்துறை இணையமைச்சர் திரு டோகன் சாகு தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 3,022 கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். அம்ருத் 2 திட்டத்தின் கீழ் 6,003 கோடி ரூபாய் மதிப்பில் நீர்நிலைகளை புனரமைக்கும் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சாகு கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி எழுத்து மூலம் அளித்துள்ள பதிலில், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அடிப்படையிலான விரிவான ஆய்வுகளுக்கு பின்னரே இதுகுறித்த முடிவு மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளார். உலக அளவில் வாகனங்களில் பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் நடைமுறை கடந்த 100 ஆண்டுகளாக இருந்து வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவில் கடந்த 2001 ஆண்டில் சோதனை அடிப்படையில் பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் நடைமுறை தொடங்கப்பட்டு படிப்படியாக 20% வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். நடப்பாண்டிற்கான லோக்மான்ய திலக் தேசிய விருதுக்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். புனேயில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி நடைபெறும் லோக்மான்ய திலகரின் 106வது நினைவு தின நிகழ்ச்சியில் இந்த விருது அவருக்கு வழங்கப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ்

0: துணை முதலமைச்சர்கள் திரு ஏக்நாத் ஷிண்டே, திருமதி சுனித்ரா பவார் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். நாட்டின் பாதுகாப்பு, பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள், எல்லை பாதுகாப்பு உள்ளிட்ட பணிகளில் சிறப்பான பங்களிப்பை அளித்ததற்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. அதிக வீரியம் கொண்ட ட்ரமடால் ஹைட்ரோகுளோரைடு மாத்திரைகளின் சட்டவிரோத கடத்தலை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் முறியடித்துள்ளனர். இது தொடர்பாக பெங்களூரு மற்றும் கொச்சியைச் சேர்ந்த இருவர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆபரேஷன் வஜ்ரா என்று பெயரிடப்பட்டு பெங்களூரு, தில்லி, கொச்சி ஆகிய இடங்களில் கடந்த 10 தேதி முதல் சோதனை நடவடிக்கைகளை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். உக்ரைனிலிருந்து இந்தியாவிற்கு வந்து கொண்டிருந்த கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 இந்தியர்கள் உயிரிழந்துள்ளதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வர்த்தக கப்பலை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல் நடவடிக்கைகள் தடையற்ற வர்த்தக போக்குவரத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து உக்ரைனில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருவதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மத்திய அரசு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கி 20 பேர் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அந்நாட்டு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய செய்தி தொடர்பாளர் யூசுப் ஹமத் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்த வெள்ளப்பெருக்கில் 80 பேர் காயமடைந்துள்ளதாகவும், 100க்கும் அதிகமானோர் காணாமல் போனதாகவும் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்காக அந்நாட்டு பேரிடர் மீட்புப் படையினர் அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் விரிவான விசாரணை முடிவடைந்த பிறகு உயிரிழப்புகள் மற்றும் சொத்துகளின் சேத விவரங்கள் குறித்து விரிவான அறிக்கை வெளியிடப்படும் என்று யூசுப் ஹமத் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கியுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் அமெரிக்க மத்திய படைப்பிரிவு வெளியிட்டுள்ள செய்தியில், ஈரானின் ராணுவ வலிமையை குறைக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடவடிக்கை திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அமெரிக்காவின் தாக்குதலை அடுத்து பதில் நடவடிக்கையாக ஈரான் ராணுவம் பஹ்ரைன் மற்றும் குவைத் நாடுகள் மீது ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் HS பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. மஸ்கட்டில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் இந்திய மகளிர் அணி 8-3 என்ற கோல் கணக்கில் கஜகஸ்தான் அணியை வென்றது. பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் 7-3 என்ற கோல் கணக்கில் இந்திய ஆடவர் அணி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் இடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கி 20 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
3: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
2: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
4: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி
5: வெளிநாட்டுல
6: ஹாஸ்பிட்டல் சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதை காஃபி சேலம்.

0: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
1: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
2: மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் எனப்படும் தண்டுவட மரப்பு நோயின் சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் மருத்துவர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ், அதாவது எதிர்ப்பணுக்கள் நம்ம மூளைக்குள்ள ஊடுருவி. இந்த எதிர்ப்பணுக்கள், நம்ம சொந்த எதிர்ப்பணுக்கள் நம்ம உடம்புல மூணு இடங்களில் போக முடியாது, போக பண்ணாது. ஒன்று மூளை தண்டுவளம், இன்னொன்று கண்கள், இன்னொன்று ஆண்களுடைய விரைகள். ஸோ இந்த மூணு இடங்களுக்கு இவைகள் போக முடியாத மாதிரி இயற்கை வடிவமைச்சிருக்கு. ஸோ இந்த மூளை பகுதிக்குள்ள இந்த எதிர்ப்பணுக்கள் உள்ளே பூந்து இந்த மூளை நரம்புகளை அந்நியமாக பாவிச்சு அட்டாக் பண்ணுறதுனால நமக்கு ஏற்படுகிற பாதிப்பு தான் இருக்குது. கரெக்டாக சொல்ல போகணுன்னா இதை வந்து வைத்தியம் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இந்த நமக்கு எதிராக திரும்பின எதிர்ப்பணுக்களை நல்வழிப்படுத்தி நம்மளை தாக்குதல் பண்ணாமல் செய்யணும் அப்படின்றதான் சரியான வைத்தியமாக இருக்கணும். ஆனால் அந்த அளவுக்கு நாங்கள் இன்னும் எட்டலை. வைத்தியம் இப்போ எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு எதிராக திரும்பியிருக்க எதிர்ப்பணுக்களை நம்ம ஒன்று தடுக்கிறோம், இல்லை அடக்கிடுறோம், இல்லைன்னா ஒழிச்சிடுறோம். இந்த மூணு வகையில் தான் இருக்குது. ஸோ இந்த மூணு வகைக்கு ஏற்றாப்புல மருந்துகள் இருக்குது. எதுவுமே நல்வழிப்படுத்தலை, எல்லாமே தடுப்பல் இல்லைன்னா அதட்டுறது இல்லை ஒழிக்கிறது. தடுக்கிறதுக்கு ஏற்றாப்புல ஒரு வகையான மருந்து இருக்குது, அது இன்டர்ஃபெரான்னு சொல்லுவாங்க. அது வந்து இன்ஜெக்ஷன் வடிவில் தசையில் கொடுக்கறது, வாரம் ஒரு முறை கொடுப்பாங்க. அதுக்கு மேலே மாத்திரைகள் உண்டு, அது மூணு வகையான மாத்திரைகள் இருக்குது. டெரிஃப்ளூனமை, டைமித்தில் ஃபியூமரேட், ஃபிங்கோலிமோடுன்ட்டு. இவைகள்லாம் என்ன பண்ணுன்னா, வர்ற எதிர்ப்பணுக்களை ரத்தத்திலேயே வந்து அதட்டும், சில நேரம் குறைக்கும் அதோடைய அணுக்களை. பட் நம்ம மூளைக்குள்ளே வளவிடாமல் பார்த்துக்கும். மூணாவது வகைகள் வந்து நரம்பு ரத்த குழாய் வழியாக ஏற்றுற மருந்துகள். அவைகள் வந்து நீ வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு பர்டிகுலர், எல்லார் வெள்ளை அணுக்களையும் கொள்ளாது, ஒரு பர்டிகுலர் வெள்ளை அணுக்களை அழிச்சிடும். ஸோ அது அழிக்கிறது விளைவாக இது தாக்குதல் நடக்காமல் பார்த்துக்கும். இதில் யாருக்கு எது கொடுக்கணும் அப்படின்றது அந்தந்த நியூராலஜிஸ்ட், அவங்களுடைய பேக்ரவுண்ட், அவங்களுடைய ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி, குழந்தைகள் பெற்றுக்க போகிறாங்களா மாட்டாங்களா அப்படின்றத பொறுத்து சில முடிவுகள்லாம் எடுப்பாங்க. பட் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காலத்தை விட இப்போ ஏற்பட்டிருக்க மருந்துகள் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. இதை நல்லாவே கண்ட்ரோல் வைக்க முடியுது. மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் என்பதே ஒரு விதமான நரம்பியல் நோய் தான். இது இன்னொரு நரம்பியல் நோய் கூட பெரிதளவு சேர்ந்து வருவது இல்லை. தவறுதலால் ஒரு மின்னணுக்கள் எலக்ட்ரிசிட்டி போல் வந்து அதனால் இந்த ஃபிட்ஸ் வரும். ஸோ வலிப்பு நோயினால் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் இல்லை, மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ்னால் வலிப்பு வரலாம். உலகத்துடைய நீரிழிவு கேபிட்டல்னு சொல்கிறோம், அத்தனை நோய் அத்தனை பேருக்கு இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. நீரிழிவின் விளைவாக மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் டைரெக்டாக வர்றதில்லை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் பாதிப்பு இருக்கிறவங்க, இது வருன்ற தன்மை அவங்களுடைய ஜீனில் இருக்குன்றவங்களுக்கு நீரிழிவின் விளைவாக ஏற்படக்கூடிய உடல் பருமன் இந்த ரிஸ்க் ஃபேக்டரை அதிகப்படுத்தலாம். டைரெக்டாக இல்லை, ஆனால் அதிகப்படுத்தலாம். பட் நேரடியாக இந்த பாதிப்புக்கு இதுக்கும் தற்சமயம் எந்த கனெக்ஷனும் இல்லை.
2: இதுவரை மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் எனப்படும் தண்டுவட மரப்பு நோயின் சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் மருத்துவர் வெங்கட்ராமன் கார்த்திகேயன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 7:30. எல்லாருமே பரபரப்பா இருக்கக்கூடிய நேரம் இது இல்லையா? எல்லோரும் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அதாவது காலையில் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க. நிறைய பேர் பேப்பர் படிச்சுட்டு இருப்பாங்க, நிறைய பேர் வாக்கிங் போயிட்டுருப்பாங்க, நிறைய பேர் காஃபியோ அல்லது டீயோ இப்போ தான் குடிச்சிட்ருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு வேலைகளை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? நமக்கான சின்ன ரிலாக்ஸேஷனாக பாட்டு கேட்குறத நம்ம செய்யலாமே நேர்களே.

இந்த பாட்டுக்கு ஒரு மகத்துவம் இருக்குங்க. காலையில் நமக்கு பிடிச்ச ஒரு நல்ல பாட்டை நாம் கேட்டுட்டோம்னா அன்னைக்கு ஃபுல்லாக அதை நம்ம ஹம்மிங் பண்ணிகிட்டே இருப்போம். அன்னைக்கு டே ஃபுல்லாகவே நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? நிறைய பேர் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. கேட்டு ரசிக்க இருக்கிறவங்களே, சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. இசை அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான விஷயம். இசையை ரசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னு தாங்க சொல்லணும். சந்தோஷச்சாரல்னாவே திரைசை பாடல்கள், கூடவே ஒரு பொது அறிவு கேள்வி இருக்கும் இல்லையா? இன்னைக்கு நிகழ்ச்சிக்கான பொது அறிவு கேள்வி, தேசிய சிறுபான்மையினர் ஆணையத்தின் அதாவது NCM-இன் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்றது தான் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கான கேள்வி. இதற்கான பதிலை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் நான் உங்களுக்காக சொல்கிறேன். பாடலை கேட்டுக்கிட்டே இதற்கான விடையை நீங்கள் தேடுங்க. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக அச்சம் என்பது மடமேடா என்ற திரைப்படத்திலிருந்து ஏ ரகுமான் இசையில் பாவேந்தர் பாரதிதாசன் பாடல் வரிகளில் விஜய் இயேசுதாஸ் குரலில். கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: விவாஹா The Chennai Silks.
1: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே? அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
0: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்,
3: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ்,
6: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், BTech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD, Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
5: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-49-36156.
7: 7:40, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட விவசாயிகள் குறைத்தீர்க்கும் நாள் கூட்டம் 24/7/2026 அன்று வெள்ளிக்கிழமை முற்பகல் 10 மணியளவில் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதியன் கூட்டரங்கில் நடைபெற உள்ளது. எனவே தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த விவசாயிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு வேளாண்மை தொடர்பான தங்களது குறைகளையும் கருத்துக்களையும் எடுத்துக் கூறி பயனடையுமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
8: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
9: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
10: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் BE சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
11: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
9: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும்.

0: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தொடர்புக்கு 9626558383.
1: சந்தோஷ சாரல் கேட்டுட்ருக்கோம் நேர்லே. பாடல்கள் கேட்டாவே நமக்கு டைம் போகிறதே தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இனிமையான பாடல்களை கேட்டுக்கிட்டே உங்களோட வேலைகளை நீங்கள் பார்க்கலாம். நிகழ்ச்சியில் நாம் கேட்க போகிற அடுத்த பாடல் வசீகரா திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் நா முத்துக்குமார் பாடல் வரிகளில், உதித் நாராயணன் சாதனா சர்க்கம் குரலில்.

0: விவாகா The Chennai Silks.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: For admissions contact ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: 7:48 நேர்களே, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. லைஃப் அப்படின்றது ஒரு பெரிய டிராவல் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பயணம். இதில் தாங்க அதிரடியான திருப்பங்கள் எல்லாமே நடக்கும். நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே நடந்துட்டுருக்கும். நாம் சினிமாவில் தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பாராத திருப்பங்கள்லாம். ஆனால் நம்ம நிஜ வாழ்க்கையில் நடக்கிற திருப்பங்களை விட அதில் ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின் தான் சொல்லணும். சரி, அடுத்த பாடலை கேட்கலாமா? வின்னர் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில், பா விஜய் பாடல் வரிகளில், உதித் நாராயணன் குரலில்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.

0: Vivaha, the Chennai Silks.
1: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல் அறிமுக நேர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. இதுவரைக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினதில்லைங்க, நான் எந்த பாடலையுமே கேட்டதில்லை அப்படின்னு இருக்கிற நேர்களா நீங்கள்? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கானது தாங்க. நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்று பேசலாம், உங்களுக்கு பிடிச்ச புதிய பாடல்களை நீங்கள் கேட்கலாம். இன்னைக்கு காலையில் 8:05 பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில். இந்த உலகத்திலேயே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறது என்னன்னு கேட்டால் நம்மளுடைய மனசு தாங்க. ஒருத்தரை நினைக்கிறோம்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் டக்குன்னு ஒரு நொடியில் நம்ம நினச்சிருவோம். எங்கேயாவது போகணும், ஏதாவது ஒரு ஒன்றை பார்க்கணும் அப்படின்னா நம்ம மனசால் நினச்சாவே போதுங்க, அந்த இடத்துக்கு போயிடுவோம். அடுத்த பாடல் கேட்கலாமா? ஜே திரைப்படத்திலிருந்து பரத்வாஜ் இசையில் வைரமுத்து வரிகளில் ரேஷ்மி குரலில் வருகிறது, உன்னை நினைக்கவே அப்படின்ற பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.

0: For admissions, contact Srinivasa Poriyal Kaluri Autonomous, Bommidi, Dharmapuri District. Call 90254-00159. Counseling code 2683.
1: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு பொது அறிவு கேள்வி என்னன்னு கேட்டது ஞாபகம் இருக்கா? அதுக்கான விடையை தெரிஞ்சுக்கலாமா? தேசிய சிறுபான்மையினர் ஆணையத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான பதில் ஹர்ஜித் சிங் கரேவால். இவர் தாங்க தேசிய சிறுபான்மையினர் ஆணையத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷச்சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கலாம்.
5: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
6: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
5: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிரங்கை சேதுபதி அவர்கள்.
7: இன்று July 21, விலை மதிப்பற்ற பொருள்களை மிக கவனத்தில் வைத்துக் கொள்வது போல விலையில் மிகவும் குறைந்த பொருள்களை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்வதில்லை. ஏன், அது குறித்த அக்கறை கூட நமக்கு தோன்றுவதில்லை. பல சமயங்களில் விலை மதிப்பற்ற பொருள்களை விடவும் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள்களின் முக்கியத்துவத்தை அனுபவிக்கிற பொழுதுதான் அதன் ஆற்றல் புரிந்து விடுகிறது. நேற்று முன்தினம் எதிர்பாராத விதமாக மின் தடை. நள்ளிரவில் விழித்து கொண்டு ஒன்றை படிக்க வேண்டும் என்பதற்காக தேடிய பொழுதுதான் மின்சாரத்தின் உதவி தேவைப்பட்டது. அது தடைப்பட்டது என்று தெரிந்தவுடன் விளக்கை ஏற்றி படிக்கலாமே என்கிற பழைய ஞாபகத்தின் தொடர்ச்சியாக நான் விளக்கு இருக்கிற திடத்தை தேடிப்போனேன். விளக்கு மாடப்பகுதியில் வழக்கம் போல இருந்து விட்டது. ஆனால் பற்ற வைப்பதற்கான தீப்பெட்டி தான் காணாமல் போய்விட்டது. விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிற ஒரு வீட்டில் விலையில் மிகவும் குறைந்ததாக கிடைக்கிற தீப்பெட்டி வெகுநேரம் தன்னை தேட வைத்து விட்டது. பின்னாலேதான் தெரிந்தது, அந்த இருளின் வெளிச்சத்தில் கைபேசியின் ஒளி வீச்சில் நான் தேடிக்கொண்டிருக்கிற அந்த விளக்குக்கு பின்னாலேதான் அந்த தீப்பெட்டி இருக்கிற செய்தி தெரிந்துவிட்டிருக்கிறது. அதுவும் நெடுநேரமாக தேடிக்கொண்டிருப்பதன் அரவம் கேட்டதற்கு பின்னால் என் தாயார் எழுந்து இங்குதான் இருக்கிறது என்று எடுத்து காட்டி அவர்கள் விளக்கேற்றி வைத்தார்கள். அந்த வெளிச்சம் என் மூளைக்குள்ளே பரவ தொடங்கியது. தீப்பெட்டி மன்னனை போல எல்லோருடைய வீட்டிலும் தன்னுடைய கவிதைகள் இருக்க வேண்டும் என்று கனவு கண்ட பாரதியினுடைய தீட்சண்யமான பார்வையின் பொருள் அப்போது குறிப்பிடத் தொடங்கியது. உண்மையில் தீப்பெட்டியை கண்டுபிடித்திருப்பவனின் விரல்களுக்கு நாம் எந்த பொருளை காணிக்கையாக்கினாலும் பொருத்தமாக இருக்கும் என்று தோன்றியது. அப்படியானால் இந்த தீப்பெட்டி எப்படி உருவாகி இருக்க முடியும் என்று சிந்திக்க தொடங்கினேன். நான் எந்த நோக்கத்திற்காக இந்த உரையை தொடங்க வேண்டும், நான் படிக்க வேண்டும் என்று நினைத்தோனோ அந்த நோக்கம் மறந்துவிட்டது. நான் தேடுகிற புத்தகமும் கூட அப்பொழுது என்னுடைய கவனத்துக்கு வரவில்லை. திடீரென்று இந்த கைவிளக்கை வைத்துக் கொண்டு புத்தக அலமாரியில் தேடிக்கொண்டிருக்கிற போது உயர்ந்த அந்த வரிசை அடுக்கிலிருந்து கை தவறிப்பட்டதினாலே ஒரு கனத்த புத்தகம் ஒன்று நழுவி என் காலடியில் விழுந்தது.

நல்ல வேளையாக விளக்கை அணையாமல் பத்திரமாக ஒரு ஓரத்தில் வைத்துவிட்டு குனிந்த புத்தகத்தை எடுத்து விரிக்க தொடங்கினேன். பல ஆண்டுகளுக்கு முன்னால் வெளிவந்த ஒரு பத்திரிகையின் தொகுப்பை பைண்டிங் செய்து ஒரு நண்பர் கொடுத்த புத்தகத்தின் வெளிப்பாடு அது. வந்த வேலையை மறந்துவிட்டு இந்த புத்தகத்திற்குள்ளே மூழ்கத் தொடங்கினேன். எத்தனையோ அபரிவிதமான செய்திகளும் தகவல்களும் அதற்குள்ளே இருப்பதை அறிந்து கொண்டிருக்கிற போது ஏறத்தாழ 2 மணி நேரம் அந்த புத்தகத்தின் பத்திரிகையின் பக்கங்கள் என்னை கவர்ந்து விட்டன. புரட்டி படித்துக் கொண்டிருக்கிற போது திடீரென்று மின்சாரம் வந்துவிட்டது. வெளிச்சமும் மின் விளக்கின்

0: நம்முடைய மூக்கையும் கவனத்தையும் நுழைத்து நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோமே, வாழ்க்கையை தொலைத்து விட்டிருக்கிறோமே என்கிற ஒரு ஏக்கமும் இழந்து விட்டிருக்கக்கூடிய ஒரு சோகமும் மனதை வந்து கவத் தொடங்கியது. ஆனாலும் கூட இந்த புதிய அனுபவம் முற்றிலும் நம்மை வேறு ஒரு உலகத்திற்கும் கவனத்திற்கும் கொண்டு போய் சேர்த்து விட்டிருக்கிறது என்கிற அனுபவத்தையும் தந்தது. மறக்காமல் இன்றைய நாட்குறிப்பேட்டில் இப்படி குறித்துக் கொண்டேன், எதிர்பார்த்து வருகிற வாய்ப்புகளை விடவும் எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் ஒரு புதிய வெளிச்சத்தை நமக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கின்றன என்கிற உண்மையை இன்று நான் உணர்ந்து கொண்டேன் என்று எழுதிக்கொண்டேன். இந்த அனுபவங்களின் மூலமாக தீப்பெட்டியின் அருமையை நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிற அதே வேளையில், இன்று நன்று ஒன்று என்கிற நிலையில் விலைமதிப்பற்ற பொருள்களின் மீது கொண்டிருக்கக்கூடிய கவனத்தை விட அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய விலை குறைந்த பொருள்களின் முக்கியத்துவத்தையும் நாம் உணரத் தொடங்க வேண்டும் என்பதுதான். இது பொருள்களுக்கு மட்டுமல்ல, நம் அன்றாடம் புழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சொற்களுக்கும் இந்த சொற்களின் தோற்ற காரணர்களாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் தான். மனிதர்களில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்கிற பேதம் இல்லை என்பது போல பொருள்களிலும் உயர்ந்தது தாழ்ந்தது என்பது பார்க்கக்கூடிய பார்வையில் அல்ல, பயன்படுத்தக்கூடிய நேரத்தை பொறுத்ததுதான் என்பதை இன்றைய அனுபவம் எனக்கு உணர்த்தி காட்டியது. இதையே நன்று ஒன்று என்று இன்று உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, இது பொன்னியின் புதுப்பு நாள் அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. இதுவரைக்கும் நான் பேசினதே இல்லைங்க, நிகழ்ச்சியெல்லாம் எதுலையுமே பங்கேற்றது இல்லைங்க அப்படின்னு நினைக்கிற நேர்களாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசலாம், உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா 0-43-42-24-40-30 மற்றொரு 0-43-42-24-40-31 இந்த எண்கள் அழைச்சி நிகழ்ச்சியில் உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கலாம். இல்லைங்க, நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிற நேர்களாக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் உங்களோட விருப்பப்பாடலை கேட்கலாம். 0-43-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேரும் உங்களோட ஊரோட பேரும் டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்கலாம். நீங்கள் அறிமுக நேயராக மட்டும் இருக்கணுங்க, இது அறிமுக நேயர்களுக்கான நிகழ்ச்சி. உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE/BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற July 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா ட்ரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
2: பொன்னியின் புதுப்பல் நிகழ்ச்சிய தொலைபேசி மூலமா நிகழ்ச்சிக்கு அறிமுகமாகறாங்க. யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்போமா? வணக்கம் வணக்கம். இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. நேர்களே, பொன்னியின் புதுப்புனல்ல வாட்ஸ்அப் மூலமாக அறிமுகமாகறாங்க சேலத்திலிருந்து சஞ்சய். இவங்க கேட்டிருக்காங்க யூத் திரைப்படத்திலிருந்து.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
2: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்பு.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி, செல் 6369252381.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: எட்டு மணி 17 நிமிஷம் ஆயாச்சுங்க. கேட்டு ரசிச்சு இருக்கீங்க. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது பொன்னியின் புதுப்பினால் அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக அறிமுகமாகறாங்க நூலஹள்ளி பகுதியிலிருந்து கவின். இவங்க கேட்டிருக்காங்க சங்க தமிழன் திரைப்படத்திலிருந்து சண்டக்காரி பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாமளும் சேர்ந்து கேட்கலாமா?

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.

0: விவாகா தி சென்னை சில்க்ஸ்.
1: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
6: சரி சரி,
7: இது பொன்னியின் புது புன்னல அறிமுக நேயர்களுக்கான நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு வரும் நேரே வரவேற்போம். வணக்கம்.
8: குட் மார்னிங் மேம்.
7: குட் மார்னிங் கண்ணா. யார், எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க.
8: நான் பிரியங்கா.
7: பிரியங்கா, என்ன படிக்கிறீங்க பிரியங்கா?
8: நான் 7th மேம்.
7: 7th படிக்கிறீங்க. சாப்பிட்டாச்சா காலையில? ஆ,
8: சாப்பிட்டேன்.
7: ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்களா?
8: எஸ் மேம்.
7: அதுக்கு நடுவுல பாட்டு கேட்டு போயிரலாம் அப்படினிட்டா?
8: எஸ் மேம்.
7: சரிங்க, என்ன பாட்டு கொடுக்கலாம் உங்களுக்காக பிரியங்காக்காக?
8: நன்றிமா.
7: ஓகே, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றிமா.
8: தேங்க் யூ.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோல் 2633.
3: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா

0: இதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிய பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோ இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கலாம்.
3: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
5: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
4: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
5: என்றும் இனி என்றென்றும்
4: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
5: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
4: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
5: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
4: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
5: என்றும் இனி என்றென்றும்
4: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
5: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
4: தருமபுரி.
3: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
6: தமிழ்நாட்டில் முத முதல்ல ஸ்டாண்டப் காமெடிங்கிற விஷயத்தை 1991-92 நான் தொடங்கினேன். எனக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரும் பெரும் பேச்சாளர்கள் ஜாம்பவான்கள் இருந்தபோது, குன்றக்குடி அடிகளாரும் மற்றவர்களும் இருந்தபோது, நான் என்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக நான் என்ன பண்ணேன்னா ஒரு புதிய வழியை தேர்ந்தெடுத்தேன். புதிய வழி என்ன, நகைச்சுவையாக நின்று 1 மணி நேரம் பேசுவதை நான் தேர்ந்தெடுத்தேன். அதை நான் ஒளிப்பழையாகவும் போட்டேன். அதுதான் வாங்க சிரிக்கலாம்ங்கிறது அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்து, அப்போ என்னென்ன மாதிரியான அனுபவங்கள்லாம் பெற்றீங்கன்னு அவங்க கேட்டாங்க. அப்போ நான் ஒரே ஒரு விஷயத்த சொன்னேன், படித்து தெரிஞ்சுக்கிற நகைச்சுவைகளை காட்டிலும் அனுபவத்தால் தெரிந்து கொள்ளுகின்ற நகைச்சுவைகள் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அனுபவம், என் அனுபவம் உங்கள் அனுபவத்தோட உரசிறப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒன்றும் வேண்டாம், திருமண வீடுகளில் இருக்கிற நகைச்சுவைகளை பாருங்கள், எவ்வளோ நல்லாயிருக்கும். அது நம்ம வீட்டு திருமணமாக இருந்தால் நம்ம நகைச்சுவை ரசிக்க மாட்டோம், நம்ம டென்ஷன் அலைவோம். மற்ற திருமணங்களுக்கு போகிறப்ப பார்க்கலாம். நாங்கள் கும்பகோணத்தில் ஒரு முறை ஒரு திருமணத்துக்கு போயிருந்தோம், பட்டிமன்றம், பெரிய செல்வந்தர் வீட்டு திருமணம், பட்டிமன்றம் அருமையாக முடிஞ்சது. 5000 பேர் வந்திருந்தாங்க கூட்டம். சாப்பாட்டு இடத்துல பயங்கர அடிதடி அளவுக்கு வந்துருச்சு. இப்போ எங்களை சாப்பிட வைக்கணும், நாங்கள் கூட இல்லை போயிட்டு வரோம்னு, இல்லை இருந்து சாப்பிட்டு போங்கன்ட்டாங்க. அப்புறம் என்னாச்சு, எங்கள் 5 பேர் ஒருத்தர் கை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு சொல்லி அப்படியே கூட்டிகிட்டு போய் இந்த பக்கம் விளக்கி அந்த பக்கம் விளக்கி மண்டபத்துக்கு பின்னாடி கூப்பிட்டு போய் அடுத்த திருவழியாக போய் ஒரு வீட்டு கொல்லப்புறத்து கதவை தட்டி அந்த பக்கத்து வழியாக அப்படியே கூடி மண்டபத்து வழியாக போய் என் கூட வந்தவர் கூட சொன்னார், சாப்பாட்டுக்காக நம்ம இப்படி அலையக்கூடாது அப்படின்னாரு. ஒரு வழியாக போயிட்டோம், போனால் அங்கே சிறப்பு விருந்தினர்களுக்குன்னு ஒரு இடம், அதில் நாங்கள் போகிறதுக்கு முதலே 500 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எங்களை கூப்பிட்டு போய் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், உட்கார வச்சுருந்துருக்கலாம் ஒரு ரூமில், உட்காந்திங்கன்னா வேலை கட்டு போகும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு பின்னாடி கொண்டு எங்களுக்கு நிப்பாட்டிட்டாங்க. வரிசையாக சாப்பிட்றாங்க, நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம் ரிசர்வேஷன் மாதிரி. இதில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா, எனக்கு முன்னாடி இருந்த ஒருத்தர் மோர்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு திருப்பி சாம்பாருக்கு வந்துட்டார். அது என்ன பண்ணுறது, அவர் அப்படி தான் சாப்பிடுவார். அப்போ கூட அந்த பருமாறு அவர் கேட்டார், ஏய் நீ முதப்பந்தியில் வந்தில்ல அப்படின்னாரு. உடனே இவர் சொன்னார், அண்ணே உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகம், எனக்கு ஜீரண சக்தி அதிகம், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்க்குறேன்னாரு. ஒரு வழியாக நாங்கள் அவங்க எந்திரிச்சோடனே உட்காந்துட்டோம். எங்களுக்கு பின்னாடி ஒரு 10 பேர் நின்றுட்டு இருக்காங்க. அடுத்த ஃபோன் பண்ணி என்னையை சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆமாம் அவர் தான் சாம்பார் வாங்கிட்டு இருக்காரு, இட்லி வாங்கிட்டு இருக்காரு, அது வாங்கிட்டு இருக்காரு, என்ன சொல்கிறான் நேர்முகன்ற மாதிரி. இப்போ சாப்பிட உட்காந்தோம். முன்னெல்லாம் நம்ம எப்படி சாப்பிட உட்காருவோம்னா, நம்ம மேலே உட்காந்துருப்போம், நல்லா கவனிச்சுக்கோங்க, பலகையில் நம்ம உட்காந்துருப்போம், தரையில் சமணம் போட்டு கீழே இலை போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம என்ன செய்வோம், இப்படி சாப்பிட்றப்போ வயிற்று அமுக்கி சாப்பிடுவோம், அதனால் நிறைய சாப்பாடு இப்போ நம்ம எடுத்துக்கிற மாட்டோம். ஆனால் எப்போ டைனிங் டேபிள் வந்ததோ சாப்பாடு மேலே இருக்குது, நம்ம கீழே உட்காந்துருக்கோம், அது பாட்டுக்கு போகுது. அப்புறம் உடம்பு மெலியிலன்னா எப்படி மெலியும், இப்போ டேபிள் போட்டாச்சு, சீட்டு விரிச்சாச்சு, இலை போட்டாச்சு, 18 வகை காய்கறி பரிமாறியாச்சு, சாப்பிட ஆரம்பித்து 5 நிமிஷம் கூட இருக்காதுங்க. இந்த கடைசியாக உட்காந்துருந்த ஒரு ஆள் என்ன பண்ணேன், அவன் யாராக வேணும்னு தெரியல, அவன் அந்த முதல் சீட்டில் உட்காந்துருந்தவன் என்ன பண்ணா, அப்படியே மாப்பிள்ள நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு போகிற ஓகில் என்ன பண்ணிட்டான், அந்த சீட்டை படார்னு ஒரு இழு இழுத்து எல்லாத்தையும் இலையை இழுத்து விட்டு போயிட்டான். இப்போ எங்கள் இலை பூரா அப்படியே அந்த பக்கம் போயிடுச்சு. அதுக்குள்ளே பொண்ணோட தகப்பினார் வேறு

0: ஓடியாந்து அவர் இங்கிட்டு பிடிச்சி இழுத்து விட்டார். இப்போ எனக்கு என்ன சந்தேகம் என்ன அப்படின்னா, திருப்பி நம்ம இடையில தான் நம்ம சாப்பிட்டோமா, நம்ம இடையில தான் நமக்கு வந்துச்சா? ஏன்னா போயிட்டு வந்திருக்குல்ல இலை, இலை மாறி இருந்தால் என்ன பண்ணுறது? இதில் பக்கத்தில் இருந்த ஒரு வருத்தத்தோடு சொல்கிறார், என் ஜிலேபியில் ஒரு சுத்தம் காணும் அப்படிங்கிறாரு. இப்போ என்ன செய்யலாம் யோசிச்சு பாருங்க. எந்த பந்திக்கு போனாலும் சாப்பிட்றப்ப எனக்கு இது ஞாபகம் வந்துருங்க. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா சில சமயம் பரிமாறிக்கிட்டே வருவாங்க, நம்ம இலையிட்ட வந்து தீர்ந்து போகும் பார்த்துருக்கீங்களா, அப்புறம் எடுத்து வந்து அடுத்த இலையிலேருந்து போட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் பார்க்கலாங்க. நகைச்சுவை என்பது படித்து அனுபவித்து இன்னும் சொல்கிறதாக இருந்தால் நாமே நேரடியாக பங்கு பெற்று வருகின்ற நகைச்சுவைகளில் அதிகமான சுவை அதிகமாக இருக்குங்க. அதுதான் உண்மையும் கூட. நல்ல நகைச்சுவைகளை தொடர்ந்து பார்ப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேர்களே, வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: Viking Bunions and Briefs.
1: The Kaveri Engineering College Autonomous.
2: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: The Kaveri Engineering College Autonomous, Mecheri, Salem. Call 9524936156.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: விவாகா தி சென்னை சில்க்ஸ்.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
3: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. சேலம் விற்பனை குழு வேளாண் பொருட்கள் விலை நிலவரம். சேலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் அதிகபட்ச விலையாக குவிண்டாலுக்கு 15,024 ரூபாயும், குறைந்தபட்ச விலையாக குவிண்டாலுக்கு 10,756 ரூபாயும், சராசரியாக 11,985 ரூபாயும் விலை போனது. ஆத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எல் அதிகபட்ச விலையாக குவிண்டாலுக்கு 13,919, குறைந்தபட்ச விலையாக 13,100 ரூபாயும், சராசரியாக 13,610 ரூபாயும் விலை போனது. கொப்பரை சராசரி விலையாக 12,610 ரூபாயும், நிலக்கடலை குவிண்டாலுக்கு 7,427 ரூபாயும், ஆமணக்கு 6,300

ரூபாயும் விலை போனது. எடப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி 9205 ரூபாய்க்கு குவிண்டாலுக்கு விலை போனது. சங்ககிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ராகி குவிண்டாலுக்கு 3890 ரூபாயும், கொளத்தூரில் நிலக்கடலை 8630 ரூபாயும், கொப்பரை 13180 ரூபாயும், தேங்காய் 3810 ரூபாயும், கொப்பரை 14800 ரூபாயும் விலை போனது. நிகழ்ச்சியில் பொன்னியின் புதுப்பினல் நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாக பாடல் கேட்டிருக்காங்க. ஸ்ருதிகா தர்மபுரியிலிருந்து கேட்டிருக்காங்க. உத்தமபுத்திரன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், ஜி கே கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
4: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE/BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் பொன்னியின் புதுப்பு நாள் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
2: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
4: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 860-865-3440.
5: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: விவாகா The Chennai Silks.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்.
3: முகத்தில் கருமா சைபால்.
2: சைபால்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில் கருமா சைபால்.
5: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
6: காலை நேரம் எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு நம்மளை பார்த்து ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுங்களேன், உடனே நாம் அவரை பார்த்து என்ன உதவின்னு கேட்போம். இதுதான் சராசரி மனிதர்களின் இயல்பு. ஆனால் ஒருத்தர் எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே என்ன உதவின்னு கூட கேட்காம சரி செய்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறது இருக்கு பாருங்கள், அது கொஞ்சம் அபூர்வம். அந்த காலத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர் எப்படி தெரியுமா, உதவி கேட்குறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு கூட பார்க்கல, தனக்கு நன்மையா தீமையா அப்படின்னு கூட பார்க்கல, உதவி செய்கிறேன்னு புறப்பட்டுட்டார். அவர் யார் தெரியுமா, அவர் தான் நல சக்கரவர்த்தி. அவர் மாதிரி நாமும் உதவி கேட்குறவங்களுக்கு உடனே உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொன்னார் ஒரு ஆன்மீக பேச்சாளர். நல சரித்திரத்தை அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்திரன், அக்னி, வருணன், யமன் இவங்க நாலு பேரும் நலனை பார்த்து எங்களுக்கு நீ உதவி செய்யணும், எங்களுக்காக நீ தூது போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்கிட்ட தூது போகணும், என்ன காரியத்துக்காக போகணும் அப்படின்னு கேட்கணும்ல, நலன் அப்படி கேட்கவே இல்லை, உடனே சரின்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க விவரம் சொல்கிறாங்க, என்ன உதவி, யாருக்கிட்ட தூது போகணும் அப்படிங்கிற விவரத்தை சொல்கிறாங்க. நலனுக்கும் அப்புறம்தான் புரியுது, எந்த தமயந்தியை இவன் காதலிச்சானோ, எந்த தமயந்தியின் சுயம்பரத்துக்காக இவன் போய்கிட்டுருக்கிறானோ, அந்த தமயந்தியை பார்த்து தங்களுக்காக அவகிட்ட வாதாடணும், பேசணும், தங்களில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கும்படியாக கேட்கணும் அப்படின்னு அவங்க நாலு பேரும் நலங்கிட்ட கேட்குறாங்க. இதை கேட்டதும் நலன் கொஞ்சம் கூட முகம் சுளிக்கலை, பதட்டப்படலை, நேராக தமயந்தி கிட்டே போகிறான். இந்திரன், அக்னி, வருணன், யமன் இவங்களோட சிறப்புகளை எடுத்து சொல்கிறான், இவங்களில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான். ஆனால் இதுக்கு தமயந்தி சம்மதிக்கலை, சுயம்வரம் நடக்குது, அவன் வந்து நலனை வந்து தேர்ந்தெடுக்கிறான். அந்த நாலு பேரும் நலனுக்கு வந்து நிறைய வரங்கள்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்படி போகுது கதை. இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, உதவின்னு கேட்ட உடனே என்ன உதவின்னு கேட்காம சரி செய்கிறேன்னு சொன்னான் பாருங்கள், அதை கொஞ்சம் சிந்திக்கணும். செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அது என்ன உதவின்னு தெரிஞ்சும் முகம் சுளிக்காமல் அதை செஞ்சான் பாருங்கள், அதையும் கொஞ்சம் சிந்திக்கணும். நம்மளும் ஒருத்தன் ஒரு நண்பனை தேடி போனால், எனக்கு ஒரு உதவி

0: சரி சொல்லுன்னா, இப்போ உங்ககிட்ட ரெண்டு கார் இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, உடனே அதில் ஒன்று உங்ககிட்ட கொடுத்துருவேன்னா, அவன் உங்ககிட்ட ரெண்டு பங்களா இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, அதில் ஒன்று உங்ககிட்ட கொடுத்துருவேன்னா, உங்ககிட்ட ரெண்டு பேனா இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, அதில் ஒரு பேனாவே உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன்னா, அவன் ஏன்டா அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா இப்போ நிஜமாகவே என்கிட்ட ரெண்டு பேனா இருக்குது, அதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு நானா அவன்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒளிக்களஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
2: மூட்டு அல்லது எலும்பு வழியால கஷ்டப்படுறீங்களா? அப்போ சேலம் குறிஞ்சி மருத்துவமனையோட இலவச ஆர்த்தோ பரிசோதனை முகாம்ல உடனே முன்பதிவு செய்யுங்க. May 31 வரை மட்டும். தொடர்புக்கு 0427243300. குறிஞ்சி மருத்துவமனை, 5 ரோடு, சேலம்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: விவாகா தி சென்னை சில்க்ஸ்.
1: நேர்களே, இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம். இன்று தமிழ்நாடு மாநில செஸ் சங்கத்தின் இணை செயலாளர் பி ராஜசேகரன் அவர்கள் நேரலையில் பங்கேற்கிறார். நேயர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை கேட்கலாம். நேரலை நிகழ்ச்சியாக இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம். பொன்னியின் புதுப்புனல் இது அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க, மாரண்டள்ளி பகுதியிலிருந்து ராஜகுமாரி கேட்டிருக்காங்க. இவங்க 6 திரைப்படத்திலிருந்து ஏதாவது ஒரு பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நிச்சயமாக கொடுத்துருவோம், கேட்கலாம் நேர்களே.

திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: விவாஹா The Chennai Silks.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: Viking Bunions and Briefs.
1: நேர்களே, நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். வழங்கிய பொன்னியின் புதுப்பினால் நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கலாம். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்கள்

0: சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
2: 2015 ஏப்ரல் மாதம் 12 அன்றைக்கு பாரிஸ் நகரில் ஒரு மராத்தான் ஓட்டம் நடைபெற்றது. அந்த மராத்தான் ஓட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு பெண்மணி, அவர் பெயர் சியாம்போதோ சானே, 43 பெண்மணி, ஆப்பிரிக்க கண்டத்தின் காம்பியா நாட்டிலிருந்து வந்திருந்தார். அது ஒரு 42 மராத்தான் ஓட்டம். எல்லோரும் ஓடிக்கொண்டிருந்தார்கள், சியாபோதோ மட்டும் நடந்து கொண்டிருந்தார். அவர் தலையில் ஒரு பிளாஸ்டிக் கேன், அதில் 22 தண்ணீர் இருந்தது. அது மட்டுமல்ல, அவர் கழுத்திலிருந்து தொங்கிக் கொண்டிருந்த அட்டையில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது. ஆப்பிரிக்காவில் பெண்கள் தண்ணீருக்காக இவ்வளவு தூரம் நடக்க வேண்டியிருக்கிறது, இந்த தூரத்தை குறைக்க எங்களுக்கு உதவுங்களேன், சியாபோதோவின் கோரிக்கை. அவர் மராத்தான் போட்டியில் முழுமையாக கூட முடிக்கவில்லை, 2 நடந்திருப்பார். அதற்கு காரணமும் சொன்னார், இன்றைக்கு எடை கொஞ்சம் அதிகமாக இருந்தது, தண்ணீரின் எடையால் நடக்க முடியவில்லை. 7 நான் 5 தூரம் நடப்பது, குடிப்பதற்கும் சமைப்பதற்கும் துணி துவைப்பதற்கும் தேவைப்படும் தண்ணீருக்காக ஒரு நாள் ஒரு முறை அல்ல, பல முறை நாங்கள் பல மைல் தூரம் நடந்துதான் தண்ணீரை கொண்டு வருகிறோம். தண்ணீரை எடுத்து வருவதே எங்கள் வாழ்க்கையாகி ஆகிவிட்டது. தினசரி வாழ்க்கை தண்ணீர் எடுத்து வருவதைத்தான் முழுமையாக செய்து கொண்டிருக்க முடிகிறது. சில மழைக்காலங்களிலோ தண்ணீர் மோசமாக இருக்கும், சுத்தமானதாக இருக்காது, குழந்தைகளுக்கு ஜுரம் வயிற்றுப்போக்கு ஏற்படும் என்று மனம் வெதும்பி சொன்னார் சியாபோதோ. இந்த பெண்மணி எடுத்த முயற்சிக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது. உலகத்தின் பல மூலைகளிலிருந்து நிதி உதவிகள் குவிந்தன. வாட்டர் ஃபார் ஆப்பிரிக்கா என்ற அமைப்பு நிதி திரட்டி உதவ முன்வந்தது. அதன் விளைவாக காம்பியாவில் இருக்கும் எத்தனையோ பெண்கள் பலனடைந்தார்கள். சியாபோதோவின் வீட்டிலிருந்து சில அடிகள் தூரத்திலேயே அடிகுழாய் வந்துவிட்டது. அந்த பெண்மணியின் தனி முயற்சியின் வெற்றி இது. தண்ணீர் எவ்வளவு அவசியமானது புரிந்து கொண்டோமா? நம்முடைய சமய உலகம் போற்று. அப்பர் பெருமான் மூரி முழங்குழி நீரான் கண்டா என்று இறைவனை மழையாக பார்க்கிறார், இடியாக பார்க்கிறார், மின்னலாக பார்க்கிறார். மணிவாசக பெருமானோ விண்ணிலும் மின்னிலும் மண்ணிலும் காற்றிலும் நீரிலும் நெருப்பிலும் இறைவனை பார்த்தார். திருவள்ளுவர் தெளிவாய் சொல்வார், உறுதியாய் சொல்வார், விசும்பின் தூளி வீழிலல்லால் மற்ற அங்கே பசும்புள் தலை காண்பு அறிவு. மழைத்துளி விழவில்லை என்றால் மண்ணில் பசுமையை காண முடியாது, மண்ணில் பசுமையை பார்க்க முடியவில்லை என்றால் வாழ்க்கை வளமாய் இருக்காது, நலமாய் இருக்காது, தானமும் தர்மமும் கொடையும் நடைபெறாது என்று திருவள்ளுவர் சொல்வார். ஆக மழையின் அவசியம், தண்ணீரின் தேவையை இந்த சமூகம் உணர வேண்டும்.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

0: இனிமையான காலை வணக்கம் அன்பர்களே. இதையடுத்துக்கும் இசை முழக்கம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சிக்கலாம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் கேட்கவிருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. 49வது ஆண்டு விழாவின் மாபெரும் அதிரடி தள்ளுபடி விற்பனை.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்ப

0: என்றும் உங்கள் வசந்தன்கோ.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை, தருமபுரி.

0: அவர்களுக்கு பணி நியமன ஆணை தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
3: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
4: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட் அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
5: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
6: இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் நேரலையில் பங்கேற்கிறார் தமிழ்நாடு மாநில செஸ் சங்கத்தின் இணை செயலாளர் பி ராஜசேகரன் அவர்கள். வணக்கம் சார்.
7: வணக்கம் சார்.
6: வணக்கம் சார். இந்த கேம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லா குழந்தைகளுக்கும் சின்ன வயசுலேருந்தே நம்ம சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்குது. இணைந்து அது வரணும். எவ்வளோதான் நம்ம படித்தாலும் உடல் நலத்துக்கும் சரி மனநலத்துக்கும் சரி விளையாட்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியமான ஒன்றும் சொல்லும். நம்ம விளையாட்டுகளில் பார்க்கும்போது அப்படி பார்த்தோம்னா உடல் சார்ந்த விளையாட்டுகள் நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ இப்போ நேற்று நடைபெற்றதாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃபா வேர்ல்டு கப் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட்டு வாலிபால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடல் சார்ந்த ஒரு விளையாட்டுகளாக இருக்குது. இந்த மனம் சார்ந்து சிந்தனை சார்ந்த விளையாட்டுகள் அப்படின்னா ஒரு குறிப்பிடத்தக்க விளையாட்டுகள் இருக்குது. அதுவும் மிக முக்கியமானது செஸ் இல்லையா?
7: கண்டிப்பாக சார்.
6: இந்த செஸ்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த மனம் சார்ந்த விளையாட்டு மற்ற விளையாட்டுகளோட இதை எப்படி நம்ம வேறுபடுத்தி பார்க்கலாம் சார்?
7: சார், செஸ் வந்து ஒரு கேம் மட்டும், நாட் ஓன்லி கேம். இது வந்து எப்படி பார்க்கணும்னா
8: மற்ற விளையாட்டுகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு
7: இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறது மட்டும் இல்லாமல் ஒரு மைண்டு கேம், ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து நமக்கு பில்டு பண்ணும். கண்டிப்பாக இப்போ எந்த ஒரு இதுலேயுமே நம்ம சோர்வடைவோம், ஒரு விளையாட்டோ ஒரு நிகழ்ச்சியோ ஒரு வாழ்க்கையில் ஒரு பங்கெடுத்துக்கிற எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் ஒரு சோர்வடைவோம். அந்த சோர்வடையும் போது அடுத்தது நம்ம எங்கே போகணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கொடுக்கறது வந்து இந்த கேம் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் பசங்களுடைய நுண்ணறிவு திறனை வந்து இதை அதிகப்படுத்துது. அவங்க படிப்பு திறனும் சரி, அவங்களோட செயல்பாடுகளும் சரி, அவங்களுடைய அணுகுமுறைகளும் சரி, எல்லாத்தையுமே வந்து நுண்ணறிவு திறனை வந்து அதிகப்படியாக ஊக்குவிக்கிறது வந்து இந்த கேம் செயல்படுது. இதெல்லாம் இந்த வரிசையில் பார்க்கும்போது சதுரங்கம் அப்படின்றது வந்து நாட் ஓன்லி கேம் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக நமக்கு வந்து இருக்குங்க. சதுரங்கம்
6: வாழ்க்கையோட எப்படி இயந்து நம்ம இது வருதுன்னு நினைக்கிறீங்க சார்? சொல்லுங்கள், அதை பற்றி சொல்லுங்களேன்.
7: சார், கண்டிப்பாக. இது வந்து இந்த செஸ் வந்து நம்ம விளையாடும் போது இது ஃபஸ்ட்டு இந்தியாவில் தான் வந்து எப்படி சொல்கிறதுனா 8th century இல்லைங்க, 8th century தான் நம்ம இந்தியாவில் தான் இது ஆரிஜின் ஆனது.
6: சரிங்க.
7: இந்த கேம் எதனுடைய அடிப்படையில் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்கிறதுக்கு வந்து வாழ்வாதாரம் வந்து ஒரு இருப்பிடம். அந்த இருப்பிடத்துக்கு ஒரு அமைப்பு, கட்டமைப்பு, ஒரு சமுதாயம், சொசைட்டி, இது எல்லாமே இருக்குது. அந்த நாட்டில் அந்த ராஜா தன் மக்களுக்காக வாழ்வதற்காக ஒரு போர் தொடுத்து போகும்போது உருவாக்கப்பட்ட ஒரு கேம் தான் வந்து இந்த செஸ். இது நாளடைவில் வந்து யூரோப் கண்ட்ரி அங்கே அரபு எல்லாம் போயிட்டு இந்த 20th century ஒரு செஸ்ன்றது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக இருக்குது. இது எப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னா நம்ம சதுரங்கத்தை எந்த ஒரு ஒரு விஷயமும் இப்போ நம்ம பேசும்போது நான் என்ன பேசணும், நான் என்ன பண்ணணும் முன்கூட்டியே நம்ம தீர்மானிக்கிறது வந்து நம்மளுடைய மனிதனுடைய இயல்பாகவே வருது. அது வந்து இந்த கேம் வந்து நம்ம வைக்க போகிற மூ என்ன, ஆப்பனண்டோட என்ன திங்கிங் திங்க் பண்ணுறோம், ஒரு மனசில் நினைக்கிறத இது வெளிப்படையாக ஒரு கேம் மூலிமா கொண்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அமைப்பு வந்து இந்த செஸ்ஸுக்கு இருக்குது. இது எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து இந்த கேமை வந்து எடுத்துக்க முடியும். எப்படி சொல்லணும்னா இதை வந்து நம்ம ஒரு கால்குலேஷன் அனலைஸ் பண்ணுறது, எந்த ஒரு நிகழ்ச்சியுமே அனலைஸ் பண்ணாமல் நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போயிட முடியாது. நம்ம ஒரு வெற்றியோ தோல்வியோ, ஒரு கிரிக்கெட் விளையாடுறோம், ஒரு ஃபுட்பால் விளையாடுறோம், இல்லை வீட்டில் எது விளையாடினாலும் அந்த நம்ம எப்படி நம்ம வின் பண்ணோம், நம்ம எப்படி நம்ம லாஸ் ஆகணும், எதன் மூலமா பண்ணோம் அப்படின்றது அது வந்து ஃபிசிக்கலாக அது பார்க்கும்போது வர ஒரு மென்டலாக ஒரு மைண்ட் செட்டில் ஒரு அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பகுத்தறிவு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கேம் தான் இந்த சதுரங்கம்ங்க.
6: சரிங்க. நேர்களும் இருக்காங்க, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கங்க, உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்க நவீன், உங்க செஸ் சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்தா ஐயாட்ட கேட்கலாம்.
9: வணக்கம்.
7: வணக்கம் சார்.
9: அதாவது இந்தியாவில தான் நீங்க ஆர்ஜி நேஷன் சொல்லிருக்கீங்க, ஆனா என்னன்னா செஸ்ல வந்து தமிழ்நாடு தான் எப்பவுமே லீடிங்ல இருக்கு. இப்ப பிரக்யானந்தா, குகேஷ் அவங்க எல்லாருமே நிறைய இடங்கள்ல

0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: இது வந்து அது நிறைய கிராண்ட் மாஸ்டர்ஸுமே நூத்து கணக்கில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் உள்ளவங்க தான் அதை அதிகமாக யூஸ் பண்ணாத நானும் சார் இருந்து.
0: யாருமே வந்து வந்ததுதான் பாப்பாங்க, எப்படி வந்ததுன்றது பின்னாடி பார்க்க மாட்டாங்க. இப்ப வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுல வந்து ஏன் இது வந்து இந்தியாவுக்கு செஸ் கேபிட்டல் வந்து சென்னை தாங்க. இந்தியாவுக்கு செஸ் கேபிட்டல் சென்னை, நம்ம அப்படி நினைக்கிறோம். ஆனா வேர்ல்டுக்கே இந்தியா தான் ரொம்ப ஒரு இதா இருக்கு,
2: முன்னுதாரணமா
0: இருக்கு வந்து நம்ம இந்தியா தான். அதுல சென்னை, அதுல முக்கியமா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து எடுத்துக்கும் போது சென்னைன்னு சொல்லலாம். இங்க வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இங்க பிளேயிங் வந்து, அதான் ஃபர்ஸ்ட் 1988 நம்ம விஸ்வநாத ஆனந்த் கிராண்ட் மாஸ்டர் ஆகும் போது பாத்தீங்கன்னா, அப்போ குகேஷோ பிரகனந்தாவோ பாத்தீங்கன்னா அவங்களுடைய எப்படி சொல்றது இன்ஸ்பிரேஷன் தான் அந்த கேமை எப்படி அவங்க விளையாடுறாங்க, எந்த மாதிரி இருக்குது, எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது நம்மளுடைய தமிழ்நாடு அசோசியேஷன் வந்து தமிழ்நாடு சதுரங்க கழகம் பார்த்திங்க அப்படின்னா நிறையா அஃபிஷியல்ஸ் டோர்னமெண்ட்டு சாம்பியன்ஷிப் போட்டியெல்லாம் வந்து நல்ல அந்த ஸ்டாண்டர்ட் வைஸில் அவங்க ரெகுலராக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது நம்ம தமிழ்நாட்டில் வாரத்துக்கு பார்த்திங்கன்னா 40 டோர்னமெண்ட் நடந்துகிட்ருக்கு, 32 டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்குது. அந்த 32 டிஸ்ட்ரிக்டில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையாவது சென்னையெல்லாம் பார்த்திங்கன்னா 4-5 இடத்துல நடந்துகிட்டே தான் இருக்குது போட்டி நடந்துகிட்ருக்கு. அப்போது வலுவான சர்வதேச போட்டிகள் வந்து எங்கேயோ ஒரு வருஷத்துக்கு ஒரு டைமோ 6 ஒரு டைமோ இல்லை மாதத்துக்கு ஒரு டைமோ நடக்காமல் நம்ம தமிழ்நாட்டில் வாரம் வாரம் ஒரு சர்வதேச லெவலில் போட்டி நடத்துறதுனால தான் இது மாதிரி ஒரு குவாலிட்டியான பிளேயர்ஸுங்கெல்லாம் வந்து வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து செஸ் பிளேயர் மட்டும் ரிஜிஸ்டர் ஆனது வந்து லாஸ்ட்டு ஒரு 5-8 பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 7,000-8,000 பேர் தான் இருந்தாங்க. இப்போ 45,000 பேர் இருக்காங்க. இந்த 45,000 ரிஜிஸ்டர்டு பிளேயர் இருக்காங்க, செஸ் விளையாடுறவங்க அங்கீகரிக்கப்பட்ட இதில் தமிழ்நாடு அசோசியேஷன் மூலிமா அங்கீகரிக்கப்பட்ட பிளேயர். அவங்க தான் வந்து ஃபிடே விளையாட முடியும், அவங்க தான் வந்து நேஷ்னல் சாம்பியன்ஷிப்போ ஸ்டேட் சாம்பியன்ஷிப்போ அடுத்தது இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டோ விளையாடுறதுக்கு இவங்க. அதில் இந்த யங்ஸ்டர்ஸ் தான் ரொம்ப அதில் அதிகம், 18,000 யங்ஸ்டர்ஸ் வந்து 13 வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டும் 18,000 பேர் இருக்காங்க
2: இது வரைக்கும்.
0: கண்டிப்பாக இது வரைக்கும் சார்.
2: அடுத்து ஒரு நேயர் இருக்காரு. வணக்கம்
3: ஐயா. வணக்கம் ஐயா.
2: வணக்கங்க, உங்க பேர் சொல்லுங்களேன்.
3: நான் தர்மபுரி மதிகோன் பாளையம் மோகன் பேசுறியா.
2: சொல்லுங்க மோகன்.
3: சார் கிட்ட ஒரு டவுட் கேக்கணும்.
0: சொல்லுங்க சார். வணக்கம் சார்.
3: ரொம்ப சிறப்பா சொல்லிங்கிறீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: நன்றிங்க சார்.
3: இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா அளவுல உலக அளவுல செஸ் விளையாட்டு வந்து போயிட்டு இருக்குது, நல்ல ஒரு விளையாட்டுங்க. ஏன் நம்ம தமிழ்நாட்டுல குபேஷ், அப்புறம் பிரக்ஞானந்தா, அப்புறம் வைசாலி,
0: கண்டிப்பாங்க,
3: அப்புறம் விஸ்வநாதன் ஆனந்த் முன்னுதாரணமா இருக்கிறார் நம்ம தமிழ்நாடு செஸ் விளையாட்டு வீரர்களுக்கு.
0: கண்டிப்பாங்க.
3: இப்படி இருக்கும்போது நம்ம இந்தியாவிலேயே நம்ம மாநிலத்தில் மட்டும்தான் இருக்கு, மற்ற மாநிலங்கள் வந்து இந்த நம்ம விளையாட்டு மேல இந்த செஸ் சதுரங்க போட்டி மேல ஒரு ஆர்வம் காட்டாததுக்கு என்ன சார் காரணம், இல்ல அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் தான் சார் கேட்டேன்.
0: சார் ஓகேங்க சார். சார் மற்ற மாநிலங்களிலும் இருக்கிறாங்க, மற்ற மாநிலங்களும் இருக்கிறாங்க, அதை விட கூடுதலாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்கிறது. இப்போது ஒரு 2 முன்னாடி வந்து 99வது கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்றிருக்காங்க, கோயம்புத்தூர் மாணவன் வந்து ரத்தனவேல் அப்படின்ற ஒரு மாணவர் வந்து பிளேயர் வந்து கிராண்ட் மாஸ்டர் ஆகியிருக்காரு. அவரும் பார்த்திங்கன்னா ஒரு ஜிஎம் நாம் வாங்கணுன்ற போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு 2-3 அவர் எடுத்திருந்திருக்காரு. இப்போது அவரோட சேர்ந்து லாஸ்ட் 2 கிராண்ட் மாஸ்டர்ன்றது ரத்தனவேல், அடுத்து 3 தான், அடுத்து 100வது கிராண்ட் மாஸ்டர் தான் அவர் போகிறாங்க. மற்ற மாநிலங்களும் இருக்கிறாங்க, அது கூடுதலாக நம்மளுடைய மாநிலங்கள் தமிழ்நாடு மாநிலத்தில் அதிகமாக இருக்காங்க. 45 கிராண்ட் மாஸ்டர்ஸ் மட்டும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க.
2: அதுதான் கேள்வி என்னன்னா, அவங்க நம்ம தமிழகத்தில் அதிகப்படியான கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க, மற்ற மாநிலங்கள் இதுக்கான பயிற்சிகள் குறைவா அப்படின்னு கேட்குறாரு.
0: சார் பயிற்சிகள் எடுக்கிறாங்க சார், ஆனால் எப்படி சொல்றதுன்னு பார்த்தா
2: நுணுக்கங்களுக்கு
0: இங்கே வந்து பிளேயர்ஸ்னுடைய ஸ்ட்ரென்த் அதிகம். இப்போ சார் நம்ம நார்த் சைடு போயிட்டு விளையாடணும் அப்படின்னா தமிழ்நாடு பிளேயர்னாவே நார்த் சைடில் எல்லாருமே சரி,
2: சரிங்க
0: சவுத்துல இருந்து வந்து தமிழ்நாடு பிளேயர், சவுத்து நம்ம கேரளாவும் இருக்கு கர்நாடகாவும் இருக்கு எல்லாம் இருக்கு, பட் தமிழ்நாடு பிளேயர். ஏன்னா நான் வந்து ஒரு 7 டைம் வந்து தமிழ்நாடுக்காக டீம் மேனேஜரா
2: போயிருக்கேன்.
0: நாங்கள் வைஷாலிக்கெல்லாம் நான் வந்து மேனேஜரா போயிருக்கேன்.
2: சூப்பர் சூப்பர் சார்.
0: அந்த வகையில வந்து அப்ப பிரகனந்தாவும் பார்த்துருக்கோம், குகேஷையும் எல்லாமே அவங்களுக்குலாம் நாங்கள் மேனேஜரா டூட்டி போயிருக்கும் போது பார்த்துருக்கோம்.
2: சூப்பர்.
0: அப்படி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் தான் அங்கே வந்து டாமினேட் அதிகம். அதுக்கு உண்டான பயிற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ எப்படி சொல்றதுன்னா நம்ம தருமபுரி வந்து இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா ரூரல் ஏரியா, சென்னையை கம்பேர் பண்ணும்போது நம்ம இது வந்து டென்சிட்டி ரொம்ப கம்மி தான்,
2: குறைவு தான்.

0: ஆமாம். இப்போ சென்னையிலலாம் என்ன பண்ணுவாங்க, பயிற்சிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய பள்ளி பருவத்தில் அவங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷனுக்கு போக மாட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க செஸ் மட்டும்தான் பார்ப்பாங்க. நம்ம வந்து இங்கே பர் அவருக்கு ஒரு 2 hours 3 hours, நாளைக்கு அடுத்த வாரம் டோர்னமெண்ட் வருது, நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறது அது மாதிரி கல்ச்சர் கிடையாது. 6 மாதம் முன்னாடி என்ன டோர்னமெண்ட் வருதோ அதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதை தான் நம்மளுடைய தமிழ்நாடு இயங்கிட்டு இருக்கு. அப்படி தான் முன்னுதாரணமாக நம்ம தமிழ்நாடு இருக்கிறதுக்கான காரணம் வந்து ப்ரிகாஷனாக முன்னாடி என்ன வரப்போகுதோ அதுக்கு முன்னாடி நான் என்ன ஓப்பனிங் அவங்க கேமாக பார்க்காம அது ஒரு லைஃப் ஸ்கில்லாக பார்த்து அந்த கேம் விளையாடுறதுனால தான் நம்ம அச்சீவ் பண்ணி நிறைய
1: கரெக்டாக சொன்னீங்க. அடுத்து ஒரு நேர்கார், வணக்கம். சொல்லுங்க கிருஷ்ணன்.
0: நன்றிங்க சார் உங்களுடைய க்வெஸ்சன்ஸ்க்கு. சார், நம்மளுடைய தருமபுரி மாவட்ட சதுரங்க சங்கத்து மூலமா வந்து நாங்கள் வந்து பயிற்சி வந்து இயர்லி கொடுத்துட்ருக்கோம். அதே போல் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் கொடுக்கறதுக்கு லாஸ்ட் இயர்லேருந்து நாங்கள் ஸ்டெப் எடுத்துட்ருக்கோம். அது இந்த ப்ராசஸ் வந்து இந்த இயரில் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுவோம். இதுக்கு வந்து தனியாக வந்து அகாடமிஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்குங்க. நம்மளுடைய தருமபுரி மாவட்டத்தில் அஃப்ளிகேட்டடான ஒரு 5 அகாடமிஸ் இருக்குது, ஓகேங்களா. அதில் அதிகமான செஸ் அகாடமி, விவேகானந்தா செஸ் அகாடமி, சக்தி செஸ் அகாடமி, பிரபஞ்சன் அண்ட் விக்னேஷ் செஸ் அகாடமி, இது மாதிரி 5 அகாடமிஸ் வந்து இங்கே நம்ம மாவட்டத்தில் அஃப்ளிகேட்டடாக அங்கீகரிக்கப்பட்ட இதாக ஆகிட்டு இருக்கு. அதன் மூலிமா பல இன்டர்நேஷ்னல் ரிலேட்டட் பிளேயர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே தான் இருக்காங்க. மாதம் மாதமும் வரு, அதாவது 6 மாதத்துக்கு ஒரு டைம் ரேட்டட் பிளேயர் ஒரு ரேட்டட் ரேட்டிங்னாங்க. இங்கே நம்ம செஸ்ஸில் வந்து அன்ரேட்டட் ரேட்டட் என்று 2 குறிப்பிட்டு பிளேயர்ஸ் இருக்காங்க. ரேட்டட் இருந்தால் தான் அவங்க கிராண்ட் மாஸ்டர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரேட்டிங் வாங்கணும். அதுலேயும் வந்து நான் பின்னாடி இந்த நிகழ்ச்சி முடிகிறதுக்குள்ளே ஒரு விஷயமா இதை பற்றி நான் பேசுகிறேன் நான். அப்போ இதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குங்க.
1: கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்களில் கேட்டுக்கொண்டிருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு விழா மாபெரும் தள்ளுபடி விற்பனை.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃப்ரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி Autonomous, Bommidi, Dharmaburi District. Call 90254-00159. Counseling code 2683.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
2: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
3: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
4: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
3: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955440.
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
7: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், மொபைல், லேப்டாப், பர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக

0: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
1: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
2: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit
5: www.mahindra.org. புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK Silks and Readymadesல் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK Silks and Readymades, குள்ளனூர் போச்சம்பள்ளி.
6: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட்

0: 2633.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: சிம்படியும் சிலிருக்கும் இசை தர்மபுரி 102.5, ஏற்காடு 103.7. அன்னைக்கு வானொலியில் வசந்தல செஸ் நேத்து இன்டர்நேஷனல் டேவாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இன்னைக்கு இந்த சதுரங்கத்தின் சுவாரஸ்யமான நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அழகாக சொல்லிட்டு இருக்காரு தமிழ்நாடு மாநில செஸ் சங்கத்தின் இணை செயலாளர் பி ராஜசேகரன் அவர்கள். செஸ் சம்பந்தமான உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்களோ கேள்விகளோ இருந்தால் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40 மற்றும் 84-40-31. நிகழ்ச்சி நடந்ததாக ஒரு நேயர்க்கார், வணக்கம். வணக்கம் வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: சார், நான் வந்து செந்தில்குமார் பேசுறேன்.
2: செந்தில்குமார் சொல்லுங்க.
3: எனக்கு என்ன ஒரு ஆதங்கன்னா, கிராண்ட் மாஸ்டர் 250 பேர் இருக்காங்க.
4: கண்டிப்பா சொல்லுங்க சார்.
3: இப்ப நம்ம இந்தியாவில் பாத்தீங்கன்னா, இப்பதான் ஒரு 70-80 பேர்ல இருந்து 90 பேர் பக்கம் வந்திருக்காங்க.
4: 99 சார் நேற்றோட.
3: அதனால வந்து எப்படி நம்ம என்ன டெவலப் பண்றதுங்க சார்?
4: சார்,
3: இன்னொரு கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இலவசமா எங்கேயாவது செஸ் வந்து ஒரு பார்ட் மாதிரி யாராவது சொல்லி கொடுக்குறாங்களா, இல்ல நாடே அரேஞ்ச் பண்ணி யாராவது வந்து சொல்லி கொடுப்பாங்களா? அந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு
4: சார். சார், இங்க நம்மளுடைய தருமபுரி கேக்குறீங்களா இல்ல ஓவரால் கேக்குறீங்களா சார்?
2: இல்ல ஓவராலா சொல்றேன்.
4: ஓவராலா சார், நம்மளுடைய தமிழ்நாடு அசோசியேஷன் வந்து இதுக்காக ரொம்பவும் ஸ்டெப் எடுத்துட்டு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, எந்த மாணவர்கள் வந்து திறனா இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அதை ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டுமே நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து நிறைய போட்டிகள் வந்து நடத்துகிறாங்க. எந்தெந்த வகையான போட்டிகள், எதுனெல்லாம் எந்தெந்த போட்டிகள் கலந்துக்கிட்டால் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. நல்லா அருமையான ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தீங்க. ரஷ்யாலலாம் 250 கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அந்த விஷயத்தை சொன்னது. கண்டிப்பாக அதுக்குண்டான முயற்சிகள் தான் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. இப்போது ஒரு கிராண்ட் மாஸ்டர் ஆகணும்னா நம்ம சாதாரணமாக ஆகிட முடியாதுங்க. எப்படி கிராண்ட் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா, ஒரு ஃபிடே, நம்மளுடைய செஸ்ஸினுடைய அமைப்பு வந்து என்ன அப்படின்னா ஃபிடேங்க, FIDE ஃபிடே. இப்போது ஃபுட்பாலுக்கு ஃபீஃபான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, கிரிக்கெட்டுக்கு ICCன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம செஸ்ஸுக்கு வந்து ஃபிடே. ஃபிடே அமைப்பு கீழே நடக்கக்கூடிய ஒரு ஃபிடே ரேட்டிங் டோர்னமெண்ட்டில் வந்து நம்ம முதல் பங்கெடுத்துக்கணும். அப்படி பங்கெடுத்துக்கும்போது அந்த டோர்னமெண்ட்டில் நமக்கு ஆவரேஜான ஒரு ரேட்டிங் கிடைக்கும். ஒரு அந்த டோர்னமெண்ட்டில் ரேட்டட் பிளேயரும் கலந்துப்பாங்க, அன்ரேட்டட் பிளேயரும் கலந்துப்பாங்க, சரிங்களா? அப்போது நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் அன்ரேட்டட் பிளேயர், ஒரு ரேட்டட் ரேட்டிங் வாங்கணும் அப்படின்னா அந்த அது மாதிரி போட்டிகளில் பங்கெடுத்துக்கிட்டு ஒரு மினிமம் ஒரு 5 பிளேயரையாவது மீட் பண்ணி, அது மாதிரி பிளேயரை மீட் பண்ணி ஒரு போட்டியில் 9 ரவுண்டு நடக்கலாம் இல்லை 7 ரவுண்டு நடக்கலாம். ஆனால் ரேட்டிங் டோர்னமெண்ட் எல்லாமே மினிமம் 9 ரவுண்ட்ஸ் நடக்குங்க. அப்படி 9 போட்டிகளில் 5 ரேட்டட் பிளேயரை மீட் பண்ணி நீங்கள் வெற்றி பெற்றீங்க அப்படின்னா அதில் குறிப்பிட்டு ஒரு 3 இல்லை 4 பாயிண்ட்டோ இல்லை 3 பாயிண்ட்டோ மினிமமாவது ஒரு 1 பாயிண்ட்டாவது எடுக்கணும். எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரேட்டிங் கிடைக்குங்க. இந்த ரேட்டிங் பேஸில் தான் வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பட்டம் கொடுப்பாங்க. எந்த புள்ளியை நம்ம அச்சீவ் பண்ணால் பட்டம் கொடுப்பாங்கன்னா CM அப்படின்னு ஒரு பட்டம், கேண்டிடேட் மாஸ்டர். மொதல் செஸ்ஸுக்கு வந்து கேண்டிடேட் மாஸ்டர்னால் 2,200 புள்ளிகள் பெற்றிருக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து FM ஃபிடே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது 2,300 புள்ளிகள் பெற்றிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து IM கொடுப்பாங்க, அவங்க தான் யாருன்னா இன்டர்நேஷ்னல் மாஸ்டர். அந்த IM ஆகிறதுக்கு நாம்ஸ், சில நாம்ஸ் எல்லாம் எடுத்தால் தான் IM ஆக முடியும். அதுக்கு 2,400 புள்ளிகள் எடுக்கணும், 2,400 புள்ளிகள் எடுத்தால் தான் நமக்கு அந்த IM கொடுப்பாங்க. இதெல்லாம் தாண்டி தான் கிராண்ட் மாஸ்டருங்க. இப்போது நம்ம இந்தியாவில் கிராண்ட் மாஸ்டர்ஸ் போட்டிகள் வந்து எத்தனை நடக்குதுன்னு பார்த்தா, இந்தியாவில் மொத்தம் கிராண்ட் மாஸ்டர் ஓப்பன் டோர்னமெண்ட் வந்து ஒரு 7-8 நடக்குதுங்க எனக்கு தெரிஞ்சு, ஓகேங்களா? அதில் முன்ன பின்ன ஒன்று இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா டெல்லி ஓப்பன் இருக்குது, ஒடிஷா இருக்குது, வெஸ்ட் பெங்கால் நடத்துகிறாங்க, அதுக்கப்புறம் மும்பையில் ஒன்று. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிராண்ட் மாஸ்டர் போட்டிகள் வந்து 3 போட்டிகள் நடத்துகிறாங்க. ஒன்று சென்னை ஓப்பன், மதுரை ஏத்தன்ஸ் நடத்துகிறாங்க. அடுத்ததாக எஸ்டர்டே வந்து இதுக்காக தான் ஒரு கிராண்ட் மாஸ்டர் வந்து ப்ரோச்சர் லான்ச்சுக்காக கோயம்புத்தூர் போயிருந்தோம். கோயம்புத்தூரில் வந்து இப்போது வந்து அக்ஷயா ஓப்பன் GM டோர்னமெண்ட் வந்து நடத்துகிறாங்க. அதுக்குண்டான

0: இதெல்லாம் ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி கிராண்ட் மாஸ்டர்கள் போட்டிகள் வந்து பங்கெடுத்துக்கிட்டா மட்டும்தான் 2500 புள்ளிகள் பெற்று பல நாம்கள் வாங்கினா தான் கிராண்ட் மாஸ்டர் ஆக முடியும். அப்போ இந்த மாதிரி போட்டிகள்லாம் வந்து இங்கெல்லாம் வெளிநாட்டில் போய் தான் பங்கெடுத்துக்க வேண்டியது இருக்குங்க. அப்போ அந்த வெளிநாட்டில் போய் இந்த புள்ளிகள்லாம் பெற்று பங்கெடுத்து இப்படி பாயிண்ட்லாம் வாங்கி அது எப்படி மீன்ஸ் என்னென்னா, இதே நம்மளுடைய நாட்டில் நிறையா நம்ம இந்தியாவில் வந்து ஒரு 10-20 கிராண்ட் மாஸ்டர் டோர்னமெண்ட் நடந்ததுன்னா ஈஸியாக கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்து அதிகம் ப்ரொடியூஸ் ஆவாங்க. அதாவதுங்க ரஷ்யாவில் வந்து நான் விருப்பப்பட்டு லைக் பண்ணி பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம டீ கடையில் வந்து நம்ம டீ குடிக்கிறதுக்கு போவோம், பட் அங்கே ரஷ்யாவில் டீ கடை குடிக்க போனால் ஸ்டோன் பெஞ்சு, நம்ம இந்தியாவில் ஸ்டோன் பெஞ்ச் இருக்கும், ஆனால் அங்கே செஸ் போர்டே இருக்கும், கல்லுலையே செதுக்கி வச்ச செஸ் போர்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் ரஷ்யாவில். அங்கே நிறையா இப்போ கிராண்ட் மாஸ்டர்ஸும் சரி வேர்ல்டு சாம்பியன்ஸ்லாம் உருவாகியிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம இந்தியாவும் கண்டிப்பாக ஒரு முன்னோடியாக இருக்குது, கண்டிப்பாக வரும். நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு 250 இல்லை கண்டி கூடிய விரைவில் வந்து நம்ம 3-digit கிராண்ட் மாஸ்டர் வாங்க போகிறோம். அதுக்கடுத்தது உங்களுடைய நினச்ச மாதிரி முன்ன வரலாம்.
1: நிச்சயமாக ரஷ்யாவுக்கு இணையாக வந்துடுவோம்
0: கண்டிப்பாக.
1: அடுத்த ஒரு நேய் இருக்கார், பேசலாம். வணக்கம்
2: ஐயா. வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
0: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. இந்த மாணவர்கள்கிட்ட திறனை மேம்படுத்துவதற்காக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலாம், அந்த மாணவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த நினைவாற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த மாதிரி செஸ் மூலமா விளையாடுறதுனாலயே அதிகரிக்குங்கிறாங்க, இதனுடைய அந்த பெனிஃபிட்ஸ் அப்படிங்கறதையும் சொல்லுங்க. அவங்களுக்கு லைஃப்ல முன்னேறுவதற்கான படிக்கட்டு எங்க எங்கெல்லாம் முக்கியத்துவம் அளிக்கப்படும் அவங்களுக்கு, அதை பத்தியும் சொல்லுங்களேன்.
0: கண்டிப்பாங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த கேம் மூலிமா பசங்களுக்கு என்ன வரும், எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிசிப்ளினே இந்த செஸ் பேசிக்காகவே கொண்டு வந்து கொடுக்குது. ஒரு பொருளை எடுத்த இடத்துலேருந்து திரும்ப அதே இடத்துல வைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு லைஃப்பை வந்து மேலே கொண்டு போகணும்னு சொல்லுவாங்க, முன்னாடி இருக்க கைடு சொல்லியிருக்காங்க. அந்த போட்டி விளையாடும் போது முடிச்சுட்டு உடனே திரும்ப அந்த காயின்ஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, எந்த இடத்துல அந்த காயினை ஆரம்பிச்சதோ அதே இடத்துல அரேஞ்ச் பண்ணிட்டு தான் அந்த போர்ட்லேருந்து எந்திரிக்கணும். அது பெரிய பெரிய டிசிப்ளின். அந்த பசங்களுக்கு வந்து நுண்ணறிவு திறனை மட்டும் இல்லாமல் பகுத்தறிவும் சரி, அவங்களா செல்ஃப் எப்படின்னா அவங்களா யோசிப்பாங்க, டிசிஷன் மேக்கிங். டிசிஷன் மேக்கிங்னா ஒரு விஷயத்த நீங்கள் வீட்டில் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா என்னன்றது புரிஞ்சுக்கிற ஒரு மனநிலை வந்து அந்த பசங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இதை அனலைஸ் பண்ணி பண்ணுவாங்க. இந்த போட்டிகளை பசங்கக்கிட்ட எப்படி கொண்டு போகணும், எந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வீட்டில் நீங்கள் சொல்லித்தரது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக பக்கத்தில் வந்து நியரஸ்ட்டு கண்டிப்பாக அகாடமிஸ் எல்லாம் இல்லாமல் இப்போ கிடையாது, எல்லா இடத்துலையுமே செஸ் வந்து பூம் ஆயிருக்கு. இப்போ அப்படி பார்க்கும்போது அங்கே கொண்டு போய் விட்டிங்கன்னா நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அங்கே அந்த பசங்களுக்கு உண்டான ஒரு சில போட்டிகளோ இல்லை சொல்லி கொடுத்து எந்த அந்த அவங்களுடைய லெவல் எந்த லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு சில போட்டிகள்லாம் அனுப்பிவிட்டு அவங்கள வந்து வேல்யூ பண்ணி வைப்பாங்க. அதன் மூலியமாக ஒரு பையனுக்கு இந்த நாலேஜ் இருக்குது தெரிஞ்சிருச்சதுக்கப்புறம் அவங்க அதுக்கு அடுத்த லெவலில் அவங்க கோச்சிங் லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போவாங்க. இன்க்ரீஸ் பண்ணி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட அச்சீவ்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு பக்கம் போவீங்க, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப்பில் என்னென்னலாம் விஷயங்கள்லாம் செய்யணும் பண்ணணும் செய்யணுன்றது எல்லாருடைய மெமரி பவர் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த கேம்னு சொல்கிறாங்க. அதை நான் வந்து நேர்கூட பார்த்துட்ருக்கேன். ஏன்னா பிரகானந்தாவும் சரி, நம்ம விஸ்வநாத ஆனந்த் சார்கிட்டையும் சரி, எல்லாருக்கிட்டேருந்தும் நாங்கள் ஒரு சில மீட்டிங்களுக்கு அவங்க கேம் விளையாடும் போதும் சரி, எந்த அளவு அவங்க மெமரி கெப்பாசிட்டி வச்சுருக்கிறாங்க, எந்த அளவு அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் வேணால் செஸ் போர்டு வந்து 64 ஸ்கொயர் நம்ம நினைப்போம், ஆனால் 64 ஸ்கொயர் மட்டும்தான் அதை நம்ம பார்க்க முடியுமோ தவிர, ஒரு கட்டத்துலேருந்து ஒரு கட்டத்துக்கு ரெண்டாக மல்டிபிள் பண்ணிட்டு போங்களேன், மில்லியன்ஸ் ஆஃப் கவுண்ட் போகும். அந்த அளவுக்கு உள்ள வந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து வேரியேஷன்ஸும் சரி மூவ்ஸும் சரி அவ்வளோ விஷயங்கள் உள்ள இருக்கு செஸ்ல.
1: சூப்பர் சார். அதாவது இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டங்கள் குறைவாக இருந்தாலும் அவன் மில்லியன் கணக்கில் போவோம், அவ்வளோ ஒரு ஆழ்ந்த ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரீஃபாக சொன்னீங்க. தேங்க்யூ சார். நம்ம தொடர்ந்து பேசலாம்.
3: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
4: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
3: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறை எதிர்கால நோய்களுக்கு

0: காரணமா அமையலாம். சர்க்கரை நோய், பிபி, தைராய்டு எதுவா இருந்தாலும் குறிஞ்சி மருத்துவமனையில முழுமையான சிகிச்சை பெறலாம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தொடர்புக்கு 9626558383.
6: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
7: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்குயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸ் சொல்லி தராங்க.
6: எம்சிடி பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955540.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு விழா மாபெரும் தள்ளுபடி விற்பனை.
9: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை, என்றும் உங்கள் வசந்தன் கோ.
8: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி August 17 வரை மட்டுமே.
10: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ்,
11: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
10: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
12: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னே, இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
13: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
12: செம்ம டேஸ்ட்.
13: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
14: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
12: தொடர்புக்கு 8985712345.
15: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள், வளாக தேர்வுக்கு வருகை, வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
12: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.

0: Vivaha de Chennai Silks.
1: ஒன் ஜீரோ டூ பாயிண்ட் ஃபைவ் அண்ட் 103.7 வானொலியில் வசந்தம். இன்றைக்கி செஸ் ரிலேட்டடாக நிறைய சந்தேகங்களுக்கும் அது சார்ந்த நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை சொல்லிட்டுருக்காரு. தமிழ்நாடு மாநில செஸ் சங்கத்தின் இணை செயலாளர் மற்றும் தருமபுரி மாவட்ட செயலாளர் பி ராஜசேகரன் அவர்கள். செஸ் சம்மந்தமான உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அந்த நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள்

0: 43 42 24 40 30 மற்றொரு எண் 24 40 31. சொல்லுங்க சார், இந்த சங்கத்தினுடைய செயல்பாடுகள் நிறைய விஷயங்கள் ஏற்கனவே நேயர்களும் கூட கேட்டாங்க, இது இலவசமாக கொடுப்பீங்களா? அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் நிறைய நீங்கள் டீப்பாக சொன்னீங்க. நம்ம அந்த அசோசியேஷனுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கும், அதை எந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க?
1: கண்டிப்பாங்க சார், மொதல் வந்து தருமபுரி மாவட்டத்தினுடைய செயல்பாடுகள் சொல்கிறேன், அப்புறம் தமிழ்நாட்டினுடைய
0: கண்டிப்பாக சொல்கிறோம்.
1: எங்கள் தருமபுரி மாவட்டத்தில் வந்து எங்களுடைய அமைப்பில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, பிரசிடென்ட் வந்து டிஎன்சி மணிவண்ணன் சார், அப்புறம் வந்து வைஸ் பிரசிடென்ட் 3 பேர் இருக்காங்க, அப்புறம் வந்து செக்ரட்டரி ராஜசேகரன், அதுக்கப்புறம் ட்ரெஷரர் வந்து சேகர் சார், அப்புறம் ஜாயின்ட் செக்ரட்டரிங்க 2 பேரும் சிலம்பரசன் அண்டு மாதேஷ், அண்டு தாலுகா செக்ரட்டரிங் வந்து ஒரு 7 தாலுகா செக்ரட்டரிங்க இருக்காங்க. மொதல் எங்களுடைய சதுரங்கத்தில் வந்து என்ன பசங்க ஃபஸ்ட்டு எத்தனை ரிஜிஸ்ட்ரேஷன் பிளேயர்ஸ் இருக்காங்க, யார் யாரெல்லாம் வந்து இந்த போட்டியில் இதுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ்லேருந்து கூடிய டாப் பிளேயர்ஸ்லாம் நாங்கள் லிஸ்ட் எடுப்போம். நாங்கள் லிஸ்ட் எடுத்து ஒவ்வொரு இயர்னுடைய ஃபஸ்ட்டு வந்து எங்களுடைய அமைப்பு கீழே இருக்கக்கூடிய அகாடமிஸும் சரி அசோசியேஷன் பீப்புளும் சரி ஒரு மீட்டிங் போட்டு என்னென்ன போட்டிகள்லாம் நடத்துவாங்க, என்னென்ன போட்டிகள் நடத்த போகிறோம் அப்படின்ற ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளானிங் நாங்கள் எடுத்து வச்சுப்போம். அந்த பிளானிங்க்கு வந்து பட்ஜெட்டும் போடுவோம், இது எது எவ்வளோ செலவாகும் என்ன மாதிரி பண்ணலான்ட்டு. அப்போ மாவட்ட அளவில் போட்டிகள் எத்தனை நடத்துகிறாங்க, மாநில அளவிலான போட்டிகள் எத்தனை, இன்டர்நேஷ்னல் ரேட்டிங் டோர்னமெண்ட் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 போட்டிகள் நடத்துறதுக்கான பிளானிங் நம்ம போடுவோம் வருஷத்துக்கு. அதில் வந்து 20-25 கூட நாங்கள் ஒரு நேரில் நடத்தியிருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த போட்டிகளில் மாவட்ட அளவிலான போட்டிகளில் பங்கெடுத்துக்கிட்டு அதிலிருந்து நாங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் பிளேயர்ஸ்லாம் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவோம். அந்த பிளேயர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கோச்சிங் கொடுக்கறதுக்கு வந்து வெளியிருந்து நாங்கள் இப்போ எங்களுடைய கோச்சிங் மட்டுமே இது இல்லாமல் கண்டிப்பாக வெளியிருந்து கோச்சிங்கு இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் கிராண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாம் கூட்டு வந்து நாங்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது நாங்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் சரி நல்ல திறன் வாய்ந்த மாணவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் அசோசியேஷன் மூலமாக நாங்கள் ப்ராக்டிஸ் நாங்கள் ஃப்ரீயாகவும் கொடுத்துட்ருக்கோம்.
0: சரிங்க சார், சரி ஓகே சார். இப்போ நீங்கள் அந்த கோச்சிங் சொல்கிறதும் சரி, இப்போ இதில் இருக்கக்கூடிய வல்லுநர்களை கூப்பிட்டு வந்து நீங்கள் அவங்களுக்கும் கோச்சிங் தரீங்க, இது எல்லாத்தையுமே சார்ந்து இதில் என்ன சார் பெனிஃபிட், அது வந்து அரசு சார்ந்த ஏதாவது கோட்டா அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா?
1: கரெக்டுங்க சார். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் சைடில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவே செஸ்ன்னு தான் அங்கே இருக்கும். அதில் வந்து கண்டிப்பாக டாக்டருக்கு மொதல் டாக்டர் கோட்டா கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து செஸ் தான் கொடுக்குறாங்க. அதில் வந்து சொன்ன மாதிரி கிராண்ட் மாஸ்டர்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க லிஸ்ட்டு, அதுக்கடுத்து எத்தனை நேஷனல் சாம்பியன் ஸ்டேட்டில் அடிச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாடு பிளேயர், அப்புறம் ஸ்டேட் சாம்பியன் எத்தனை, அதுக்கப்புறம் தான் வந்து அதில் யாரும் போகலன்னா அடுத்தடுத்த கோட்டாவுக்கு வருவாங்க. இன்ஜினியரிங்க்கும் சரிங்க, அதுக்கப்புறம் மற்ற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கெலாம் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஈஸியாகவே வந்து நம்ம பங்கெடுத்துட்டு இருந்தாவே போதும், நேஷனல் சாம்பியன்ஷிப் பங்கெடுத்திருந்தாவே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்லலாம் நமக்கு ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க.
0: சரிங்க,
1: அப்போது இந்த போட்டிகளில் எது இதெல்லாம் எடுத்துக்கணும், நமக்கு எது இதெல்லாம் வேலிடு, இதெல்லாம் கவர்மெண்ட் சைடு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, மொதல் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலிமா நடத்தக்கூடிய பள்ளி கல்வித்துறை ஈவெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎம் ட்ரோஃபி, இது வந்து கவர்மெண்ட் சைடில் நடத்துகிற ஈவெண்ட்டுங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு அசோசியேஷனுக்கு கீழே, அப்புறம் ஃபிடேக்கு கீழே, ஏஐசி வாலண்டியர் செஸ் ஃபெடரேஷனுக்கு கீழே வரக்கூடிய போட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா ரேட்டிங் டோர்னமெண்ட், அதில் முக்கியமாக தமிழ்நாடு ஸ்டேட் சாம்பியன்ஷிப் போட்டிங்க, அதில் வர டாப் 3 வந்து செலக்ட் பண்ணி டாப் 2 டாப் 3, ஒரு சில கேட்டகரி 4 பேர் இருப்பாங்க, ஒரு சில கேட்டகரி 2 பேர் இருப்பாங்க, அதுலேருந்து தேர்ந்தெடுத்து நேஷனல் சாம்பியன்ஷிப் பண்ணுவாங்க. அந்த நேஷனல் சாம்பியன்ஷிப்பில் வந்து பங்கெடுத்துக்கிட்டு உங்களுக்கு நம்ம டாப் 3 வந்துட்டோம் அப்படின்னா ஃபார்ம் 2 சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அந்த ஃபார்ம் 2 தான் வந்து நம்ம 15 வயசுக்கு மேலே தான் இதெல்லாமே வேலிடாக ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படின்னா 15 அண்டர் 15, அதாவது எப்படின்னா சப் ஜூனியர் கேட்டகரி, அதுலேருந்து தான் நமக்கு வேலிடு கிடைக்கும். இதுக்கு வந்து நம்ம பதிவு பண்ணணுங்க இந்த மாதிரி ஃபார்ம் 1 ஃபார்ம் 2. இப்போது பல்கலைக்கழகத்தில் நடக்கிற போட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 3 கொடுப்பாங்க, நீங்கள் டைட்டில் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா ஃபார்ம் 3 கொடுப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் சவுத் ஜோன் நார்த் ஜோன்லாம் பல்கலைக்கழகத்துக்கு போனீங்கன்னா ஃபார்ம் 2 கொடுப்பாங்க.
0: சரி,
1: இப்போ ஃபார்ம் 1 வாங்கணும் அப்படின்னா நேஷனல் வேர்ல்டு அது மாதிரி அச்சீவ் பண்ணால் நம்ம ஃபார்ம் 1 நம்ம கொடுப்போம்.
0: சரிங்க சார், ஒரு நேர் இருக்கார், அவருடைய கேள்வி கேட்டலாம். வணக்கம்.
1: கண்டிப்பாக சார்.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
2: சரி, வைத்தியநாதபுரம் வைத்தியநாதன் பேசுகிறீங்க.
1: சொல்லுங்கள். வணக்கம் சார். நமக்கு தெரியாத விஷயங்கள் கூட குழந்தைங்களுக்கு தெரியுது. அது மாதிரி செஸ் வந்து

0: இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் ஒரு பையன் 3 இயர்ஸ் 5 மந்த் தான் ரேட்டிங் வாங்கிட்டாங்க. இப்போ ரேட்டிங் வாங்கினா ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்து பேசிக் அந்த செஸ் ஃபண்டமெண்டல் சொல்லிக் கொடுத்து ஒரு எண்டிங் கேம் மிடில் கேம் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தா தான் இவர் இன்டர்நேஷ்னல் ரேட்டிங் டோர்னமெண்ட்டில் போய் ரேட்டிங் வாங்குவாங்க. அப்போ 3 இயர்ஸ் 3.5 இயர்ஸ்லேயே அந்த குழந்தைங்க வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய நுண்ணறிவு திறனை பொறுத்து நம்ம கொடுக்கலாங்க. அதாவது குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அவங்களை ஐடென்டிஃபை பண்ணணும் ஃபர்ஸ்ட், எந்தெந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் பண்ணுறாங்க, நம்ம ஒரு விஷயத்தை சொல்லித்தரும்போது அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க ஈஸியாவா, அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் 4 இயர்ஸ் வந்து நம்ம சொல்லலாங்க. ரொம்ப ஐக்யூ அதிகமாக இருக்கிற பசங்களுக்கு நீங்கள் 3.5 இயர்ஸில் இப்போது நம்ம இந்தியாவில் ஒரு பையன் வந்திருக்கான். அது மாதிரி இதுக்கு ஏஜ் லிமிட் வந்துன்றதுக்கு இவ்வளோ தான் அப்படின்றது சொல்ல முடியாது. ஆனால் மினிமம் எனக்கு தெரிஞ்சு 4 இயர்ஸ்லேருந்து சொல்லி கொடுத்தா பசங்களுக்கு கொஞ்சம் நல்லா க்ரோத் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு.
1: இன்னொரு வேண்டுகோளுங்க
0: சொல்லுங்க.
1: இப்போ நம்ம அரசு தொடக்க பிள்ளைகளாக இருக்கலீங்க.
0: ஆமாங்க.
1: அதில் வந்து ஏன் நம்ம இந்த 1வதுல இருந்து 5வது வரைக்கும் ஏன் இதை ஒரு பாடமாகவே ஏன் கொண்டுறக்கூடாது அப்படின்னு?
0: கண்டிப்பாங்க, நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நாங்கள் கோரிக்கையாக வச்சுருக்கோம். கண்டிப்பாக அது கொண்டு வருவாங்க, அவங்க கூடிய விரைவில் கொண்டு வருவாங்க. இதை பண்ணலாம்.
1: நன்றிங்க.
2: ஒரு நல்ல ஒரு கேள்வியும் கேட்டார். இது வந்து இந்த பள்ளி மாணவர்களுக்கு நீங்கள் ஒரு கட்டாயமாகவே கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுடைய ஐக்கு லெவலுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ இது பர்டிகுலராக அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னீங்க இப்போ 3 இயர்ஸ்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேலண்டடாக இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க. அதுக்கு ஏஜ் லிமிட்டே இல்லை, பட் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கற்றுக்கலாம்.
0: கண்டிப்பாக
2: நீங்கள் அதை தான் பள்ளிக்கூடத்தில் செஞ்சால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதும் அவங்களுடைய கருத்தை சொன்னார்.
0: கண்டிப்பாங்க.
2: அது நம்ம எப்படியும் அரசுக்கு நீங்கள் வலியுறுத்தணும் உங்களுடைய அமைப்பின் சார்பாக.
0: கண்டிப்பாங்க சார். லாஸ்ட்டு ஒரு 1 மந்த் முன்னாடி நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆதவர்ஜனா சாருக்கு வந்து ஃபெலிசிட்டேஷன் வச்சுருந்தோம். அதில் வைக்கும்போது நாங்கள் ஒரு சில கோரிக்கைகள்லாம் சொல்லியிருந்தோம், அவருமே வந்து பண்ணித்தரோம் சொல்லி.
2: சரி சார், தொடர்ந்து பேசலாம் நம்ம.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கோட் 610.
8: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
9: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
10: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
11: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3ஆம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற July 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா ட்ரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
12: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்,
13: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
12: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
2: சிம்பொடியும் சிலருக்கும் இசை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: சன்ஃப்ளவர் ஆயில். திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: நிகழ்ச்சியோட நிறைவு தருவாய்க்கு வந்துட்டோம்ல சார். நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும் அந்த சதுரகம் சம்மந்தமாக. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய மாணவர்கள் குழந்தைங்க சார், அவங்க யாரை அப்ரோச் பண்ணணும் இது சம்மந்தமாக? ரெண்டாவது இந்த மெயின் டோர்னமெண்ட் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஸ்டேட் லெவலில் நேஷனல் லெவலில் இது மட்டும் சொல்லி நம்ம முடிச்சிக்கலாம் சார்.
1: கண்டிப்பாங்க சார்.
0: யாரை அப்ரோச் பண்ணணும்
1: சார்? இப்போ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க செஸ் விளையாடணும் அப்படின்னும்போது கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் தன்னோட குழந்தைங்களுக்கு செஸ் சொல்லித்தரதுல வந்து தன்னோட பேரண்ட்டுங்களும் சரி அவங்க சொசைட்டிலையும் சரி நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனால் நெறிமுறைகளோடு அவங்க மேலே போகணும், அடுத்த லெவலுக்கு போகணும்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே ஒரு டிஸ்ட்ரிக் அசோசியேஷன் இருக்குங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு தருமபுரி இருக்குன்னா தருமபுரி மாவட்டம் சதுரங்க கழகம் இருக்குது. இதோட ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஜய் வித்யாலயா காலேஜ் காந்திநகர், அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அப்புறம் எஸ்வி ரோடில் வந்து மாதவாச்சர் மண்டலம் லைனில் ஒரு ஆஃபீஸ் இருக்குங்க.
0: இது வந்து ஒவ்வொரு மாவட்டங்களையும்
1: ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே அஃபிலியேட்டட் தமிழ்நாடு ஸ்டேட் அசோசியேஷன் கீழே வரக்கூடிய ஒரு அஃபிலியேட்டட் யூனிட் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குங்க.
0: சரிங்க.
1: அங்கே போயிட்டு நம்ம அவங்கக்கிட்ட காண்டக்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு என்னென்ன வகையான போட்டிகள் நடத்துது அப்படின்றத நமக்கு கண்டுபிடிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த கலந்துக்கிட்டு எங்கே நடக்குது எதுன்னு ஒரு ரெண்டு மூணு போட்டிகள் பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களே வந்து தெரிய வரும் ஒரு ஸ்டேட் லெவல் எங்கே நடக்குது, ஒரு இன்டர்நேஷ்னல் டோர்மெண்ட் எங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு வெப்சைட்லாம் கொடுத்துருப்போம், அந்த வெப்சைட்டில் போய் பார்த்துடலாம். இப்போ நம்ம தருமபுரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் மாவட்ட அளவிலான போட்டி எங்கே நடக்குதுன்னு பார்த்தா பாப்புலேட்டி பட்டியில் ஒரு போட்டி வச்சுருக்காங்க. ஓப்பன் டோர்னமெண்ட்டும் சரி, இப்போ மாணவர்களுக்கு உண்டான வயது வரம்பும் இருக்குது. அதுக்கு அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மாநில அளவிலான போட்டி வந்து நம்ம தருமபுரியிலேயே நடக்குதுங்க, மணி மண்டபத்தில். அது மாதிரி மாதந்தோறும் ஒவ்வொரு போட்டிகள் நடத்திட்டே இருக்கும். அவங்களுக்கு கம்யூனிகேஷனும் வந்து அதுக்கு உண்டான ஒரு குரூப் வச்சுருக்கோம், வாட்ஸ்அப் குரூப் கம்யூனிகேட் பண்ணுறோம். கூட விரைவில் ஒரு இன்னும் ஒரு 3 மாதத்தில் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் வந்து வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணிவிடுவோம். கிரியேட் பண்ணிட்டோம்னா ஆல்மோஸ்ட் எல்லா செஸ்ஸில் இருக்கக்கூடிய பங்கெடுத்துக்கிட்ட மாணவர்களுக்கும் நம்ம தகவல்கள்
0: தெரியும். இப்போ ஒரு முழுமையான கற்று தேர்ந்து ஒரு செஸ் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு வீரர் ஆகணும் அப்படின்னா குறைஞ்சபட்ச பயிற்சி காலம் அப்படின்னா எவ்வளவு சொல்லுவீங்க?
1: குறைஞ்சபட்சம் ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் நல்லா கற்றுக்கிட்டு ஒரு போட்டிக்கு போகணும் அப்படின்னா, ரேட்டிங் வாங்கணும் அப்படின்னா ஒரு 6 மாதம் மினிமம் 6 மாதம் எடுத்துக்கிட்டு விளையாடலாங்க. அதுவும் வயது வரம்பு இருக்குது. ஒரு 15 வயசு பையனாக இருந்தால் கண்டிப்பாக 3 மந்தில் அச்சீவ் பண்ணலாம். இதே 6 இயர்ஸ் பையனாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு 6 மாதம் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக நல்ல ஒரு வீரராக மேலே வரலாம்.
0: நிச்சயமாக நுணுக்கம் சம்மந்தமாக அறிவாற்றலை வளர்க்கக்கூடிய சம்மந்தமான ஒரு கேம் அப்படிங்கிறது இந்த செஸ் சந்தரகம் அப்படிங்கிறது தெரியும். இதில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும்னு நினச்சோம், நேரமின்மை காரணமாக. அதாவது மூக்கள், அதாவது மூ இருக்கு இல்லையா, நகர்வுகள், அந்த குதிரை எப்படி நகரணும், ராஜா எப்படி நகரணும், ராணிக்கு பவர் என்ன, இதெல்லாம் நிறைய பேசணும்னு ஆசையே. நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில் பேசும்போது தனியாக, ஏன்னா நிறைய ப்ரீஃபாக நம்ம பேசணும். இவ்வளோ நேரம் சதுரகம் சம்மந்தமான நிறைய விஷயங்கள், எங்களுக்கு தெரியாத விஷயங்களை நிறைய எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க நேர்களுக்காக. இந்த நேரத்தில் எங்கள் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறதுக்கு மிக்க நன்றி சார்.
1: ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கும் இந்த ஒரு வாய்ப்புகள் கொடுத்ததுக்கு வந்து தருமபுரி பண்பலை அவர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த நேரத்தில். அதே போல் எங்களுடைய அசோசியேஷன் எங்களுடைய பிரசிடென்ட் சாருக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய கைடன்ஸ் மென்டார் வந்து ஆல் இண்டியா செஸ் ஃபெடரேஷனுக்கும் தமிழ்நாடு அசோசியேஷனுக்கும் வந்து ஃபார்மல் செக்ரட்டரியாக இருந்தவர் வந்து அரிகரன் சார், இப்போ கரண்ட் ஸ்டேட் செக்ரட்டரி ஸ்டீஃபன் பாலசாமி சார், அப்புறம் நம்மளோட தருமபுரி மாவட்டத்தினுடைய பிரசிடென்ட் மணிநேன் சார், இவங்களாம் என்னுடைய கைடன்ஸ். நான் இந்த நிலைமைக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னா இவங்களெல்லாம் இல்லை, இந்த படிக்கட்டில் இல்லாமல் நான் தாண்டி வர முடியாது. அதே போல் நம்மளுடைய மாணவர்கள் வந்து ஏன் இவ்வளோ திறன் வாய்ந்ததாக இருக்கிறாங்க அப்படின்னா, லாஸ்ட்டாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன் நான், அவங்களால முடிஞ்ச அளவு முயற்சி எடுக்கிறது கிடையாதுங்க. ஒரு செயல் முழுத வரைக்கும் எடுக்கிறது தான் முயற்சின்றது என்னுடைய ஒரு இது. அந்த பார்வையில் தான் அந்த மாணவர்களும் அதை முயற்சி எடுத்து கண்டிப்பாக அந்த திறமைமிக்க ஒரு கிராண்ட் மாஸ்டராகவும் சரி, நல்ல ஒரு சொசைட்டிக்கு நல்ல ஒரு ஒரு ஒரு பகுத்தறிவான ஒரு ஒரு மாணவர்களாகவும் உருவாகுறாங்க.
0: சரி,
1: நன்றிங்க சார்.
0: நன்றி, நன்றி சார். நம்ம இதுவரை கேட்டு சுத்தம் சேல் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி விலை ஆகஸ்ட் 17 வரை.
2: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345. மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டில் தான் கிடைக்கும்ல,
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ்

0: மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
1: என்ஐசி ஜாயின்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
2: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
3: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
4: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
6: தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
7: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
8: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தருமபுரி.
7: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
9: நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் புகார் பட்டியலாகவே இருக்கின்றன என்று ஒரு அறிஞர் சொன்னார். இறைவா, எனக்கு இது குறை அது குறை, எவ்வளவோ வேண்டிக் கொண்டாலும் நீ நிறைவேற்றுவதே இல்லை என்பது போல குறைகளின் முறையீடுகளாகவே நம்முடைய வழிபாடுகள் இருக்கின்றன. நம்மை படைத்தவன் இறைவன், நம்மை செலுத்துபவனும் அவனே என்கிற நம்பிக்கையுள்ளவர்கள் கூட சில வேளைகளில் இறைவனையே குறை கூற தொடங்கிவிடுகிறார்கள். முடிந்த மட்டும் குறைகளை சொல்லி பார்ப்பது, முடியாத பட்சத்தில் இறைவனையே குறை கூற தொடங்கி விடுவது, இதுவே நம்மில் பலருக்கு வாடிக்கையாகிவிட்டது. அப்படியானால் கடவுளுக்கும் பக்தனுக்கும் இடையே உள்ள உறவு சோதனை காலங்களில் பகைமை உறவாக கூட மாறிவிடுகிறதே, இது சரியா? சரியில்லைதான். படைத்தவனிடமே பகைமை பாராட்டினால், படைத்தவனிடமே கோபித்து கொண்டால் நிலைமை என்னவாகும்? நாம் கோபித்து கொண்டால் நம்முடைய கோபத்தால் இறைவனுக்கு ஏதும் பாதகம் ஏற்படப் போவதில்லை. அதேபோல நாம் வாழ்த்தி பாடினால், வாழ்க என்று சொன்னால் நாம் சொல்லித்தான் இறைவன் வாழ வேண்டும் என்கிற தேவையும் இல்லை. இப்படி இருக்கையில் பக்தனுக்கும் கடவுளுக்குமான உறவு பக்தனின் சோதனை காலங்களில் எப்படி இருக்க வேண்டும்? குலசேகர ஆழ்வார் சொல்லுகிறார், பக்தனின் சோதனை காலங்களில் இறைவனுக்கும் பக்தனுக்கும் உள்ள உறவு ஒரு மருத்துவனுக்கும் நோயாளனுக்கும் உள்ள உறவு போல இருக்க வேண்டுமாம். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல மாயத்தால் மீளா துயர்தெறினும் வித்துவக்கோட்டம்மா நீ ஆளா உணதருளே பார்ப்பன் அடியேனே என்பது குலசேகர ஆழ்வார் பாசுரம். மருத்துவன் கத்தி கொண்டு நோயாளன் உடலை அறுக்கிறான், அறுவை சிகிச்சை செய்கிறான், அது நோயாளன் உடம்பை துன்பப்படுத்தும் தன்மைதானே. அப்படி இருந்தும் மருத்துவன் கத்தி கொண்டு அறுத்தாலும் அது நோயாளியின் நன்மைக்கே என்பதால் மருத்துவன் மீது தீராத அன்பையே காட்டுகிறான் நோயாளன். இப்படித்தான் சோதனை காலங்களில் இறைவன் பக்தன் உறவு இருக்க வேண்டுமாம். வாழ்க்கையில் நமக்கு சோதனைகள் வருகின்ற பொழுதுகளிலெல்லாம், தொடர் துன்பங்கள் வருகின்ற பொழுதுகளிலெல்லாம் இறைவன் நம்முடைய நன்மைக்காகவே சோதனைகளையும் துன்பங்களையும் நமக்கு தருகிறான் என்று எண்ண வேண்டுமாம். மருத்துவன் மருத்துவம் பார்ப்பது போலத்தான் இறைவன் நமக்கு துன்பங்களை தருவதும் என்கிற எண்ணம் நமக்கு வந்துவிட்டால் சோதனைகளை நாம் சாதனைகளாக்கலாம், துன்பங்களிலிருந்து மீண்டு வந்து இன்பப் பூபாலம் பாடலாம். நம்புவோம் நாளையும் நமதே.
7: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சி

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:08. கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேர்களே, சேலம் மற்றும் திருச்சி பாங்கலன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும் யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955540.
3: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கும் சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தர் ரோட் போச்சம்பள்ளி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல் வளம் வரணும்னா 0-43-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், உங்களோட ஊர் பெயரையும் உங்களுடைய குரலில் குரல் பதிவாக பதிவு பண்ணி எங்களுக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் கேட்கலாம், உங்கள் குரலையும் நீங்கள் கேட்கலாம். ரெடியா நேர்களே, உடனே ஃபோன் எடுங்க. நான் சொன்ன நம்பருக்கு உங்களுக்கு எந்த பாட்டு பிடிச்சிருக்குன்னு உங்களுடைய குரலையே வாய்ஸ் நோட்டை ரெக்கார்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு அனுப்பி வைங்க. நிகழ்ச்சியில் முதலாவதாக யார் பாடல் கேட்டிருக்காங்க, எங்கேருந்து கேட்டிருக்காங்க, என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்போம்மா நேர்களே.
5: இனிய காலை வணக்கம். தருமபுரி மதிகோன் பாளையம் மோகன், மௌனராகம் படத்திலிருந்து சின்ன சின்ன வண்ணக்குயில், இந்த பாடல் நன்றி.

0: തിരുച്ചങ്കോട് വിദ്യ വികാസ് ഓട്ടോണമസ് എഞ്ചിനീയറിംഗ് കോളേജ് ബിഇ ബിടെക്കിൽ ഇലക്ട്രോണിക്കൽ മെക്കാനിക്കൽ ഇസിഇ കമ്പ്യൂട്ടർ സയൻസ് ആർട്ടിഫിഷ്യൽ ഇന്റലിജൻസ് ആൻഡ് ഡാറ്റാ സയൻസ് സൈബർ സെക്യൂരിറ്റി പോണ്ട പാഠപിരിവുകൾക്ക് അഡ്മിഷൻ നടപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത്. വിദ്യ വികാസ് ഓട്ടോണമസ് എഞ്ചിനീയറിംഗ് കോളേജ് തിരുച്ചങ്കോട്. കൗൺസിലിംഗ് കോൾ 2633.
1: നമ്മുടെ പോച്ചമ്പള്ളിയിൽ പുതിയ ജൌളി സാമ്രാജ്യമാണ് ജി കെ സിൽക്സ് ആൻഡ് റെഡിമേഡ്സിൽ. പർച്ചേസ് ചെയ്യും വാടിക്കയാളുകൾക്ക് പിക്കപ്പ് ഡ്രോപ്പ് വസതി ചെയ്യപ്പെട്ടുള്ളത്. ജി കെ സിൽക്സ് ആൻഡ് റെഡിമേഡ്സ്, കുള്ളനൂർ പോച്ചമ്പള്ളി. സെൽ 6369252381.
2: காலேஜில் படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
3: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200-க்கும் மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
4: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 rupees மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
6: கேட்டு ரசிச்சிருக்கோம் நேர்களே. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையை நீங்கள் கேட்டவை. நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். பாடல்கள் கேட்கறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அவங்கவுங்க ரசனைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருப்பாங்க. எனக்கு இந்த செட் ஆஃப் சாங்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல்களை கேட்டுகிட்டே இருப்பாங்க. நிறைய பாடல்கள் அவங்களுக்கு அறிமுகம் ஆகி இருக்காதுங்க. நிறைய இப்போ இருக்கிற அந்த ஜென்சி, அந்த ஜென்ரேஷனுக்கு நிறைய பாடல்கள் கேட்டிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி 90s கிட்ஸோ 80s கிட்ஸ் இவங்களும் நிறைய பாடல்களை மிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். நிறைய பாடல்களை அறிமுகப்படுத்திட்டுருக்கிறது நம்ம வானொலின்னு சொல்லலாங்க. நிறைய பேர் அவங்க கேட்குற பாடல்கள் மூலமாக நிறைய நேயர்களுக்கும் நிறைய பாடல்களை அறிமுகப்படுத்துகிறாங்க. சரிங்க, அடுத்ததான் எந்த நேயர் என்ன பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்போமா?

0: அடுத்ததாக யாரோட பாடல் வரப்போகுது அப்படின்னு கேட்கலாம்.
1: கௌசல்யா மேடம் வணக்கம். எனக்கு பிடிச்ச பாடல் வந்து நாட்டாமை படத்துலேருந்து கொட்டாப்பாக்கு குழந்தை வெத்தலை பாட்டு, சேலம் மாவட்டம் மெரும்புப்பட்டி, கைத்தறி செல்லுக்குமார்.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்

0: எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் MCA MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
2: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
3: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
4: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
3: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955540.
5: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
6: கம்மி வட்டியில லோனு வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
7: மாட்டிக்கிட்டீங்க.
8: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
9: RBI சொல்கிறது.
8: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
10: நேரம் 10:25. இது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்கள் வளம் வந்துட்டுருக்கு நேர்களே. அடுத்ததாக யாரோட பாடல் வளம் வரப்போகுது, எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்போமா?
11: ஈரோடு மாவட்டம் பவானியிலிருந்து வளர்மதி பேசுகிறேங்க. உயிரில்லவர விசா படத்தில் இந்திரலோகத்து சுந்தரி ராத்திரி.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன எல்லாமே மங்கள மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: நேர்களே, நாம் இதுவரை கேட்டோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய், ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. நேர்களே, இது நீங்கள் கேட்டவை. உங்களுடைய விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒழிச்சிட்டு இருக்கு. சாலையில் பயணம் செஞ்சுட்டு இருக்கவங்க, உங்களுடைய பயணம் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். நேர்களே, டூ வீலரில் போகும்போது மறக்காமல் ஹெல்மெட் போட்டுக்கோங்க. அதிகமான வேகத்தில் போக வேண்டாம். இது நமக்கும் நல்லது, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. சரி, ஹாயாக அப்படியே பாட்டுக்கிட்டே போகிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக பயணத்தில் பாடல் கேட்கறது அப்படின்னாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் நமக்கு பிடிச்ச பாடல்கள், நமக்கு பிடிச்ச பாடகர்கள். அதே மாதிரி அந்த பாட்டை கேட்டாவே அந்த காட்சி அமைப்பிலேருந்து எல்லாமே நம்ம ஞாபகத்துக்கு வந்துடும். நமக்கு பிடிச்ச பாட்டை அப்படியே கேட்டுக்கிட்டே சந்தோஷமாக பயணம் பண்ணிகிட்ருப்போம் இல்லையா? எல்லா நேரங்கள்லேயும் நம்ம கூடவே இருக்கிறது இந்த பாடல்கள்னு சொல்லலாங்க. அடுத்ததாக யாரோட பாடல் வரப்போகுது, யார் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்போம்மா நேர்களே.
6: தர்மபுரி பண்பலைக்கு இனிய காலை வணக்கம். சின்னமலையிலிருந்து டைலர் கணேஷ். படம் தொல்லாத மனம் துள்ளும் பாடல்.

0: விவாக தி சென்னை சில்க்ஸ்.
1: லட்சுமி நாராயண பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயண பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
2: பத்து மணி 40 நிமிஷம் கேட்டுட்ருக்கீங்க நேர்லே. இது நீங்கள் கேட்டவை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாரோட விருப்பப்பாடல் கேட்போமா?
3: தருமபுரி பண்பலைக்கு வணக்கம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தண்ணீர்பந்தல் காட்டிலிருந்து கே கருப்பண்ணன் பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் கவிதை பாடும் வலைகள் திரைப்படத்திலிருந்து உன்னை காணாமல் நாள் ஏது என்ற

0: நாள்தோறும் இரவு 10 மணிக்கு உங்கள் இதயத்தை தாளாட்டி செவிக்கு விருந்தாக வளம் வந்து கொண்டிருக்கும்
1: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில்
0: இனிதாய் ஒரு மாற்றம்.
1: திங்கட்கிழமை மற்றும் சனிக்கிழமை நாட்களில்
0: தர்மபுரி மாவட்ட நேயர்களும்,
1: செவ்வாய் மற்றும் புதன்கிழமையில்
0: சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களும்,
1: வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில்
0: கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களும்,
1: ஞாயிற்றுக்கிழமையில்
0: அனைத்து மாவட்ட நேயர்களும்

0: தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸின் நிலைய எண்களான
1: 0-4-3-4-2 என்ற முன்னிணைப்பை பயன்படுத்தி 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றும் ஒரு எண்ணாக 24-40-31 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு
2: ஹலோ ஹலோ சுகமா,
3: ஆமா நீங்க நலமா,
2: ஹலோ ஹலோ சுகமா,
3: ஆமா நீங்க நலமா,
1: உங்கள் இதய நினைவுகளை மெருகேற்றும் பாடல்களை காற்றலையில்
0: கேட்டு ரசிக்கலாம். சுகமான ராகங்கள்.
4: நேரம் 10:46. கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் நேரிலே. இது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்கள் வலம் வந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்ததாக யாரோட விருப்ப பாடல் வலம் வரப்போகுது அப்படின்னு கேட்போம் நேர்லே.
5: வணக்கம். சேலம் மாவட்டம் மேட்டூர்லேருந்து ரேவதி பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் காதல் சுகமானது படத்திலிருந்து சொல்லத்தான் நினைக்கிறேன் பாடல். நன்றி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நேரம் 10:53. நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் வருகின்ற 24/7/2026 அன்று வெள்ளிக்கிழமை முற்பகல் 10 அளவில் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதியன் கூட்டரங்கில் நடைபெறவுள்ளது. எனவே தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த விவசாயிகள்

0: இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு வேளாண்மை தொடர்பான தங்களது குறைகளையும் கருத்துக்களையும் எடுத்து கூறி பயனடையுமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி நிறைவு பகுதியில் இருக்கோம் நேர்லே. அடுத்ததா நிறைவு பாடலாக யார் கேட்டிருக்காங்க, எங்கிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்போமா?
1: வணக்கம். ஒட்டப்பட்டியிலிருந்து லட்சுமி பிரபா பேசுகின்றேன். அமரன் படத்திலிருந்து பாடல்.

0: டைம் நாளாச்சு, இன்னும் இந்த காலேஜ்ல இருந்து வரவே இல்ல. வெயில் வேற கொளுத்துது. ஏங்க, அவளை போய் கொஞ்சம் கூட்டி வந்துருங்களேன்.
1: ஓகே ஓகே ஓகே, கூட்டிட்டு வரேன் கூட்டிட்டு வரேன்.
2: சபா, என்ன வெயில் என்ன வெயில். அம்மா, அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுங்கம்மா. பா, கொஞ்சம் ஏசியே போட்டு விடுங்கப்பா.
1: ஓகே ஓகே, போட்டுறேன் போட்டுறேன்.
0: இப்பதான வெயில்ல இருந்து வந்த, அதுக்குள்ள ஏசியே போடு, ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன்னு. இரு கொஞ்ச நேரம் உட்காரு.
2: என்னம்மா, நீ போய் வெளியில பாரு எப்படி வெயில் அடிக்குதுன்னு. நானே எப்படா வீட்டுக்குள்ள வந்து அந்த ஐஸ் வாட்டர் குடிச்சு ஜிலு ஜிலுன்னு உடம்ப கூல் ஆக்கலான்னு பார்த்தா நீ வேற வந்ததும் அது இதுன்னு இருக்க.
0: கோவப்படாதுமா, இந்தா இந்த மோர குடி.
2: சூப்பர்மா, வெயிலுக்கு மோர் குடிச்சா கூட ரொம்பவே நல்லா இருக்கே.
0: ஆமா, வெயில் காலத்துல மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு, இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா போதும். வெயில் காலத்திலயும் குளு குளுன்னு இருக்கலாம்.
3: வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டு.

நேர்களே, நிறைவு பெற்றது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. ஒழித்த பாடல்கள் அத்தனையும் உங்களுடைய விருப்ப பாடல்கள். மற்றொரு நாள் மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான், கௌசல்யா ராஜா. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 11 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: நேர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். கேட்டால் சுவைக்கும், இதை கேட்டு சமைத்தால் உங்கள் நாவின் சுவை அரும்புகள் துள்ளி குதிக்கும். இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில ஹைதராபாத் கொரியாண்டர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். எப்பவும் சிக்கன் எடுத்தா ஒரே மாதிரி சிக்கன் கிரேவி இல்ல சில்லி சிக்கன் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு டைம் இந்த ஹைதராபாத் கொரியாண்டர் சிக்கனை ட்ரை பண்ணி பாருங்க. இது செய்யறது ரொம்பவே ஈஸிங்க. நமக்கு தேவையான அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா கிளீன் பண்ணிட்டு ஒரு பவுல்ல மாத்தி வச்சிருங்க. அதோட மிக்சி ஜார்ல கொஞ்சமா காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், அதோட ஒரு 4 பூண்டு, கொஞ்சமா இஞ்சி சேர்த்து நல்லா ஃபைனா அரைச்சு வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட்டை சிக்கனோட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா கரம் மசாலா, ஒரு முட்டை, அதோட சோள மாவு, பிரெட் கிரம்ஸ், அதோட கொஞ்சமா கொத்தமல்லி இலை, இது எல்லாமே நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணிட்டு நல்லா எண்ணெய் சூடானதோ எண்ணெயில போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடுங்க. அடுத்ததா ஒரு பேன்ல கொஞ்சமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு அதோட நறுக்கி வச்ச சின்ன சின்னதா ஃபைனா நறுக்கி வச்ச கார்லிக், அதோட கிரஷ் பண்ண கிரீன் சில்லிய 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு பெப்பர் பவுடர் கொஞ்சமா, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் கிரீம், தேவையான அளவுக்கு உப்பு, அதோட நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலை, இதை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா அந்த பேன்ல வணக்கிட்டு பொறிச்சு வச்சிருக்க சிக்கனை அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய ஹைதராபாத் கொரியாண்டர் சிக்கன் ரெடி ஆயிடுங்க. எவ்வளவுதான் நம்ம சமைச்சு வச்சாலும், என்னென்ன டிஷ் வெரைட்டி வெரைட்டியா செஞ்சு வச்சாலும் இந்த ஹைதராபாத் சிக்கன் தான் ஃபர்ஸ்ட் காலியாகும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா மறக்காம ஒரு டைம் ஆது இந்த ஹைதராபாத் கொரியாண்டர் சிக்கனை ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் இன்னொரு நாள் இதே மாதிரி இன்னொரு ரெசிபியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர்த்தி. நன்றி நேர்களே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலெவன்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: വിവാഹ ദ ചെന്നൈ സിൽക്സ്.
1: நேயர்களே, இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சி பாவையர் விருப்பமாக வளம் வர காத்துட்டு இருக்கு. நீங்க தோழிகள் உங்களுக்கு பிடிச்ச பாடலாக கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா நீங்க இணைய வேண்டிய எண்கள், புதிய நேயர்களாக இருந்தீங்கன்னா 04-3-4-2 என்ற முன்னிணைப்போடு 24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். மற்ற தோழிகள் 04-3-4-2 என்ற முன்னிணைப்போடு 24-40-31 என்ற எண்ணிலும், 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். இப்போ நிகழ்ச்சிக்கு வர முதல் நேயரை வரவேற்கலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் அம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நன்றி.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
4: மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
3: MCT பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.

0: டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ டபிள்யூ பிவிசி டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
1: நேரம் முற்பகல் 11:14. நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க பூவே பெண் பூவே. இன்னைக்கு பாவையர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில அடுத்த தோழியை சந்திச்சிடலாம். வருக வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம் அம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: முத்தூர்லேருந்து சுதா பேசுறேங்க மேம். நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோங்கம்மா. நீங்க நலமா இருக்கீங்களா? சரிங்கம்மா. பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
2: தங்கம் நீங்கள் படத்துல இருந்து ஆனந்தி அலைஞ்சிட்டு அந்த பாட்டு.
1: சரிங்கம்மா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடலா இது?
2: ஆமாங்கம்மா.
1: சரிங்கம்மா, எங்களுக்காக ரெண்டு வரிகள் பாடுவீங்களா?
2: இல்லைங்க, பாடலாம் வராதுங்கம்மா.
1: சரிங்கம்மா, கேட்டு ரசிச்சிடலாம் பாடலை. நன்றி.
2: நன்றிங்கம்மா.

0: ஓஷா சன்ஃப்ளவர் ஆயில். 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE/BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற July 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெறச் செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். நேரம் முற்பகல் 11:20. இப்போ நிகழ்ச்சியில இணைய போற நேயர் வருக, வணக்கம்.
6: காலை வணக்கமாதான்.
5: நலமா இருக்குங்கம்மா? நிலையத்தில் அனைவரும் நலம். நீங்க எப்படி இருக்கீங்க?
6: சரிங்கம்மா,
5: சரிங்கம்மா, கேட்டுடலாம். நன்றி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
2: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK Silks and Readymades. 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK Silks and Readymades, GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
5: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
6: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
5: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955440.
7: ஹாய்ச்சாம், நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
8: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
9: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
10: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
11: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: ஏஷியா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: காலேஜில் படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க பூவே பெண் பூவே நிகழ்ச்சி. இன்னைக்கு பாவையர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு. தோழிகள் அவங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்க தோழி, வருக. வணக்கம்.
5: வணக்கங்க.
4: வணக்கம் அம்மா. யார், எங்க இருந்து பேசுறீங்க?
5: நேச்சர்ல இருந்து நிஷா பேசுறேங்க. நலமா இருக்கீங்களா?
4: அனைவரும் நலமா இருக்கோங்கம்மா.

0: நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேங்க.
0: என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: மனசுக்குள் மத்தாப்புங்க படம்.
0: சரிங்கம்மா.
1: பூந்தென்றலே பாடி வா, பொன் மேடையில் பூச்சூடவா, அந்த பாடல் வேணுங்க. ரொம்ப நன்றிங்க.
0: நன்றிங்கம்மா. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு.
1: நன்றி.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில இணைற அடுத்த தோழி, வருக வணக்கம்.
1: இன்ப சகோதரிக்கு இனிய வணக்கம்மா.
0: இனிய வணக்கம் அம்மா. யார் பேசுறீங்க, எங்க இருந்து
1: பேசுறீங்க? மாவட்டம் கெங்காவரம், தேன்மொழி சகோதரி.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: கும்கி படத்துல இருந்து சொல்லிட்டாலே இவ காதல் என்ற பாடல் போடுங்கம்மா.
0: கேட்டுலாங்கம்மா. நன்றி.
1: நன்றிம்மா.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: விவாஹா The Chennai Silks.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955440.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
5: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
6: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3ஆம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
7: நேரம் முற்பகல் 11:43. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்னைக்கு பூவே பெண் பூவே நிகழ்ச்சி பாவையர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில நம்ம கூட அடுத்த நேயர் பேச காத்துட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
8: இனிமையான முற்பகல் வணக்கம்மா.
7: வணக்கம் அம்மா, சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க கலைச்செல்வி அம்மா, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
8: பொற்காலம்ல இருந்து தஞ்சாவூர் மண்ணெடுத்து அனைவருக்காகவும்மா.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: மூட்டு அல்லது எலும்பு வலியால கஷ்டப்படுறீங்களா? அப்போ சேலம் குறிஞ்சி மருத்துவமனையோட இலவச ஆர்த்தோ பரிசோதனை முகாம்ல உடனே முன்பதிவு செய்யுங்க. May 31 வரை மட்டும். தொடர்புக்கு 0427243300. குறிஞ்சி மருத்துவமனை, 5 ரோடு, சேலம்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
7: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE/BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் பூவே பெண் பூவே. இன்னைக்கு பாவையர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் அம்மா. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: தருமபுரி மாவட்டம் புளியம்பட்டில இருந்து கொட்டியம்மாள் பேசுறேன் மேடம்.
3: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
4: பாண்டியத்துவார்ல இருந்து ஒரு நல்ல பாடல் போட்டுருங்க மேடம்.
3: சரிங்கம்மா, கேட்டலாம். நன்றி.
4: நேயர்களுக்காகவும்
3: எல்லா நேயர்களுக்காகவும் கேட்டலாம். நன்றி.
4: வாய்ஸ் சூப்பரா இருக்கு மேடம்.
3: நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி.
4: சரி.

0: விவாகா தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
6: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
7: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
8: வழியில்லா.

0: வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
4: நேயர்கள் கேட்கவிருப்பது தருமபுரி மாவட்ட குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் விஜயலட்சுமி அவர்கள் விடுக்கும் செய்தியினை கேட்கலாம்.
5: தர்மபுரி பண்பலை 102.5. நேயர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தருமபுரி மாவட்டம் மக்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் மாணவ மாணவிகளுக்கும் இணைய வழி குற்றம் சம்பந்தமான குற்றங்களுக்கு நீங்கள் அணுக வேண்டிய தொலை தொடர்பு எண்கள், டோல் ஃப்ரீ எண்கள் ஏதேனும் பாதிக்கப்பட்டு இருந்தால் அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய இலவச எண்கள் 1930 இணையவழி குற்றத்திற்கு, சைபர் கிரைம் 1930. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மற்றும் வேறு ஏதேனும் குற்றங்கள் இருந்தால் 1098 எண்கள், 1098. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஏதேனும் இருந்தால் 181. வயதானவர்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் ஹெல்ப்லைன் 14567. இணையவழி குற்றங்கள் சம்பந்தமான குற்றங்கள் ஏதும் இருப்பால் நீங்கள் புகார் அளிக்க வேண்டிய எண் 1930. 24 மணி நேரத்திற்குள் இதில் புகார் அளிக்க வேண்டும். புகாரை நீங்கள் இணையவழி மூலமாக அனுப்ப வேண்டும் என்றால் www.cybercrime.gov.in. முகவரிக்கு அனுப்ப வேண்டும்.
4: நேயர்கள் இதுவரை தருமபுரி மாவட்ட குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் விஜயலட்சுமி அவர்கள் விடுத்த செய்தியினை கேட்டீர்கள்.
0: நேயர்களே, நிறைவுக்கு வருகிறது இன்றைய பூவே பெண் பூவே நிகழ்ச்சி. பாவையர் விருப்பமாக வளம் வந்துச்சு. நிகழ்ச்சியில் பேசின தோழிகளுக்கும் கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி.

சிம்பனியும் சிலருக்கும் இசை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது கேட்கலாம் நம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வளர காத்திருக்கும் நிகழ்ச்சி பற்றிய நிரல். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 உங்கள் களம். இன்று புதிய தடமாக தருமபுரி உத்தனூர் நாடக கலைஞர் வி பூபதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்தி அறிக்கை, 12:50 சூழல் காப்பம் அறிவிப்புகள் மெல்லிசை ஆகியன இடம்பெற கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவது, 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 12:00 விவசாய அரங்கம் இன்று உள்ளவர்களுக்கான ஒரு தகவல், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் ப செல்வராஜ் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து, 3:00 கட்சுவில் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேடும் வினாக்கள். ஐந்து மணிக்கு மாலை தின்றல், 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலைக்காத்திற்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் தருமபுரி ஜேஎன் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். ஏழு மணிக்கு திரை இசை, 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்தி மலர், 7:15 தமிழில் செய்தி அறிக்கை, 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் வாழை சாகுபடி குறித்து எம் தண்டா பகுதியைச் சேர்ந்த எம் தன்ராசு அவர்களுடன்

இருக்கும் கேட்கலாம். 8 மணிக்கு இளம் தென்றல் என் பாட்டு எஸ் பாட்டு எனும் தலைப்பு. 8:30 ஏறபடி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 8:45 நாடாளுமன்றத்தில் இன்று. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், தொடர்ந்து ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடா இசை மழை. 10:00 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேர பதிவுகள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நாளைய நிகழ்ச்சிகள் இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சி பற்றிய நிரல். தொடர்ந்து இணைந்திருங்கள் நம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

0: IMD has forecast very heavy rainfall today over parts of Himachal Pradesh, Jammu and Kashmir, Ladakh, Gilgit, Baltistan and Muzaffarabad. Places over Delhi, Haryana, Chandigarh, parts of northeast India, Bihar, east Madhya Pradesh, Konkan and Goa, Madhya Maharashtra, Punjab, Uttar Pradesh and Uttarakhand are also expected to receive moderate to heavy rainfall during the day. And with that, we end this news bulletin.
1: எடுத்துக்கும் இசை உலகம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் பகல் 12:10.
2: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
3: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட எம்எஸ்சி கேம்பஸ் ரிக்குயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
2: எம்சிடி பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955540.
1: நேர்களை நீ தொடர்ந்து கேட்கலாம்.
4: இன்றைய நிகழ்ச்சியில் நாடக கலைஞர் வி பூபதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் ஆர் பிரபாகரன்.
5: நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வந்து முத்தமிழ்னு சொல்லுவாங்க, இயல், இசை, நாடகம், இது மூன்றும் சேர்ந்தது தான் முத்தமிழ். இந்த மூன்று துறைகளில் நாடகம் அப்படின்ற ஒரு துறையில் பிரசித்தி பெற்று இருக்கக்கூடிய ஒரு இளைஞரை தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கிறோம். நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
6: பூபதி, தருமபுரி மாவட்டம், உங்குரானல்லி பஞ்சாயத்து, ஏ கொல்லல்லி போஸ்ட்டு, உத்தனூர் கிராமம்.
5: சரிங்க பூபதி, தெருக்கூத்துக்கலையை முதல்ல எப்படி கற்றுக்கிட்டீங்க, யார் மூலமாக கற்றுக்கிட்டீங்க?
6: சின்ன வயசுலேருந்து அதை பார்க்கும் போதே ஒரு ஆர்வம், அதுக்கப்புறம் அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. சரி, இதை கற்றுக்கலான்னு ஒரு ஆசை வந்துச்சு. அதன் பிறகு தான் பார்த்து ஓனாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்கணும் தான்.
5: சரிங்க, உங்களுடைய குரு அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? யாருடைய வேஷத்தை பார்த்து, யாருடைய நடனத்தை பார்த்து நம்மளும் இந்த மாதிரி ஆடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு கற்றுக்கிட்டீங்க?
6: என்னுடைய குருன்னு சொன்னால் ராஜ்குமார்னு சொல்லிட்டு எங்கள் மாமா தான். அவரை பார்த்து தான் அந்த நாடகம் ஆடணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது. அதன் பிறகு தான் அவர்கிட்ட கொஞ்சமாக பேசி அதன் பிறகு போயிட்டு தான் நாடகத்தை கற்றுக்கினேன்.
5: சரி ஓகேங்க. இளைஞராக இருக்கிறீங்க, எத்தனை வருஷமாக அந்த நாடகத்துறையில் இருக்கிறீங்க?
6: கிட்டத்தட்ட 20 வருஷமாக அந்த நாடகத்துறையில் இருக்கேன்.
5: இதுவரை எத்தனை நாடகங்களில் நீங்கள் நடிச்சிருப்பீங்க?
6: நாடகம்னு சொன்னால் அது கணக்கில் வைக்க முடியாது. வருஷத்துக்கு ஒரு 100-150 ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இது போல் ஒரு 20 வருஷமாக அந்த கலைத்துறையில் இருக்கேன்.
5: சரிங்க, உங்களுடைய முதல் மேடை கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய முதல் மேடையோட அனுபவம் எப்படி இருந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
6: முதல் மேடையில் கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தது, அதுக்கப்புறம் போக போக சரியாயிடுச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு மேடைன்னும் போது கொஞ்சம் பதட்டம் எல்லாமே இருந்தது. ஏன்னா 10,000 மக்களை பார்த்து அவங்க முன்னாடி போய் நடிக்கும் போது கொஞ்சம் படபடப்பாக பயமாக எல்லாமே இருந்தது. 1 மந்த்து போக போக அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு.
5: சரிங்க, எத்தனை நாள் பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் திருக்குத்தாட வந்தீங்க?
6: பயிற்சின்னு சொன்னால் நான் ஸ்டார்டிங்கு கற்றுக்கும் போதுந்தே பயிற்சி தான். கிட்டத்தட்ட ஒரு மாதம் 30 நாட்கள் வந்து அந்த பயிற்சியில் இருந்தேன். அதுக்கு முன்னாடி போக போக சரியாக போயிடுச்சு.
5: சரி ஓகேங்க, உங்களுக்கு பிடிச்ச நாடகம் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க?
6: எனக்கு பிடிச்ச நாடகம்னு சொன்னால் துரோபதை துயில், பகடை துயில், அதுதான் ரொம்ப பிடிக்கும்.
5: சரிங்க, அதில் இருக்கக்கூடிய முக்கிய கதாபாத்திரங்கள், பாடல்கள்லாம் நிறைய பாடுவீங்க இல்லைங்களா?
6: ஆமாம்.
5: அதை எங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் பாடி கட்டலாமே.
6: முக்கிய கதாபாத்திரம்னா துரோபதி தான் அதில் முக்கிய கதாபாத்திரம். அதற்கான பாடல்னு பார்த்தீங்கன்னா, மன்னன் பாஞ்சாலன் பெற்ற மாது துரோபதா, மைந்தனை வந்து காரோ ஏக ஜனகி,

0: சொல்லி அருளாய் வந்த பொருளே உன்னை நானே நம்பினேன். பஞ்சவர்கள் தேவி கெஞ்சூரனை கூவி அருளாய் வந்த பொருளே உன்னை நானே நம்பினேன். ஏன்னா அந்த மகாபாரதத்தினுடைய ஒரு முக்கிய இதே வந்து அங்கே பார்த்தீங்கன்னா துரோபதை என்ற ஒரு கேரக்டர் தான். அதனால் அந்த துரோபதை கேரக்டர் எனக்கு பிடிக்கும், அந்த துயில் நாடகமும் பிடிக்கும். அதனால் அந்த துரோபதையினுடைய பாட்டு தான் இது.
1: சரி ஓகேங்க. இப்போ வந்து எத்தனை விதமான நாடகங்கள் இருக்குது?
0: நாடகம் சிவபுராணம் இருக்குது, கந்தபுராணம் இருக்குது, ராமாயணம் இருக்குது, மகாபாரதம் இருக்குது, நாவல்ஸ் இருக்குது. இது நிறைய விதமான நாடகம். நாம் பார்த்து இதில் எந்த புராணம்னாலையும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு புராணம் இருக்குது. அதில் பல விதமான நாடகம் எண்ணிக்கை கிடையாது. இத்தனை நாடகம் தான் சொல்லிட்டு எண்ணிக்கையெல்லாம் கிடையாது. 18 நாள் மகாபாரதம்னா கிட்டத்தட்ட அதுலேயே ஒரு 30-40 நாடகங்கள் சேரும்.

0: சரிங்க. இப்போ வந்து நாடகங்களில் வந்து வெவ்வேறு வேஷங்கள் இருக்குது.
1: ஆமாம்.
0: அதில் வந்து முக்கியமான வேஷங்கள்லாம் என்னென்ன இருக்குது?
1: முக்கியமான வேஷங்கள்னு சொன்னால் துரியோதனன், துச்சோதனன், பீமன், அர்ஜுனன். ஒவ்வொரு நாடகத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் வந்து அங்கே முக்கியமான கேரக்டர் இருக்கும், ஒவ்வொரு கதாபாத்திரமும் இருக்கும். அதனால் எல்லா கதாபாத்திரமும் வந்து முக்கியமானது தான், அந்த நாடகத்தை பொறுத்து தான் முக்கியமான கதாபாத்திரம் இது அப்படின்னு சொல்லிட்டு அமையும்.
0: சரி ஓகேங்க. இப்போ வந்து நாடகங்களில் நிறைய வேஷங்கள் இருக்குது, நீங்கள் நடிக்கக்கூடிய வேஷங்கள்லாம் என்னென்னலாம் சொல்லுவீங்க?
1: நான் நடிக்கக்கூடிய வேஷம்னா பாஞ்சாலி, குரத்தி, பொன்னுருகி, அப்புறம் சின்ன சின்ன வேஷம் லட்சுமி, ராதா, இந்த மாதிரி கிருஷ்ணர், அர்ஜுனர், இந்த மாதிரி எல்லா வேஷமும் நடிப்பேன்.
0: இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் வேஷம் அணிஞ்சிட்டு ஒரு பாடல் பாடுவீங்க இல்லைங்களா?
1: ஆமாம்.
0: நிறைய பாடல் நானும் கேட்டிருக்கேன், நீங்கள் என்ன பாடல் பாடுவீங்க?
1: நான் முருகன் பாட்டு பாடுவேன். அந்த முருகர் பாட்டுனால் பல விதமான பாடல்கள் இருக்குது, அதில் எனக்குன்னு பிடிச்ச பாட்டுனா சில பாட்டு இருக்குது. அடுமையேல் வேல் முருகா, எனதாருயர் குயரான சண்முகா, ஆவல் கொண்டேன் மால் மருகா, தனிகா அச்சல குக, வீடு வாசல் தான் இருக்க, வெள்ளிமலை வேல் இருக்க, காடு தேடி போனது என்ன, எனதாருயர் குயரான சண்முகா, காலங்கெட்டு போனதுமே தனிகா அச்சல குக. அதாவது அந்த முருகனாகப்பட்டவர் எப்படி அப்பா அம்மாவை பிரிஞ்சு பழனி மலையில் போய் அமர்ந்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு பாடல் தான் இது. அதனால் ஒவ்வொரு கடவுள் பற்றி ஒவ்வொரு துதி பாடுறதுனால எனக்கு முருகனுடைய பாட்டு பிடிக்கும்.
0: சரி ஓகேங்க. இப்போ வந்து நாடகங்களில் வந்து இசை வந்து ஒரு முக்கியமானது ஒன்று.
1: கண்டிப்பாக
0: இசைக்கான கருவிகளும் உங்ககிட்ட நிறைய வச்சுருக்கீங்க.
1: ஆமாம்.
0: அந்த கருவிகள்லாம் என்னென்ன எல்லாம் இருக்குது உங்ககிட்ட?
1: அதாவது முக்கியமான கருவின்னு பார்த்தீங்கன்னா மத்தாளம், மிருதங்கம், தாளம், ஹார்மோனியம், இதுதான் முக்கியமான கருவிகள்.
0: சரி ஓகேங்க. இப்போ வந்து நீங்கள் என்ன படிச்சிங்க, படித்ததை தாண்டி இந்த கலைக்கு வரணும்னு எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு?
1: எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆசன் முன்னையே சொன்னேன். அதன் பிறகு இந்த கலையை வந்து நாம் படிச்சுட்டு கலையை வந்து நாம் எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம். அதே போல் நம்மளை போல் பல கலைஞர்கள் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு தன்னார்வத்தோடு தான் இந்த கலைத்துறையிலேயே நான் வந்தேன். நான் வந்து எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கிறேன். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி டான் பாஸ்கோ காலேஜில் தான் படித்தேன். அது முடித்த பிறகு வந்து இந்த கொரோனா ஃபீல்டில் இருக்கக்கூடிய பசங்கள், ஆர்வம் உள்ள பசங்களெல்லாம் கூப்பிட்டு நானே கற்றுக் கொடுத்து ஒரு டீமாகவே ஸ்டார்ட் பண்ணி இப்போ போயிட்டுருக்குது.
0: சரி ஓகேங்க. இப்போ ஒரு டீம் வச்சு பண்ணுறீங்க, எத்தனை வருஷமாக அந்த டீமை நீங்கள் தனியாக பண்ணுறீங்க?
1: கிட்டத்தட்ட நான் ஒரு 20 வருஷமாக இருக்கேன், ஒரு 7 வருஷமாக டீமை நானே தனியாக வச்சு பண்ணிகிட்ருக்கிறேன்.
0: சரி ஓகே. எத்தனை ஆட்கள் தேவைப்படுவாங்க ஒரு நாடகத்துக்கு?
1: ஒரு டீமுக்குன்னு தேவைன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 20 பேர் வேணும். 20 பேர் இருந்தால் தான் அந்த டீமை வந்து வழி நடத்தி நாடகத்தையும் நல்ல முறையில் நடத்த முடியும்.
0: சரி ஓகேங்க. சம்பளம்லாம் எந்தளவு போயிட்டுருக்கு இப்போ?
1: சம்பளம்லாம் நீங்கள் நினைக்கிற அளவு ஒன்றும் அந்தளவெல்லாம் கிடையாது. ஏதோ நம்ம இந்த தொழிலை கற்றுக்கணும் சம்பளத்துக்காகன்றதோட இந்த கலைத்துறையில் வந்து இந்த தெருக்கூத்து அப்படின்னு சொல்கிற இதை கற்றுக்கணும். அதனுடைய ஆர்வம், மக்களினுடைய உற்சாகம் அதன் வாயிலாக தான் போதே தவிர போதுமான ஊதியம் வந்து இதில் இல்லை.
0: சரி ஓகேங்க. இப்போ வந்து உங்கள் தெருக்கூத்தில் வந்து ஆடைகள் அப்படின்றது ஒரு அற்புதமானவை, அதை தாண்டி ஒரு ஆச்சரியமானவைன்னு சொல்லலாம். கண்டிப்பாக அது உங்களுக்கே புரியும், ஏன்னா அந்த வேஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஆடைகளை நீங்கள் அப்படியே அக்யூரூட்டாக பண்ணுவீங்க. அந்த ஆடைகள்லாம் நீங்கள் எங்கேருந்து வாங்குறீங்க, இல்லை நீங்களே செஞ்சுக்குவீங்களா?
1: ஆடையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு தான் வாங்கணும். பெங்களூர் இல்லைனா வாணியம்பாடி, சென்னை, இந்த மாதிரி இடத்துல போயிட்டு அந்த ஆடைகளை வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து அதை ஒரு இடத்துல கொடுத்து அதெல்லாம் ரெடி பண்ணி அதன் பிறகு தான் நம்ம நாடகத்தில் பண்ண முடியும்.
0: இப்போ நாடகம் நடிக்கக்கூடிய கலைஞர்கள்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ஒரு நாடக ஆசிரியராக ஆவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன வயசில் ஆகிட்டீங்க, எப்படிங்க கல்வியால் இதை டக்கு டக்குன்னு படித்து அதை இது பண்ண முடிஞ்சிச்சா இல்லை எப்படிங்க?
1: கண்டிப்பாக கல்வி இல்லைன்னா எதுவும் பண்ணியிருக்க முடியாது. நான் படித்ததுனால தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இருக்கக்கூடிய கதை அத்தனையுமே தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு தான் நாடக ஆசிரியராகவே ஆனேன். அதனால் கல்வி என்பது ஒரு முக்கியத்துவம் தான். ஏன்னா சின்ன பையனாக நான் இருந்தாலும் என்கிட்ட வேலை செய்ய இப்போ வரவங்க வந்து எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்க தான். கிட்டத்தட்ட 20-15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்க தான் நம்மக்கிட்ட இருக்காங்க. அத்தனை பேரும் நம்மளை நம்பி வராங்கன்னா அதற்குரிய காரணம் என்னென்னா நான் படிச்சிருக்கிற கல்வி தான்.
0: இப்போ கல்வி வந்து தெருக்குத்து அந்த பாடல்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உந்துகோலாக இருக்குதுன்னு சொல்ல வரீங்க?
1: கண்டிப்பாக.
0: சரி ஓகேங்க. இப்போ நாடகங்கள் பொதுவாக எவ்வளவு நேரம் நடைபெறும், இல்லை நாடகங்களுக்கு தகுந்த மாதிரி மாறுபடுமா?
1: நாடகத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். மகாபாரதம்னு எடுத்துக்கினிங்கன்னா துரோபதை துயில், அர்ஜுனன் தபசு, 18 போர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா விடிய காலம் 11-12 மணி அளவு நடக்கும். மீதி நாடகமெல்லாம் நைட்டு 9 மணிக்கு ஆரம்பித்தோம்னா

0: காலையில் 6 மணி முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் இல்லைனா 8 மணி நேரம் இந்த நாடகம் நடந்துக்கிட்டே இருக்கும்.
1: சரி ஓகேங்க. அந்த காலத்திலலாம் நாடகங்கள்லாம் ரொம்ப ஒரு ஆர்வமாக வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. இப்போ இந்த காலங்களில் அப்படி இருக்குங்களா இல்லை குறைஞ்சிருச்சா?
0: இல்லை, அந்த காலத்தோடு இந்த காலம் ரொம்ப குறைஞ்சிருச்சிங்க. ஏன்னா இந்த நாடக கலை என்பது கொஞ்சம் அழிவின் விளிம்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இப்போ தான் கொஞ்சம் இதுக்கான அரசாங்கமோ இல்லை மற்ற இருக்கக்கூடிய ஆட்களோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊக்குவிச்சு இப்போ தான் கொஞ்சம் நாடகமாக என்பது மக்கள் மத்தியில் தெரிய வருது. ஆனால் இது அழியக்கூடிய விளிம்பில் இருக்கிறது. அதனால தான் இதை மீண்டும் வந்து நம்ம கொண்டு வரணும், மக்கள் எல்லாம் பார்க்கணும். ஏன்னா அந்த நாடகத்தின் வாயிலாக இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதை தான் நம்ம செய்கிறோம். இதை பார்த்து மக்கள் திருந்தணும், இதை போல் வாழணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த நாடக கலையினுடைய முக்கிய ஒரு அங்கமே.
1: சரி ஓகேங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு இளைஞராக இதை கற்றுக்கிட்டு இன்றைக்கி பெரிய லெவலில் இந்த துறையில் சாதிச்சுட்டு வரீங்க. உங்களை போல் மற்ற இளைஞர்கள்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா? கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கா, வராங்களா?
0: கண்டிப்பாக கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்குது, வராங்க. இந்த கலை என்பது எல்லாருக்குமே வந்து வராது, சிலருக்கு மட்டும்தான் வரும். அப்படி வரக்கூடிய கலைஞர்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேர் டெய்லியும் ஃபோன் பண்ணி நான் கற்றுக்கிறேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவலை தெரிஞ்சுன்னு எந்த இடத்துல நாடகம் நடக்குதோ அங்கே வந்து பார்க்குறாங்க, கற்றுக்குறாங்க. இளைஞர்களும் இதுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க.
1: சரிங்க. இப்போ நாடக கலைன்றது முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் ஒரு தமிழ் புராணங்களும் அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்து நடிச்சிட்டு வரீங்க. ஒரு முன்னோர் காலத்து கதையை வந்து சொல்லிட்டு வரீங்க. ஒவ்வொரு நாடகங்களோட மைய கருத்தும் அதன் மூலமா சொல்லக்கூடிய செய்தியும் என்னென்னலாம் இருக்குது அதை கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: இந்த கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கிறேன், சரிங்களா? ஒரு நாடக ஆசிரியராக இருந்து நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே நானே சொல்லியிருக்கணும். அதாவது இப்போது நிறைய இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல மாரியம்மன் திருவிழா இப்படி நிறைய திருவிழாக்கள் வருது. அதில் பார்த்திங்கன்னா அம்மன் பிறப்புன்னு சொல்லிட்டு கருமாரியம்மன் பிறப்புன்னு சொல்லிட்டு நிறைய நாடகம் ஆடுவோம். இந்த கருமாரியம்மன் பிறப்பினுடைய சாரவம்சம் என்னென்னா குழந்தை இல்லாத சிவன்கிட்ட வரவாங்கிறாங்க. கடைசி அந்த குழந்தை சிவனுடைய அருளால் பிறக்குது. அந்த பிறந்த குழந்தையாகப்பட்டது இந்த உலகமே வியக்க வண்ணமாக இருக்குது. அதுதான் கருமாரியம்மனுடைய பிறப்பினுடைய அந்த கதையினுடைய முடிவு. இதே போல் ஒவ்வொரு நாடகமும் ஒவ்வொரு நாடகத்துக்கும் ஒவ்வொரு மையக்கருத்து இருந்துகிட்டே தான் இருக்குது. 18-ஆம் போர் அப்படின்னு சொல்கிறோம். 18-ஆம் போர்ன்னும் போது துரியோதனனுடைய சித்தப்பா பிள்ளைங்க தான் வந்து பாண்டவர்கள். ஆனால் அவங்களுக்கு சேர வேண்டிய பாகத்தை கேட்பார், ஆனால் பாகத்தை கொடுக்க மாட்டான். கடைசி உயிர் இருக்கிற வரலையுமே துரியோதனை வந்து நாட்டையே பாண்டவர்களுக்கு கொடுக்கவே மாட்டான், கடைசியாக இறந்தும் போயிடுறான். அதனால் ஒவ்வொரு நாடகமும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒவ்வொரு என்னுடைய மையக்கருத்தை கொண்டு தான் அமையதே தவிர அதை பார்த்து மக்கள் தெரிந்து இதை போல் இல்லாத வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நாடகத்தினுடைய முக்கிய ஒரு கருத்து அதுதான்.
1: சரிங்க. இப்போ சமூக விழிப்புணர்வு சார்ந்த கருத்துக்கள்லாம் உங்கள் நாடகங்களில் என்னென்னலாம் இருக்குது, அதை எப்படி நீங்கள் புரிய வைப்பீங்க மக்களுக்கு?
0: கண்டிப்பாக சமூக விழிப்புணர்வு சார்ந்த கருத்துக்களெல்லாம் நிறையவே நாடகத்தில் இருக்குது. மக்கள் பார்த்து தான் புரிஞ்சுக்கணும், நம்ம எடுத்து தான் சொல்ல முடியும். அதை பார்த்து அவங்க திருந்தணும், நல்லது இருந்தால் நல்ல கருத்து எடுத்துக்கணும், கெட்டது இருந்தால் விளக்கிடணும். அதை பார்த்து மக்கள் தெரிந்து இப்படி இல்லை இப்படி வாழணும்னு சொல்கிறதுக்காண்டி தான் இந்த தெருக்கூத்து இந்த நாடக கலையே அதற்கானது ஒரு முக்கியமானது தான்.
1: சரி ஓகேங்க. இப்போ பொருளாதார ரீதியாக இந்த கலை உங்களுக்கு எந்தளவு உதவுது, இல்லை அந்த பொருளாதார நிலைமைன்றது உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்குது?
0: கண்டிப்பாக பொருளாதார ரீதின்னு பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் மட்டும்தான் இந்த நாடகத்தினுடைய வருமானமோ மற்றதோ எங்களுக்கு கிடைக்கும். மீதி 6 மாதம் பார்த்திங்கன்னா மழைக்காலம். அதனால் அந்த டைமில் நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது, நாடகம் நடிக்க முடியாது, எங்கேயும் நாடகம் நடத்தவும் மாட்டாங்க. அதனால் வீட்டில் சும்மா தான் இருக்கணும். பொருளாதார ரீதின்னு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எந்த முன்னேற்றமும் கிடையாது. ஏன் நாங்கள் கற்றுக்கணும், இந்த கலையை கற்றுக்கணும், இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணத்தினால தான் இந்த நாடகத்தை நாங்கள் நடிச்சிட்டு வரோம்.
1: சரிங்க. இப்போ தமிழக அரசு வந்து நிறைய நலத்திட்ட உதவிகள் வந்து நாடக கலைஞர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
0: நலத்திட்ட உதவிகள் அப்படின்னு சொல்கிறத பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லா நலத்திட்ட உதவிகளும் வந்து சேருது. இப்போ நாடக கலைஞர்கள் பஸ்ஸில் பயணிக்கும் போது அவர்களுக்கான அந்த பயணச்சீட்டுன்னு பார்த்திங்கன்னா பாதி தான். அதை போல் ஆடை அணிகலன் வாங்க வருடத்திற்கு ஒரு குறைஞ்சது 5,000 இப்படி ஊக்கத்தொகையாக வந்து கொடுக்குறாங்க. அதே போல் தமிழக அரசின் சார்பாக நாடக இந்த நம்ம ஊர் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. அதையும் இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தி மேன்மேலும் இது பண்ணால் நாடக கலைஞர் ஊக்குவிக்கும் விதமாகவும் அவர்களுடைய வாழ்வாதாரமும் மேம்படும்னு சொல்லி என்னுடைய கருத்து.
1: சரிங்க. இப்போ புதுசாக ஒரு இளைஞர்களோ இல்லை பெரியவங்களோ இதை கற்றுக்கணுன்னா எவ்வளோ நாள் ஆகும்?
0: புதுசாக கற்றுக்கணும்னு சொன்னால் ஆர்வம் இருந்தால் ஒரு 30 நாட்களில் கற்றுக்கலாம். கொஞ்சம் ஆர்வம் கம்மியாக இருந்தால் அதனுடைய இன்னும் கொஞ்சம் நாட்கள் அதிகமாகி போகும். குறைஞ்சது ஒரு 3 மாதம் இருந்தால் இந்த

0: நாடகத்தினுடைய மற்றது அதாவது கதாபாத்திரத்தினுடைய கதைகள், இங்கே வாசிக்கக்கூடிய அந்த ஹார்மோனியம் மிருதங்கத்தினுடைய இது, அடிக்கக்கூடிய தாளத்தின் சுதி, ஏன்னா 32 வகையான தாளங்களுக்கு இது இந்த நாடக கலையில். இத்தனையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா குறைஞ்சது ஒரு 3 மாதங்கள்னா ஆகும்.
1: சரி, ஓகேங்க. பள்ளி கல்லூரிகளில் வந்து நாடகங்களோட விழிப்புணர்வு எந்த அளவுக்கு இருக்கணும்?
0: பள்ளி கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா இதவே ஒரு பாடத்திட்டமாக கொண்டு வந்தாலும் மிகவும் மகிழ்ச்சி. ஏன்னா இது அழிஞ்சு போகிற கலை அப்படின்னு சொல்கிறதுனால இந்த தெருக்கூத்து நாடக கலை என்பது அந்த பள்ளிகளில் பார்த்திங்கன்னா இதையே ஒரு பாடத்திட்டமாக கொண்டு வரலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கின்ற போது கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு முன்பதாக இதை போல் ஒரு ப்ரோக்ராமெல்லாம் நாங்கள் வந்து பள்ளியிலையோ பண்ணோம், கல்லூரியிலையோ பண்ணோம், இன்னும் இருக்கக்கூடிய தெருக்களிலும் மக்கள் விழிப்புணர்வுக்காக நிறைய பண்ணியிருக்கோம். இதை ஒரு பாடத்திட்டமாக கொண்டு வந்தாவே நல்லாயிருக்கும்.
1: சரி, ஓகேங்க. இப்போ நாடகங்கள் வந்து எதிர்காலத்தில், இப்போ இருக்கக்கூடிய காலம் ஓகே, எதிர்காலத்தில் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: எதிர்காலத்தில் இப்போவே அழியிற விளிம்பில் இருக்குது. எதிர்காலத்தில் பார்ப்போம், இளைஞர்களினுடைய ஆர்வம், அவர்களினுடைய உற்சாகம், சப்போர்ட்டிவ் எல்லாம் இருந்தால் இன்னும் நாடகக்கலை மென்மேலும் வளர்ந்து வரும்.
1: சரி, ஓகேங்க. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி உங்ககிட்ட நான் கேட்க போகிறேன்.
0: கேளுங்க.
1: உங்களுடைய மறக்க முடியாத ஒரு மேடை அனுபவம் எப்படி சொல்கிறது, ரொம்ப பாராட்டுக்குரியது, ரொம்ப ஆச்சரியமானது அப்படின்னு கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு மேடை இருக்கும், நிறைய பாராட்டுகள்லாம் இருக்கும், அது எந்த மேடை சொல்லாமே?
0: பாராட்டுக்குரியதுன்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதம் நடித்தோம், 18 இரவாக மகாபாரதம் நடித்தோம். அந்த மகாபாரத அந்த திருவிழாவில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் முருகம்பள்ளம் அந்த திரௌபதி அம்மன் கோயிலில் அங்கே, ஏன்னா தொடர்ந்து 5 வருடங்களாக நாங்களே நடித்தோம். அப்படின்னும் போது அது மறக்க முடியாத ஒரு ஸ்டேஜும் கூட, மறக்க முடியாத ஒரு தருணங்களும் கூடாது.
1: சின்ன வயசுலேயே நிறைய ஆண்டுகள் வந்து நாடகத்தில் நடிச்சிட்டு வரீங்க, கண்டிப்பாக விருதுகள் பாராட்டுகள்லாம் நிறைய வாங்கியிருப்பீங்க, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லாமே.
0: விருதுகள்னு பார்த்தீங்கன்னா பாராட்டுகள் என்பது நிறைய வாங்கியிருக்கேன், அதே போல் நிறைய சான்றிதழ் வாங்கியிருக்கிறேன். தருமபுரி மாவட்ட அளவிலான அந்த இயலிசை நாடக மன்றத்தின் சார்பாக கலை வளர்மணி விருது, அப்புறம் கலை இளமணி விருது, அப்புறம் ப்ரைவேட்டில் நிறைய கல்லூரிகளிலோ இருக்கக்கூடிய ப்ரைவேட்டு சம்மந்தமாக நிறைய விருதுகளோ சான்றிதழ்களோ பாராட்டுகளோ நிறைய வாங்கியிருக்கிறேன்.
1: சரி, ஓகேங்க. இப்போ வந்து ஒரு முக்கியமான கேள்வி, இப்போ நாடகங்கள் நடிக்கிறீங்க, எந்த மாதிரி இடத்துல நாடகங்கள் நடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
0: 18 நாள் மகாபாரதம்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 18 நாள் அந்த ஊர்லேயே இருந்து அந்த ஊர் மக்களாகவே நம்ம வாழ்ந்து அந்த நாடகத்தை நடித்து முடிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய ஃபீலிங்கே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஏதோ நம்ம 18 யுகங்களாக அந்த ஊரில் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அந்த அளவுக்கு ஒரு சாரவம்சம்னா 18 நாள் மகாபாரதம். மகாபாரதம் தான் மிகவும் மனசுக்கு பிடிச்சதும் மகாபாரதம் தான். அது இல்லாத அந்த ஊரை விட்டு வர்றதுக்கே மனசு இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு ஊர் மக்களோட ஒன்றாகி அந்த நாடகத்தை நடித்து நம்ம அங்கேருந்து வெளியே வரும்போது ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். அதனால் எனக்கு பிடிச்ச ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா எந்த ஊர் எந்த கோவில் எங்கேயா இருந்தாலும் சரி மகாபாரதம் என்பது ரொம்ப பிடிக்கும்.
2: தத்தத்தான

0: சரி ஓகேங்க. இப்போ நாடகங்களில் வந்து ஒரு கடினமான வேடங்கள் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க?
1: கடினமான வேடங்கள்னு பார்த்தீங்கன்னா கட்டவேசம்னு சொல்லுவோம், துரியோதனன், துச்சோதனன். ஏன்னா ஒவ்வொரு கட்டவேசமும் 32 கட்டு, உடல் முழுவதும் 32 கட்டு கட்டி வேஷம் போட்டு அதன் பிறகு வெளியே வந்தால் தான் ஆட முடியும். அதனால் இவ்வளவு கஷ்டத்துக்கு மேலேயும் வெளியே வந்து ஆடி மக்களை உற்சாகப்படுத்துகிறான், அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு அப்படின்ற இந்த பாடல் பார்த்திங்கன்னா எங்கள் நாடக கலை, தெருக்கூத்துக்கலை, அதற்கான ஒரு பாடல் தான் இந்த பாடல். அப்படியே ஊருக்காக ஆடும் கலைஞன் தனக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் மறந்து வரக்கூடிய மக்களை வந்து மகிழ்விக்கக்கூடியது தான் இந்த தெருக்கூத்துக்கலை. அந்த நம்மளை நம்பி வந்து அங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கவலையெல்லாம் நீங்கி புத்துணர்ச்சியோடு மீண்டும் ஒரு புது வாழ்வு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தன் கஷ்டத்தையும் மறந்து அந்த மக்களுக்காக இது பண்ணுற மத்தியா அந்த தெருக்கூத்து நாடக கலை என்பது மிகவும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று.
0: சரி ஓகேங்க. இப்போ வந்து ஒரு இரவு ஃபுல்லாக மக்கள் வந்து பார்க்குறாங்க, கண்டிப்பாக ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஜோக்கர் அந்த மாதிரிலாம் இருக்குது உங்கள் நாடகத்தில். அவங்கள தூங்க வைக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க?
1: தூங்க வைக்காமல் இருக்கணும்னா இடையில அவங்க மக்கள் எப்படி விரும்புகிறானுங்களோ அதுக்கு தகுந்தால் போல் காமெடி, அதாவது கட்டியக்காரன் அவர் காமெடி பண்ணுறதோ இல்லை கட்ட வேசத்தை அடி வாங்கிறதோ, மக்கள் எந்த அளவுக்கு விரும்புகிறார்களோ அதை போல் அவருடைய மனதுக்கேற்ப நம்ம காமெடியை பண்ணி, காமெடியும் இருக்கணும் கதையினுடைய சாரவம்சமும் இருக்கணும் அவர்களுக்கும் புரியணும், அந்த அளவுக்கு அந்த கதையை கொண்டு போய் சேர்த்துறது தான் எங்களுடைய வேலை.
0: இப்போ வந்து தமிழரோட பண்பாடு தான் அதனுடைய மறுவடிவம் தான் நாடகம். கண்டிப்பாக அந்த ஒரு முக்கிய துறையில் நீங்கள் பணியாற்றது உங்களுக்கு எந்த அளவு பெருமையாக இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: இந்த தமிழரனுடைய பண்பாடு என்று சொல்லக்கூடிய இந்த நாடக கலையில் பணியாற்றுவது எனக்கு ரொம்பவும் மிகவும் ரொம்பவும் பிடிச்சிருக்கு. மேன்மேலும் இந்த கலையை வளர்ப்பதற்காக தமிழக அரசும் இருக்கக்கூடிய மக்களும், அதாவது இளைஞர்களும் வாலிபர்களும் இதற்கான சப்போர்ட்டிவ் கொடுத்து இந்த நாடக கலையை மேன்மேலும் வளர்த்தி, ஏன்னா தமிழரனுடைய பண்பாடு என்பது அதில் ஒரு பாகம் இந்த நாடக கலை தெருக்கூத்துன்னு

0: சொல்கிற நாடகக்கலை. அதனால் இதை மேன்மேலும் கொண்டு வந்து இந்த நாடக கலைஞர்களை மதித்து மேன்மேலும் கொண்டு வந்தால் இதனுடைய சிறப்பு வேறு விதமாக இருக்கும்.
1: நிறைய தகவல்களை எங்கள் கிட்ட சொல்லியிருக்கிறீங்க. சரிங்க, இப்போ இளைஞர்கள் வராங்க, அவங்கள எந்த அளவுக்கு நீங்கள் ஊக்குவிப்பீங்க நாடகம் ஆடுறதுக்கு?
0: இளைஞர்கள் வராங்கன்னா அவர்களுக்கு தேவையான பாட்டுகளோ, தேவையான வசனமோ, அவர்களுக்கு தேவையான உடைகளோ அனைத்துமே கொடுத்து ஊக்குவித்தால் மட்டும்தான் அந்த கலைஞர்களாகப்பட்டவர் மேலே வருவாங்க.
1: கண்டிப்பாக நிறைய தகவல்களை சொன்னீங்க. சரிங்க, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு நாடக ஆசிரியராக இந்த ஒரு பணியை மிகவும் செம்மையாக செழிப்பாக பண்ணிட்டு வரீங்க. ஒரு நாடக ஆசிரியராக நீங்கள் பொதுமக்களுக்கும் சரி, ஒரு நாடக கலைஞர்களுக்கும் சரி, சொல்ல வேண்டிய கருத்து அப்படின்னு என்ன சொல்லுவீங்க?
0: கண்டிப்பாக ஒரு நாடக ஆசிரியராக இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கும் இதை கேட்கக்கூடிய மக்களுக்கும் நான் சொல்வது என்னென்னா, இந்த நாடக கலை தமிழரனுடைய பண்பாடு. இதை மேலும் மேலும் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளோ அனைத்துமே அதிகமாக இருக்குது. அதனால் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த நாடக கலையில் சேர்ந்து பயிற்சி எடுத்துக்கொண்டு தன்னால் முடிந்த இந்த கலையை மேன்மேலும் கொண்டு வரலாம். இது அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய இந்த கலையே அழியக்கூடாது. ஏன்னா இது தமிழரனுடைய பாரம்பரிய மிக்க ஒரு கலை, தெருக்கூத்து நாடக கலை. இதை மேன்மேலும் கொண்டு வந்து இதற்கான உற்சாகத்தையும் இதற்கான மதிப்பையும் இதற்கான மரியாதைக்குரிய இந்த நாடக கலையை மேன்மேலும் கொண்டு வரணும்னு சொல்லி என் சார்பாகவும் இருக்கக்கூடிய என் கலைக்குழுவின் சார்பாகவும் நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: இப்போ ஒரு நாடக ஆசிரியராக இருக்கிறீங்க, ஒரு குழுவோட தலைவராக பணியாற்றிட்டு வரீங்க. உங்களுடைய குழு பெயர் என்ன? உங்களுடைய பிரான்ச் எங்கே இருக்கு?
0: எங்களுடைய குழு பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் உங்கரானள்ளி பஞ்சாயத்து ஏ கொல்லள்ளி அஞ்சல் உத்தனூர் கிராமம் ஸ்ரீ தில்லை நடராஜன் நாடக கலைக்குழு. உங்களுக்கு திருவிழாக்களுக்கோ இல்லை மற்ற விசேஷங்களுக்கோ மகாபாரதமோ இராமாயணம் இதிகாச புராணம் நாவல்ஸ் இதை போல் எங்களால் முடிஞ்ச அளவு குறைந்த செலவில் உங்களுக்கு சிறந்த முறையில் நாடகத்தை நடத்துவோம். மக்களை மகிழ்விக்கும் வகையிலும் ஊக்குவிக்கும் வகையிலும் நல்ல முறையில் நடத்தி கொடுப்பது எங்களுடைய கடமை. உங்களுக்கு நாடகம் வேண்டும், உங்கள் ஊரில் திருவிழாக்களை நடத்தினோம்னா என்னுடைய அலைபேசி எண் 85 24 82 16 41. மற்றொரு அலைபேசி எண் 90 43 36 80 11. இந்த அலைபேசி எண்ணுக்கு அழைச்சா நாடகத்து சம்பந்தமான சந்தேகங்களும் நாடகம் தேவையாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. கண்டிப்பாக என்னால் முடிந்த உதவி நான் செய்கிறேன்.
1: சரிங்க பூபதி, இப்போ இளம் வயசில் ஒரு நாடக ஆசிரியராக ஒரு நாடக குழுக்கு தலைவராக இருக்கிறீங்க. உங்களுடைய எதிர்கால திட்டம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்?
0: எதிர்காலத்தில் தருமபுரியில் இப்படி ஒரு கலைக்குழு இருக்கா அப்படின்னு சொல்லி மற்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்களெல்லாம் வியப்படையும் வகையில் இளைஞர்கள் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து அந்த இளைஞர்களை கொண்டு இந்த நாடகம், ஏன்னா வயதானவங்க தான் முன்னெல்லாம் நாடகம் ஆடுவாங்க. கிட்டத்தட்ட 50 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் நாடகம் நடிப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் இளைஞர்களே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த இளைஞர்களே இருந்து தருமபுரி மாவட்டத்தில் இப்படி ஒரு கலைக்குழு இருக்கா அப்படின்ற அளவுக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்தணுன்னு தான் என்னுடைய முழு நோக்கமே அதுதான்.
1: இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் இணைஞ்சு நிறைய தகவல்களை சொன்னீங்க. உங்களோட தொழில் சிறக்க தருமபுரி பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள், நன்றி.
0: எனக்கு வாய்ப்பு கொடுத்த தருமபுரி பண்பலைக்கும் ஏற்காடு பண்பலைக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது புதிய தடம். இன்றைய நிகழ்ச்சியில் நாடக கலைஞர் வி. பூபதி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் ஆர். பிரபாகரன்.

0: என்ன மீனாட்சி, சோகமா உட்காந்துருக்க?
1: அத ஏனா கேக்குற? மாசம் மாசம் அந்த கரண்ட் பில்லு மலை மாதிரி ஏறிட்டே போகுது, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: அதுவும் தப்புமா, எப்ப பார்த்தாலும் வீட்டுல டிவி 24 மணி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஏசிய போடுற, ஜன்னல் கதவை எதையுமே மூடுறதுல திறந்து விட்டுட்டு போயிடுற, ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கு, லைட்டு பகல்ல கூட எரிஞ்சுகிட்டே இருக்கு. எப்படிமா கரண்ட் பில் வராம போகும்?
1: என்னென்ன பண்றது? இந்த பசங்க கேட்கவே மாட்டேங்கறாங்க.
0: சூரிய ஒளி மூலம் நீர் சூடேற்றும் கருவியை பயன்படுத்தி நம்ம மின்சாரத்தை சேமிக்கணும். அது மட்டும் இல்லம்மா, புதுசா வீடு கட்டுறப்பயே நல்ல வெளிச்சம் வர மாதிரி காற்றோட்டமா கட்டணுமா. இதெல்லாம்

0: செஞ்சாலே நம்ம மின்சாரத்தை வந்து சேமிக்கலாம்.
1: ஓ, அப்போ நாங்க கட்டுற புது வீட்டுக்கு நீங்க சொன்ன மாதிரி எல்லா வசதியும் ஏற்பாடு பண்ணிடுறோம்.
0: சோலார் கருவிகளை பயன்படுத்துவோம், மின் கட்டணத்தை குறைப்போம்.
2: இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக.
3: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிமின் நாம்சி மாவட்டத்தில் சுரங்கப் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். வினாத்தாள் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நீட் வினாத்தாள் வெளியான விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 13 பேர் சிறையில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேசிய பிரதமர், விவசாயிகளின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறினார். நாடாளுமன்றத்தில் மசோதாக்களை நிறைவேற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்கும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்தியாவில் மிக நீண்டகாலம் பிரதமராக பதவி வகித்து வரும் திரு நரேந்திர மோடிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, இளையோரின் நலனுக்காக அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டின் நலன் கருதி அனைத்து அரசியல் கட்சிகளும் நாடாளுமன்றம் சுமூகமாக செயல்பட ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வெளிப்படைத்தன்மையுடனும் நேர்மையாகவும் தேர்வுகளை நடத்த உறுதிபூண்டிருப்பதாக தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு பின்னர் எமது செய்தியாளர்களிடம் பேசிய ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சியின் தலைவர் திரு உபேந்திர குஷ்வாகா, நீட் மறுதேர்வு சுமூகமாக நடத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பிஜேபி மாநிலங்களவை உறுப்பினர் திரு அசோக் மிட்டல் பேசும்போது, இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மக்களை திசை திருப்புவதாக குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றார். அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தாள் வெளியான விவகாரத்தை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நீட் தொடர்பான பிரச்சினையை எழுப்ப எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேக்கு அனுமதி அளித்தார். இது தொடர்பாக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், சர்வதேச சந்தையில் எரிவாயு விலை உயர்ந்த போதிலும் இந்தியாவில் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை கட்டுக்குள் உள்ளதாக கூறினார். மேற்காசியாவில் ஹோர்மூஸ் நீரிணைப் பகுதியில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழ்நிலை காரணமாக சமையல் எரிவாயு இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சமையல் எரிவாயு சிலிண்டரின் சந்தை நிர்ணய விலை 1,695 ரூபாயாக அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். பொதுமக்களின் நலன் கருதி மாற்று இறக்குமதி வழிகளை பயன்படுத்தி சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீர் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தமிழகத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 957 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும் திரு சுரேஷ் கோபி தெரிவித்தார். சிறுபான்மையினர் நலத்துறைக்கான நிலைக்குழு சார்பாக அனைத்து அமைச்சகங்களிலும் ஆலோசனைக் கூட்டங்களை நடத்தியுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், மத்திய மின்துறையில் மட்டும் 6 கூட்டங்கள் நடத்தப்பட்டதாக கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர்களைக் கொண்டு புதிய ஆலோசனைக் குழு அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு

0: 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சிக்கிமில் நாம்சி மாவட்டத்தில் சுரங்கப் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம் சிங் தமாங்குடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்புப் பணிகள் குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் திரு பிரேம் சிங் தமாங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மத்திய அரசு முழு ஒத்துழைப்பை அளிக்கும் என்று பிரதமர் உறுதியளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம் சிங் தமாங்கை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்புப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். சிக்கிமின் நாம்சியில் அனல்மின் நிலைய கட்டுமான சுரங்கப் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். இதில் சிக்கிய 25 பேரை தேடும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் மாநில காவல்துறையினரும் இந்த மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். புதுதில்லி காசியாபாத் இடையே சரக்கு ரயில் இன்று காலை தடம் புரண்டது. வழித்தடத்தை சரிசெய்யும் பணிகள் விரைந்து நடைபெற்று வருவதாக வடக்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதனையடுத்து அப்பகுதியில் 53 ரயில்களின் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக வடக்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதில் 24 ரயில்கள் தில்லி புதுதில்லி மாற்றுவழி பாதையில் இயக்கப்படுகின்றன. மேலும் 16 பயணியர் ரயில் சேவைகள் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேற்காசிய பகுதியில் பதற்றமான நிலை நீடித்து வருவதால் சென்னையிலிருந்து பஹ்ரைன், அபுதாபி உள்ளிட்ட இடங்களுக்கான விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு விமானங்கள் தாமதமாக இயக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: அபுதாபி, துபாய், சார்ஜா, பஹ்ரைன், மஸ்கட், லண்டன், சிங்கப்பூர் ஆகிய இடங்களிலிருந்து சென்னைக்கு வரும் சுமார் 10 பயணிகள் விமானங்கள் தாமதமாக சென்னைக்கு வந்து சேர்வதால் சென்னையிலிருந்து அந்த நாடுகளுக்கு புறப்படும் விமானங்களும் தாமதமாக புறப்பட்டு செல்கின்றன. நேற்று நள்ளிரவிலிருந்து இன்று காலை வரை புறப்பட்டு செல்ல வேண்டிய 10 பயணிகள் விமானங்கள் சுமார் 30 நிமிடங்களிலிருந்து 3 மணி நேரம் வரை தாமதமாக சென்னையிலிருந்து புறப்பட்டு செல்கின்றன. கொழும்பிலிருந்து சென்னைக்கு வர வேண்டிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானமும் மாலை 4 மணிக்கு சென்னையிலிருந்து கொழும்பு புறப்பட்டு செல்ல வேண்டிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் ஆகிய 2 விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதே போன்று விமானங்கள் தாமதம் அல்லது ரத்து என்ற நிலை ஏற்பட்டால் அது குறித்து பயணிகளுக்கு முன்னதாகவே அறிவிப்பு செய்யப்படுவதோடு ட்விட்டரில் அது குறித்து சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தகவல் தெரிவிப்பார்கள். செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து ஜி சுரேகா.
1: கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரி விதித்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அமெரிக்க பொருட்களுக்கு கனடா வரி விதித்துள்ளதற்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் கார், மதுபானம் மற்றும் பால் பொருட்களின் வர்த்தகத்தை பாதுகாப்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மதுபானம், ஹாக்கி மட்டை, சிமெண்ட் உள்ளிட்ட பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ நாடுகளுக்கு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை மீறும் செயல் என்று கனடா அரசு குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக கனடா பிரதமர் மார்க் கார்னே வெளியிட்டுள்ள அறிக்கையில் கனடா நாட்டு விவசாயிகள், வணிகர்கள் மற்றும் பணியாளர்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பீகார், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் அடுத்த மாதம் 15 தேதியிலிருந்து 30 தேதி வரை நடைபெறவுள்ள உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான 20 பேர் கொண்ட அணி பங்கேற்கிறது. அடுத்த மாதம் 15 தேதி நடைபெறவுள்ள முதல் போட்டியில் இந்தியா வேல்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வினாத்தாள் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிமின் நாம்சி மாவட்டத்தில் சுரங்கப் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யும்

0: பொருட்களுக்கு 50% கூடுதல் வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: சந்த தமிழோசை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரும் பகல் 12:50.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
5: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
6: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
7: சூழல் காப்போம்.
8: வணக்கம் அண்ணையே.
7: வாருங்கள், உங்களுடைய பூலோக பிரயாணம் எல்லாம் நன்றாக இருந்ததா?
8: நன்றாக இருந்தது அண்ணையே. என்ன, ஒரே ஒரு குறைதான், ஸ்லீப்பர் புக் செய்து கொடுத்திருந்தால் சுகமாக இருந்திருக்கும்.
7: அதற்கென்ன, அடுத்த முறை நீங்கள் பூலோகம் செல்லும் போது புக் செய்து கொடுத்து விட்டால் போச்சு.
8: ஐயையோ, மறுபடியும் பூலோகத்திற்கா? நான் போகவே போக மாட்டேன், என்னை ஆளை விடுங்கள்.
7: நீங்கள் இப்படி பதறும் அளவிற்கு அப்படி என்ன ஆயிற்று?
8: என்ன என்ன ஆயிற்றா? இன்னும் என்ன ஆக வேண்டும்? அங்கு உள்ள மனிதர்கள் அவர்கள் என்னென்ன செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள்.
7: போதும் போதும், இவ்வளவு சஸ்பென்ஸ் வேண்டாமே. என் மண்டையே வெடித்து விடும் போல் உள்ளது. அங்கு என்னதான் நடந்தது என்று சீக்கிரம் சொல்லுங்கள்.
8: அட அண்ணையே, நம் பூலோகம் நிறைய மாறிவிட்டது. எங்கு பார்த்தாலும் ஒரே குப்பைகள், கழிவு நீர்கள், காதை கிளிக்கும் அளவிற்கு வாகனங்களின் சத்தம், குடிக்கும் தண்ணீரிலிருந்து சுவாசிக்கும் காற்று வரை அத்தனையும் மாசுபடுத்துகிறார்கள். என்னால் ஒரு நிமிடம் கூட அங்கு இருக்க முடியாது.
7: அப்படியா? இதற்கெல்லாம் யார் காரணம்?
8: யார் காரணமா? அங்குள்ள மனிதர்கள்தான். அவர்கள் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாகிவிடும்.
7: அப்படி என்றால் ஒன்று செய்யுங்கள், நீங்கள் உடனே பூலோகம் சென்று அதற்கான வேலையை பாருங்கள்.
8: என்ன, மீண்டும் பூலோகமா?
7: ஆம், இதுவே என் கட்டளை. சுற்றுச்சூழலை காப்போம்,
8: சுகாதாரமாய் சுகமாய் வாழ்வோம். இது சூழல் காப்போம்.
9: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
11: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
12: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். முதல் அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தருமபுரி அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. இதற்கான தகுதிகள் 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு டிகிரி முடித்திருக்க வேண்டும். தேர்ச்சி பெறாதோர் தொழிற்பயிற்சியை பொறுத்து சேர்க்கை நடைபெறும். இதற்கான வயது வரம்பு ஆண்கள் 14 முதல் 40 வயது வரை இருக்க வேண்டும். மகளிருக்கு உச்ச வயது வரம்பு ஏதும் இல்லை. இந்த பயிற்சியின் சிறப்பு அம்சங்கள்: மாதம் 750 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தில் தகுதியானோருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். இலவச புத்தகங்கள், சீருடை, மிதிவண்டி, மடிக்கணினி, பேருந்து பயண அட்டை, கட்டணமில்லா விடுதி மற்றும் உணவு, மத்திய அரசின் NTC சான்றிதழ்,

பயிற்சி முடித்த பின் தொழில் பழகுனர் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு சான்றிதழ் வழங்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் தருமபுரி 91 71 31 83 18 என்ற எண்ணிலும், அரூர் வட்டத்தை சேர்ந்தவர்கள் 80 15 30 10 17 என்ற எண்ணிலும், காரிமங்கலம் வட்டத்தை சேர்ந்தவர்கள் 70 10 86 52 77 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இந்த சேர்க்கை நடைபெறும் கடைசி நாள் இம்மாதம் 31ஆம் தேதி. அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள மேலும் ஓர் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு மூலம் UYEGP திட்டம் மூலம் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் சுய தொழில் தொடங்குவதற்கு மானியம் வழங்கப்படுகிறது. அதிகபட்ச திட்ட மதிப்பு 15 லட்சம் வரை. அரசு மானியமாக 25% மானியம் வழங்கப்படும். இதற்கான தகுதி குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பாக பொது பிரிவினருக்கு 18 முதல் 45 வயது வரையிலும், சிறப்பு பிரிவினருக்கு 18 முதல் 55 வயது வரையிலும் விண்ணப்பிக்கலாம். ஆண்டு வருமானம் 5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். பயனாளியின் பங்களிப்பு பொது பிரிவினர் திட்ட மதிப்பீட்டில் 10% முதலீடு செய்ய வேண்டும். சிறப்பு பிரிவினர் சிறுபான்மையர், பெண்கள், முன்னாள் படைவீரர்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கையர்கள் 5% முதலீடு செய்ய வேண்டும். மேலும் தொடர்புக்கு 89 25 53 39 41 என்ற எண்ணிலோ, அல்லது 89 25 53 39 42 என்ற கைபேசி எண்ணிலோ, அல்லது 0 43 42 23 08 92 என்ற தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மூலம் வீட்டு மின் இணைப்பு பயிற்சி பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான வயது வரம்பு 18 முதல் 45 வயது வரை இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும். தருமபுரி மாவட்டத்தில் கிராமப்புறத்தில் வசிக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். வங்கி அரசு சான்றிதழ் வழங்கப்படும். தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை, அசல் மற்றும் நகல், குடும்ப அட்டை, மாற்றுச் சான்றிதழ், 100 நாள் வேலை அட்டை நகல், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், பான் கார்டு நகல், வாக்காளர் அடையாள அட்டை நகல். பயிற்சி காலம் 30 நாட்கள். இந்த பயிற்சியானது முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகின்றன. பயிற்சி நடைபெறும் இடம் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம், காதி பில்டிங், கலெக்டரேட் காம்ப்ளெக்ஸ், தருமபுரி 63 67 05 என்ற முகவரியிலும், மேலும் தொடர்புக்கு 0 43 42 23 05 11 என்ற எண்ணிலோ, அல்லது 86 67 67 94 74 என்ற கைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என அறிவுறுத்தப்படுகிறது.

0: இனிய மதிய வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் மதியம் 1:10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இணையவிருக்கும் இந்நிகழ்ச்சி நேயர்களின் கடித வழி விருப்பங்கள். நேயர் விருப்பம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17.
0: ஆம் நேர்களே, யதார்த்தமான தேடலுக்கு எதிர்பாராத விதமாய் உங்களின் கடித ஒளி பாடல்களை தான் நாம இப்ப கேட்க போறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் போகானள்ளி பகுதியிலிருந்து ராஜா சின்னப்பாப்பா இவர் கேட்டிருக்கும் பாடல் எங்க வீட்டு பிள்ளை என்ற திரைப்படத்திலிருந்து நான் மாந்தோப்பில் என தொடங்கும் பாடல். பாடல் வரிகள் வாடி, பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலை பாடியிருக்கிறார்கள் TM சௌந்தரராஜன், LR ஈஸ்வரி.

0: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
1: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்எஸ்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
0: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955440.

ஆயிஷா சன்ஃப்ளவர் ஆயில். வானிலையில் வர்ணஜாலம் படித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர் விருப்பம் நிலையத்தில் நேரம் 1:19. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் கரூர் மாவட்டம் செல்வராஜ் பெரியநாயகி. இவர் கேட்டிருக்கும் பாடல் வண்ணக்கிளி திரைப்படத்திலிருந்து சித்தாளை கிட்டிக்கிட்டு என தொடங்கும் பாடல். பாடல் வரிகள் ஏ மருதகாசி, பாடலுக்கு இசை கே வி மகாதேவன், பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ் சி கிருஷ்ணன் மற்றும் பி சுசீலா.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: இன்னிசை மலையால் நம் மனதை வருடிக் கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர் விருப்பம். நிலையத்தில் நேரம் 1:26. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் அமானி கொண்டலாம்பட்டி காட்டூர் ஜே ஜே கணேசன். இவர் கேட்டிருக்கும் பாடல் முதலாளி என்ற திரைப்படத்திலிருந்து ஏரிக்கரை என தொடங்கும் பாடல். பாடல் வரிகள் காமு சிரிப், பாடலுக்கு இசை கே பி மகாதேவன், பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சௌந்தரராஜன்.

0: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
1: இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை முறை எதிர்கால நோய்களுக்கு காரணமா அமையலாம். சர்க்கரை நோய், பிபி, தைராய்டு எதுவா இருந்தாலும் குறிஞ்சி மருத்துவமனையில முழுமையான சிகிச்சை பெறலாம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்
3: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
6: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
7: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
8: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
9: நேர்களே, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
10: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
11: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்து ஒரு வாரம் அவருக்கு வந்து வாந்தி, எது சாப்பிட்டாலும் வாந்தி. பட் ஆனால் வந்து ஒரு 1 month வந்து அவருக்கு வந்து பசி இல்லை. வயிறு சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிட்டா வயிறு திம்முன்னு இருக்குது, பசி இல்லை. இந்த மாதிரி தொந்தரவுகள் அந்த 1 month காலங்களுக்கு வந்து அவருக்கு வந்து வாந்தி ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் வாந்தி ஆரம்பித்த உடனே கொஞ்சம் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் தான், ரொம்ப படிப்பறிவு இல்லாதவர் தான். பட் இருந்தாலும் அவருக்கு தன்னுடைய உடம்பை வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. உடனடியாக அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மருத்துவர் அணுகியிருக்காரு. அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு செஞ்சுட்டு இல்லை இது எண்டோஸ்கோப் பண்ணணும்னு சொல்லி எங்கிட்ட அனுப்பிச்சு விட்டாங்க. பார்த்தாக்க நல்ல உள்ள பெரிய கேன்சர் கட்டி அடைச்சிக்கிட்டு அவர் சாப்பிட்ற சாப்பாடை வந்து உள்ளே போகாத அளவுக்கு வந்து வாமிட்டு கொடுத்துக்கிட்டு செஞ்சுட்டு பண்ணிவிட்டு அதை தடுத்துக்கிட்டு இருந்து செஞ்சு பண்ணிச்சு. டக்குன்னு நாங்கள் வந்து உடனே பயாப்சி எடுத்துட்டோம், எண்டோஸ்கோப் பண்ணிவிட்டு உடனே சிடி ஸ்கேனும் எடுத்தோம். பார்த்தா அந்த சிடி ஸ்கேனில் கேன்சர் கட்டி தான் ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ். அவர் வந்து அந்த 1 month காலத்தை வந்து அந்த பசி இல்லை, வாமிட்டிங் வந்தது செஞ்சதுன்னு உடனே மருத்துவரை போய் அணுகி செஞ்சு பண்ணினதுனால அவருக்கு வந்து நம்ம ரொம்ப ஏர்லியராக கண்டுபிடிச்சிட்டோம். இவருக்கெல்லாம் சர்ஜரி பண்ணால் நம்ம 100% க்யூர் கொடுத்துடலாம், ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட வந்து என்னை அன்பான பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, தயவுசெய்து அந்த சிம்டம்ஸ், அதாவது பசி இல்லையா, வயிறு திம்முன்னு இருக்கா, கொஞ்சம் சாப்பிட்டாவே எனக்கு வந்து பசி எடுக்க மாட்டேங்குதா, உடனடியாக மருத்துவர் அணுகுங்க. ஒரு சாதாரண ஒரு ஸ்கேன் பண்ணுங்கள், எண்டோஸ்கோப் பண்ணுங்கள். இது ரெண்டுலேயும் நமக்கு ஓரளவு தெரிஞ்சிடும் பண்ணிடும்.

0: அதே மாதிரி போன வாரம் ஒரு பேஷண்ட்டு கிட்டத்தட்ட 6 மாதமாக வந்து என்கிட்ட வந்த இதே மாதிரி தொந்தரவு, பசி இல்லை, வயிறு உப்பசமாக இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்டா கூட அப்படியே திம்முன்னு இருக்குது, படுத்துக்கலான்னே இருக்குது. அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெளியவே வந்து எண்டோஸ்கோப் பண்ணியிருந்தாங்க, வெளியவே வந்து ஸ்கேனும் பண்ணியிருந்தாங்க, அதில் எந்த தொந்தரவும் இல்லை. அப்புறம் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து செஞ்சு பண்ணி கேட்கலன்னு சொல்லிவிட்டு, அப்புறம் வேறு ஒரு என்னோடய பேஷண்ட்டே ஒருத்தர் வந்து இங்கே போய் பாருங்கன்னு சொல்லி பண்ணினதுனால பண்ணோம், வந்தார். அது பார்த்து செஞ்சு பண்ணி ஒரு சின்ன டெஸ்ட் எடுத்து பார்த்தா, அதாவது அந்த உப்பு, அந்த சோடியம் பொட்டாசியம் குளோரைட் பைகார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உப்பு டெஸ்ட் எடுத்து பார்த்து செஞ்சு பண்ணோம்னா, அவருக்கு வந்து சோடியம் வந்து வெறும் 118 தான் இருந்தது, ஆல்மோஸ்ட் 140 பக்கம் இருக்கணும். இந்த சோடியம் இவ்வளோ கம்மியாக இருக்கிறது என்ன பண்ணணும்னா, குடல் மூமெண்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக நிறுத்திடும். குடல் நல்லா வேலை செஞ்சு மூமெண்ட் ஆனால் தான் நமக்கு சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகி கீழே போகணும் செய்யணும் பண்ணும். அதனால் அந்த மூமெண்ட்டை நிறுத்திடுறதுனால இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி திம்முன் ஆகிடும் செஞ்சிடும். அதனால் வந்து பசி இல்லை செயலை பண்ணலன்னா நம்ம வந்து குடல் சம்மந்தப்பட்டது மட்டும்தான்றதை நினைக்கக்கூடாது. பசி இல்லைனாக்கா அதுக்கு 1008 பிரச்சனை இருக்குது, 90% குடல் சார்ந்ததாக இருக்கும். அதுதான் நான் சொல்லுவேன், 90% குடல் சார்ந்ததாக இருக்கும், மீதி 10% வேறு காரண காரியங்களுக்காக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, செய்துப்பட்டது. அதனால் கொஞ்சம் உடனே இந்த மாதிரி தொந்தரவு இருந்ததுன்னா மருத்துவர் அணுகி என்ன ஏதுன்றதை கொஞ்சம் டக்குன்னு பார்த்துருங்க.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: தருமபுரி அருவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
3: ஆம் நேர்களை, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர் உறுப்பம் நிலையத்தில். நேரம் 1:37. நேயர் உறுப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ஈரோடு பகுதியிலிருந்து குணசீலன். இவர் கேட்டிருக்கும் பாடல் கண்ணில் தெரியும் கதைகள் என்ற திரைப்படத்திலிருந்து. பாடல் வரிகள் முத்துலிங்கம், பாடலுக்கு இசை கே பி மகாதேவன். பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம்.

0: sunflower oil.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி.
4: நேர்களே, நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர் விருப்பம். இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் பாடல் கேட்டிருந்த நேயர்கள் பூகானள்ளி பகுதியிலிருந்து ராஜா சின்னப்பாப்பா, அமானி கொண்டலாப்பட்டி கே கே கணேசன், கரூர் மாவட்டம் செல்வராஜ் பெரியநாயகி, ஈரோடு மாவட்டம் குணசீலன், கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்தும் பாடல்கள் கேட்டிருந்தார்கள். பாடல் கேட்ட நேயர்களுக்கும் பாடலை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றிகள். நேயர்களே, இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான தகவல்கள், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் பா செல்வராஜ் அவர்கள் தகவல்களை கேட்கலாம். நேர்களே, இன்று 2:30 பூங்கொத்து இதயம் ஈரமான ரோஜாவை திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் வளம் வர கேட்கலாம். பண்பலையில் நேயர்களுக்கு பாடல்கள் தந்த மன நிறைவோடு விடைபெறுகிறேன். உங்கள் அறிவிப்பாளன் மலையனூர் எஸ் கார்த்திக் செல்வராஜ். நேர்களே, பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள். திருச்சியிலிருந்து

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தேர்வு வினாத்தாள் கசிவு முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மனிதவள மேம்பாட்டுத்துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மாணாக்கரின் புத்தக சுமை குறைக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மாணாக்கரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் நீண்டகால பிரதமராக பணியாற்றி வருவதற்கு பாராட்டு தெரிவிக்கும் தீர்மானம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் இன்று நிறைவேறியது. நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, எதிர்கால தேர்வுகளில் வினாத்தாள் கசிவை தடுக்க அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் அழைப்பு விடுத்ததாக குறிப்பிட்டார். வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதை மத்திய அரசு உறுதி செய்வதோடு இளையோரின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்றும் பிரதமர் உறுதியளித்ததாக திரு கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட 13 பேர் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் எடுத்துரைத்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்தும் பேசியுள்ள பிரதமர், நம் நாட்டின் விவசாயிகளுக்கு இதில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாக கூறியதையும் திரு கிரண் ரிஜிஜு எடுத்துரைத்தார். நீட் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை நடத்த முற்பட்ட போது நீட் வினாத்தாள் கசிவு குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டன. அவை சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க அவைத்தலைவர் விடுத்த கோரிக்கைக்கு யாரும் செவிமடுக்காததால் மக்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவையை பிற்பகல் வரை ஒத்திவைத்தார். இந்நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை இன்று சந்தித்து மாணாக்கர் பிரச்சினை தொடர்பான விவாதம் அவையில் நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த திரு ராகுல்காந்தி, மாணாக்கர் மற்றும் அவர்களின் எதிர்காலம் தொடர்பாக இந்த விவாதம் இருக்கும் என்று குறிப்பிட்டார். நாட்டின் குறு உணவு பதப்படுத்தும் பிரிவு அடித்தட்டு மக்கள் குறிப்பாக பெண்களிடையே தொழில் முனைவை மேம்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பான மத்திய உணவு பதப்படுத்தும் துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வானின் இணையதள பதிவை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், உரிய நிதி, தொழில்நுட்பம், சந்தை வாய்ப்புகளுடன் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மேம்படுத்தப்படுவதாக சுட்டிக்காட்டினார். இதனால் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் வேலை உருவாக்குபவர்களாக வலுப்பெற்று ஊரக பொருளாதாரம் வலுவடைந்து சுயசார்பு பாரதம் கட்டமைக்கப்படுவதாக பிரதமர் குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மேசிடோனியா நாட்டு அதிபர் கார்டானாவுடன் இருதரப்பு ஆலோசனைகளை இன்று மேற்கொள்கிறார். 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக மெசடோனியா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் அந்நாட்டு பிரதமருடன் வேளாண், அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளார். தமிழகத்தில் மனிதவள மேம்பாட்டுத்துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிதி நிலைமைக்கு ஏற்ப நிரப்புதல், யுபிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணாக்கருக்கு பயிற்சி, அரசு அலுவலகங்களில் பயோமெட்ரிக் வருகை பதிவு முறையை விரிவுபடுத்துவது குறித்த ஆலோசனைகள் இதில் இடம்பெற்றதாக தெரிகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை

0: அறிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2026-27 நிதியாண்டிற்கான திருந்திய நிதிநிலை அறிக்கை அன்றைய தினம் தாக்கல் செய்யப்படும் என்றார். மானிய கோரிக்கை தொடர்பான விவாதங்கள் நடைபெறுவது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்றும் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார்.
1: தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கூட்டம் அடுத்த மாதம் 5ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூட உள்ளது. அன்று காலை 10 மணிக்கு 2026-2027 ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை பேரவைக்கு அளிக்கப்பெறும். அடுத்த நாள் வேளாண்மை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெறும். அதில் எத்தனை நாட்கள் நடத்துவது என்பதை பற்றிய முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும்.
0: தமிழ்நாட்டில் மாணாக்கரின் புத்தக சுமை குறைக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற பாடத்திட்ட தயாரிப்பு குழு கூட்டத்தில் பேசிய அமைச்சர், புத்தகங்களில் எழுத்துக்களை குறைத்து அதிக வண்ணப்படங்கள் இடம்பெறும் வகையில் அவை மாற்றி அமைக்கப்படும் என்றார். கதைகளின் வடிவில் மாணாக்கருக்கு கணிதம் கற்றுத்தரப்படும் என்றும் AI தொழில்நுட்பத்தின் நுணுக்கங்கள் கற்பிக்கப்படும் என்றும் கூறினார்.
2: பெற்றோரை மதிக்கும் கல்வி திட்டமாக இருக்க போகிறது. எவ்வளவு எவ்வளவு புத்தக பையனுடைய சுமை குறைகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த குழந்தையினுடைய மனசுமை குறையும். பாடங்கள் நிறைந்த பாட புத்தகமா இல்லாமல் படங்கள் நிறைந்த பட புத்தகமா மாற்ற போறேன். இனி எழுத்துகள் குறைந்து வண்ண படங்கள் அதிகமாக போகுது. வெறுமனே வாய் வழியாக வந்த கல்வி இனி காணொலியாக கேட்புலியாக இந்த குழந்தைகளுக்கு வரப்போகிறது.
0: மாணாக்கரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு சமூக நீதிக்கும் மாநில உரிமைக்கும் தமிழக கிராமப்புற மாணாக்கரின் நலனுக்கும் எதிரானது என்று சுட்டிக்காட்டினார். நீட் தேர்வில் பல குளறுபடிகள் உள்ளதாக கூறிய அவர், இதனை உணர்ந்து அரசு தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றார். காவிரியின் குறுக்கே கர்நாடகம் மேகதாது அணை கட்டுவது தமிழ்நாடு மக்களின் பிரச்சினை என்பதால் அதனை தடுத்து நிறுத்த தமிழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இது தொடர்பாக முதலமைச்சர் அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளுடன் பிரதமர், மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உள்ளிட்டோரை சந்தித்து உரிய அழுத்தம் தர வேண்டும் என்றும் கோரினார். சம்பா குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும், சிறு குறு விவசாயிகளின் கூட்டுறவு கடன்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அரசியல் ரீதியிலான விமர்சனங்களை செய்யலாம் என்றும், ஆனால் தனிப்பட்ட விமர்சனங்கள் கூடாது என்றும் டாக்டர் அன்புமணி குறிப்பிட்டார். இதனிடையே மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விழுப்புரத்தில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாளை மறுநாள் நடைபெறும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: காஞ்சிபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. 1000க்கும் மேற்பட்ட காலி பணியினருக்கான நேர்முக தேர்வினை நடத்த உள்ளனர். 18 முதல் 35 வயது வரை உள்ள பட்டதாரிகள், டிப்ளமா, ITI 12வது மற்றும் 10ஆம் வகுப்பு படித்தவர்கள் தங்களுடைய கல்வி சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படத்துடன் வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்திலிருந்து BR சிவகுமார்.
0: மதுரை அழகர் கோவில் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் ஆடி பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: மதுரை அழகர் கோவிலில் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் நடைபெறும் சிறப்பு பெற்ற விழாக்களில் முதன்மையான ஆடி பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கி வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தங்க கொடிமரத்தில் மங்கள வாத்தியங்கள், வேத மந்திரங்கள் முழங்கிட கிருடல்வர் உருவம் பொறித்த கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கொடிமரத்தில் ஏற்றப்பட்டு மகா தீபாரதனை நடைபெற்றது. விழாவின் முக்கிய திருவிழாவான திருத்தேரோட்டம் வரும் 29ஆம் தேதி நடைபெறுகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து பாசனத்திற்காக பிரதான கால்வாய் வழியாக இந்த தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் 25,250 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். நாகை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வரும் வெள்ளிக்கிழமை ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தலைமையில் நடைபெற உள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பில் முழுமையான தகவல்களை பொதுமக்கள் அளிக்க வேண்டிய அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி இன்று துவக்கி வைத்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு வினாத்தாள் கசிவு முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மனிதவள மேம்பாட்டுத்துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர்

அமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மாணாக்கரின் புத்தக சுமை குறைக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மாணாக்கரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நீட் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில். நேரம் மதியம் 1:55.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழை அளவு தேவாலா நீலகிரி பகுதியில் 15 மில்லிமீட்டர். பதிவான குறிப்பிடத்தக்க மழை அளவுகள். வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2-4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2-4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையம் 40.1 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21.8 டிகிரி செல்சியஸ், மலைப்பகுதியான உதகமண்டலத்தில் 12.4 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல். அதிகபட்ச வெப்பநிலை சென்னை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் கணிசமாக -2.1 டிகிரி செல்சியஸ் முதல் -4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றம் ஏதுமில்லை. இயல்பு நிலையிலிருந்து வெப்ப அளவின் வேறுபாடு திண்டுக்கல் மதுரை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இயல்பை விட மிக அதிகமாக 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாகியுள்ளது. கரூர் திருநெல்வேலி வேலூர் மாவட்டங்களில் இயல்பை விட 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாகியுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் இயல்பை விட -1.6 டிகிரி செல்சியஸ் முதல் -3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்து பதிவாகியுள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் இயல்பு நிலை -1.5 டிகிரி செல்சியஸ் முதல் 1.5 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. வட தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. ஆகையால் வருகின்ற 23ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். 24ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வருகின்ற 25ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. 24 மணி நேர அதிகபட்ச வெப்பநிலை மாறுதல். தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. வருகின்ற 23ஆம் தேதி வரை கடலோர தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியும் உள் தமிழகம் மற்றும் ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. வருகின்ற 22ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதும் இல்லை. 23ஆம் தேதி அன்று தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் வருகின்ற 23ஆம் தேதி வரை மத்திய மேற்கு அரபிக்கடலின் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வடக்கு மற்றும் தென்மேற்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். குறிப்பிட்ட இந்த நாட்களில் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நிறைவு பெற்றது வானிலை அறிக்கை.

0: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2 மணி.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3ஆம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட் அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
4: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
5: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரிலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
4: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955540.
0: நேர்களை நித்தமும் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.
6: நிகழ்ச்சியில் இன்று உழவர்களுக்கான ஒரு உரையாடல் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் ப. செல்வராஜ் அவர்கள்.
7: பூங்குடி, பூங்குடி, என்ன வேலை ஆகுது?
8: என்ன, எப்பவும் போல கழுவுன பாத்திரத்தையே கழுவுறதும் துவைச்ச துணியவே துவைக்கிறதும் தானே என்னோட வேலை.
7: என்ன பொண்ணு நீ, இந்த காலத்துல இப்படி இருக்கிற?
8: ஏன், உன்ன மாதிரி அழகா கலரா இல்லையாக்கா? கருப்பு, கருப்பு தங்கம் கா. நானு
7: நீ கருப்பு தங்கம் தான், வைரம்தான், அதெல்லாம் ஒன்னும் குறவில்லை.
8: பின்ன பின்ன ஏன் என்ன பார்த்து இப்படி சொன்ன? இல்ல நீ எப்படி சொல்லலாம்னு கேக்குறேன்.
7: சரி சரி, நான் தெரியாம சொல்லிட்டேன், நான் வரட்டுமா?
8: இருக்கா, ஏதோ ஒரு அவசர கோலத்துல தெரியாம வாய் தவறி விட்டுட்டேன். ஆமா, இப்ப நீ என்னதான் என்கிட்ட சொல்ல வந்த? முத நீ அட சொல்லிட்டு போ, இல்லன்னா என் மண்டையே வெடிச்சிரும்.
7: அப்படி வா விஷயத்துக்கு.
8: அம்மா, எனக்கு மூளையே குழம்பிடும் போலவே, சீக்கிரம் விஷயத்த சொல்லுக்கா.
7: மாடு டிகிரி வாங்கணும், 1-2 இல்ல 3 மடங்கு வருமானம் பாக்கணும், 4-40 ஆகணும், அடுக்கு மேல அடுக்கு வச்சு அடுத்தடுத்த உயிரினங்களை வளர்த்து வருமானம் பாக்கணும்.
8: இதெல்லாம் எப்படி சாத்தியம், நடக்குமா? ஏக்கா, ஏக்கோ புதிர் போட்டது போதும்க்கா.
7: ஒண்ணுமில்ல பூங்குடி.
8: எம்முட்ட சொல்லிப்பட்டு ஒண்ணுமில்லன்னு சொல்றியே, என்னக்கா இது நியாயம்?
7: தமிழ்நாடு கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகம், வேளாண்மை அறிவியல் மையம், வேளாண்மை பல்கலைக்கழகங்கள், இது எல்லாம் இளைஞர்களுக்கும் சரி உழவர்களுக்கும் சரி எந்த அளவுக்கு உதவி செய்யணும்னு,
8: உதவி செய்யணும்னு
7: பொருளாதார அளவுல எப்படி முன்னேறதுன்னு ஒரு உரையாடலாவே நிகழ்த்தி காட்டுறாரு.
8: யாரு?
7: தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் ப. செல்வராஜ் சாரு.
8: கூட பேசுறதுக்கா
7: நம்ம கோபாலகிருஷ்ணன் சாரு தான்.
9: உழவு பெருமக்களுக்கு வணக்கம். குறிப்பாக விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற பல்வேறு சவால்களுக்கு நடுவில், குறிப்பாக பருவ நிலையில நிறைய மாற்றங்கள் இருக்கு. பருவ காலத்துல அவங்களுக்கு சரியான மழை பெய்யறது இல்ல, எப்ப மழை பெய்யணுமோ இப்ப வெயில் அடிக்குது, எந்த பயிர் போடுறது அப்படிங்கறதுல நிறைய சவால்கள் அவங்களுக்கு இருக்கு. பயிர் போட சரியான விலை கிடைக்கிறது இல்ல, சந்தை எப்படி இருக்குன்னு அவங்களால கணிக்க முடியல. இந்த வருஷம் நல்ல விலை கிடைக்குதுன்னு நினைச்சு ஒரு விஷயத்த செய்வோம், அது நம்ம கரெக்டா அறுவடை எடுக்கும் போது அந்த வருஷத்துல அதுக்கு சரியான பலன் இருக்காது.

0: ஆனா அவங்களுக்கு ஓரளவுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது மனிதனோட நாகரிகத்திலேருந்து துணையா வந்த கால்நடைகள் தான். அந்த கால்நடைகளோட வளர்ப்புல என்னென்ன தொழில்நுட்பங்கள் நம்ம கடைபிடிக்கணும், அந்த தொழில்நுட்பங்கள் எப்படி நம்மளோட லாபத்தை பெருக்கும் அப்படின்றதுல ரொம்ப முக்கிய பங்காற்றிட்டு வரக்கூடிய ஒரு முன்னணி கல்வி ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் அப்படின்னா இந்தியாவிலேயே வந்து நம்ம தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் தான். அந்த பல்கலைக்கழகம் மூலமாக இந்தியாவிலேயே தனிச்சிறப்பாக சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம், மாவட்டம் தோறும் ஒரு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தோட பயிற்சி ஆராய்ச்சி மையங்கள் செயல்படுது. அதன் மூலமா விவசாயிகளுக்கு தேவையான தகவல்கள் ஆராய்ச்சிகளை அவங்களோட நிலத்துக்கோ பண்ணைக்கோ எடுத்துட்டு போறதுக்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்யறாங்க. அது குறித்த தகவல்களை மேலும் சொல்றதுக்கு தான் நம்ம கூட இன்னைக்கு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தோட விரிவாக்க கல்வி இயக்குனர் டாக்டர் செல்வராஜ் அவர்கள் வந்து நம்ம கூட நினைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார்
1: வணக்கம். வணக்கம். விவசாய பெருமக்களுக்கும் கால்நடை வளர்ப்பவர்களுக்கும் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இந்தியாவில வந்து இன்னைக்கு பயிர் விவசாயத்துல வர வருமானத்தை விட அதிகமான வருமானத்தை கால்நடை மூலம் எடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப இந்தியாவிலேயே அதிகமா உற்பத்தி பண்ற பொருள் வருமான வழியில எதுன்னு பார்த்தோம்னா கோதுமையோ அரிசியோ கரும்போ சர்க்கரையோ இல்லை, பால் உற்பத்தி தான். உலகத்திலேயே இன்னைக்கு வந்து முதல் இடத்துல பால் உற்பத்தியில இருந்துட்டு இருக்கிறோம். இதுக்கு காரணம் இந்த அளவுக்கு வருமானம் பயிர் மூலம் நம்மளுக்கு வராம போயிருச்சு. அப்ப என்ன ஆகுது, வருஷம் பூரா நம்மளுக்கு வருமானம் வேணும்னா கால்நடைகளை கட்டாயம் வச்சிருக்கணும். இப்ப ஒரு ஏக்கர் நிலம் வச்சிருக்கவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அரை ஏக்கர் நிலம் வச்சிருக்கவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வெள்ளாம பண்ணிட்டு இருப்பாங்க, பயிர் வைப்பாங்க, ஆனா அதுல இருந்து வர வருமானம் அவங்களுக்கு பத்தாது. ஆனா இந்த ஒரு ஏக்கர் நிலத்துல கூட ஒரு 4-5 ஆடு மாடு, ஒரு 10 ஆடு, ஒரு வீட்டுல ஒரு 10-20 கோழி இருந்துச்சுன்னா மாசம் பூரா அவங்களுக்கு வருமானம் கிடைச்சிருக்கும், தொடர்ச்சியா இருந்திருக்கும். பால் பால் உற்பத்தியில 300 நாள் வருமானம் வரும். பசங்க படிப்புக்கு ஏதாவது செலவு பண்ணணும், அவசரத்துக்கு பணம் தேவைன்னா 2 வெள்ளாடை வித்தம்னா நம்மளுக்கு பணம் கிடைக்கும். வாரத்துக்கு ஒரு முறை ஒரு கோழி வித்தம்னா இன்னைக்கு 1000 ரூபாய் 1500 ரூபாய் வரைக்கும் கிடைக்குது. கோழி கொடுக்குற முட்டை நம்ம குழந்தைகளுக்கு முட்டையா கிடைக்குது. அதனால இப்ப இருக்கிற பருவ சூழ்நிலையில எல்நைனோ அப்படிங்கிற வறட்சி அதிகப்படுத்துற ஒரு சூழலியல் நோக்கில நம்ம வந்து வருமானத்தை எப்படி தக்க வச்சுக்கிறோங்கிறதுதான் நம்ம முயற்சி. தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் ரெண்டுமே என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு பேரு டைவர்சிஃபைடு அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரே ஒரு பயிரை மட்டும் நம்பி இருக்காம, இல்ல ஒரு 2-3 பயிரை நம்பி இருக்காம, பயிர் சாராத வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, இந்த மாதிரி சிறு குறு விவசாயிகளுக்கான கால்நடையை வச்சு அவங்க வாழ்வாதாரத்தை பெருக்கிறது எப்படி. இப்ப நீங்க வந்து ஒரு 4 மாடு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு அதை இன்னும் பெருசா விரிவாக்கம் பண்ணிக்கணும். 4 மாடுல இருந்து 40 மாடு நம்ம எப்படி பண்றது, 40 மாடு உள்ள கறவை மாட்டு பண்ணைய நம்ம எப்படி அமைச்சுக்கிறது, இந்த தொழில்நுட்பம் நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இதை நிவர்த்தி பண்றதுக்கு தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு சிறப்பு வசதி என்னன்னா 38 மாவட்டத்துக்குமே சிறப்பான தனியா இதுக்குன்னு ஆராய்ச்சி ஆலோசனை சொல்லக்கூடிய விவசாய மக்களுக்கும் உழவர் பெருமக்களுக்கும் உதவக்கூடிய வகையில் உள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தோட பயிற்சி ஆராய்ச்சி மையங்கள் இருக்கு, எல்லா மாவட்டத்திலும் இருக்குது. இது தவிர கால்நடை சார்ந்த வேளாண்மை, இப்ப தீவனப்பயிர் உற்பத்தி, தீவனப்பயிர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அது சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் எல்லாம் வேளாண் மக்களுக்கு கொண்டு போய் சேர்றதுக்காக 4 வேளாண் அறிவியல் மையங்கள் நாமக்கல், குன்றக்குடி, கள்ளக்குறிச்சி, காட்டுப்பாக்கம், செங்கல்பட்டு இயங்கிட்டு இருக்குது. இது தவிர திறன் மேம்பாடு, ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கறக்காக 2 மையங்கள் சென்னையில் இருக்குது. இது தவிர தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசு நிதியுதவியோட பண்ணை மகளிர் மேம்பாட்டிற்கான சிறப்பு திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுதும் நாங்க செயல்படுத்திட்டு இருக்கிறோம் பல்கலைக்கழகத்தின் வழியா. இதுக்கு அடுத்தது இப்போ புது முயற்சியா என்ன பண்றாங்கன்னா, எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்ப பண்ணையில வந்து ஒரு பயிர் வைக்கிறோம், அந்த பயிர்ல இருந்து வர்ற அறுவடை பண்ணிட்டு சில சமயம் அந்த பகுதியெல்லாம் வெட்டியா போகுது. இதை வெட்டி பண்ணாம அதை எப்படி கால்நடைக்கு தீவனம் மாத்துறது அப்படிங்கிற, அதாவது வேளாண் கழிவுகளை நம்ம எப்படி கால்நடைக்கு பயனுள்ள வகையில தீவனமா மாத்துறது, இந்த தொழில்நுட்பத்துக்கும் தனியா பயிற்சிகள் தமிழ்நாடு முழுதும் நடந்துட்டு இருக்குது. அதுக்கு பேர் ஆங்கிலத்துல சர்க்குலர் எக்கானமி அப்படிம்பாங்க. அதாவது எதையும் வீணடிக்காம உள்ள கொண்டு வந்து அதுல வருமானத்தை எடுத்துக்கிறது. இது தவிர மலைவாழ் பகுதி மக்களுக்காக சிறப்பு திட்டங்கள் மூலம் அனைத்து மலைவாழ் பிரதேச பகுதி மக்களுக்கும் ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, ஒரு சில இடங்கள்ல நம்ம நாட்டு பன்றிகள் வளர்க்கறது, இந்த மாதிரி தொழில்நுட்பங்களும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இது தவிர தொழில் முனைவோர், இப்போ நாங்க வந்து 10 மாடு வச்சிருக்கோம், நாங்க 100 மாடு அல்லது 200 மாடு உள்ள பண்ணைகளுக்கு போறோம், அதுக்கு பேரு தொழில் முனைதல் அப்படின்னு அதற்கான சிறப்பு பயிற்சிகளும் நம்ம தமிழ்நாடு முழுவதும் நடந்துட்டு இருக்குது. இது தவிர இளைஞர்களுக்கு நிறைய, இப்ப இளைஞர்கள் பாத்தீங்கன்னா கணினித்துறை எந்த துறையா இருந்தாலும் அவங்களுக்கு இப்போ வேளாண் துறையில கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமா வந்துட்டு இருக்குது. இப்ப அவங்களுக்கு எங்க போய் தகவல் கிடைக்கும், நல்ல தகவல் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியறது இல்ல. அவங்களுக்கும் இந்த யூத் ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி, யூத் என்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி இளைஞர்களுக்கான தொழில் முனைவாக்க பயிற்சிகளும் கொடுத்துட்டு இருக்கிறோம். அது பாத்தீங்கன்னா

ஆட்டு பண்ண, செம்மறி ஆட்டு பண்ண, வெள்ளாட்டு பண்ண, முயல் பண்ண, இப்போ ரொம்ப குறுகிய இடத்துலயே வருமானம் பாக்குறது எப்படின்னு பாக்குறாங்க. அதாவது எங்கள்கிட்ட வந்து ஒரு 2 செண்ட் இடம் தான் இருக்குது, அதுல 1.5 செண்ட்டுக்கு வீட்டு கட்டிட்டோம், எங்களுக்கு இடம் இல்ல, இதுல ஏதாவது பண்ண முடியுமான்னா அதுல கூட இந்த காடை வளர்ப்பு, காடை வளர்ப்புக்கு ரொம்ப சின்ன இடம் இருந்தா போதும், அதுல இப்ப வெர்டிக்கல் சிஸ்டம் அப்படின்ட்டு ஒவ்வொரு கேஜ் மேல கேஜ் அடிக்கி சின்ன இடத்துலயே நிறைய நம்பர் வச்சுக்கிறது, மொட்டை மாடி இருந்துச்சா மொட்டை மாடியில காடை வளர்த்துறது, நாட்டுக்கோழி வளர்த்துறது, இதுக்கான பயிற்சிகளும் கொடுத்துருக்காங்க, பயிற்சி மையங்கள் இருக்கு. கரூர்ல பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி பயிற்சி உற்பத்தி ஆராய்ச்சிக்குன்னு தனி மையம் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலயும்

0: வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமானது முதல்ல கால்நடைகள், கால்நடை சார்ந்த பொருட்கள். ரெண்டாவது அவங்க வந்து அதிகமா எடுத்து செய்யறது இந்த மாதிரி பண்ணை தொழில்கள் தான், எது ஆடு வளர்ப்போ இல்ல கோழி வளர்ப்போ இல்ல ஒரு பால் பண்ணை மாதிரி வைக்கிறது தான் முதல்ல அவங்க ப்ரிஃபர் பண்றாங்க. இதுல ஒரு இன்னொரு சவால் இருக்கு, இப்ப நீங்க சொன்னாப்ல ஒரு சரியான தகவல் அவங்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வெறும் கிளிக் பைட்டாவே எல்லாம் போயிடக்கூடாது. ஏன்னா நிறைய சமூக வலைதளங்கள் வந்து நிறைய தவறான கருத்துக்களை ரொம்ப எளிமையா பரப்பிடுது. அப்படிப்பட்ட சூழல்ல ஒரு சரியான தகவலை எடுத்துட்டு போறதுல கால்நடை பல்கலைக்கழகத்தோட பங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது ஒரு விரிவாக்க கல்வி இயக்குநராக நீங்க எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? இதை சரியான ஒரு ஆத்தென்டிக்கான பிளாட்ஃபார்ம்ல இதை தொடர்ச்சியா எடுத்துட்டு போறது எந்த அளவுக்கு அவசியமானது?
1: இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. தமிழக இளைஞர்கள் நிறைய பேர் விவசாயத்துக்கு வர ஆர்வமா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பப்ளிக் டொமைன் அப்படிங்கிற பொது வெளியில் இருக்கிற சோசியல் மீடியா சேனல்ல இருக்கிற தகவல்கள் நம்பிடுறாங்க. அது முற்றிலும் உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்போ ஒரு சிலர் வந்து நான் இந்த தீவனம் வச்சேன், இந்த தீவனத்து மூலம் எனக்கு வந்து வருஷம் பூரா ஒரு 300 கிலோ 400 கிலோ கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை கொண்டு அதை வளர்த்து பார்க்கும்போது அது வெறும் 100 கிலோ தான் கொடுக்கும். அதனால நம்ம வந்து சோசியல் மீடியா மூலம் வர அத்தனை தகவல்களையும் எடுத்துக்கிட்டு அதுல அதிகமான காசை போய் இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. சோ எப்பவுமே முதலீடு பண்ணும்போது இந்த மாதிரி கால்நடை சார்ந்த தொழில்களையோ வேளாண் தொழில்களிலையோ பயிர் தொழில்களிலையோ எடுத்த உடனே அகலக்கால் வைக்காம முதல்ல ஒரு பைலட், சின்ன பைலட் அப்படிங்கிற ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஒரு 10 சென்ட்ல நீங்க தீவன பயிர் வச்சு பாருங்க. இந்த 10 சென்ட் தீவனத்துல அதுக்குதான் நாங்க ஒரு மாடல் பேரே வச்சிருக்கிறோம், 10 சென்ட் ஃபாடர் பிளாட் அப்படிங்கிற மாடல். இந்த 10 சென்ட்ல உங்களுக்கு எல்லா தீவனத்தையும் வளர்க்க முடியுதா, நீங்க வளர்க்கறது அந்த ஈல்டு கொடுக்குதா, அதுக்கான மகசூல் கொடுக்குதா அப்படிங்கறத உறுதி பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஒரு ஏக்கருக்கு போங்க, அதுக்கு போல 2 ஏக்கர் போங்க. இந்த தகவல்களை நீங்க வந்து சரியான இடத்துல இருந்து எடுத்துக்கல, நம்ம இன்னொரு நண்பர் சொல்றாரு இல்ல இன்னொருத்தர் சொல்றாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு முழுசும் பயன் கொடுக்கறதா இருக்காது. அதுக்காக தான் அரசு சார்ந்த நிறுவனங்கள்ல இருந்து நீங்க எடுத்துக்கிறது நல்லது. அதுல 2-3 பல்கலைக்கழகங்கள், விவசாயிகளுக்கு உறுதுணையா இருக்கிற பல்கலைக்கழகங்கள், பயிர் தொழில் சார்பான பல்கலைக்கழகத்துக்கு வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் இருக்குது, மீன் தொழில் அவங்களுக்கு வந்து நாகப்பட்டினத்துல இருக்கிற மீன் வள அறிவியல் பல்கலைக்கழகம் அங்க இருக்குது, கால்நடை அறிவியல் அப்படிக்கு வந்து சென்னையில மாதவரத்தில் இருக்கிற கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம், 3 பல்கலைக்கழகங்களுமே இணைந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. தமிழகம் முழுவதும் 3 பல்கலைக்கழகங்களுக்கும் அதற்கான விரிவாக்க மையங்கள் இருக்கிறது, சிறப்பு பயிற்சி மையங்கள் இருக்கிறது. அதனால இளைஞர்களுக்கு நாங்க கேட்டுக்கிறது என்னன்னா சோசியல் மீடியால நீங்க பார்த்துட்டு, ரெண்டாவது முக்கியமான குறிக்கோள் என்னன்னா இது எங்க இருந்து வந்திருக்குது இந்த விஷயம் அப்படிங்கறத பாருங்க. இது வந்து வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்குதா, சரி அப்ப இது நம்ப தகுந்த தகவலா இருக்கு. கால்நடை வளர்ப்பு, இது வந்து கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்கா, இங்க போய் கேட்போம். சரி இதை பத்தி மேலும் தகவல் வேணும், எல்லா அறிவியல் பல்கலைக்கழகங்களையும் வேளாண் பல்கலைக்கழகத்திலையும் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திலையும் விரிவாக கல்வி இயக்ககம் இருக்கிறது. எங்களோட இணையதளங்கள் இருக்கின்றன, இந்த இணையதளங்களுக்கு நீங்க போனீங்கன்னாவே கிடைக்கும். டிஎன்ஏயுக்கு டிஎன்ஏயுன்னு போட்டா கிடைக்கும், கால்நடை மருத்துவ அறிவியலுக்கு டானுவாஸ் TANUVAS அப்படின்னு கூகுள் பண்ணீங்கன்னாவே கிடைக்கும். பிசரிஸ்க்கும் பாத்தீங்கன்னா TNJFU பிசரிஸ் யூனிவர்சிட்டின்னு போட்டீங்கன்னாலும் கிடைக்கும். இது மாதிரி இணையதளத்துல நுழைச்சீங்கன்னா எங்களோட கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக இணையதளத்துல விவசாயிகளுக்குன்னு தனி பக்கம் இருக்குது. அதுக்கு அந்த பக்கத்துல உள்ள நுழைச்சீங்கன்னா என்னென்ன பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அதுக்கு பயிற்சிக்கு நீங்க நேரடியாக பதிவு பண்ணிக்கலாம் அந்த வாய்ப்பு இருக்குது. பதிவு பண்ணீங்கன்னா நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்துக்கு அந்த தகவல் பரிமாறிடுவாங்க, அவங்க உங்களுக்கும் தகவல் சொல்லுவாங்க. நீங்க வந்து இந்த மாவட்டத்தில் இருக்க இந்த மையத்தை அணுகுனீங்கன்னா உங்களுக்கான தகவல்கள் கிடைக்கும். இதுல வந்து சிறப்பு பயிற்சி பெறவங்களுக்கு கட்டண அடிப்படையிலும் பயிற்சிகள் இருக்கிறது. இன்னும் ஒரு சில படி மேல போய் சொல்லணும்னா தமிழ்நாடு அரசினோட திறன் மேம்பாட்டு மையம் TN Skill டெவலப்மெண்ட், அதுல இருந்து கிட்டத்தட்ட 55 விதமான கால்நடை வளர்ப்பு பயிற்சிகள் ஒரு மாசம் பூரா கொடுக்குற அளவுக்கு பயிற்சிகள் இருக்குது. அது வந்து வங்கி நிதியுதவி பெறுவர்களுக்கு எல்லாம் அது உதவியா இருக்குது. ஆனா அந்த பயிற்சிகள் வந்து தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்காது. நீங்க இந்த பயிற்சி மையங்கள் மாவட்டத்தோடு இருக்கிற பயிற்சி மையத்துல பதிவு பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களோட பயிற்சி பதிவின் அடிப்படையில உங்களை வந்து அந்த அரசினோட சான்றிதழ் பயிற்சிக்கு உங்களை சேர்த்துக்குவாங்க.
0: சரிங்க சார், இப்ப நீங்க ரொம்ப இன்னொரு முக்கியமான தகவல் சொல்லிருக்கீங்க, எப்படி அவங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், எந்த அதிகாரப்பூர்வமான தளங்கள்ல இருந்து தகவல் எடுக்கணும்னு. அடுத்து அந்த இளைஞர்கள் வந்து இதை வந்து ஒரு தொழிலாக கொண்டு போவதற்குன்னு ஒரு சில திட்டமிடல்கள் இருக்கும். நீங்க சொன்னப்பல வங்கி அணுகிறதுல அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும், எப்படி அணுகிறது, அதுவும் குறிப்பா கிராமப்புறத்துல இருந்து வர்ற ஒரு இளைஞர்ன்றப்ப ஒரு பொதுவான நிறைய தயக்கங்கள்லாம் இருக்கும். அதுல நம்ம நீங்க சொன்னப்பல இந்த ஒரு சிறப்பு விஷயமாக நம்ம பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயே இந்தியாவில பெரிய வேற எந்த மாநிலங்களையும் இது இருக்கிற மாதிரி தெரியல. எல்லா மாவட்டங்கள்லயும் இந்த கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தோட பயிற்சி ஆராய்ச்சி மையங்கள் வந்து செயல்படுது. கிட்டத்தட்ட கேவிக்கு எப்படி செயல்படுதோ அதுக்கு பேரலா அதுவும் செயல்பட்டு இருக்கு. அந்த மையங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல உறுதுணையாக இருக்கும்?
1: மக்களுக்கு வந்து பயிற்சி மட்டும் பத்தாது, பண நிதி உதவிக்கும் வழி பண்ணி தரணும்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உழவர் உலகம்.

0: உள்ளவர்களுக்கான ஒரு உரையாடல் நேர்முகத்தில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் ப. செல்வராஜ் அவர்கள்.
1: யக்கா, பயிர் தொழில் மட்டும் பண்ணாம அது சார்ந்த உப தொழிலான ஆடு மாடு கோழி இதுவெல்லாம் வளர்த்தாதான் ஒன்னு ரெண்டு இல்ல மூணு மடங்கு வருமானம் பார்க்கலாமா.
2: மாட்டோட பால் தரம் தரம் டிகிரி அதிகமா வரணும்னா தரமான தீவனம் எப்படி குடுக்கறதுன்னு பயிற்சி எடுத்துக்கணும். சார் சொன்னத கேட்ட இல்ல பூங்குடி?
1: ஆமா ஆமாக்கா, கிட்டத்தட்ட ஒரு சிறந்த தொழில் முனைவோர் ஆகறதுக்கு அனைத்து பயிற்சியும் கொடுத்து பண உதவியும் செய்து தருவாங்கன்னு கூட சொல்லிக்கிட்டு இருந்தாரு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் ப. செல்வராஜ் சாரு. அதுக்குள்ள நான் பாட்டுக்கு என்னவோ பேசிட்டேன், சார் பேசுவாராக்கா தொடர்ந்து?
2: பேசுவார் பூங்குடி. திட்ட அறிக்கை தயார் செய்யறது எப்படி, அரசின் நலத்திட்டங்கள் எப்படி பயன்படுத்துறது, நுண்கீரை வளர்ப்பு இதனால என்ன பயன், இப்படி அனைத்து விவரமும் தொடர்ந்து சொல்ல போறாரு கேளு.
3: கால்நடை மருத்துவரியல் பல்கலைக்கழக பயிற்சி மையங்கள் எல்லா மையங்கள்லயுமே அந்த வங்கிக்கு எப்படி நம்ம ஒரு ரிப்போர்ட் திட்ட அறிக்கைன்னு பேரு. இப்ப நீங்க வந்து கறவை மாட்டு பண்ணை தொடங்கணும்னா அதுக்கு ஒரு திட்ட அறிக்கை இருக்கணும். கறவை மாட்டு பண்ணை தொடக்கத்திற்கான திட்ட அறிக்கை, மாட்டு பண்ணை தொடக்கத்திற்கான திட்ட அறிக்கை, இதை எல்லா மையத்திலும் விவசாயிகளுக்காக அங்க இருக்கிற நிபுணர்களை கலந்து ஆலோசித்து அவர்களே தயார் செய்து வழங்க வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு நிதியுதவி சார்பான ஒரு திட்ட அறிக்கை தயாரித்து வகைக்கு வழங்கணும் அப்படின்னா நீங்க முதல் அணுக வேண்டிய இடம் அந்த மாவட்டத்தில் இருக்கிற கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக ஆராய்ச்சி மையம். அங்க போனீங்கன்னாவே உங்களோட தேவைகளை அவங்க கேட்டு அறிஞ்சுக்கிட்டு அவங்க அதற்குன்னு பிரத்யேகமான உள்ள அறிக்கையை தயார் பண்ணி 10 மாட்டுக்கு இவ்வளவு பணம் தேவைப்படும், 20 மாட்டுக்கு இவ்வளவு பணம் தேவைப்படும், 10 மாடு 10 ஆடு வச்சுக்கிறேன் அதுக்கு இவ்வளவு பணம் தேவைப்படும், இது எந்த வங்கிக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கறது பண்ணுவாங்க. இன்னொன்னு பயிற்சி எடுக்கும் போதே இந்த லீட் பேங்க் அதாவது மாவட்ட வங்கி அப்படின்னு சொல்றது ஒவ்வொரு வேளாண் துறைக்கும் பயிர்களுக்கும் சரி கால்நடைகளுக்கும் சரி இந்த லீட் பேங்க் இருப்பாங்க. அந்த பேங்க்ல இருக்கிற ஒரு சீனியர் அபிஷியல் வங்கியினுடைய மிக மூத்த அதிகாரிகள் இந்த பயிற்சியில வந்து உங்களோட கலந்துரையாடுவாங்க. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெளியில யாரோ ஒருத்தர் பயிற்சி கொடுக்கறக்கும் நம்ம கால்நடை மருத்துவ அறிவியல் ஆராய்ச்சி பல்கலைக்கழக பயிற்சி மையத்தில் கொடுக்கறக்கு என்ன வித்தியாசம்னா வெளியில இருக்கிறவங்க கால்நடை பற்றி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா நாம அப்படி இல்லை, பல்கலைக்கழக மையத்தில் கொடுக்கும் போது அதற்கான நிதியுதவிக்கான ஒரு கைகோர்ப்பு ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் அப்படிங்கிற வழியில இந்த வங்கியில இருந்து ஒரு மூத்த அதிகாரியே உங்கள்ட்ட வந்து இதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம் இதெல்லாம் நீங்க வச்சிருக்கணும் இப்படி இருந்தா உங்க பேங்க் வந்து உங்க ப்ராஜெக்ட் வந்து நாங்க சாங்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவிர எல்லா பயிற்சி மையங்களையும் அரசுடைய நிதியுதவி திட்டங்களை சொல்லுவாங்க. கால்நடை மருத்துவரியல் பல்கலைக்கழகத்துல எந்த மையத்துக்கு போனாலும் இந்த காலகட்டத்துல தமிழக அரசு என்னென்ன நிதியுதவி திட்டங்கள் வச்சிருக்குது, மத்திய அரசு என்னென்ன நிதியுதவி திட்டங்கள் வச்சிருக்கு, உங்க மாவட்டத்துக்கு என்ன திட்டம் இருக்குது அதுல நீங்க பயன்பெற முடியுமா அப்படிங்கிற இத்தனை நிதி உதவிக்கான விளக்கங்களும் தருவாங்க. இதை நீங்க பயன்படுத்திக்கணும் நல்லபடியா. ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரியறது இல்ல, வங்கிக்கு போய் நேரம் நிப்பாங்க அவங்களுக்கு தெரியாது எங்க போய் எழுதிட்டுவாங்க அப்படிம்பாங்க. இந்த கஷ்டமே உங்களுக்கு வேண்டாம், நீங்க அங்க போனீங்கன்னா பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்துல உங்களை உட்கார வச்சு உங்களோட தகவல்கள் எல்லாம் பொறுமையா கேட்டு ஒரு மணி நேரம் ஆனாலும் உங்கள்ட்ட பேசுவாங்க. பேசி அதெல்லாம் உள்வாங்கி உங்களுக்குன்னு தேவையான ஒரு பிரத்யேக திட்ட அறிக்கையை தயாரிச்சு கொடுப்பாங்க.
4: இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், மகளிரை பொறுத்தவரைக்கும் அவங்களோட பொருளாதார சுதந்திரம் தான் இந்த சமூகத்தை மேம்படுத்துறதுக்கு முக்கியமான ஒரு கருவியாக இருக்கும். அதுவும் குறிப்பாக கிராமப்புற பெண்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இதுவரைக்கும் இருந்துட்டு இருக்கிறது இந்த மாதிரி கால்நடை தான். அவங்க முடிஞ்சுதான் ஒரு மாடை வச்சிருப்பாங்க, இல்ல ஒரு 2-3 ஆட்டை வச்சிருப்பாங்க, இல்ல ஒரு 10 கோழியை வச்சு அவங்களுக்கான பொருளாதாரம் அவங்க வீட்டுக்காரர் கூட கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, அவங்களுக்கான வாழ்க்கையை வாழ முடியும். அதுதான் சமூகத்துல நம்ம ஒரு முக்கியமான பொருளாதார சுதந்திரமா பாக்குறோம். அங்கிருந்துதான் அவங்களோட வளர்ச்சி ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க இப்ப இருக்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற சவால்களை சமாளிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் வந்து தொடர்ச்சியாக கொடுக்கப்படுதுங்க சார்? குறிப்பாக இப்ப நம்ம பயிற்சி எல்லாம் எடுக்கிறோம், ஒரு தொழில் ஆரம்பிச்சிடும், அடுத்து சந்தைப்படுத்துறதுலதான் அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலே இருக்கு. எல்லா தொழிலுமே எங்க நிறைவா முழுசா வந்து நிக்குதுன்னா மார்க்கெட்லதான் வந்து நிக்குது. இந்த விஷயங்கள்ல நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு துணையாக இருக்கிறோம்?
3: மிக அருமையான ஒரு கட்டம் இது. மகளிருக்கு வந்து அதுவும் கிராமப்புற மகளிருக்கு நம்ம எப்படி உதவ போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப நாட்டுக்கோழிங்கிறது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வருமானம் தரும் தொழிலா மாறிட்டு இருக்குது. 4-5 கோழியிலிருந்து ஒரே வீட்டுல 200 கோழிகள் வச்சு வளர்த்து வித்துட்டு இருக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ரெண்டாவது, கிராமப்புறத்துல நாட்டுக்கோழி வளர்ப்பு வந்து இப்போ எப்படி வருதுன்னா ஆர்கானிக் சிக்கன் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா பனைகள்ல வந்து சில சமயம் மருந்து பொருட்கள் உபயோகப்படுத்துறாங்க, கெமிக்கல்ஸ் உள்ள போயிருது. ஆனா நம்ம கிராமத்துல வீடுகள்ல வளர்த்துற கோழிக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல மிச்சமானதை கொடுக்கறோம், தானியங்கள் கொடுக்கறோம். அதனால என்ன ஆகுது, நச்சு பொருள் இல்லாத ஒரு ஆர்கானிக் சிக்கனை இது கொடுக்குது. மகளிர் இதை பயன்படுத்தி அதிகமான விலைக்கு

0: பிரீமியம் ரேட்டுக்கே விக்கிறாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த நாட்டு கோழிகளுக்கு வந்து இன்னும் தெம்ப குடுக்கறதுக்கு பாத்தீங்கன்னா, இந்த அசோலா பயிர் அப்படிங்கிறது ஒரு சின்ன குட்டையாட்ட நம்ம ஒரு ட்ரம்ல கூட வள வச்சு பண்ண முடியும். அது கோழிக்கும் உதவுது, நம்ம இவங்களுக்கும் உதவும். அதே மாதிரிதான் இப்ப இந்த மைக்ரோ கிரெயின்ஸ் அப்படிங்கறது, இந்த கீரை, அதாவது நுண்கீரை அப்படிங்கிறாங்க. அது ஒண்ணு இல்ல, நம்ம ஊர்ல இந்த கோயில்களுக்கெல்லாம் முளப்பாரி கட்டி எடுத்துட்டு போறது, அந்த முளப்பாரி கீரை வளர்ச்சி, அதை வளர்த்துனீங்கன்னா கீரையும் வித்துக்கலாம், அதே சமயம் இந்த கோழிகளுக்கும் அது உணவாகவும் வருது. இது எல்லாம் திங்கிற கோழிகள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எடை அதிகமாவே இருக்குது. இப்போ ஒரு 2.5 கிலோ எடை இருக்கிற கோழி இது 4.5 கிலோ வரும். அப்ப உங்களுக்கு வருமானமும் அதிகமா வந்துருது, இது கோழி மூலம். அதுக்கடுத்து சந்தைப்படுத்துதல். சந்தைப்படுத்துதல்ல வந்து கோழிகளை பொறுத்த அளவுக்கு நாட்டுக்கோழினா இன்னைக்கு ஏராளமான மக்கள் விரும்பி வாங்கிக்கிறாங்க. அதுலயும் நீங்க ஆர்கானிக் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த ஆர்கானிக் சர்டிபிகேட் எல்லாம் வேணும்னா நம்ம பயிற்சி மையங்களும் இந்த வேளாண் அறிவியல் மையங்களும் உங்களுக்கு உதவும். இந்த வேளாண் அறிவியல் மையங்கள்ல இதற்குன்னே தகுந்த நிபுணர்கள் இருக்காங்க. உங்களுக்கு யாருக்காவது ஆர்கானிக் சர்டிபிகேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா வேளாண் அறிவியல் மையத்துக்கு வந்தீங்கன்னா காலனி மருத்துவரியல் பல்கலை வேளாண் துறையத்துல இதற்கான தகவலை கொடுத்து சந்தைப்படுத்துவாங்க. இது தவிர தீவன உற்பத்தி பண்றவங்களுக்கு நாமக்கல் வேளாண் அறிவியல் மையத்துல வந்து மிகச்சிறந்த வசதிகள் இருக்குது. இதுல எப்படின்னா நீங்க உற்பத்தி பண்ற தீவனத்தை நாங்க வாங்கி வித்து கொடுக்கற அளவுக்கு, அதாவது ஆங்கிலத்துல PPP பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற மோட்ல பண்றோம். இதுல வந்து இந்தியாலேயே மிகச்சிறந்த ஒரு வருமானத்தை ஈட்டிட்டு இருக்கிற ஒரு வேளாண் அறிவியல் மையம் இதுதான். தீவன விதை பயிர்கள், அதுக்கான விதை உற்பத்தி பண்ணாலும் சரி, விதை கரணை உற்பத்தி பண்ணாலும் சரி, தீவன சம்பந்தப்பட்ட எந்த பொருட்கள் நீங்க உற்பத்தி பண்ணீங்கனாலும் உன்னால விற்க முடியலன்னா இந்த மையத்தை அணுகுனீங்கன்னா உங்களுக்கு சந்தைப்படுத்தல் பண்ணி தருவாங்க. அதே மாதிரி ஆடுகளுக்கு, செம்மறி ஆடு வெள்ளாடு, பொதுவாகவே செம்மறி வெள்ளரி ஆடுகளுக்கு நல்ல மார்க்கெட் இருந்துட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து கடினமா இருக்குது, நல்ல விலை கிடைக்க இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா பயிற்சி மையங்களை அணுகுனீங்கன்னா அங்க எப்படி நடக்கும்னா, இன்னொருத்தர் பயிற்சி எடுத்துட்டு இருப்பாரு, அவர் வந்து அவருக்கு ஆடு வேணும்னு நினைப்பாரு, எனக்கு வந்து நல்ல ஆடா கிடைச்சதுன்னா பரவாயில்ல அப்படின்னு, எனக்கு ஒரு 50 ஆடு வேணும்னு பாரு. இப்ப அவரை வந்து உங்களுக்கு இணைச்சுட்டுருவோம். இந்த லிங்கேஜ் பில்டிங், எந்தெந்த பயிற்சியாளர்களுக்கு ஆடு தேவையோ அவங்கள உங்கள்ட்ட இணைச்சுட்டுருவோம், நீங்க அவங்களுக்கு நல்ல விலைக்கு வித்துக்கலாம். இந்த இடைத்தரர்களே இல்லாம அவங்கள்ட்ட இருக்கிற காசு போகாம நேரடியா விவசாயிக்கு அந்த வருமானம் வந்துட்டு இருக்கு. இதே மாதிரிதான் பால் பொருள் தயாரிப்பு. இப்ப நிறைய பேர் பால் விற்க முடியறது இல்லைன்னு சொல்றாங்க. அதையே நீங்க பால் கோவம் பண்ணீரா மாத்தி இதை விட அதிகமான விலைக்கு விற்கிறதுக்கு பயிற்சி, எல்லா மையத்திலையும் பயிற்சி தர்றோம். வேளாண் அறிவியல் மையத்துல கொடுக்குறோம். கிட்டத்தட்ட இருக்கிற 30 கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மையங்களை கொடுத்துட்டு இருக்கிறோம். சென்னை மட்டும் கிட்டத்தட்ட 9 கல்லூரிகள்ல கொடுத்துட்டு இருக்கிறோம். 9 கல்லூரிகள்லயும் இந்த பயிற்சி மையங்கள் நிறைய இருக்குது, அங்கேயும் நீங்க அணுகி பயன்பெறலாம்.
1: சரிங்க சார். அதாவது லேப் டு லேண்ட் அப்படின்றது வந்து நம்ம ஆராய்ச்சியில இருந்து அது கடைக்கோடி மனிதருக்கும் போகணுன்றதுதான் விரிவாக்க கல்வியோட முக்கியமான நோக்கம். இப்ப நம்ம ஊருக்குள்ள ஒரு ஊருன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 1000 விவசாயி இருந்தாங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா ஒரு 10 விவசாயி எங்க பயிற்சி போட்டாலும் போவாங்க. கேவிகேக்கு போவாங்க, விடிஆர்சிக்கு போவாங்க, கல்லூரிக்கு போவாங்க, அங்க இருக்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஏடிட்ட பேசுவாங்க, ஜேடிட்ட பேசுவாங்க, எல்லார்ட்டையும் பேசுவாங்க. அந்த 10 விவசாயிகளோட பலன், அவங்களோட விளைச்சல் எல்லாமே தனித்துவமா தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில்நுட்பம் பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்கிறது இல்ல. அதாவது அந்த 10 விவசாயிகளை நீங்க தமிழ்நாட்டிலேயே எங்க வேணாலும் பாக்கலாம், வேற எங்கேயாவது ஊர்ல மாநாடு போட்டாலும் அங்கேயும் உட்காந்துருப்பாங்க. ஆக மொத்தத்துல தேடல் மட்டும்தான் ஒரு விவசாயிய வந்து எதிராக ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் மாதிரி ஆக்குது. அவங்களுக்கு பேராசிரியருக்கு தெரிஞ்சதை கூட சில சமயம் நிறைய கூட தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு விரிவாக்க கல்வி இயக்குனராக நீங்க வந்து மித்த விவசாயிகள், அதாவது கேட்டுட்டு இருக்க எல்லா விவசாயிகளும் அங்கங்க இருக்கிற அந்த ஆராய்ச்சி மையங்களை பயன்படுத்துறதோட அவசியம் என்ன, அரசாங்கங்கள் உருவாக்கி வச்சிருக்கிறது அவங்களுக்காக தான், அப்படி இருக்கும்போது நாமக்கல்ல இங்க இருக்கு அப்படின்னா இங்க வந்து இது வரைக்கும் 1000 பேர் வந்தாங்கன்னா 10000 பேரும் வந்தாங்கன்னா அதுக்கான பலன் இன்னும் ஜாஸ்தி ஆகும். அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாத்தையும் இது வந்து இது மாதிரியான ஆராய்ச்சி மையங்கள், பயிற்சி மையங்கள், பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளை பயன்படுத்துறதோட அவசியம் என்னன்றது சொல்லிருக்கு.
0: நல்ல ஒரு கருத்து இது. ஏன்னா வாழ்க்கையில தேடல் தான் ரொம்ப முக்கியம். நம்ம எதை தூக்கி ஓடுறோம் அப்படின்னா நம்ம இருந்த லெவல்ல இருந்து இதை விட அதிகமா மேல போகணுங்கிறதான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உள்ள குறிக்கோள். நம்ம குழந்தைகள் நல்லபடியா படிக்க வைக்கணும், அதுக்கு காசு தேவைப்படுது. அவங்களுக்கு நல்ல சத்தான உணவு கொடுக்கணும், காசு தேவைப்படுது. எல்லாமே காசுங்கிற பட்சத்துல அதனோட வருமானத்தை அதிகப்படுத்தணும்னா நம்ம வீட்டுக்குள்ளேயோ பக்கத்து நண்பர்கள்ட்ட மட்டும் இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. அதுக்காக நம்ம வீட்டுக்கு பக்கத்துல மையம் கிடைக்கிறது வாய்ப்பு குறைவு. ஆனா மாவட்ட அளவுல ஒவ்வொரு மையம் கட்டாயம் இருந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க எந்த மாவட்டத்தை எடுத்தாலும் ஒரு 30-40 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளதான் உங்க கிராமம் இருந்திருக்கும், உங்க இடம் இருந்திருக்கும். ஒரு முறை நீங்க அந்த மையத்துக்கு போங்க, அதுக்கு முறை உங்களுக்கே தோணும் நம்ம ஏன் வந்து இத்தனை நாள் வராம விட்டுட்டோம் இந்த மையத்துக்கு அப்படின்னு. ஏன் அப்படின்னா இப்ப அவங்க போய் ஒரு சின்ன கறவை மாட்டுக்கு நான் எடுத்துக்காட்ட சொல்றேன், 2 லிட்டர் பால் கறந்த மாடு அவங்க போய் இந்த அசோலா வச்சிருக்கிறத பாத்துட்டு வந்துட்டு இவங்களும் வீட்டுல அசோலா போட்டாங்க, ஒரு கை அள்ளி போட்டுட்டு இருக்கிறாங்க, அந்த மாடு 2 லிட்டர்ல இருந்து கிட்டத்தட்ட 3 லிட்டர் பால் உற்பத்தி ஆச்சு. இதுதான் வித்தியாசம். இந்த வித்தியாசம் வேணும்னா நம்மள்ட்ட வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க, நம்மளா தேடி போய் பண்ணணும். ஆனா இத

0: பரவலாக்கம் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியில இந்த மாதிரி மையங்களே இல்ல. கடந்த 15 ஆண்டுகளுக்குள்ள பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய எல்லா மாவட்டத்திலயும் மையங்கள் கொண்டு வந்துருக்கிறோம். இதை பயன்படுத்துறது வந்து நம்மளோட இது. இது தவிர அகில இந்திய வானொலி தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாவட்டங்களும் சென்றடையக்கூடிய அளவுல அகில இந்திய வானொலி மூலம் நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்குது. இப்ப வந்து அது நீங்க இன்டர்நெட் வழியா எங்க வேணாலும் கேட்கலாம். உலகத்துல எங்க இருந்தாலும் இந்த நியூஸ் ஆன் ஏர் அப்படிங்கிற ஒரு ஆப்பை எடுத்து உங்க மொபைல் செல்போன்ல போட்டுட்டீங்கன்னா எப்ப வேணாலும் கேட்டுட்டு இருக்கலாம். இதே மாதிரி தூர்தர்ஷன் அவங்க இதற்கிடையே தனி வேளாண் நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் இவங்களோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே நாங்க பல்கலைக்கழகத்தினுடைய இணையதளத்திலையும் வெளியிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு யாருல தேட முடியல தெரியலனா கூட கால்நடை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பல்கலைக்கழக இணையதளத்துக்கு போனீங்கன்னா போதும், அதுல தெரிஞ்சுக்க முடியும். இது தவிர ஏராளமான பயிற்சி புத்தகங்கள் கையேடு விளம்பர பிரதிகள் எல்லாமே இந்த பயிற்சி மையங்கள்ல இலவசமாவே தர்றதெல்லாம் இருக்கு. நீங்க அங்க போகணும். இப்ப இணையதளம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு மொழிலையும் இருக்கும், ஆங்கிலத்திலயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். நீங்க தமிழ் தொட்டீங்கனாவே உங்க வீட்லயே அந்த தகவல் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 5000-ல இருந்து ஒரு 10,000 பக்கங்கள் தமிழ்ல வந்து விவசாயிகளுக்காகவே மாற்றம் செய்யப்பட்டு உங்க கையில இருக்கிற மொபைல் போனை வச்சு ஆக்சஸ் பண்ற அளவுக்கு இணையதளத்தை மாற்றி அமைச்சிருக்கிறோம். இந்த மாதிரி தகவல்களை அங்க போய் பார்த்துட்டு நேரடியா அந்த பண்ணைக்கு போங்க. அகில இந்திய வானொலி நிகழ்ச்சிகளை நீங்க கேட்டுட்டு இருக்கும் போது அங்கேயே சொல்லுவாங்க, இந்த மையம் இங்க இருக்கிறது, இதன் தலைவர் இந்த பேராசிரியர், இவர்களுக்கு இப்படி தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரிதான் நம்ம தூர்தர்ஷன்லயும் இருக்கும். இது நீங்க பயன்படுத்தினாவே போதும். நிறைய கிராமத்துல இந்த தகவல் ஏன் தெரியலன்னா ரேடியோ கேட்கறது வந்து குறைஞ்சு போச்சு. ஆனா நீங்க ரேடியோவை அந்த 7:30 மணிக்கு டியூன் ஆன் பண்ணி வைங்க, ஆட்டோமேட்டிக்கா அது பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கும். 4 தகவல் உங்க காதுல போனா கூட அது உங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதை வச்சு நீங்க அந்த மையம் எங்க இருக்குன்னு உடனே கண்டுபிடிச்சு நீங்களே வந்துருவீங்க. அதை கட்டாயம் பண்ணுங்க.
1: சரிங்க சார. அதாவது உழவு தொழில் அப்படிங்கிறது ரொம்ப உன்னதமான ஒரு தொழில் தான், உணவளிக்கக்கூடிய தொழில். ஆனா அந்த உழவர்களும் வந்து வாழ்க்கையில முன்னேறது ரொம்ப முக்கியமானது. பொருளாதார அளவுலயும் அவங்க கண்டிப்பாக முன்னேறணும் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தா சொல்லியிருக்கீங்க. அதுக்கு இந்த தொழில்நுட்பங்கள் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கும், குறிப்பாக தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அவங்களோட வாழ்க்கையில பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்தும் என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் செய்யறாங்க, அங்க இருக்கிற பயிற்சி மையங்களை எப்படி எப்படி எல்லாம் அவங்க பயன்படுத்திக்கலாம்ன்ற தகவல் எல்லாம் சொன்னீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு மிக்க நன்றிங்க சார்.
0: உழவர்கள் அனைவரும் உயர்ந்த வருவாய் பெற்று உன்னத வாழ் வாழணுங்கிறதா எங்க கால்நடை மருத்துவர்கள் பல்கலைக்கழகத்தோட நோக்கம். இதை நோக்கி நம்ம பயணம் தொடரும். நாம் மீண்டும் சந்திப்போம்.
2: காமாட்சி அக்கா. அட காமாட்சி அக்கா.
3: என்ன?
2: நீ எனக்கு அக்காவே இல்ல.
3: என்ன சந்தடி சாக்குல இப்படி சொல்லி புட்ட போங்குடி.
2: நீ எனக்கு தெய்வம் கா, தெய்வம்
3: அப்படிங்கற.
2: ஆமாக்கா, கால்நடை பல்கலைக்கழகமே என்கிட்ட பேசின மாதிரி இருந்துச்சு. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் பா செல்வராஜ் சாரு பேசினது. நீ மட்டும் இதெல்லாம் என்கிட்ட சொல்லலனா நான் தெரிஞ்சிருப்பேனா என்ன?
3: சரி போங்குடி, அதனால என்ன, நான் தெரிஞ்சுகிட்டத நீயும் தெரிஞ்சுக்குவன்னு சொன்னேன். ஆம்புட்டுதான்
2: ஏக்கா, இது தெரியாம தொடக்கத்துல நான் என்னென்னமோ பேசிட்டேன், கோச்சிக்காதக்கா.
3: அக்கா தங்கச்சிக்குள்ள இதெல்லாம் சாதாரண பூங்குடி. நீ வீட்டுல முடங்கி கிடக்காம பயிர் தொழில மட்டுமே நம்பி இருக்காம கால்நடை வளர்ப்புலயும் முன்னேறணும். அவ்வளவுதான் எனக்கு தேவை. இதுக்கு டீலா நோ டீலா அத மட்டும் சொல்லு.
2: அக்கா டீலுக்கா, டபுள் டீல். கால்நடை வளர்ப்புல என்னென்ன விவரம் இருக்கு, எங்க பயிற்சி எடுக்கணும்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். மொதோ போய் பயிற்சி எடுத்துக்கிறேன், கால்நடை வளர்ப்புல கை நிறைய வருமானம் பாக்குறேன்.
3: ஓகே பூங்குடி.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான ஒரு உரையாடல். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் ப. செல்வராஜ் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ். கோமதி.

இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:30. 2:30 அப்படின்னால வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் லைட்டாக ஒரு குட்டி தூக்கம் போட்டிருப்பீங்க. குறிப்பாக இல்லத்தரசிகள் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போதான் அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக மற்ற நேயர்களுக்காகவும் இசைப்பாக்களை இழுத்து பூங்கொத்துகளாய் தொடுத்து நம் காதிற்கினிய பாடல்களை கேட்கும் உன்னத நிகழ்ச்சி தாங்க பூங்கொத்து. ஆமாங்க, பூங்கொத்து நிகழ்ச்சியில் 2 திரைப்பட பாடல்களில் தான் நாம் கேட்க போகிறோம். நாம் இப்போ முதலாவதாக கேட்க போகிற திரைப்படம் வந்து ஈரமான ரோஜாவே. 1991 வெளிவந்த இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க சுப்பிரமணியம், சிவா, மோகினி, ஸ்ரீவித்யா, நாசர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து ஒரு முழுக்க ஒரு காதல் திரைப்படம்னே சொல்லலாம். இந்த படத்திற்கு தனது இசை மூலம் பாடல்களை அழகுபடுத்தியிருக்கார் இளையராஜா. அந்த திரைப்படத்திலிருந்து அதோ மேக ஊர்வலம் என தொடங்கும் பாடல், பாடல் வரிகள் புலமை பித்தன், பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலை பாடியிருக்கிறார்கள் மனு, சுனந்தா. இந்த அழகிய பாடலை நாம் கேட்டு மகிழ்மோ நேர்களே.

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: ஆம் நேர்லே, வானிலையில் வர்ணஜாலம் படித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசை பாக்களின் வடிவமாய் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சியினை. பூங்கொத்து நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வருகிறது கலகலக்கும் மணியோசை என தொடங்கும் பாடல். பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் பிரைசுடன், பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலை பாடியிருக்கிறார்கள் மனு எஸ் ஜானகி.

ஆம் நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்று இரவு 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் வாழை சாகுபடி எம் தண்டா பகுதியைச் சார்ந்த எம் தன்ராஸ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்களே, பூங்கொத்து நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வருகிறது தென்றல் காற்றே என தொடங்கும் பாடல். பாடல் வரிகள் வாளி, பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலை பாடியிருக்கிறார்கள் கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி.

நேர்களே, நாம் பூங்கொத்து நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை ஈரமான ரோஜாவே என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டோம். அடுத்ததாக இதயம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்போம் நேர்களே. இந்த திரைப்படம் 1991 வெளிவந்தது. இந்த படத்தை இயக்கியிருக்கார் கதிர். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முரளி, ஹீரா, விஜயகுமார், மனோரமா ஆகியவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்திலிருந்து பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா என்ற திரைப்பட பாடல். பாடல் வரிகள் வாலி, பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலை பாடியிருக்கிறார் கே.ஜே. யேசுதாஸ்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
4: நேர்களை, நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 பூங்கொத்து நிகழ்ச்சி. பூங்கொத்து நிகழ்ச்சியில் இதயம் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக பூங்குடிதான் என தொடங்கும் பாடல். பாடல் வரிகள் வாளி, பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலை பாடியிருக்கிறார் எஸ் பி பாலசுப்ரமணியம்.

நேர்களே, நிறைவுக்கு வருகிறது இன்றைய பூங்கொத்து. இன்றைய நிகழ்ச்சியில் ஈரமான ரோஜாவே, இதயம் ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் வளமர கேட்டோம். பண்பலையில் தொடர்வது

வணக்கம் வணக்கம் அன்பனே. இன்னும் ஒரு சிலர்லாம் வேலை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சாப்பிடாமையே நம்ம எஃப்எம் கேட்டுகிட்டே இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது, நமக்கு சாப்பாடு தான் முக்கியம். அதனால் இன்னும் சாப்பிடல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உடனே சாப்பிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு தத்துவம், ஏன்னா கார்த்திக் வந்து நமக்கு விட்டு போயிருக்காரு இல்லையா, அவரை பார்த்த உடனே ஒரு பயங்கரமான தத்துவம் எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்ன தத்துவம் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, அதாவது வீட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா அது வாசப்படின்னு சொல்கிறோம், அதே மாடிக்கு போனால் அது மாடிப்படின்றோம், அந்த சாகுபடி அப்படிங்கிறது எங்கெங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு என் உச்சந்தலையில் ஒரே ஒரு ஆணு வீச்சு அடிக்கிற மாதிரி கேட்ட கேள்வியாக இருக்குது. சாகுபடி அப்படின்னா எங்கே போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கட்ஸ் வீல் கலக்கல் பாட்டில் கண்டிப்பாக டைட்டில் தகுந்த மாதிரி கலக்கலான பாட்டு தான் கேட்க போகிறோம் இந்த ஒரு மணி நேரமும். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 043-4324-4030 வாட்ஸ்அப் இன்னிருக்கு. உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல், இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை டைப் செய்து அனுப்புவீங்கள். கடந்த 7 நாட்களில் பங்கு பெறாத நேரில் மட்டும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். கர்சவின் முதல் பாடல் முகேஷ் அவர்கள் கேட்டிருக்காரு, ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து. ரொம்ப அழகான ஒரு பாடல்.

எடுத்துக்கும் இசை முழக்கம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 என்று சித்துக்கிட்டு இருக்கிறோம். கட்சவில் கலக்கல் பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடலை நம்ம எஃப்எம்ல கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 043-42-44-40-30 வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை டைப் செய்து அனுப்பி வையுங்கள். நீங்கள் சில இடத்தாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் தர்மபுரியிலிருந்து பிரியா சுந்தரம் ஆகியோர் இணைந்து கேட்டிருக்காங்க. தாஜ்மஹால் திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. எல்லாமே ஏஆர் ரஹ்மானோட பாடலாக வந்துருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டும் வேறு, அதனால் அந்த பாட்டை நம்ம யார் பிரியா சுந்தரத்துக்காக இணைந்து கேட்டலாமா?

0: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: ரீகாரமிடும் ரிதம்ஸ் 102.5 and 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கேட்ஸ் வீல் கலக்கல் பாடல்கள். யாருக்காகவும் எதுக்காகவும் ஒரு மூணு விஷயத்தை மட்டும் விட்டு கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், கண்டிப்பாக எடுத்து ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன அப்படின்னா, அந்த மூணு விஷயம், ஒன்று காலையில் சாப்பாடு, இன்னொன்று மதிய சாப்பாடு, இன்னொன்று நைட்டில் சாப்பிட்ற சாப்பாடு. அதனால் இந்த மூணு விஷயத்த யாருக்காகவும் எதுக்காகவும் எவ்வளோ பெரிய சண்டை வந்தாலும் விட்டு கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளும் கூட. சில இடத்தாக வெளிக்கும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் தருண்குமார். பிரிச்சு பிரிச்சு போட்டிருக்காரு, தருண் வேற குமார் வேறன்னு நினைக்கிறேன். கரெக்டா தருண்குமார் பாரதி உருத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு பாட்டு கேட்டிருக்காங்க. பிரியமுடன் திரைப்படத்திலிருந்து பாரதிக்கு கண்ணம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியோடைய குரலில், தெய்வாவோட இசையில்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஸ்ரீ மகாலட்சுமி தெரு,
5: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் பி கே சீனிவாசராவ் தெரு,
4: தர்மபுரி.
6: டைம் கேட்டா 3:25 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம் அந்த சாப்பாடு சம்பந்தமான சின்ன சின்ன ஜோக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையா கண்டிப்பா நாங்க சொல்றது கேட்டுதான் ஆகணும். நம்ம இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா பார்சல் கட்டுவோம் இல்லையா, பார்சல் கட்டும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா பரோட்டாக்கோ தோசைக்கோ இல்லை இட்லிக்கோ வந்து பாத்தீங்கன்னா பார்சல் கட்டிட்டு வருவோம். அந்த கவர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தொட்டு போவாங்க சால்னான்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த சால்னா கட்டும் போது பாத்தீங்க அப்படின்னா கட்டிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வரும்போது அதுக்குள்ள சாப்பிடறதுக்கு முன்னாடி அதெல்லாம் தொட்டு தொட்டு போவோம். அந்த நூல்லாம் பிரிச்சுட்டு

அதுக்கு முன்னாடியே தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது அப்படியே தட்டுப்படும் தட்டுப்படும் ஆஹா இன்னைக்கு சேனல்னால கடிச்சிச்சிரா ஒரு சிக்கன் பீஸு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தக்காளியை ஒழுங்காக நசுக்காமல் பாதி தக்காளி அப்படியே இருக்கும். இந்த மாதிரி நிறைய நம்ம ஏமாந்துருப்போம். டெய்லி நடக்கிற ஒரு விஷயம் தான், சேனல் கவருக்குள்ளே எப்படியாவது ஒரு சிக்கன் பீஸ் கிடச்சிராதான் தவறி ஊத்திட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி. அடுத்ததாக ஒலிக்கொரும் பாடல் தருமபுரி மாவட்டம் ஏரிக்கோடிப்பட்டியிலிருந்து பரமேஸ்வரி கேட்டிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு பாடல், சிம்மராசி திரைப்படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமாரோட சில உன்னிகிருஷ்ணன் ஸ்வரலதா இணைந்து பாடிய பாடல்.

ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: சரி சரி.
3: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் கச்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
4: டைம் கரெக்டாக 3:31. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா? என்னதான் எவ்வளோ ஒரு விஞ்ஞானம் வளர்ந்துருந்தாலும் டக்குன்னு நம்ம பிடிச்ச பாட்டை எடுத்து நம்ம யூடியூப்லேயோ இல்லை மற்ற ஆப்லெலாம் கேட்குறத தாண்டி நம்ம எஃப்எம்ல கேட்டு உங்கள் பேரை உச்சரித்து அதை கேட்குற அந்த ஒரு ரசனையே தனியாக இருக்கும் இல்லையா? நிகழ்ச்சியில் அடுத்ததாக வெளிக்க வருகிறது வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காரு பிரணேஷ் ராஜா, தருமபுரிலேருந்து கேட்டிருக்காங்க. எஸ் இளையராஜாவோட சில மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி அம்மா இணைந்து பாடிய பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் போனிசர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
5: சின்ன வயசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைக்கு ஏதாவது பொருள் வாங்கிட்டு வரதுக்கு அமைச்சுடுவாங்க. அதாவது மளிகை கடையிலயோ இல்ல பொட்டி கடையிலயோ போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வாங்க, வீட்டுக்கு தேவையானது எல்லாம் சமைச்சிட்டு இருப்பாங்க. சமைச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு ஏதாவது கடுகு தேவைப்படும், இல்ல தாளிப்புறதுக்கு ஏதாவது தேவைப்படுறதை போய் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்ல இல்ல கடைக்கெல்லாம் போகணும் அப்படின்னா எனக்கு ஏதாவது வாங்குறது கொடுத்தாதான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி மீதி அவர் காசு நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபா கொடுத்து 2 பன் வாங்கிட்டு வாடான்வாங்க. ஒரு பன் 5 ரூபா, 10 ரூபாய்க்கு 2 பன் தான் வரும், மீதி காசு வரவே வராது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ஏமாந்துருப்போம் நம்மளும். இது ஒரு காமெடியாக சொல்லிகிட்டு இருக்கிறத தாண்டி இப்போ இன்னொரு பயங்கரமான ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னென்னு கேளுங்க. இன்றைக்கி 4 மணிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீஃபன் ராஜ் என்னுடைய மாப்பிள்ளன்னு கூட சொல்லலாம். அவர் வந்து 4 மணிக்கு விறுவிறுப்பாக வந்து பார்த்திங்கன்னா விடைத்தேடும் நாட்களுக்காக நிறைய குவஷ்சன்ஸ் வச்சுருக்காரு. அந்த என்னது நிறைய அந்த கூகுள் மிஷின்லேயும் இல்லாத டீட்டெயில்ஸ்லாம் கூட வந்து சொல்ல போகிறாரு ஸ்டீஃபன் ராஜ். ஸோ டோன்ட் மிஸ் இட், 4 மணிக்கு விடைத்தேடும் நாட்கள். அவர் சொன்னதில் எது ரெண்டுத்தில் எது பெஸ்ட் காமெடினு சொல்லிட்டு நீங்களே டெக்ஸ்ட் பண்ணிவிடுங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை எழுப்பி கேட்டிருக்காங்க தீபா ஸ்ரீ தர்மபுரிலேருந்து. பிரதாப் திரைப்படத்திற்காக என் கண்ணனுக்கு காதல் வந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பாடப்படுறாங்க எஸ்பி பாலசுப்ரமணியம், கே சித்ரா ஆகியோர்.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
5: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: நேரம் பிற்பகல் 3:45. உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கச்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
8: சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் போயிட்டே இருப்போம், திடீர்னு நம்ம எங்கேயாவது வேகமாக போவோம். முதல்ல முக்கியமான நேரத்துக்கு போய் சேரணுமே அப்படின்றதுக்காக கொஞ்சம் வேகமாக போயிட்டுருப்போம். வேகமாக போகக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஹெல்மெட் போட்டு போனோம் அப்படிங்கிறது காலையில் சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ அந்த போயிட்டே இருக்கும்போது கண்ணில் லைட்டாக அந்த தூசியோ பூச்சியோ விழுந்துடும். அந்த தூசியை வேணால் எடுத்துடலாங்க கண்ணில்.

போடப்பட்ட தூசி. ஆனால் மனசுக்குள்ளே பட்ட தூசி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் தூசி படாமல் பார்த்துக்கணும் மனசை சரியா. கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வலிக்க வருகிறது. விண்ணகரம் பகுதியிலிருந்து அபி கேட்டிருக்காங்க. ஸ்வீட் நேம் அப்படின்னா அந்த ரெண்டு அது எழுத்துக்கள் சொல்லலாம். ஆ பி அபி எப்படி இருக்கு பாருங்க. எழுதுறதும் கஷ்டம்லாம் இல்லாமல் அப்படி ஈஸியாக எழுதிடலாம். அந்த டெஸ்ட் பேப்பர்ல எல்லாம் டைப் பண்ணுற இடத்துலலாம் சீக்கிரமாக டைப் பண்ணிக்கலாம். ஆனால் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் சம்டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 8 letters மினிமம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல அபி அபி அப்படின்னா போட்டாகணும். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கத்தான் செய்யும் எல்லா விஷயங்களும். அடுத்த பாட்டு கேட்டிருக்காங்க அபி. அரங்கேற்ற வேலை திரைப்படத்துலேருந்து இளையராஜாவோட சில கே ஜே எஸ் தாஸ் குமாரமணன் இணைந்து பாடிய பாடல்.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: 4:08 இருக்கு. ஆனா அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அறுக்க பிறகு அந்த ஸ்டீஃபன் ராஜ், எஸ் கார்த்திக் அப்படிங்கிறவங்க எல்லாம் பயங்கரமா விடைத்திட்டு விழாக்கள் பண்றதுக்காக பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றாங்க. பக்கத்துல இருக்கிற கண்ட்ரோல் ரூம்ல எல்லாம் என்ன விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா காத்துட்டு இருக்க. 4 மணிக்கு விடைத்திட்டு விழாக்கள் பயங்கரமா சூப்பரா இருக்க போகுது. கேட்டாங்களாம், கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு பிடிச்ச கடவுள் எதிரா அப்படின்னு கேட்டாங்களாம். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு முருகரை பிடிக்கும், அப்புறம் இன்னொருத்த வந்து விநாயகரை பிடிக்குன்னு சொல்லலாம். சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் டயங்க கேட்குறீங்க, வேண்டாத தெய்வம் இல்லை, எந்த தெய்வமும் நான் சொல்கிறது கேட்கவே மாட்டேங்குது அப்படின்னா கல்யாணம் ஆனவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு, அடிக்கடி என் ட்ராக்ல இருக்கக்கூடிய ஒரு பாட்டும் கூட. தருமபுரி பகுதியிலேருந்து ஜருகு சக்தி அவங்க கேட்டிருக்காங்க. சேம்ங்க, சேம் வேவ்லேருந்துன்னு சொல்லுவாங்களே அந்த காவ்லேருந்து போயிட்டுருக்கு ஜருகில் இருக்கக்கூடிய சக்திக்கும் எனக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு கும்மி பாட திரைப்படத்திற்காக இளையராஜாவோட சில அருண்மொழியும் ஸ்வனலதாவும் பாடியிருப்பாங்க. ஸ்டேட் 102.5 அண்ட் 103.7.

0: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்எஸ்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: எம்சிடி பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955540.

0: വിവാഹ ദ ചെന്നൈ സിൽക്സ്.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
2: இவ்வளோதான் ரொம்ப அழகான பாடல்கள்லாம் கேட்டோம் இல்லையா, அந்த கலக்கல் பாடல் கேட்டோம். அதை விட பயங்கரமாக கலக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எஸ் கார்த்திக் அண்ட் ஸ்டீபன் ராஜா. விடைத்திட்ட வினாக்கள் ரொம்ப அழகாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன், சூப்பராக இருக்க போது. மறுபடியும் உங்களை மாலை தென்றலில் 5:05 சந்திக்கிறேன்.

0: நேரமலை 4 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: ஆரம்பத்தில் நன்றி சொல்றீங்க, சூப்பர். சரி கார்த்தி, அவங்க வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருக்காரு கார்த்தி, ஏன்னா வந்து நிறைய குறிப்புகளோடு வந்திருக்கிறாரு கார்த்திக் உங்களோட பேசவும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவும். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் இதோ இந்த விடைத்தடும் நாட்களுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது, நேயர்கள் அறிந்தது தான். ஸோ மீண்டும் ஒரு முறை வந்து அந்த விதிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சரியான விடைக்கு பரிசாக பாடல் பெற்ற நேயர்கள் 7 நாட்களுக்கு பிறகு தான் வந்து நீங்கள் வந்து நிகழ்ச்சிக்கு மீண்டும் வந்து கலந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு குறிப்பை வந்து திரும்ப திரும்ப நீங்கள் கேட்டிங்கனாலும் நீங்கள் வந்து தோத்துட்டு தான் வந்து அர்த்தம். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க நீங்கள் செய்ய வேண்டியது,
1: அறிமுக நேயர்கள் 0 43 42 என்ற முன்னிணைப்போடு 44 40 30 என்ற எண்ணிலோ அல்லது 94 86 81 10 25 என்ற எண்ணிலோ வரலாம். மற்ற வழக்கமான நேயர்கள் 40 43 42 24 40 31 என்ற எண்ணிலோ அல்லது 94 86 65 20 25 என்ற எண்ணிலோ பங்கு பெற்று நிகழ்ச்சியில் கலந்துக்கலாங்க நேயர்களே.
0: கார்த்திக், இப்போ நிகழ்ச்சி வரக்கூடிய முதல் அன்பு அழைப்பாளரை வரவேற்போமா?
1: வரவேற்றுலாங்க.
0: நிகழ்ச்சியின் முதல் நேயர், அன்பு வணக்கங்கள்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? மெய்ச்சேரியிலிருந்து. உங்க பேரு? தமிழ்செல்வி. தமிழ்செல்வி, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா? இவர் வந்து ஒரு ஓவிய கலைஞர், நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் தான், ஆனா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இல்லை. மூணு கொடுத்துருக்க பாருங்க. இவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், ஓவிய கலைஞர். கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க சொல்லிடலாம். பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணீங்க. தமிழ் செல்வி, நிகழ்ச்சி நீங்க அடுத்த அழைப்பாளர். அன்பு வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து? துரையா, மூன்று குறிப்புகள் கொடுத்தோமே,
3: கேட்டீங்களா?
1: பதில் சொல்லுங்க.
0: உங்களுக்கு ஒரு குறிப்பு கொடுக்கலாங்க, அதுக்கு முன்னாடி உங்க வானொலி சத்தத்தை மட்டும் கொஞ்சம்
3: குறைங்களேன்.
1: அதாவது இவருடைய ஓவியங்கள் வந்து பாரம்பரிய முறைகளை வந்து நவீன கலை வடிவத்தோட இருக்குங்க. ஒரு நவீனமா இவருடைய ஓவியம் இருக்கும்.
3: நேதாஜி?
1: நேதாஜி இல்லைங்கய்யா. நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம், யார் எங்கிருந்து? அதாவது பழமையான இந்த நாட்டுப்புற கலையை வந்து உலக அளவுல கொண்டு சேர்த்தவர் அப்படின்னு சொல்லலாம். ஐயா மறுபடியும் சொல்லுங்க.
0: இல்லைங்க.
1: நன்றி,
0: நல்ல முயற்சி பண்ணீங்க, ஆனா தவறான பதில சொல்லிருக்கீங்க. நேர்கள் வந்து குறிப்புகளை வந்து கொஞ்சம் நல்ல கவனமா வந்து கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா வந்து நீங்க பதில் சொல்லலாம். நிகழ்ச்சி நடிகம் அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்பவர் யார் எங்க இருந்துங்க?
4: சுகுணா பேசுறேன்.
0: சுகுணா, குறிப்பெல்லாம் கேட்டீங்களா சுகுணா? பதில் தெரியுமா உங்களுக்கு? விடை சொல்லுங்க பாப்பா.
4: இன்னொரு குறிப்பு கொடுங்க.
0: உங்களுக்கான இன்னொரு குறிப்பு,
1: இயற்கை விலங்குகள், மனித வாழ்க்கை, திருவிழாக்கள், பழங்குடிய மக்களினுடைய நம்பிக்கைகள் ஆகியவை இவரது ஓவியங்கள்ல வந்து இடம்பெற்றிருக்கும்.
0: இல்லைங்க. நன்றிமா
1: இணைப்பில் வந்தமைக்கு.
0: நீங்க நல்லா முயற்சி பண்ணீங்க, ஆனா கொஞ்சம் இன்னும் முயற்சி பண்ணியிருந்த சரியான பதில வந்து நீங்க சொல்லியிருக்கலாம். பரவாயில்ல, இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. நேர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், குறிப்புகள் ரொம்ப எளிமையான குறிப்புகள் தான். நீங்க கொஞ்சம் வந்து நல்லா யோசிச்சு சரியா வந்து முடிவு சொல்லி கரெக்டா நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான பரிசு பாடல் வந்து வழங்க நாங்கள் ரெடியா இருக்கோம். நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் நேயர்களே.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: காலேஜில் படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
7: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
8: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK Silks & Readymades இல் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK Silks & Readymades, குள்ளனூர் போச்சம்பள்ளி.
10: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd ஆண்டு கட்டிட பொருட்கள்

0: கண்காட்சி வருகின்ற ஜூலை 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் இரவு 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: நிலையத்தில் நேரம் 4:07. நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் விடை தேடும் வினாக்கள். நேர்கள் அழகா பங்கேற்று பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயரை சந்திப்போம். வருக, வணக்கம்.
4: ஹலோ.
3: வணக்கம்.
4: வணக்கம் சார். சேலம் மாவட்டம்.
3: ஐயா, உங்க இணைப்பு சரியில்லைங்க. மீண்டும் உங்க பேரை பதிவு செய்யுங்க.
4: என் பேர் ராஜேஷ். சேலம் மாவட்டத்துல கிராமத்திலிருந்து பேசுறேன்.
3: சரிங்க, இப்ப குறிப்புகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா?
4: ஐயா, ஒரு குறிப்பு கொடுத்தீங்க.
3: உங்களுக்கான குறிப்பு,
5: இது வந்து ஒரு பழங்குடியின ஓவிய கலைஞர் இவர்.
4: அப்படிங்களா?
5: ரவிவர்மா இல்ல, இந்தியன் சொன்ன ரவிவர்மான்ட்டீங்க. பரவாயில்ல, நல்ல முயற்சி ராஜேஷ் கண்ணா. தொடர் நிகழ்ச்சியை கேளுங்க. நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர்.
6: மாலை வணக்கம்.
5: மாலை வணக்கம் சொல்பவர் யார்? இங்கிருந்து
6: பண்பலியோடு இணைந்தே இருக்கும் அரசம்பட்டி காவாக்கட்டியோர் தென்னை விவசாயி ஏ முருகன் ஸ்ரீபண்டருக்கு மாலை வணக்கம். மீண்டும்
5: மாலை வணக்கம். ஐயா, குறிப்பு கேட்டீங்களா?
6: கேட்டேன் சார்.
5: உங்களுக்கான குறிப்பு கொடுக்குவா இல்லை பதில் சொல்றீங்களா?
6: சொல்லுங்க சார், பார்க்கலாம்.
5: இவருடைய ஓவியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆஸ்திரேலியாவில் நடந்த பழங்குடி கலை கண்காட்சியில் நம்ம இந்திய குழுவில் இவரது ஓவியங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு.
6: சொல்லட்டுமா சார்?
5: சொல்லுங்க.
6: ஜீவியா சோமியா மாச்சு.
5: இல்ல, நல்ல முயற்சி தான், பக்கம் பக்கம் வரீங்க, ஆனா சரியான பதில சொல்ல மாட்டேன்றீங்க. பரவாயில்லைங்க, நிகழ்ச்சி நினைந்தமைக்கு நன்றி.
3: நிகழ்ச்சி நிலையம் அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
7: தருமபுரி மாவட்டம் மிட்டானூர்ல
3: இருந்து லட்சுமி அம்மா. குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
7: கேட்டே இருக்கேன் சார்.
3: பதில் சொல்லாமே.
7: சரி, உன்ன
3: உங்களுக்கான குறிப்பு.
7: ஹலோ.
3: உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாங்கம்மா? குதிரைகள், சூரியன், மரங்கள், பறவைகள் போன்ற ஓவியங்களும் இவரது படைப்புகளுடைய சிறப்பு அம்சம்.
5: அதாவது நம்ம வந்து ஒரு ஓவிய கலைஞரை பத்தி பேசிட்டு இருக்கோம் லட்சுமி. பரவாயில்லையா,
7: நன்றி
5: நன்றி நன்றி. நிகழ்ச்சி மடுத்த அழைப்பாளர். பரவாயில்ல, வந்த வேகத்தில் வந்து வேகமா போயிருக்காங்க. நேரில் நிகழ்ச்சியில் பங்கெடுக்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான், உங்களுடைய சிலிடை பேச்சில் வந்து நல்ல சிக்னல் இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு நீங்கள் நின்றுட்டு நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளணும். புதிய நேர்களாக இருந்தால் 0-43-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு வேகமாக ஒரு நேர் வந்திருக்காரு பேசுறதுக்கு. யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
8: மாலை வணக்கம்.
5: மாலை வணக்கம் சொல்பவர்.
8: கிருஷ்ணகிரி மாவட்டம் பால்பட்டு
5: கோபால். கோபால், குறிப்பு கேட்டீங்களா? கோபால்,
8: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
5: உங்களுக்கான குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா, இந்த பழமையான நாட்டுப்புற கலையை வந்து உலக அளவில் கொண்டு போய் சேர்த்ததுல இந்த ஓவியருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. இருக்காரு. பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்ணுங்க கோபால். நிகழ்ச்சி நினைமைக்கு நன்றி. நிகழ்ச்சி நம்ம அடுத்த அழைப்பாளர். அன்பு வணக்கம்.
9: அன்பு வணக்கம்.
5: வணக்கம். யாருங்க பேசுறீங்க? உங்களுக்கான மேலும் ஒரு குறிப்பு.
3: இவர் பார்த்தீங்கன்னா 2018 வந்து மத்திய பிரதேச அரசினுடைய சிகர் சம்மான், அகால்யா சம்மான் விருது வந்து வாங்கியிருக்காரு. வெள்ளிங்கிரிங்களா? இல்லைங்கய்யா, அப்படி ஒரு ஓவியர்
5: இல்ல. இல்ல, கரெக்ட் தான். ஆனா நாம பேசிட்டு இருக்கக்கூடிய ஓவியர் வந்து, ஆமா, நாம எதிர்பார்க்கக்கூடிய ஓவியர் அவர் இல்ல. பரவாயில்ல கோபால், நல்ல முயற்சி பண்ணுங்க. நிகழ்ச்சி அணிந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சி அணியும் அடுத்த அழைப்பாளர். அன்பு வணக்கம். நேரிலே முடிஞ்சவரை உங்களுடைய வானொலி பெட்டியுடைய சத்தத்தை வந்து நீங்க குறைச்சிட்டு தொடர்பு கொண்டீங்கன்னா மட்டும்தான் நீங்க பேசுறது எங்களுக்கும், நாங்க பேசுறது உங்களுக்கும்

0: இருக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து மனிதர்கள் மேலே ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTECH எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ் SV ரோடு தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் பில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ் SV ரோடு தருமபுரி. தொடர்புக்கு 9626-55-8383. பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ் SV ரோடு தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் பில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ் SV ரோடு.

0: சட்டமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் பில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தொடர்புக்கு 9626558383. பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் பில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தொடர்புக்கு 9626558383.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் நாம் வந்து ஒரு பிரபலமான ஒரு ஓவிய கலைஞரை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். இது சம்பந்தமாக வந்து நானும் கார்த்திக்கும் நிறைய குறிப்புகள் வந்து கொடுத்துருக்கோம். நிறைய நேர்கள் வந்து கிட்டத்தட்ட நெருங்கி வராங்க, ஆனால் சரியான பதிலாக சொல்ல முடியல. இந்த ஓவிய கலைஞரை பற்றி உங்களுக்கு வந்து சரியான பதில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டியது புதிய நேர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களிலும், மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31 மற்றும் 94 86 65 20 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சி அணியும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம்.
4: வணக்கம். கல்யாண சுந்தரம் ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா? உங்களுக்கான குறிப்பா இவர் பார்த்தீங்கன்னா 2018 மத்திய அரசினுடைய சிகர் சம்மான் அப்படிங்கிற விருது வந்து வாங்கியிருக்காரு. நன்றிங்க அனுப்பில் வந்தமைக்கு. நிகழ்ச்சியில் இனியும் அடுத்த நேயர்.
5: இனிய மாலை வணக்கம் ஐயா இருவருக்கும்.
4: வணக்கம், சொல்வது யாருங்க?
5: அருள்
4: ஐயா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
5: ஐயா சொல்றேன் பாருங்க, சரியா இருக்கா பாருங்க. ஜங்கர் சிங் சியாம்
4: இல்லைங்கயா. நன்றிங்க அனுப்பில் வந்தமைக்கு. நிலையத்தில் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: குக்கல்மலை இருந்து ராணி பேசுறீங்க.
4: ராணி அம்மா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
6: ஐயா எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
4: உங்களுக்கான குறிப்பா?
6: ஆமாங்க.
4: இவர் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறைகள், அதாவது அவருக்கு உண்டான ஒரு தனித்துவமான வடிவமைப்போட ஓவியம் வரைவதில் வந்து வல்லவர் அப்படின்னு சொல்லலாம்.
6: ஐயா ஓவிய பித்தூரா?
4: என்னங்கம்மா?
6: ஓவிய பித்தூரா?
5: உங்களுக்கு
3: ஒரு ரொம்ப எளிமையான ஒரு குறிப்பு பாருங்க. சமீபத்துல இவரை பற்றி வந்து நிறைய செய்திகள் வந்து வலைத்தளங்களையும் சரி தொலைக்காட்சிகளையும் வானொலிகளையும் வந்து வெளியாச்சு. மிகவும் பிரபலமான ஒரு ஓவியக் கலைஞர், நம்ம இந்தியாவை சேர்ந்தவர்.
5: சரி சார், வாய்ப்பு நன்றி சார்.
3: பரவாயில்லைங்க, நிகழ்ச்சி நன்றி. மிக்க நன்றி. நிகழ்ச்சி மாவட்ட தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
7: வணக்கம்.
3: வணக்கம்.
7: நான் காரிமங்கலம் வட்டம் கெங்கச்செட்டிப்பட்டி பீமராஜன்.
3: பீமராஜன் ஐயா, குறிப்பு கேட்டீங்களா, விடை தெரியுமா?
7: கேட்டேன் ஐயா.
3: ம், பரேஷ் ரத்வா. பரேஷ் ரத்வா, எப்படி சொல்றீங்க பரேஷ் ரத்வான்னு?
7: நீங்க கொடுத்த குறிப்புக்கு அது பொருந்ததுங்கய்யா.
3: கொடுத்த குறிப்புக்கு வந்து பொருந்ததுன்றீங்க.
7: ஆமாங்கய்யா.
3: சரி, அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் தெரியுமா?
7: அது நான் வந்துட்டேன் வெளியே.
3: வெளியே வந்துட்டீங்க, சரிங்க. கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. பரேஷ் ரத்வா அப்படின்றது தான் வந்து ஓவியக்கலைஞர், அவரை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப சரியான பதிலை வந்து சொல்லியிருக்கீங்க பீமராஜன் ஐயா. உங்களுக்கு எந்த திரைப்படத்துலேருந்து பாட விடுங்களா, பரிசு பாடலாம்?
7: படம் சத்ரபதி.
3: சத்ரபதி. ம்,
7: ஒரே ஒரு
4: ஐயா வேற பாடல் கேட்கலாமே.
7: வேற பாடலா? வைதேகி காத்திருந்தால் படம். மேகங்கரு கையிலே அந்த பாடல் கொடுங்க.
3: ஓகே, வழங்கிடலாங்க. நன்றி நன்றி. நிகழ்ச்சி இந்த மிக்க வந்து நன்றி.
4: ஸ்டீபன் பார்த்தா அவரை பற்றின மேலும் குறிப்புகள்னு பார்த்தோம்னா, இவர் பார்த்தீங்கன்னா 2023 வந்து மத்திய அரசு இவருக்கு வந்து பத்மஸ்ரீ விருது வந்து வழங்கி கௌரவிச்சிச்சு. மேலும் பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு பழங்குடியின ஓவிய கலைஞர் அப்படின்னு சொன்னோம். இவர் வந்து வெறும் கலை மட்டும் இல்லாமல்

0: பழங்குடியின மக்களினுடைய வரலாறு வாழ்வியலை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் வந்து நிறைய ஓவியங்களை வரைஞ்சிருக்காரு. பித்தாரோ குஜராத் மற்றும் மத்திய பிரதேசங்களில் வாழும் ரத்வா மற்றும் பில் பழங்குடிய மக்களினுடைய பாரம்பரிய குதிரை ஓவியக்கலையையும் வரைஞ்சிருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா 2018 மத்திய பிரதேச அரசினுடைய சிகர் சம்மான் விருதும் 2019 பார்த்தீங்கன்னா அகல்யா சம்மான் விருதும் பெற்றிருக்கிறாரு. இத்தகைய சிறப்பு மிக்க ஓவியக்கலைஞர் யாருன்னா மத்திய பிரதேச மாநிலத்தை சார்ந்த பரேஷ் ரத்வா அப்படிங்கிறவர் தான்.
1: உண்மைதான், வந்து அந்த பித்தோரோ அப்படின்ற ஓவியக்கலையை வந்து உலகுக்கு அறிமுகப்படுத்துனதில் இவருடைய பங்கு பெரிதும் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லலாம். சரியான பதில சொன்ன பீமராஜன் ஐயா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் அவருடைய பரிசு பாடல் வந்து நம்ம கேட்டு மகிழலாம் நேயர்களே.

0: நிறைய குதிரை ஓவியக்கலையும் வரைஞ்சிருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா 2018 மத்திய பிரதேச அரசினுடைய சிகர் சம்மான் விருதும், 2019 பார்த்தீங்கன்னா அகல்யா சம்மான் விருதும் பெற்றிருக்கிறாரு. இத்தகைய சிறப்பு மிக்க ஓவியக்கலைஞர் யாருன்னா மத்திய பிரதேச மாநிலத்தை சார்ந்த பரேஷ் ரத்வா அப்படிங்கிறவர் தான்.
1: உண்மைதான், வந்து அந்த பித்தோரோ அப்படின்ற ஓவியக்கலையை வந்து உலகுக்கு அறிமுகப்படுத்துனதில் இவருடைய பங்கு பெரிதும் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லலாம். சரியமத்தில் சொன்ன பீமராஜன் ஐயா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய விளம்பர வேலைக்கு அப்புறம் அவருடைய பரிசு பாடல் வந்து நம்ம கேட்டு மகிழலாம் நேயர்களே.

திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: காலேஜில் படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
3: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC's campus recruitment and latest industry relevant course um irukku. Highest package 51 lakhs per annum.
4: MCET Pollachi Coimbatore. Counseling code 2706. Call 9942955540.
5: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
7: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
8: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
9: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
10: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
11: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
0: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா. 500 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
12: நேர்களே, நிலையத்தில் நேரம் மாலை 4:26. நேர்களை நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் வினாக்கள்.
13: நிகழ்ச்சி வந்து சரியாக பதில் சொன்ன கேங்கச்சட்டுடைய பீமராஜனுக்கு வந்து நம்ம பரிசு பாடல் வழங்கணும். அதே போல் வந்து இன்னொரு குறிப்பும் தயாராக இருக்கு. நிகழ்ச்சியினையும் நேரே வரவேற்போம். அன்பு வணக்கம்.
14: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
13: சந்திரசேகர், உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா?
14: கொடுங்கய்யா, நான் முயற்சி பண்றேன்.
13: இது வந்து ஒரு ஆடை வகை, நேர்த்தியா மற்றும் எளிமையானது.
14: ஆடை வகை, இரண்டாவது என்ன சொன்னீங்க?
13: நேர்த்தியானது மற்றும் எளிமையானது.
14: ஓகே.
13: இந்தியாவிலே இது வந்து தயாரிக்கப்படுது.
14: இந்தியாவிலே தயாரிக்கப்படுது. நான் நினைக்கிறேன் இது வந்து வேட்டி.
13: இல்ல, பக்கம் வந்துட்டீங்க, ஆனா வேட்டி இல்ல. நல்ல முயற்சி சந்திரசேகர். நிகழ்ச்சி நன்றி. நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
15: வணக்கம்.
13: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
15: கிருஷ்ணகிரி மாவட்டம். துரைசாமி.
13: துரைசாமி ஐயா, கேட்டீங்களா? ஒரு துணி வகை வச்சுதான் கேட்டிருக்கோம். உங்களுக்கான குறிப்பா? இது வந்து திருவிழா காலங்களில் வந்து அணியக்கூடிய ஒரு வகை, ரொம்ப எளிமையான தோற்றம் உடையது. நன்றி. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
16: வணக்கம்.
13: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
16: மலையனூர் கண்ணப்பன்னாங்க.
13: ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
16: கேட்கல, இப்பதான் போன் பண்ணேன். எப்பவுமே இதுவரை கேட்கல.
13: சரிங்க, உங்களுக்கான குறிப்பு சொல்லிடலாங்களா?
16: சொல்லுங்க சார்.
13: இது வந்து ஒரு ஆடை வகை. அதாவது பெண்களுக்கான ஒரு ஆடை வகைன்னே சொல்லலாங்களா? நன்றி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. ரொம்ப எளிமையான ஒரு இது கொடுத்தீங்க. நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர்,
17: ஐயா வணக்கம். ஐயா
13: வணக்கம், சொல்லுங்க.
17: நான் இங்க குப்பல்மலை மில்டிகார கொண்டாய் ராஜேஸ்வரி ராஜேந்திரன் பேசுறேன். ஐயா,
13: ராஜேஸ்வரி ராஜேந்திரன், குறிப்பெல்லாம் கேட்டீங்களா?
17: கேட்டுதான் இருக்க ஐயா. கேளுங்க, சொல்லுங்க.
13: கேட்ட வரைக்கும் உங்களுக்கு விடை தெரியுமா? நீங்க குறிப்பெல்லாம் கேட்டீங்களா? அதுல இருந்து உங்களால பதில் கண்டுபிடிக்க முடிஞ்சது.
17: காவி புடவை சொல்லாங்களா? காவி
13: புடவை. புடவை என்ன? புடவை வகைதாமா? காவி புடவை இல்ல, புடவை வகைதான்.
11: அப்படிங்களா?
12: பெண்களுக்கான ரொம்ப விரும்பி

தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு

0: வாங்கக்கூடிய ஒரு புடவை வகைன்னு சொல்லலாம்.
1: அப்படிங்களா? சரி, நன்றிங்க. நன்றிங்க.
0: நன்றிம்மா. இணைப்பில் ஒன்றுமிக்கு. நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாருங்கிறது பேசுறீங்கம்மா? மகேஸ்வரிம்மா. குறிப்புகள்லாம் கேட்டீங்களா? காட்டன் புடவைகளா? அந்த புடவையினுடைய பேர் தான் நம்ம கேட்கிறோம்.
3: புடவையில் நிறைய வகைகள் இருக்கு இல்லையா, அந்த வகைகளில் இது வந்து ஒரு புடவை தான். ஆனால் அந்த சரியான பே அந்த புடவை வகையோட பெயரை வந்து நீங்கள் பதிவு பண்ணணும்.
0: நன்றிம்மா. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
3: நிகழ்ச்சி நிதமைக்கு நன்றி. தொடர்ந்து நம்ம பேசலாம் கார்த்திக், ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
4: The Kaveri Engineering College, Autonomous.
5: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-493-6156.
6: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 860-865-3440.
7: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
8: மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
7: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9429-5540.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
9: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: சன்ஃப்ளவர் ஆயில். 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடைதேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: கேள்விகள் பிறக்காத மனங்கள் இல்லை, பதில்கள் தேடாத பயணமும் இல்லை. விடை தேடும் ஒவ்வொரு வினாவும் வாழ்க்கையை சிதுக்கும் ஒரு பாடமாக உள்ளது. உங்கள் சிந்தனையின் சிறகுகள் விரிக்க உங்களுடன் பயணிக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஒரு புடவை சம்பந்தமான ஒரு குறிப்புகள் வந்து கொடுத்துருக்கோம். நிறைய நேர்கள் ஆர்வமாக வந்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்
5: சார். வணக்கம் சார்.
4: வணக்கம், சொல்லுங்க.
5: அரசம்பட்டி தென்னை விவசாயி வெங்கடாஜலம் பேசுறேங்களா?
4: சரிங்கய்யா, குறிப்பு கேட்டீங்களா?
5: குறிப்பு ஒன்று சொல்லுங்கய்யா.
4: உங்களுக்கான குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா, ஏற்கனவே சொல்லிட்டோம், இது வந்து ஒரு புடவைன்னு வந்து நேரடி குறிப்பு கொடுத்துருக்கோம். அந்த புடவையில ஒரு பெயர், புடவை ரகங்கள் இருக்கு இல்லையா, அது மாதிரி இது வந்து ஒரு ரக புடவை, அது என்ன பெயர் அப்படின்னு சொல்லணும்.
5: ஆரணி பட்டு புடவை இல்லையா?
4: ஆரணி பட்டு புடவை அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா கிட்டத்தட்ட அது மாதிரிதான். ஆனா ஆரணி கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன்.
5: சரி,
4: நல்ல முயற்சி வெங்கடாச்சலம். நிகழ்ச்சி நன்றி. நிகழ்ச்சி அடுத்த அழைப்பா.

0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: பாப்பாரப்பட்டில இருந்து ராஜா பேசுறேங்க.
0: ராஜா, குறிப்பு கேட்டீங்களா? விடை தெரியுமா?
1: இன்னொரு குறிப்பு தெரியுங்க.
0: இந்த புடவை வந்து விசைத்தறி மூலமா வந்து நெசவு செய்யப்படுது, அதாவது நெய்யப்படுது. ஷிஃபான் சேலைகள்
2: இல்லைங்கய்யா? ஷிஃபான் சேலைகள் இல்லை, இந்த புடவை வந்து அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு, அதனால தான் அதை கேட்டிருக்கோம்.
0: நன்றி, நன்றி. நிகழ்ச்சி நீமாடு தலைப்பாளர்,
2: வணக்கம். இணைப்பில் இணையம் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
0: அம்மா, உங்க வானொலி சத்தத்தை மட்டும் கொஞ்சம் குறைங்களேன், உங்க வானொலி சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு.
2: வெளியில வந்து பேசுங்க.
3: மதுரை சுங்குடி சேலைங்க.
2: மதுரை சுங்குடி சேலைங்களா? இந்தியாவில் தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றோம்.
3: என்னங்க?
2: இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது. இது ஒரு சிறப்பு, இந்த வருடத்துக்கான ஒரு சிறப்பு பெற்ற புடவை அப்படின்னு சொல்லலாம்.
0: இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. நிகழ்ச்சி மனு தலைப்பாளர், அன்பு வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து? சக்கரவர்த்தி ஐயா, குறிப்புகள்லாம்
4: கேட்டீங்களா?
2: பதில் சொல்லாமே.
4: வாரணாசி பனாரஸ் பட்டு புடவை.
2: பனாரஸ் பட்டு புடவை, அதாவது பட்டுனாவே பனாரஸ் பட்டு இல்லைங்களா? நல்ல புடவை தான் சொல்லியிருக்காங்க, ஆனால் நாங்கள் கேட்ட குறிப்புக்கு பதில் எது இல்லைங்க. நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் இணையம் அடுத்த நேயர்,
5: வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து?
5: வணக்கம்,
2: சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
0: நன்றி, நன்றிங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்க சொல்லுங்க? பிரகாஷ். பிரகாஷ், குறிப்பெல்லாம் கேட்டீங்களா? பிரகாஷ்
5: சார், குறிப்பெல்லாம் கேட்டேன் சார், நான் டைரக்டா வெளியே வந்துறேன் சார்.
2: சொல்லுங்க, வாங்க.
5: கேரளா
2: காட்டன் போடுவீங்களா?
5: ஆமாங்க சார்.
2: இல்லைங்க, இதுவும் கேரளா கிடையாது, இது ஒரு இது ஒரு மாநிலத்தில் வந்து இப்போ நெஞ்சிட்டு இருக்காங்க, கேரளா கிடையாது. சரிங்க, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
5: நன்றிங்க சார்,
2: நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வருக, வணக்கம்.
6: மாலை வணக்கம் சார்.
0: மாலை வணக்கம்.
6: மேட்டூர் அணி ஆஸ்பத்திரி காலனியில இருந்து பண்டலி விஸ்வநாதன்.
2: விஸ்வநாதன் ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
6: எல்லா குறிப்பும் கேட்டேன் சார்.
2: பதில் சொல்லாமே.
6: எனக்கு தெரிஞ்ச பதில், செட்டிநாடு காட்டன் புடவை.
2: செட்டிநாடு காட்டன் புடவை, இது வந்து பட்டு புடவைங்கய்யா. சந்திப்போம், வருக, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து?
7: குமார் பேசுறேங்க.
2: குமார் ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
7: கேட்டங்க. எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
2: உங்களுக்கான குறிப்பு, இது இந்த புடவை பார்த்தீங்கன்னா அனைத்து வயதினருக்கும் ஏற்றதாக இருக்குங்க. அதாவது வயசானவங்களும் இந்த புடவையை கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு தோட்டத்துடன் கூடிய புடவை.
7: சரி, சொல்கிறோம் பாருங்க.
2: ஆ, சொல்லுங்க.
7: சாஃப்ட் சில்க்
2: ஐயா, மறுபடியும் சொல்லுங்க.
7: சாஃப்ட் சில்க்.
2: சாஃப்ட் சில்க்குங்களா?
7: ஆமாம்.
2: அதை தமிழில் சொல்லாமே.
7: அது அப்படி சரியா தெரியல. சாஃப்ட் சில்க் தான்.
2: இல்லைங்க, நன்றிங்க அனுப்பியில் வந்தமைக்கு.
7: நன்றி, நன்றி.
0: நல்ல தொடர்ந்து நேர்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க, தொடர்ந்து நம்ம நேரிட்ட பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
8: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் BE/BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் என்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
9: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 5 கேட்கலாம். நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
10: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
11: காலேஜில் படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
12: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
13: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.

0: முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், BE BTech இல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: வினா என்பது முடிவல்ல, ஒரு புதிய தொடக்கத்தின் முதல் அடி. விடை என்பது வார்த்தைகள்ல. வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரும் அனுபவம். தேடல் தொடரும் வரை அறிவும் நமது அறிவாற்றலும் வளரும். அந்த பயணத்தின் தோழலாக விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்னைக்கு நம்ம வந்து முதல்ல ஒரு குறிப்பு பார்த்தோம், அது வந்து ஒரு ஓவியக்கலை. அந்த ஓவியக்கலைஞரை பற்றி பார்த்தோம், சரியான பதில் சொல்லிட்டாங்க. அடுத்தபடியாக அப்போ வந்து ஒரு பிரபலமான ஒரு புடவையை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நிறைய நேயர்கள் ரொம்ப ஆர்வமாக வந்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியிலையும் அடுத்த அழைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம்.
3: ஹலோ,
2: வணக்கம். யாரங்க பேசுறீங்க?
3: மணிகண்டன், சேலம் மாவட்டம்.
2: மணிகண்டன், சேலம் மாவட்டம். மணிகண்டன், குறிப்பெல்லாம் கேட்டிங்களா?
3: கேட்டேங்க சார்.
2: விடை தெரியுமா உங்களுக்கு?
3: மென்பட்டு.
2: மென்பட்டு அப்படின்னு சொல்றீங்க. பட்டுல நிறைய ரகம் இருக்கு. நம்ம கேட்கறது இந்த புடவையோட ரகம். உங்களுக்கு வேணா ஒரு குறிப்பு கொடுக்குறேன் பாருங்க. இது வந்து நேரடி குறிப்பு. இந்த பட்டு புடவை வந்து நம்ம இந்தியாவில் ஜார்க்கண்ட் மாநிலத்துலதான் நெசவு செய்யறாங்க.
3: கூறப்பட்டு
2: குறைப்பட்டு என்பது தவறான பதில். நல்ல முயற்சி செஞ்சீங்க மணிகண்டன், நன்றி. நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர், வணக்கம். பாலக்கோட்டிலிருந்து யார் பேசுறீங்க? சின்னசாமி சொல்லுங்க. சின்னசாமி, குறிப்பெல்லாம்
4: கேட்டீங்களா? சொல்றீங்களா?
2: ஆமாங்கய்யா. ரொம்ப, அதாவது ரொம்ப அதிகமான எடை கொண்ட புடவையா இல்லாம அணிவதற்கு வந்து ரொம்ப எளிமையாவும் நேர்த்தியாவும் இருக்கும். அதாவது எப்படி சொல்றது, நம்ம ஒரு துணி கிடைக்க போனோம்னா வந்து ரிச்சான லுக்காக இருக்கணும், ஆனால் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும்னு சொல்லுவோம். அது மாதிரி இது வந்து விலையும் வந்து குறைவு, ஆனால் அதோட நேர்த்தி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கதர் புடவை என்பது தவறான பதில்ங்கய்யா. பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணீங்க. நிகழ்ச்சி மாவட்ட தலைப்பாளர், அன்பு வணக்கம்.
5: ஐயா வணக்கம்யா.
2: வணக்கம் சொல்பவர் யார், எங்கிருந்து?
5: நான் தருமபுரி மதிகோன் பாளையம் மோகன் பேசுறியா?
2: மதிகோன் பாளையம் மோகன் பேசுறீங்க, சொல்லுங்கய்யா.
5: ஐயா, இது வந்து ஒரு பட்டுப்புடவை வகையை சேர்ந்ததுங்களா?
2: ஆமாங்க.
5: ஜார்க்கண்ட் மாநிலத்துல பழங்குடி மக்கள் தயாரிக்கிறாங்க.
2: ஆமாங்க ஐயா.
5: துசார் பட்டு புடவைங்க?
2: துசார் பட்டு புடவை இல்லை. நீங்க பக்கம் வந்துட்டீங்க, அதுலயே ஒரு நிறைய வெரைட்டி வகைகள் இருக்கு. அதுல ஒரு
5: குச்சாய் பட்டு
2: இல்ல, அதுவும் இல்ல. ஒரு வாய்ப்பு தான், நீங்க ரெண்டு பயன்படுத்திட்டீங்க. நீங்க சொன்ன இரண்டுமே வந்து தவறு என்பதை பதிவு பண்ணிக்கிறேன். நிகழ்ச்சி நியமன அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம்.
6: வணக்கம்.
2: வணக்கம். தேங்காய் மரத்தை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி
6: பேசுனீங்க,
2: குறிப்பெல்லாம் கேட்டிங்களா? பதில் தெரியுங்களா?
6: பட்டுப்புடவை.
2: தற்சார் பட்டுப்புடவை என்பது தவறான பதில். சுந்தரம், நல்லா முயற்சி பண்ணுங்க. கார்த்திக், நம்ம நேயர்கள் வந்து ரொம்ப இதுவா இருக்குமா அதுவா இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்க. அதுக்கான பதில் வந்து நாமளே சொல்லிடலாம்.
7: கண்டிப்பா.
2: புடவை அப்படின்றதுனால வந்து உங்களுக்கு ரொம்ப புடவை பிடிக்கும்னு சொன்னீங்க, நீங்களே சொல்லிடுங்க.
7: இந்த புடவை வகைன்னு பார்த்தீங்கன்னா பகாயா புடவை அப்படிங்கிறது. பகாயா பட்டுப்புடவை அப்படிங்கிறது சரியான பதில். இந்த புடவை பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வந்து நெய்யப்படுது. இந்த புடவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான, அதாவது புவிசார் குறியீடு வந்து பெற்றிருக்கு இந்த புடவை வந்து. இது வந்து ஒரு பட்டுப்புடவை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநில அரசு வந்து இந்த புடவைக்கு வந்து புவிசார் குறியீடு பெற்று தந்திருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா கோடா மாவட்டம் அப்படிங்கிற மாவட்டத்தில் காட்டு டஸ்டர் என்ற வகை புடவை தான் இது. இந்த புடவை பார்த்தீங்கன்னா அனைத்து வயதினரும் அணியக்கூடிய வகையில் இந்த புடவை வந்து தயாரிக்கப்படுது. மேலும் பார்த்தீங்கன்னா விசைத்தறி மூலம்தான் இதை வந்து நெய்கிறாங்க. ஒரு வசதி மற்றும் கம்பீரமான தோற்றமுடைய ஒரு எளிமையான வகையில் தயாரிக்கக்கூடிய ஒரு புடவை வகைன்னே சொல்லலாம் இந்த பகாயா பட்டுப்புடவை.
2: ஸோ நிறைய விஷயங்கள் இந்த புடவை பற்றி சொல்லியிருக்கீங்க. ஸோ இவ்வளோ நம்ம பேசுனது பகாயா புடவை பற்றி. தொடர்ந்து ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு நாம் சந்திப்போம் நேர்களே.
8: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
8: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம்.

0: விவாகா தி சென்னை சில்க்ஸ்.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரிலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: எம்சிடி பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955440.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசருக்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் மூன்றாம் ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: ஏக் பிரகார் சே பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1455 पर कॉल करें।
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
2: தொடர்புக்கு 8985712345.
3: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
4: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 லாக்ஸ் பர் annum.
5: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9

0: 8025400159, கவுன்சிலிங் கோட் 2683.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: வினாக்கள் இல்லாத மனம் வளராது, விடையில்லாத தேடல்கள் நிறைவடையாது. சிந்தனையை தூண்டும் ஒவ்வொரு தருணமும் நமக்கான புதிய பாதையை திறந்து கொண்டே இருக்கும். அறிவின் அழகை ரசிக்க விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிகழ்ச்சியையும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம். என்ன கார்த்தி, வணக்கம் சொன்னோன்னு போயிட்டாரு, வேணான்ட்டீங்களா?
4: அடுத்ததாக நம்ம எந்த பற்றி பேச போகிறோம்?
3: இது வந்து ஒரு பிரபலமான ஒரு கோவில் சுற்றுலாத்தலமும் கூட. நிகழ்ச்சியில் ஒரு நேயர் வந்திருக்காங்க, யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்றதை அவர்கிட்ட பேசிட்டே சொல்லலாம். அன்பு வணக்கம். வணக்கம்.
5: மாலை வணக்கம் ஐயா.
4: மாலை வணக்கம். சொல்வது
5: வணக்கம்.
4: இருவருக்கும் வணக்கம். யாருங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க
5: ஐயா? நான் மதியன்பாறை ராமகாயிருந்து 1வது பேசுகிறேன் ஐயா.
4: ஐயா, உங்களுக்கான குறிப்புகள் கொடுத்துடலாமா? உங்களுக்கான குறிப்பு, இது ஒரு கோவில்ங்கய்யா, அதாவது உலகில் உள்ள ஒரு பழமையான கோவில்னே சொல்லலாம். யுனெஸ்கோவினுடைய உலக பாரம்பரிய தலங்கள்ல ஒன்றுங்க அது.
5: ஐயா, தஞ்சை பெரிய கோயில்.
4: தஞ்சை பெரிய கோயில் தான் இல்லைங்க. நன்றி, இணைப்பில் இணையம். அடுத்த நேயர் வணக்கம்.
6: ஹலோ
4: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்கய்யா?
6: வணக்கம், நான் பாப்பாரப்பட்டில இருந்து நவீன் பேசுறேன்.
4: நவீன்
6: சார், சொல்லுங்க.
4: உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாங்களா
6: சார்? கொடுங்க சார்.
4: இதனுடைய கோயில் சுவர்களில் பார்த்தீங்கன்னா ராமாயண இதிகாசங்கள் வந்து அமைஞ்சிருக்கு. ஆனால் இது வந்து ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கோயில் தான்.
6: எனக்கு தெரிஞ்ச கெஸ்டிங்ல சொல்றேன், சமீபத்தில் பிரதமர் கூட அந்த பக்கம் போயிருந்தாருன்னு நினைக்கிறேன். பிரமானந்த் ஏதோ ஒரு கோயில் சொல்றாங்க. அது வந்து ரொம்ப பெரிய கோவில், அது வந்து புனரமைக்கணும். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கம்போடியா, அது அதை பத்தி ஞாபகம் இல்லை. போன வாரம் சரியா நியூஸ் பேப்பர் படிக்கல, ஆனா அந்த இடத்துக்கு போயிருந்தாங்க. அதை வந்து புனரமைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, திரும்ப உருவாக்கம் பண்ணணும். அதனால அங்க அதை பண்ணணும்ங்கிறதுனால அங்க போயிருந்தாங்க. அந்த கோயில வந்து ஒரு ஃபேமஸான இந்து கோவில், அது கம்போடியாவிலயே இங்க இருக்குன்னு நினைக்கிறேன்.
3: நல்ல முயற்சி பண்ணீங்க நவீன், நீங்க நிறைய சொல்றீங்க, ஆனா முக்கியமானதை மட்டும் மறந்துட்டீங்க. அந்த கோயிலுடைய பெயரை வந்து நீங்க சரியா சொல்லல, ஆனா மற்ற எல்லா தகவலுமே வந்து உண்மைதான் நவீன். ரொம்ப அருமையா வந்து சொல்லியிருந்தீங்க. இந்த கோயில் பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மணன் கோவில் அப்படின்றது வந்து இந்த கோயிலுடைய பெயர். இந்த கோவிலுக்கு நிறைய வரலாறுகள்லாம் இருக்கு, அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
7: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
8: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
9: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
8: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706, கால் 9942955400.

0: விவாக தி சென்னை சில்க்ஸ்.
1: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: திருச்செங்கோடு வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல், இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்ய விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ், திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
4: 4:59 நிமிடத்தில் அணிந்திருக்கும் நேர்களை, இன்னைக்கு வந்து நம்ம மூணு விதமான குறிப்புகளை வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு ஓவிய கலைஞர் பரேஷ் ரத்துவா, அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா

0: அப்படின்ற ஒரு புடவை, அதனைத் தொடர்ந்து பிரம்மணன் கோவில். இந்த கோவிலுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 75% வந்து நெருங்கினாரு. ஆனால் சரியான கோவில் பேரை வந்து நவீனால் சொல்ல முடியல. பரவாயில்ல நவீன், வாழ்த்துக்கள், நல்ல முயற்சி. இந்த பிரம்மணன் கோவில் அப்படின்றது வந்து நம்ம இந்தியாவில் கிடையாதுங்க, ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய பழமையான கோவில்கள் இந்த கோவில் ஒன்று. யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தலமாக இருந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த கோவிலுடைய சுவர்களில் ராமாயண இதிகாசங்கள் எல்லாமே வந்து சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து மும்மூர்த்திகளான சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு கோவில். 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் கூட. இதை வந்து கிபி 9 முதல் 10 நூற்றாண்டில் வந்து கட்டியிருக்காங்க. கோவிலுக்குள்ள கிட்டத்தட்ட 240 கோயில்கள் கொண்ட வளாகமாக வந்து இருக்கு. இதனுடைய மைய விமானம் சுமார் 47 மீட்டர், அதாவது 154 அடி உயரத்தை இது கொண்டிருக்கு. தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய 2வது பெரிய இந்து கோவில் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்தோனேஷியா இந்திய கலாச்சாரத்தின் முக்கிய அடையாளமாகவும் இந்த கோவில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கடந்த 1 மணி நேரமாக விடை திரும்ப வினாக்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு வந்து பயணித்தது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ்.
1: எஸ் கார்த்திக்,
0: சொல்லுங்க சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. நன்றி. அவருக்கு வந்து நன்றின்றது ரொம்ப பிடிக்கும் போல. எப்போ யாரை பார்த்தாலும் வணக்கம் சொல்ல மாட்டார், எடுத்தோன்னு நன்றின்னு சொல்லுவார். நல்லது கார்த்திக். நிகழ்ச்சியில் அடுத்துதான் வந்து நலமுடன் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மாலை தென்றலை உங்கள் மனதுக்கு இதமான பாடல்களை வழங்க பாஸ்கர் வந்து மின்னல் வேகத்தில் டீ, காஃபி, பூஸ்ட்லாம் குடிச்சிட்டு வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து நல்ல இதமான பாடல்களை கேட்க தயாராக இருங்க நேர்களே.
2: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை. தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக் அவர்கள்.
3: தர்மபுரி ஆல் இண்டியா நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். போன வாரம் ஐசியூல அட்மிட் ஆகிற கேசஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இந்த வாரம் கொஞ்ச நாளைக்கு பச்சிளங்குழந்தைகள் ஐசியூவில் என்னென்ன மாதிரி கேசஸ்லாம் அட்மிட் பண்ணுறோம், அதை எப்படி ட்ரீட் பண்ணுறோம், பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கணும், அதை பற்றி பேசுவோம். ரொம்ப அதிகப்படியாக என்ஐசியூ அட்மிட் ஆகிற கேசஸ் பார்த்தீங்கன்னா இந்த குறைமாத குழந்தைகள், இல்லை வெயிட் கம்மியாக இருக்கிற குழந்தைகள். 37 வாரம் முன்னாடி பிறந்ததுன்னா அந்த குழந்தை எடை குறைவாக இருக்கும், அதோடய வளர்ச்சியெல்லாம் அந்தளவுக்கு மெச்சூரிட்டி ஆகிருக்காது, குறிப்பாக லங்ஸ் நுரையீரல் வந்து போதுமான மெச்சூரிட்டி இருக்காது, அதனால் மூச்சு விடுறதுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் ரொம்ப முக்கியமான நேரம் எதுன்னா கோல்டன் மினிட்ன்னு சொல்லுவாங்க. பிறந்து அந்த முதல் ஒரு நிமிடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எல்லாருமே, எல்லா கைனகாலஜிஸ்ட்டுமே இந்த மாதிரி ப்ரீ டைம் டெலிவரி இல்லை ப்ராப்ளம் இருக்கிற டெலிவரினா பீடியாட்ரிஷனை கூப்பிட்டுறாங்க. அவங்க கூட இருக்கணும். டெலிவரி ஆகும்போதே குழந்தை எப்படி இருக்குது, என்னென்ன அசஸ் பண்ணணும். சப்போஸ் பிறக்கும்போது அழலை, அது குறைமாத குழந்தைகள் மட்டும் இல்லை, நிறைமாத குழந்தைங்களும் சில டைம் அழமாட்டாங்க, அதை பேர்த் ஆஸ்ஃபிக்ஷன் சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது பீடியாட்ரிஷன் உடனே அவங்க 2-3 விஷயங்கள் செய்வாங்க. முதல்ல ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க, அப்புறம் பேக் அண்ட் மாஸ்க் கொடுப்பாங்க. அதுலேயும் குழந்தை அழலை, மூச்சு விடலை அப்படின்னா டியூப் பண்ணி பேக் அண்ட் டியூப் வென்டிலேஷன் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக பீடியாட்ரிஷியன் அங்கே இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது குறைமாத குழந்தையாக இருந்தாலும் சரி, இல்லை ஐரிஸ் டெலிவரியாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் அந்த கோல்டன் மினிட் முடிஞ்ச உடனே பேபி எப்படி ஸ்டேபிள் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு, மோஸ்ட்லி இந்த மாதிரி நம்ம பேக் அண்ட் மாஸ்க்லாம் கொடுத்து மூச்சு வருது அப்படிங்கிற குழந்தைகளை வந்து ஐசியூவில் ஒரு 1 or 2 days மானிட்டர் பண்ணுவோம். அதுவும் குறைமாத குழந்தைகள்லாம் கண்டிப்பாக 2 இல்லை 3 நாட்கள் தேவைப்படும். நிறைய பேருக்கு இப்போ 34 வாரம், 33 வாரத்துலேயே பிறக்கிற குழந்தைகள்லாம் 20 நாள் 30 நாள் கூட தேவைப்படலாம். என்ஐசியூவில் அவங்க எப்படி இம்ப்ரூவ் ஆகிறாங்க, அவங்களோட ஆர்கன்ஸ்லாம் எவ்வளோ சீக்கிரம் மெச்சூர் ஆகுது, அதையெல்லாம் பொறுத்து தான்.
4: நம்ம நேற்றே வந்து அடல்ட் ஐசியும் பீடியாட்ரிக் ஐசியும் வித்தியாசமானது, அதில் நம்ம செய்கிற விஷயங்களை இங்கே செய்ய ஸ்விட் பண்ணக்கூடாதுனு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பீடியாட்ரிக் ஐசியூ, குழந்தை ஐசியும், நியோனட்டல் ஐசியூ, பச்சிலை குழந்தைகள் ஐசியும் மாறுபட்டது. நீங்கள் பீடியாட்ரிக் ஐசியூலையாவது அம்மா மோஸ்ட்லி கூட இருப்பாங்க, இல்லை வேறு யாரோ ஒருத்தராவது குழந்தைங்க கூட இருப்பாங்க அந்த பெட்டில். என்ஐசியில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா கூட ஒரு நாளைக்கு 1 தடவையோ 2 தடவையோ எப்படி இருக்காங்கிறது வந்து வந்து பார்த்துட்டு போவாங்க, நாங்கள் கூப்பிட்டு காட்டுவோம். முழுக்க முழுக்க நர்சஸ் கண்ட்ரோலில் தான் இருக்கும். டாக்டர்ஸ் சூப்பர்விஷனில் இருப்பாங்க, டியூட்டி டாக்டர்ஸ், கன்சல்டன்ட் டாக்டர்ஸ் அப்பப்போ ரவுண்ட்ஸ் போவாங்க. ஸோ என்ஐசியூ மேனேஜ் பண்ணுறதுமே இன்னுமே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி நீங்கள் பீடியாட்ரிக் ஐசியூவில் சில விஷயங்கள், வென்டிலேட்டர், ஆக்சிஜன், அதோடைய செட்டிங்ஸே வேறையாக இருக்கும். நியோனட்டல் ஐசியூலேயே செட்டிங்ஸ் வேறையாக இருக்கும். ஸோ அந்த

0: இதெல்லாம் உங்களுக்கு இருக்கணும். இன்னொன்று நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம என்ஐசியில் வந்து நீங்களை பார்க்கவே விடுறதில்லை. இப்போது அம்மா அப்பாவை ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை விடுறோம், இல்லை மேக்ஸிமம் விட்டுருவாங்க, இல்லை ஒரு தடவை விடுவோம். இப்போ என் குழந்தையோட தாத்தா பாட்டி சித்தப்பா இவங்கெல்லாம் வந்தாங்க, நாங்கள் எப்போ பார்க்கறது அப்படின்றாங்க. இது ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இது உங்கள் குழந்தைக்கு தான் கெடுதல், அது வந்து ஒரு ஸ்டெரைல் யூனிட். இப்போ நீங்கள் அந்த யூனிட்டுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா நீங்கள் கேரி பண்ணுற அந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் வந்து அந்த யூனிட்டில் விடுவீங்க. அந்த யூனிட்டில் யார் இருக்கா? உங்கள் குழந்தையும் அங்கே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நாள் தள்ளி ரூமுக்கு எப்போ வராங்களோ அப்பயும் ஒரு ப்ரிகாஷனோடு வந்து அவங்கள பார்க்குறது தான் நல்லதாக சொந்தக்காரங்க. அம்மா அப்பாவும் என்ஐசிக்கு போகும்போது அந்த ஸ்டெரைல் யூனிட்டுங்கிறதுனால வாஷ் பண்ணிவிட்டு மாஸ்க் இதெல்லாம் போட்டுட்டு தான் நாங்கள் அங்கே போகலோ பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஐசியு என்ஐசியு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு பதிவாக நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். யூடியூப்பில் டாக்டர் தீபக் தர்மபுரின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேல நம்ம சேனல் வரும். அதில் இருக்கிற இந்த வீடியோ மற்ற வீடியோஸையும் பாருங்கள். மீண்டும் நாளை தொடர்ந்து பேசுவோம். நன்றி நேர்களே.
1: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய நாளும் நலமுடன் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.

நேரம் மாலை 5:06. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வாழ்க்கின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345
2: or காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
3: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட எம்என்சிஸ் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
4: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
5: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd ஆண்டு கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற July 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் இரவு 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா ட்ரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ். இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
10: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்,
11: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங்.

0: அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: இன்னைக்கு மாலை தின்றல் ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்பட இமயம் சொல்லலாம். நடிகர் திலகம் சிம்ம குரலோன்னு அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் பார்க்காத அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சுதந்திர போராட்ட வீரர்கள், தியாகிகள், அவங்களெல்லாம் ஒரு ரோல் மாடலாக எடுத்து நடிச்சிருப்பார். ஸோ அவங்கள நினைக்கும் போது இந்த எப்படி ஒரு அவங்க கதாபாத்திரம் இருக்கும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக சிவாஜி கணேசன் ஐயா கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டோம். அந்த வகையில் இன்றைக்கி மாலை தின்றல் கணேசமூர்த்தி தாங்க இவருடைய இயற்பெயர். அது திரைப்படத்தில் நடித்து அதுக்கப்புறம் சிவாஜி கணேசன் அப்படிங்கிறது எல்லாராலும் பரவலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி மாலை தின்றல் நடிகர் திலகம் சிம்ம குரலோன் சிவாஜி கணேசன் நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்கலாம். முதல் பாடல் ஒன்ஸ் மோர் திரைப்படத்திற்காக மலேசிய வாசுதேவன், தேவா ஆகியோர் இணைந்து பாடிய பாடல், தேவாவின் இசையில்.

உன்னையும் என்னையும் பெற்றது காதல், உலக பந்தின் உயிர்தான் காதல், ஊசி முனையின் காதுக்குள்ளே ஒட்டகங்களை நுழைப்பது காதல், காதின் ஓரம் நரைத்தும் கூட இளமை போட்டு இழுப்பது காதல்.

உன்னையும் என்னையும் பெற்றது காதல், உலக பந்தின் உயிர்தான் காதல், ஊசி முனையின் காதுக்குள்ளே ஒட்டகங்களை நுழைப்பது காதல், காதின் ஓரம் நரைத்தும் கூட இளமை போட்டு இழுப்பது காதல்.

இருபது வயதில் இளமை காதல், அறுபது வயதில் அனுபவ காதல், எங்கும் காதல், எதிலும் காதல், பொங்கும் காதல், புதுமை காதல். காதல் என்பது கனவாய் போனால் கனவே கனவே கனவே காதல்.

0: விவாகா தி சென்னை சில்க்ஸ்.
1: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: சரி சரி,
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படினா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: நடிப்பின் இமயம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய இன்னைக்கு நினைவு தினம் அப்படிங்கிறதுனால மாலை தின்றல் அவர்களுடைய பாடல்களை கேட்டுட்ருக்கோம். நல்ல ஒரு குரல் வளம், தெளிவான உணர்ச்சி பூர்வமான தமிழ் உச்சரிப்பு, சிறந்த நடிப்பு திறன், இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு சிம்ம குரோனாக நடிப்பு சக்கரவர்த்தியாக இருந்தவர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அவருடைய டைலாக் இன்னுமே நமக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லலாம். பராசக்தி திரைப்படத்தில் தான் அறிமுகமானார். அறிமுகமான முதல் திரைப்படத்திலேயே பல முத்திரை பதிக்கக்கூடிய வசனங்களை பேசியிருப்பார். அதில் ஒரு சிலது உங்களுக்காக. நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது, புதுமையான மனிதர்களையும் கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு விசித்திரமும் அல்ல, வழக்காடும் நானும் புதுமையான மனிதனும் அல்ல. வாழ்க்கை பாதையில் சர்வசாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் நான். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன், இப்படியெல்லாம். கண்டிப்பாக சிவாஜி கணேசன் ஐயா அவர் சொன்ன அந்த டைலாக்ல ஒரே ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லை. நான் சொன்னது சும்மா படித்தேன். அவருடைய அந்த நடிப்பு துணையில் எவ்வளோ ஒரு ஆழம் இருந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ்.
8: அடுத்ததாக படிக்காதவன் திரைப்படத்தில் ரொம்ப அழகான ஒரு ஆத்மார்த்தமான ஒரு அழுத்தமான ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. ஒரு அந்த ஒரு கதாபாத்திரம் இரண்டு தம்பிகளுக்கு அண்ணனாக இருந்து எப்படி அரவணைச்சு அவங்கள வளர்த்து பெரிய ஆளாக்குவார் அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நேரம் வந்தாலும் ரொம்ப அழகாகவே இருக்கும் அந்த திரைப்படம் படிக்காதவன் திரைப்படத்துக்காக. எஸ், ரொம்ப அழகான ஒரு பாடல். இளையராஜாவோட சில மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல்.

0: விவாகா தி சென்னை சில்க்ஸ்.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலெவன்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955540.
3: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
6: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற ஜூலை 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். நேரம் காலை 10 முதல் இரவு 9 வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள்.

Viking Bunions and Briefs. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு தமிழ் திரைப்படத்துறையில் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் சின்ன வயசில் இவர் பார்த்தீங்கன்னா நாடகம் பார்க்கறதுக்காக அப்படிலாம் இப்போ கூட கொஞ்ச காலத்தில் இருந்திருக்கு, இப்போ கூட நடக்குது. ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நாடகம் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. சின்ன வயசில் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவர் அவங்க அப்பா கூட வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் அங்கங்கே கூட்டிகிட்டு போவார். அந்த நாடகத்தை பார்த்து வீரபாண்டிய கட்டபொம்மனாவே நான் நடிக்க ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு எழுந்திருக்கு. அப்போவே அவங்க அப்பாக்கிட்டையும் அவர் சொல்லியிருக்காரு.

நடிப்பின் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈர்ப்பு ஆர்வம் அப்படிங்கிறது 7 வயசுலேயே வந்திருக்கு சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுக்கு. 7 வயசில் போயிட்டு திருச்சியில் ஒரு நாடகம் போட்டிருக்காங்க, மதுரை ஸ்ரீ பாலகான சபை என்கிற ஒரு நாடக குழுவில் சேரணும் அப்படின்றதுக்காக போய் சேர்றாரு. திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரூப்பில் ஃபஸ்ட்டு 7 வயசில் அவருக்கு ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு கதாபாத்திரம் என்ன அப்படின்னா, மேடை நாடகத்தில் ராமாயணம் கதாபாத்திரத்தில் சீதை அப்படிங்கிற ஒரு வேடம் தான் கொடுக்குறாங்க. அதாவது பின்னாக வேடம் எடுக்கக்கூடிய அந்த ஒரு வேடத்தை கொடுக்குறாங்க சிவாஜி கணேசன் ஐயாவுக்கு. அதுக்கப்புறம் அவர் போடாத வயசுமே இல்லைல்ல. நிகழ்ச்சி நடத்தாக ஜல்லிக்கட்டு ராஜா திரைப்படத்திற்காக

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 8985712345 or visit

0: காலேஜில் படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
1: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
2: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
3: மூட்டு அல்லது எலும்பு வழியால கஷ்டப்படுறீங்களா? அப்போ சேலம் குறிஞ்சி மருத்துவமனையோட இலவச ஆர்த்தோ பரிசோதனை முகாம்ல உடனே முன்பதிவு செய்யுங்க. May 31 வரை மட்டும். தொடர்புக்கு 0427243300. குறிஞ்சி மருத்துவமனை, 5 ரோடு, சேலம்.
4: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2

0: வாழ்க்கின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
2: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200க்கும் மேற்பட்ட எம்என்சி கேம்பஸ் ரிக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
1: MCT பொள்ளாச்சி கவுன்சிலிங் கோ 2706 கால் 9942955540.
3: ஹாய்ச்சா, நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.

நேரம் மாலை 5:37. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

சீம கருளோன் நடிகர்த்திருக்கும் சிவாஜி கணேசன் நடித்த திரைப்படங்களுக்கு பாடலுக்கு கேட்டிருக்கும் மாலை தின்றல. இவர் நடித்த அந்த சரித்திர வீரர்களுடைய கதாபாத்திரங்கள் மனோகரா, ராஜராஜ சோழன், வீரபாண்டிய கட்டுபொம்மன், கர்ணன், இதெல்லாம் அந்த திரைப்படத்தில் வசனத்துக்காகவே மறுபடியும் பார்க்க தூண்டக்கூடிய ஒரு திரைப்படங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுதந்திரத்துக்காக பாடப்பட்ட கட்டபொம்மன், வாவூசி, வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன், ராஜபாட் ரங்கதுரை, பகத்சிங், திருப்பூர் குமரன், இன்னைக்கிலே இல்லைங்க வாஞ்சிநாதன், அப்படிப்பட்ட ஒரு மிக ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிளாக் பஸ்டரான ஒரு படங்களை கொடுத்தவர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயாவை. அதில் மிக முக்கியமாக ஒரு படம் அப்படின்னா எல்லாராலும் அடிக்கடி பார்க்கக்கூடியது பாரதி ராஜாவோட இயக்கத்தில் அந்த படம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இல்லை, முதல் மரியாதை அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு சனம் அத்தனை பேருக்கு முன்னாடியும் அப்படி சொல்லிட்டீங்க, உறக்க சத்தம் போட்டு அப்படி சொன்னீங்களா இல்லை சங்கடப்பட்டுக்கிட்டு சத்தம் இல்லாமல் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராதா கேட்பாங்க. கடைசியில் அதை பார்த்திங்கன்னா அந்த ஒரு மியூசிக் வரும் பாருங்க இளையராஜாவோட சில சான்ஸ் இல்லை, அந்த மலைசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும், அப்புறம் செங்கோடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர்லாம் அவர் உச்சரித்ததுனால தான் இன்னுமே நமக்குள்ளே இருக்குது என்ன செங்கோடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட பல திரைப்படங்களை கொடுத்த ஒரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள். அடுத்ததாக முதல் மரியாதை திரைப்படத்திற்காக

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: ரீங்காரமிடும் ரிதம்ஸ், தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. 5:45 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மாலை தின்று. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி மாலை தின்றல். அவர்கள் நடித்த திரைப்படங்கள் இருந்து பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். ஒரு நடிக்காத திரைப்படங்களே இல்லைன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு நிறைய இருக்கு, சொல்லிட்டே போகலாம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பாசமலர், பாவ மன்னிப்பு, பார்த்தால் பசி தீரும், வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற திரைப்படங்களில் இணைந்து பிற நட்சத்திரங்களோட நடித்திருக்கிறார். அதாவது ஜெமினி கணேசன் கூட நடிச்சிருக்கார். அவர் மிகப்பெரிய ஒரு நடிகர் இருந்தாலும் கூட இவங்களோட இணைந்து நடிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைத்தாலும் விடுறதில்ல, கண்டிப்பாக நடிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் இவரோட ரொம்ப போட்டி போடக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னா எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் தான். எம்ஜிஆர் அவர்களோட இணைந்து நடித்த ஒரே ஒரு திரைப்படம் அப்படின்னா அது கூண்டுக்கிளி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வாழ்க்கை என்ற திரைப்படத்திற்காக இளையராஜாவோட சில எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் இணைந்து பாடிய பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
3: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
4: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
5: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech இல் எலக்ட்ரானிக்கல், மெக்கானிக்கல், ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
8: மைக்ரோசாப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரெக்குயர்மென்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி

நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். வீரபாண்டிய கட்டபொம்மன் உள்ள ஒரு வசனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் மறக்கவே முடியாது. அவருடைய அந்த சிரிப்பு, கிஸ்தி, திரை, வரி, வட்டி, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி, எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்ற முறைத்தாயா, நீர்ப்பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களைபறித்தாயா, கழனிவாழ் உள்ளவருக்கு கஞ்சி களையும் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எம்குல பெண்களுக்கு மஞ்சள் அரித்து பணிபுரிந்தாயா, அல்லது அதுக்கப்புறம் என்ன டைலாக் வரும்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அப்படி பல வசனங்களை நம்ம மனசுக்குள்ள அப்படியே நிரந்தரமாக இருக்கிற மாதிரியான வசனங்களை பேசிட்டு போயிருக்காரு. வெளிச்சில் எடுத்ததாக என் ஆசை ராசாவை திரைப்படத்திற்காக

0: ஒழித்து கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவேறுகிறது இன்றைய மாலை தின்றல். நிச்சயமாக இன்னைக்கு நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயாவுக்கு வந்து ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரியான பாடல்கள் தான் அன்றைக்கி ஒழித்தது. நிச்சயமாக இந்த திரைப்பட உலகம் இருக்கிற வரைக்கும் அவருடைய புகழ் என்றும் நிலைத்திருக்கும்.
1: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: நேயர்கள், இனி கேட்கலாம் தினம் ஒரு திருக்கோயில்.
7: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
8: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
7: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
9: வணக்கம் நேயர்களே, இன்று நாம் நம் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே உள்ள ஐயர் மலை ரத்னகிரீஸ்வரர் கோவிலை தான் தரிசிக்க இருக்கிறோம்.

சோழ நாட்டின் தென்கரை பாடல் பெற்ற 64வது திருத்தலமாகும். காவேரி தென்கரையில் பாடல் பெற்ற ஸ்தலத்தில் முதலாவதாக அமைந்துள்ள திருக்கோவிலாகும். ஐயர் மலையில் ரத்னகிரீஸ்வரர் 8 பாறைகளுக்கு நடுவே உள்ள 9வது பாறையில் சிவபெருமான் சுயம்ப லிங்கமூர்த்தியாக எழுந்தருளிக்கின்றார். 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கருதப்படும் இக்கோவில் 2 குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டதாகும். 4 கிலோமீட்டர் சுற்றளவும் 1178 அடி உயரமும் கொண்ட மலையின் மீது இக்கோவில் உள்ளது. மலை உச்சியில் உள்ள சுவாமியை தரிசிக்க 1017 படிக்கட்டுகள் ஏறி செல்ல வேண்டும். மலை ஏறும் வழியில் 2 பாறைகளுக்கு இடையில் சப்த கன்னியர்கள் இருக்கிறார்கள். அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் சன்னதிகள் உள்ளன. மாசி மாதம் சில தினங்கள் சூரிய கதிர்கள் சுவாமியின் மீது விழுவது சிறப்பாகும். திருவண்ணாமலை கிரிவலம் போலவே பௌர்ணமி தோறும் மலையை சுற்றி சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் சிறப்பாக நடைபெறுகிறது. இக்கோவில் காலை 9 மணி முதல் பகல் 1 மணி வரையும், பகல் 2 மணி முதல் மாலை 4:30 மணி வரையும் திறந்திருக்கும். இம்மலை மீதுள்ள ரத்னகிரீஸ்வரரை பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வருவது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது. மேலும் இத்தலத்தின் புனிதமான

சுத்த தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபட்டால் தீராத நோய்களும் நீங்குவதாக கருதப்படுகிறது. சிவராத்திரி நாளில் அல்லது முன்பின் நாட்களில் சூரிய ஒளி சுவாமிக்கு நேராக அமைக்கப்பட்டுள்ள சாளரம் வழியாக வந்து மூலவர் மீது படுகிறது. சிவலிங்கத்தின் முன்பு பொய்வாசி கொப்பரை என்னும் நீர் தொட்டியும் உள்ளது. ரத்தினகிரி, மாணிக்க மலை, சிவாய மலை, அரத்தனசலம் என்பன இத்தலத்தின் வேறு பெயர்களாகும். பஞ்ச பாண்டவர்கள் தங்கள் வனவாச காலத்தின் போது இங்கு தங்கியிருந்ததால் இம்மலை ஐவர் மலை என்று அழைக்கப்பட்டது. பின்னர் காலப்போக்கில் ஐயர் மலை என்று அழைக்கப்பட்டது. இறைவனின் தலைவனாகிய சிவன் வீற்றிருப்பதால் இப்பெயர் வந்தது. ஒரு முறை சித்தர் ஒருவர் சிவபெருமானுக்கு கொண்டிருந்த அபிஷேக பாலை காகம் ஒன்று கவிழ்த்துவிட சித்தரின் கோபத்தால் காகங்கள் எரிந்து சாம்பலாயின. அதனால் இன்றும் இக்கோவில் பகுதியில் காகங்கள் பறப்பதில்லை என்பது ஐதீகம். தொன்று தொற்று இன்றும் குளித்தலை காவேரி ஆற்றிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் நடந்தே வந்து 1017 திருப்படிகள் ஏறி சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது. சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும் பால் தானாகவே தயிராக மாறும் ஐயர் மலையின் மீது இன்றளவும் மக்கள் நம்பிக்கையை கொண்டிருக்கின்றனர். இத்தனை புகழ் பெற்ற இந்த ஐயர் மலை கோவிலை நாம் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டும்.

இனிய மாலை வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் மாலை 6:10. இறை தேடச் சென்ற பறவைகளும் வீடு திரும்பும் மாலை நேரம். தனி பறவைகளாய் சென்ற நாமும் வீடு திரும்பிக் கொண்டிருக்கும் இந்த மாலை வேளையில் செவிக்கினிய பாடல்களை தந்து மகிழ்கின்றது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இசை மின்னல்.

இசை மின்னல் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வருகிறது முதல் பாடலாக. சார்லி சாப்ளின் என்ற திரைப்படத்திலிருந்து முதலாம் சந்திப்பில் என தொடங்கும் பாடல். பாடலாசிரியர் பா விஜய் பாடலுக்கு இசை பரணி பாடலை பாடியிருக்கிறார்கள். உன்னிகிருஷ்ணன், ஸ்வர்ணலதா. அந்த இனிய பாடலை கேட்போம் நேயர்களே.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு. உடனடி சப்ளிமெண்டரி தேர்வு எழுதிய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் டிப்ளமோ சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, நல்லம்பள்ளி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி,
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: சாயந்தர நேரம், வேலையை முடிச்சுட்டு பரபரப்பாக கிளம்பிக்கிட்டு இருப்போம். இருந்தாலும் நம்ம பாதுகாப்பு தாங்க நமக்கு முக்கியம். ஏன்னா

சாலை விதிகளை கடைபிடித்து நாம் நடந்துக்கணும். என்றென்றும் நேயர் நலனில் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஆம் நேர்களை, நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இசை மின்னல். இசை மின்னல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வருகிறது பகவதி திரைப்படத்திலிருந்து பாடல் வரிகள் பா விஜய், பாடலுக்கு இசை தேவா. பாடலை பாடியிருக்கிறார்கள் கார்த்திக் சாதனா சர்க்கம். அந்த இனிய பாடலை நாமும் கேட்டு ரசிப்போமே.

0: காலேஜ்ல படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
1: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
2: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.

0: Vivaha, the Chennai Silks.
1: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇபிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
2: கல்யாணத்துல கவனிச்சியா,
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துல தான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: மரத்தை வச்சவ மட்டும் இல்லங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.
6: மரம் போல்வர் மக்கட் பண்பில்லாதவர்.
5: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட் பண்பில்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டிட்டோம்னா நாளைக்கு 9 கோள்குள்ளர பூமி இருக்கலாம். ஆனா அந்த பூமிக்குள்ளர ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
7: வானை தாங்கும் மரங்கள் எல்லாம் வந்த ரகசியம் சொல்லும் சின்ன கண்ணன்னா.
8: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
8: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: தொடர்புக்கு 8985712345.
10: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
11: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
12: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
11: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955540.
13: நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்படை 102.5, ஏற்காடு பண்படை 103.7 இசை மின்னல். இசை மின்னல் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் நிறைவு பாடல் ரன் திரைப்படத்திலிருந்து மின்சாரம் என தொடங்கும் பாடல். பாடலாசிரியர் விவேகா, பாடலுக்கு இசை வித்யாசாகர், பாடலை பாடியிருக்கிறார்கள் ஹரிஷ் ராகவேந்திரா, சாதனா சர்க்கம். இதோ அந்த இனிய பாடல்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். தூத்துக்குடி முத்துக்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் மக்களவையில் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்குகிறது. வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினி மயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சுய விவரங்களை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவிடுமாறு தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தூத்துக்குடி கடல் பகுதியில் எடுக்கப்படும் முத்துக்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக வர்த்தக மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மக்களவையில் திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில், தூத்துக்குடி முத்து உற்பத்தியாளர்கள் சங்கம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அளித்த கோரிக்கை குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும், புவிசார் குறியீடு பதிவு அலுவலகத்தின் பதிலுக்காக காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அது கிடைத்தவுடன் உரிய விதிமுறைகளின்படி தூத்துக்குடி முத்துக்கு புவிசார் குறியீடு வழங்கப்படும் என்றும் திரு ஜிதின் பிரசாத் கூறியுள்ளார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்திலிருந்து புவிசார் குறியீடு கோரி பல்வேறு வேளாண் உணவுப் பொருள் மற்றும் கைவினைப் பொருட்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த கோரிக்கைகள் குறித்த பட்டியலை வெளியிட்ட அமைச்சர், அந்த விண்ணப்பங்களும் பரிசீலனையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2026-27 நிதியாண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை அன்றைய தினமே தாக்கல் செய்யப்படும் என்றார். 6ஆம் தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கை பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நிதிநிலை அறிக்கை தாக்கலுக்கு பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றார். மானிய கோரிக்கை தொடர்பான விவாதங்கள் நடைபெறுவது குறித்தும் அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும் என்றார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்றும் திரு ஜே சி டி பிரபாகர் கூறினார். வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினி மயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நபார்டு வங்கியின் 45வது நிறுவன தின விழாவில் இன்று உரையாற்றிய அவர், விவசாயிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்குவதுடன் நீர் பாதுகாப்பு, பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ற விவசாய முறைகளுக்கு அதிக முதலீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். விவசாய புத்தொழில்கள் மற்றும் இளம் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க நபார்டு முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். துல்லிய பண்ணை முறை மற்றும் டிஜிட்டல் தளங்களை பயன்படுத்துவதன் மூலம் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதி

0: நிதியை அதிகரிக்கவும் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கூடுதல் தலைமைச் செயலர் திருமதி அமுதா, கூட்டுறவு துறையில் பெண் உறுப்பினர்கள் தலைமை பொறுப்பினை ஏற்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழ்நாடு மாநில ஹஜ் குழு மூலம் இவ்வாண்டு ஹஜ் பயணம் செல்ல விரும்புவோர் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் இம்மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 30ஆம் தேதியன்று கணினி வழி குலுக்கல் முறையில் புனித பயணம் மேற்கொள்பவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர். இந்த தேர்வு இணையதளத்தில் நேரலையாக இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்காலிகமாக தேர்வு பெற்றவர்கள் மற்றும் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பங்கள் இந்திய ஹஜ் குழு இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சுய விவரங்களை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவிடுமாறு தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். தேனி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கணக்கெடுப்பு பணிகளை ஆய்வு மேற்கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தார்.
2: இந்த சென்சஸ் 2027 தான் இந்தியாவில் நடைபெறக்கூடிய முதல் முழுமையான டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சுய கணக்கெடுப்பு செல்ஃப் எனுமரேஷன் வந்து இந்த சென்சஸ்ல தான் முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த சுய கணக்கெடுப்பு வசதியை பயன்படுத்தி மக்கள் வந்து அவங்கள பத்தின விவரங்களை அவங்களாவே பதிவு செஞ்சுக்கு. தமிழ்நாட்டில் ஜூலை 17ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை 15 நாட்கள் கால அவகாசம் இதுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ மொத்தத்துல மக்கள் வந்து அவங்களாவே அவங்கள பத்தின விவரங்களை sc.census.gov.in அப்படின்ற அந்த இணையதளத்துல லாகின் பண்ணி அவங்க பதிவு செஞ்சுக்கலாம். அதுல வந்து ஃபைனலா ஒரு 11-digit கோடு வரும். அந்த கோடை வந்து அவங்க எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி பண்றாங்களோ அந்த கோடை வந்து சேவ் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு கணக்கெடுப்பாளர்கள் யார்கள் வர்றாங்களோ அவங்க கிட்ட அதை கொடுத்தோம்னா அவங்க வெரிஃபை பண்ணி அதை அப்ரூவ் பண்ணிடுவாங்க. இந்த செல்ஃப் எனுமரேஷன் 15 நாட்கள் கால அவகாசம் முடிஞ்ச பின்னாடி ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு கணக்கெடுப்பிற்கான களப்பணி நடைபெற உள்ளது.
0: தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் சென்னையில் தொழில் முனைவோருக்கான மீடியோ ட்ரோன் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இம்மாதம் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை அளிக்கப்படும் இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் editn.in என்ற இணையதளம் மூலமாகவோ அல்லது சென்னை கிண்டி சிட்கோ தொழில்பேட்டை தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தை நேரிலோ அல்லது கைபேசி மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம். கைபேசி எண் 9360221280. பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டத்தின் கீழ் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. வாணியம்பாடி ஐடிஐயில் இத்திட்டத்தின் கீழ் நடைபெற முகாமில் பயிற்சி அளித்த அலுவலர் திரு அருண்குமார், மாணவர்கள் உதவித்தொகையுடன் வேலைவாய்ப்பை சிரமமின்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: தேசிய தொழில் பயிற்சி பழகுனர் முகாம் வந்து நம்ம வாணியம்பாடி ஐடியில் நடைபெற்றது. இந்த தேசிய தொழில் பழகுனர் முகாம் நம்ம ஆப்பரேட்டிவ்ஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னும் போது, ஒரு வருஷம் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து 1 இயர் பண்ணுவாங்க, 2 இயர்ஸ் படிக்கிறவங்க 1 இயர் பண்ணுவாங்க. இதனால கூடுதலாக என்ஏசி சர்டிஃபிகேட் ஒன்று அவங்களுக்கு கிடைக்கும். வேலை வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த அப்ரண்டிஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இந்த 1 இயரும் என்ன ஆகும்னா ஆட் ஆகும். அதாவது உதாரணமாக 4 வருஷம் தேவைப்படுது அப்படின்னா 3 வருஷம் தான் கம்பெனியில் பயிற்சி எடுத்திருக்காங்க, இந்த 1 வருடம் கூடவும் அவங்களுக்கு என்ன ஆகும்னா சேர்ந்து அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொழில் பழகுனர் பயிற்சியில் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், ஸ்டைபண்ட் தரான்.
0: ரோபாட்டிக்ஸ் பிரிவில் பயிற்சி பெற்ற மாணவிகள் இத்திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு தங்களது நன்றியை தெரிவித்தனர்.
4: என் பேர் சபாக்கிரேன், நான் ரோபோட்டிக்ல படிச்சேன். கவர்மெண்ட் ஐடிஐல வேலை வாய்ப்பு முகாம் நடந்தது, எனக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு. இதுல ஸ்டைபண்ட் எல்லாம் கிடைக்குது, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பயிற்சி முடிஞ்சிட்ட பிறகு ஒரு சர்டிபிகேட்டும் தருவாங்க, ஒரு வேலை போறதுக்காக முன்னுரிமையாக இருக்கும் அந்த சர்டிபிகேட். பினான்சியல் சப்போர்ட் எல்லாம் நம்மளுக்கு இருக்கு, மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி.
5: என் பேர் மீனா, நான் ரோபோட்டிக்ஸ் முடிச்சிருக்கேன். இங்க அப்ரண்டிஸ் ஜாப் மேல நடந்துட்டு இருக்கு, எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.

0: கம்பெனிஸ் வந்திருக்காங்க. இங்க வேலை கிடைக்கும் போது எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்தரா வேற பெரிய ஜாப்க்கு போறதுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
1: தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாகவும் கடலோர தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகள் இயல்பு வட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் பாடத்திட்ட உயர்மட்ட வல்லுநர் குழு மற்றும் வடிவமைப்பு குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. நீலகிரியில் நடைபெற்ற விழாவில் மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி கலந்து கொண்டு புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் மாநில பால் வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி 3,23,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டப்பணிக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை இன்று திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1,060 பேருக்கு புதிய குடும்ப அட்டைகளை மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். வேலூரை அடுத்த தொரப்பாடி ஏரியை மாவட்ட ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தூத்துக்குடி முத்துக்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா மக்களவையில் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்குகிறது. வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினிமயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சுய விவரங்களை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவிடுமாறு தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: இனி விளம்பரம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

நேரம் மாலை 6:41. இணைந்திருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் வேலை காத்திருக்கு நிகழ்ச்சி. வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக, மத்திய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அதன்படி டெக்னீஷியன், எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர், மெக்கானிக், மெஷினிஸ்ட், ஏசி மெக்கானிக் உட்பட 27 காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க 10ஆம் வகுப்பு மற்றும் ஐடிஐ படித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 28 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக கிரேடு தேர்வு, எழுத்து தேர்வு நடைபெறும். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினர் 500 ரூபாயும், பெண்கள், எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் இல்லை. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 3/8/2026 அன்று கடைசி நாளாகும். இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கவும், மேலும் காலி பணியிடங்கள் குறித்த விவரங்கள் பெறவும் www.cmeri.res.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, மத்திய அரசின் இன்டர் யூனிவர்சிட்டி ஆக்சிலேட்டர் சென்டரில் காலி இடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி சயின்டிஸ்ட், ஜூனியர் இன்ஜினியர், நூலக உதவியாளர் என மொத்தம் 8 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக டிப்ளமோ மற்றும் எம்எஸ்சி மற்றும் பிஎல்ஐபி படித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 34 வயதிற்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக எழுத்து

0: ஸ்கில் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க பொது பிரிவினர் 1000 ரூபாய் விண்ணப்ப கட்டணமாகவும், எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு ₹500 செலுத்த வேண்டும். இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வரும் 4/8/2026 அன்று கடைசி நாளாகும். மேலும் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கவும் இது குறித்த தகவல்கள் பெறவும் www.iuac.res.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் காலியாக உள்ள டீச்சிங் அசிஸ்டன்ட் மற்றும் கௌரவ விரிவுரையாளர் பணியிடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி கல்வி தகுதிகளாக முதுகலை பட்டம் மற்றும் PhD படித்திருக்க வேண்டும். வயது வரம்பில்லை. தேர்ச்சி முறையாக நேர்முக தேர்வு நடைபெறும். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க இமெயில் வழியாக விண்ணப்பிக்கலாம். இமெயில் முகவரி com_college@cutn@ac.in என்ற இமெயில் முகவரிக்கு அனுப்பலாம். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 27/7/2026 அன்று கடைசி நாளாகும். மேலும் இது குறித்த தகவல்கள் பெற www.cutn.ac.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தில் காலியாக உள்ள துணை மேலாளர் பணியிடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக BE மற்றும் BTEC MCA படித்திருக்க வேண்டும். வயது 30-க்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக கேட் மதிப்பெண்கள் அடிப்படையில் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை www.nhai.gov.in என்ற இணையதள முகவரி வழியாக தகவல்கள் பெறவும் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கலாம். இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 5/8/2026 அன்று கடைசி நாளாகும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, இன் பேங்க் நிறுவனத்தில் காலியாக உள்ள ரிலேஷன்ஷிப் மேலாளர் டீலர் உட்பட 13 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதன்படி இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக இளங்கலை பட்டம் முடித்திருக்க வேண்டும். வயது 35-க்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக நேர்முக தேர்வு நடைபெறும். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. விண்ணப்பிக்கும் முறையாக தபால் வழியாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி இன் பேங்க் தலைமை நிர்வாக எண் 480 முதல் தளம் கிவ்ராஜ் காம்ப்ளெக்ஸ் 1 அண்ணா சாலை நந்தனம் சென்னை 35. மேலும் இந்த விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய கடைசி நாள் 31/7/2026 ஆகும். மேலும் இது குறித்த தகவல்கள் மற்றும் விவரங்களுக்கு www.inbankonline.com என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, தமிழக அரசில் காலி இடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை TNPSC வெளியிட்டுள்ளது. அதன்படி ஊரக வளர்ச்சித்துறை, வேலைவாய்ப்பு, பயிற்சித்துறை, பொதுப்பணித்துறை, உதவி வேளாண் அதிகாரி, நெடுஞ்சாலை, சர்வையர் கம் அசிஸ்டன்ட், உதவி தோட்டக்கலை அதிகாரி, கைத்தறி உட்பட 839 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி இந்த காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக ITI, டிப்ளமோ, BE, BTEC படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் வயது பொது பிரிவினர் 18 முதல் 37 இருக்க வேண்டும். மேலும் தேர்ச்சி முறையாக எழுத்து தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும். இந்த பணியிடங்களுக்கு பதிவு கட்டணமாக ₹150, தேர்வு கட்டணமாக ₹100 செலுத்த வேண்டும். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 15/8/2026 அன்று கடைசி நாளாகும். மேலும் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கவும் தகவல்கள் பெறவும் www.tnpsc.gov.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். இத்துடன் இன்றைய வேலை காத்திருக்கு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் வானிலை அறிக்கை.
0: வானிலை அறிக்கை, தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையின் அளவு புதுக்கோட்டை ஆவுடையார் கோவில் பகுதியில் 52.4 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம், கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து

0: 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையம் 39 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையம் 22.6 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளில் கொடைக்கானல் 12.2 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. 21/7/2026 அன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். இதர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். 22/7/2026 அன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 23/7/2026 அன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 24/7/2026 அன்று வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 25/7/2026 அன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 26/7/2026 அன்று கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், நாமக்கல், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 27/7/2026 அன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள் 21/7/2026 முதல் 23/7/2026 வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள் இன்று மத்திய மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 22/7/2026 முதல் 25/7/2026 வரை எச்சரிக்கை எதுவும் இல்லை. அரபிக்கடல் பகுதிகள் இன்று முதல் 25/7/2026 வரை மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இத்துடன் இன்றைய வானிலை அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். முதல் அறிவிப்பாக, தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை உதவி இயக்குநரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தருமபுரி அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. இதற்கான தகுதிகள் 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு டிகிரி முடித்திருக்க வேண்டும். தேர்ச்சி பெறாதோர் தொழிற்பயிற்சியை பொறுத்து சேர்க்கை நடைபெறும். இதற்கான வயது வரம்பு ஆண்கள் 14 முதல் 40 வயது வரை இருக்க வேண்டும். மகளிருக்கு உச்ச வயது வரம்பு ஏதும் இல்லை. இந்த பயிற்சியின் சிறப்பு அம்சங்கள்:

0: மாதம் 750 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தில் தகுதியானோருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். இலவச புத்தகங்கள், சீருடை, மிதிவண்டி, மடிக்கணினி, பேருந்து பயணாட்டை, கட்டணமில்லா விடுதி மற்றும் உணவு, மத்திய அரசின் NTC சான்றிதழ், பயிற்சி முடித்த பின் தொழில் பழகுனர் பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு சான்றிதழ் வழங்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் தருமபுரி 91 என்ற எண்ணிலும், அரூர் வட்டத்தை சேர்ந்தவர்கள் 80 15 30 10 17 என்ற எண்ணிலும், காரிமங்கலம் வட்டத்தை சேர்ந்தவர்கள் 70 10 86 52 77 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இந்த சேர்க்கை நடைபெறும் கடைசி நாள் இம்மாதம் 31 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயன்பெறுமாறு தருமபுரி வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை உதவி இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக, இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மூலம் வீட்டு மின் இணைப்பு பயிற்சி பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான வயது வரம்பு 18 முதல் 45 வயது வரை இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 8 படித்திருக்க வேண்டும். தருமபுரி மாவட்டத்தில் கிராமப்புறத்தில் வசிக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். வங்கி அரசு சான்றிதழ் வழங்கப்படும். தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை, அசல் மற்றும் நகல், குடும்ப அட்டை, மாற்றுச் சான்றிதழ், 100 வேலை அட்டை நகல், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், பான் கார்டு நகல், வாக்காளர் அடையாள அட்டை நகல். பயிற்சி காலம் 30 இந்த பயிற்சியானது முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகின்றன. பயிற்சி நடைபெறும் இடம் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம், காதி பில்டிங், கலெக்டரேட் காம்ப்ளெக்ஸ், தருமபுரி 636705 என்ற முகவரியிலும், மேலும் தொடர்புக்கு 043 42 23 05 11 என்ற எண்ணிலோ, அல்லது 86 67 67 94 74 என்ற கைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என அறிவுறுத்தப்படுகிறது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். நின்ற சீர் நெடுமாறன். இந்த மன்னன் என்ன செஞ்சான்னா, அக்காலத்தில் அதிகமாக வடநாட்டிலிருந்து புறப்பட்டு வந்த சமணர்கள் தங்கள் மதத்தை இங்கு நிறுவ இந்த மன்னனும் சமணனாக மாறிவிட்டான். அப்படி மாறியதோடு மட்டுமல்லாமல், இவன் தன்னுடைய பாண்டி நாட்டில் யாரும் சிவப்பெயரை உச்சரிக்க கூடாது, திருநீர் பூசக்கூடாது, கண்டு முட்டு கேட்டு முட்டு என்கின்றாவில் சிவ அடியார்களை சிவனடியார்களை பார்த்தால் தீட்டு, அவர்கள் சொன்னதை கேட்டால் தீட்டு என்று இருக்க, அப்படிப்பட்ட மன்னனுடைய மனைவியாகத்தான் மங்கையர்க்கரசியார் வருகிறார். சோழ நாட்டிலிருந்து வருகிறார். சோழ நாட்டு பேரரசியை இவர் பெண்ணரசியை இவர் திருமணம் செய்து கொள்கிறார். அந்த பெண்ணரசிக்கு ஒரு வருத்தம் என்ன என்றால், நம்முடைய கணவர் வீரர், நீதி வழுவாதவர், எல்லாம் இருந்தாலும் கூட சிவபெருமானுடைய அடியை தொழாமல் இருக்கிறாரே என்று நினைத்துத்தான் இவரையும் இந்த பாண்டிய நாட்டையும் சமணத்திலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காக அப்போது சீர்காழியிலே தோன்றிய பிள்ளையாகிய 3 திருஞான சம்பந்தர் எம்பெருமாட்டியாகிய அந்த உமாதேவியிடத்திலே பொற்கிண்ணத்திலே ஞானப்பாலை அறிந்து பாடல்களை பாடி அரிய செயல்பாடுகளை செய்து வருகிறார் நினைத்து தன்னுடைய மந்திரியாகிய குலச்சரியாரை அழைத்து, நீங்கள் போய் அந்த திருஞான சம்பந்தரை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி மதுரைக்கு அழைத்து வந்து இங்கே சமணர்களோடு வாதிட்டு அனல்வாதம் புனல்வாதம் செய்து சைவம் தலைக்கச் செய்கிறார் திருஞான சம்பந்தர். அதற்கு காரணமாக இருந்தவர் மங்கையர்க்கரசி. அவர்கள் திருஞான சம்பந்தர் வந்து இங்கே தங்கி அந்த மடம் இன்றைக்கும் இருக்கிறது. திருஞான சம்பந்தருடைய மடம் மதுரையில் இருக்கிறது. இதுதான் ஆதி காலத்து மடம் என்று சொல்வார்கள். இந்த மடத்திற்கு சமணர்கள் தீ வைத்தார்கள். அப்போதோடு ஞான சம்பந்தர் அவர்கள் மீது கோபம் கொள்ளாமல், இதற்கு காரணமாக இருந்த மன்னன் மீது கோபம் கொண்டு இந்த தீ அந்த மன்னனுடைய

0: உடம்பிலே வெப்பு நோயாக பரவட்டும் என்று பாடினார். பையவே சென்று பாண்டியர்க்காகவே என்றார். வெப்பு நோய் வந்தது சமணர்கள் தீர்க்க முடியவில்லை. திருஞான சம்பந்தர் தன்னுடைய தேவாரப் பாடல்களால் மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன், திரு ஆளவாயான் திருநீரை என்று பாடி திருநீற்றை பூச வெப்பு நோய் மறைய, பிறகு புனல்வாதம் என் அனல்வாதத்திலே பாடல்களை எழுதியிட அது சமண ஏடுகள் எரிந்து போக, ஆற்றிலே அடித்து போக, திருஞான சம்பந்தருடைய ஏடு மட்டுமே நெருப்பிலே எரியாமல் நீரிலே எதிர்த்து சென்று சைவத்தினுடைய பெருமையை சொல்கிறது. அப்படி அவர் எழுதிய பாடல் ஒன்றுதான், வாழ்க அந்தனர் வானவராணினம் ஈழ்கதன் புனல் வேந்தனும் ஓங்குக என்று பாடுகிறார். அப்போதுதான் குண்பாண்டியன் நிமிர்கிறார். ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே என்ற அந்த பாடல் முடிகிறது. அந்த பாடலை குளிச்சரியார் ஆற்றை எதிர்த்து சென்று எடுத்து வந்து குதிரையிலே சென்று கரையிலே எடுத்து வந்து திருவேடகம் என்ற ஊரிலிருந்து கொண்டு வந்தார். பிறகு இங்கே சமணம் மறைந்து சைவம் தலை தோங்கியது. மங்கையர்க்கரசியாருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. நின்ற சீர் நெடுமாற பாண்டியன் வீரனாக முதலில் சமணனாக இருந்து பிறகு சைவனாக மாறி எப்படி தெரிஞ்ச திருநாவுக்கரசர் சமணத்திலிருந்து சைவத்திற்கு வந்தார், அதுபோல இவரும் இங்கே 63 நாயன்மார்கள் ஒருவராக கருதப்படுகிற பெருமையுடையவராக காட்சி தருகிறார். நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்றால் 63 நாயன்மார்களுடைய வரிசையிலே இவருடைய உருவத்தையும் காணலாம். அப்படிப்பட்ட பெருமையும் வீரமும் சிறப்பும் கொண்ட நின்ற சீர் நெடுமாறனாகிய இந்த பாண்டிய மன்னனுடைய கல்வெட்டுக்கள் தமிழகத்தின் தெற்கு பகுதியில் பல இடங்களில் இருக்கிறதை நானே பார்த்திருக்கிறேன். 7 நூற்றாண்டிலே சைவம் மட்டுமல்லாமல் பிற மதத்தினரையும் அரசர்களையும் வென்று தமிழுக்கும் சைவத்திற்கும் பெருமை சேர்த்த அந்த பெருமைக்குரியவன் தான் நின்ற சீர் நெடுமாறனாகிய இந்த பாண்டிய மன்னன். தொடர்ந்து நாயன்மார்களுடைய வரலாற்றை பார்ப்போம். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: நேரம் 7:00. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 திரை இசை நிகழ்ச்சிகள் இணைந்திருக்கீங்க நேர்களே. காற்றில் கலந்த முட்டுக்கள் காதுகளில் தேனாக விழுகின்றன. திரைகள் மலர்ந்த பாடல்கள் இதயத்தில் பூக்களாக பூக்கின்றன. இசை பேசும் மொழிக்கு எல்லையில்லை. அதன் இனிமையை வழங்கிக் கொண்டிருக்கிறது திரை இசை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதல் பாடலாக காளி திரைப்படத்திலிருந்து விஜய் ஆண்டனி இசையில் விவேக் வரிகளில் அரும்பி என தொடங்கும் பாடல் கேட்டு மகிழலாம்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
3: திரையில் பிறந்த பாடல்கள் இதயத்தில் என்றும் வாழ்கின்றன. காலங்கள் மாறினாலும் மெட்டுக்கள் மட்டும் என்றும் மாறுவதில்லை. நினைவுகளை இசையாக்கி உங்கள் மனங்களை வருட வருகிறது திரை இசை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. திரை இசையில் அடுத்ததாக ரோமியோ என்ற திரைப்படத்திலிருந்து பரத் தனசேகர் இசையில் கபில் கபிலன் குரலில் ஒலிக்க உள்ளது இந்த பாடல்.

0: நேர்களை ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய திரை இசை. திரை இசை நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு பயணித்தது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ். தொடர்ந்து கேட்கலாம் மாவட்ட செய்தி மலர்.
1: ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன்.
2: மத்திய அரசின் மக்கள் தொகை சுய கணக்கெடுப்பு என்பது பொதுமக்களுக்கு அரசின் நலத்திட்டங்களை முறையாக கொண்டு சேர்க்க உதவும் ஒரு அருமையான திட்டமாகும். எனவே பொதுமக்கள் அனைவரும் இதில் தங்களின் விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை வழங்கிய அமைச்சர் குமார், ஆவடி அரசு மருத்துவமனையில் விழுதுகள் என்ற மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறப்பு பயிற்சி திட்ட நிகழ்ச்சியையும் மத்திய அரசின் டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியையும் தொடங்கி வைத்தார். மேலும் மத்திய அரசின் சார்பில் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கெடுப்பு இணையத்தில் பதிவேற்றம் செய்வது தொடர்பாக அமைச்சர் குமார் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கவிதா முன்னிலையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் குமார்,
3: மக்கள் தொகை எவ்வளவு என்றதை கணக்கெடுக்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருந்து சென்சஸ் டிவிஷன்ல இருந்து சென்சஸ் கமிஷனர் இந்தியா மூலமாக ஒரு சர்வே பண்றாங்க. அதுல கிட்டத்தட்ட 35 கேள்விகளுக்கு இருக்கு. இந்த 35 கேள்விகளையும் மக்கள் கம்ப்ளீட்டா அவங்களுடைய பேரு, முகவரி, அட்ரஸ், அவங்க கிட்ட டிவி இருக்கா இல்லையா, அவங்க எந்தெந்த வீட்டுல இருக்காங்க அப்படின்றத எல்லா சென்சஸும் இந்த கேள்விகள் அடங்கி இருக்கு. இந்த கேள்விகளை அவங்களுக்கு உரிய வகையில அவங்க கரெக்டாக ஃபில் பண்ணி அனுப்பிச்சிட்ட அப்புறமா எனுமரேட்டர்ஸ் வந்து அவங்களோட இடத்துக்கு போயிட்டு அது சரியா இருக்கா இல்லன்றதையும் செக் பண்ணுவாங்க. சென்சஸ் கமிஷன் ஆஃப் இந்தியாக்கு வந்து நம்ம சொந்தமா அவங்களே அவங்களுடைய விவரத்தை போடுறதுனால செல்ஃப் எனுமரேஷன் HOL லாகின் மூலமா இந்த சிஸ்டத்துல இருக்க மாதிரி மக்களுக்கு வேண்டியதை கவர்மெண்ட் செய்யறதுக்கு
2: ஒருங்கிணைந்த சேவை மையமான விழுதுகள் என்ற அமைப்பை திறந்து வைத்து மாற்றுத்திறன் குழந்தைகளுடன் கலந்துரையாடினார். 30 வருடங்களாக சென்னையில் போக்குவரத்து நெரிசல் உள்ளது. உலக தரத்தில் சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் 800 துறைமுகம் முதல் மகாபலிபுரம் வரை சுமார் 133 கிலோமீட்டர் தூரத்திற்கு 16,502 கோடி மதிப்பீட்டில் 5 கட்டங்களில் தற்போது பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் தச்சூர் வரை 25.8 கிலோமீட்டர் தூரம் சென்னை புறவட்ட சாலை திட்டத்தில் நடைபெறும் கட்டுமான பணிகளை நெடுஞ்சாலைத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆய்வு செய்து ஒப்பந்ததாரர் கட்டுமான பணியாளர்களிடம் தேவையான அடிப்படை வசதிகள் பணிகள் எந்த அளவிற்கு உள்ளது என்று கேட்டறிந்தார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு சட்டக் கல்லூரிகளில் பட்டமளிப்பு விழாக்கள் நடத்தப்படாமல் உள்ளது. இனி வரும் காலங்களில் பட்டப்படிப்பு முடிந்து அதே ஆண்டுகளில் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனியா வாயு கசிவு விபத்தால் 18 பேர் உயிரிழந்த தனியார் தொழிற்சாலை மீண்டும் திறக்க முடியாது. தொழிற்சாலை முழுவதும் சீல் வைக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம் என தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஷ் கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே தனியார் தொழிற்சாலையில் கொதிகலன் வெடித்து விபத்துக்குள்ளாகி பீகார் மாநில தொழிலாளர் உயிரிழந்த நிலையில் 9 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் செங்குன்றம் தனியார்

மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் நான்கு பேரை சந்தித்து அவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகளை மருத்துவர்களிடம் கேட்டறிந்து தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழ்நாடு முழுவதும் தொழிற்சாலைகளில் தனிக்குழு அமைத்து ஆய்வு செய்து வருவதாகவும், அமோனியா வாயு கசிந்து 18 பேர் உயிரிழந்தது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்கக்கூடாது என்பதற்காக தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும், 56 லட்சம் தொழிலாளர்கள் தொழிற்சாலைகளில் பணிபுரிந்து வருவதாகவும், பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்கள் பிரச்சனைகள் குறித்து தொழிலாளர் நலச் சட்டப்படி சுமார் 8 லட்சம் ரூபாய்க்கு மேல் நிவாரணம் கிடைக்கும் என்றும்

0: இருக்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் வாழ்வாதார பிரச்சனைகள் குறித்து கோரிக்கை மனுக்களை வழங்கினர். திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் ஜிபே பண பரிவர்த்தனை மூலம் கணக்கில் வராத 39,950 ரூபாய் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஆடி கிருத்திகை தெப்ப திருவிழா வருகிற ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதனையொட்டி வரும் 6ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறையானது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் பொருந்தும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன். இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் 288 GW உயர்ந்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் எஸ்ஓ நாயக் கூறியுள்ளார். கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதி 3,25,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். சிக்கிம் சுரங்க விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2,00,000 ரூபாய் நிவாரணம் வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். கேரளத்திலிருந்து கொண்டுவரப்படும் கழிவுகளை தமிழக எல்லையில் கொட்டப்படுவதை தடுக்க தாவேகா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தால் வெளியான விவகாரத்தை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. அவை மீண்டும் கூடியபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் நீட் தொடர்பான பிரச்சினையை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை மீண்டும் கூடியபோது எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் கடந்த மாத நிலவரப்படி 288 GW உயர்ந்துள்ளது என்று அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் எஸ்ஓ நாயக் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் கடந்த 2014ஆம் ஆண்டு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து 76 GW உற்பத்தி செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தற்போது சூரிய மின்சக்தி திட்டங்களிலிருந்து 162 GW, காற்றாலைகளிலிருந்து 58 GW, நீர் மின்சக்தி திட்டங்களிலிருந்து 57 GW, உயிரி எரிசக்தி திட்டங்களிலிருந்து 11 GW கிடைப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களில் $46 பில்லியன் அளவிற்கு நேரடி அந்நிய முதலீடு பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 12 பொதுத்துறை வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் மூலம் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி திட்டங்களுக்கு கடன் உதவி அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ஸ்ரீபத் எஸ்ஓ நாயக் தெரிவித்துள்ளார். உலகளாவிய அரசியல் சூழ்நிலை மற்றும் பொருளாதார நெருக்கடி நிலவிய போதிலும் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஜவுளி மற்றும் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி 3,25,000 கோடி ரூபாயாக பதிவாகியுள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில் முந்தைய ஆண்டை காட்டிலும் கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதியின் வளர்ச்சி 1.8% அதிகரித்துள்ளதாக கூறினார். உலகளாவிய போட்டிகளை சமாளிக்கும் வகையில் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தியதாகவும் ஜவுளி அணிகலன்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவித்து அவற்றின் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளதை அவர் பட்டியலிட்டுள்ளார். பிஎம் மித்ரா தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம், ஜவுளி உற்பத்தியை அதிகரிப்பதற்கான சிறப்பு திட்டம் போன்றவைகள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கு உத்வேகம் அளித்ததாகவும் திரு கிரிராஜ் சிங் குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்க 27 நாடுகளுடன் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பு இருதரப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் கூறியுள்ளார். மக்களவையில் அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் மேலும் 19 நாடுகளுடன் போதைப்பொருள் தடுப்பிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் செய்து கொள்ளப்பட்டதாக கூறியுள்ளார். நாட்டில் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும்

0: அவர் குறிப்பிட்டுள்ளார். மியான்மர், நேபாளம், தாய்லாந்து, இலங்கை, இந்தோனேஷியா, சிங்கப்பூர் மற்றும் அமெரிக்காவுடன் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுப்பது குறித்து இருதரப்பு ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். உள்நாட்டில் போதைப்பொருள் தடுப்பு மண்டல அலுவலகங்களின் எண்ணிக்கை 13 to 30 உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் திரு நித்யானந்த் ராய் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் வெளியான விவகாரம் தொடர்பாக புதுதில்லியில் போராட்டம் நடத்தி வரும் மாணவர்களுக்கு எதிராக காவல்துறையினர் பெல்லட் துப்பாக்கிகளை பயன்படுத்தியதாக சில சமூக ஊடகங்களில் வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. காவல்துறையினர் பட்டன்களை பயன்படுத்தி ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது நகக்காயம் ஏற்படுத்த முயற்சி செய்ததாக கூறப்படுவதிலும் உண்மை இல்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரிட்டன் வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள எட்வர்ட் மிலிபேண்டிற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா பிரிட்டன் இடையிலான இருதரப்பு உறவுகள் தற்போது வலுப்பெற்று வருவதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒட்டுமொத்த பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு உறவுகளுக்கு சான்றாக விளங்குவதாகவும் கூறியுள்ளார். எட்வர்ட் மிலிபேண்டுடன் இணைந்து இந்தியா பிரிட்டன் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த தாம் ஆவலுடன் இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிக்கிமில் நாம்சி மாவட்டத்தில் நீர்மின் திட்டத்திற்கான சுரங்கம் தோண்டும் பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11 அதிகரித்துள்ளது. இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ள 20 மீட்கும் பணியில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர், தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். காயமடைந்தவர்களுக்கு உடனடி சிகிச்சை அளிக்க மருத்துவக் குழுவினரும் சம்பவ இடத்தில் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங்கை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்புப் பணி குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். உயிரிழந்தவர்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்த பிரதமர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 lakh rupees நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 rupees வழங்கவும் பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்கள் விரைந்து குணம் பெற இறைவனை பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தென்காசி மாவட்டம் கீழ்கடையத்தில் உள்ள அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில் நிலையத்தில் கேரளத்தில் இருந்து வரும் வாகனங்கள் மூலமாக கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க தமிழக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிளாஸ்டிக் மின்னணு கழிவுகள், காலாவதியான மருந்து மாத்திரைகள் கொட்டப்படுவதால் ஜம்பு நதியும் விளைநிலங்களும் நிலத்தடி நீரும் மாசடையும் சூழலை உருவாகி இருப்பதாக கூறியுள்ளார். 10 tons மேல் கழிவுகள் சட்டவிரோதமாக கொட்டப்படுவதை தடுக்க தாவேகா அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வேவ்ஸ் ஓடிடி இணையதளம் வாயிலாக இந்தியாவின் முத்துக்கள் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற காணொலி குறும்பட போட்டியை அறிவித்துள்ளது. முதற்கட்டமாக இந்த போட்டியில் பங்கேற்பவர்கள் தங்களது மாவட்டத்தில் உள்ள பாரம்பரிய சின்னங்கள், முக்கிய கட்டமைப்புகள் மற்றும் கலைப்பொருட்களின் சிறப்புகள் குறித்த காணொலியை 3 கால அளவில் தயாரித்து அடுத்த மாதம் 1 முதல் 30 சமர்ப்பிக்கலாம். முதற்கட்டமாக அந்தமான் நிக்கோபார், அருணாச்சல பிரதேசம், சண்டிகர், தாத்ரா நாகர் ஹவேலி, தாமனண்டியோ, கோவா மற்றும் லடாக் பகுதிகளில் உள்ளவர்கள் தங்களது காணொலி படைப்புகளை போட்டிக்கு அனுப்பலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் 20 தலா 50,000 பரிசு வழங்கப்படும். மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 2 lakh rupees, தேசிய அளவில் சிறந்த படைப்புகளை அளிப்பவர்களுக்கு 5 lakh rupees வழங்கப்படும். லாக்கோனாங் மஞ்சள் சாகுபடி 7,000 அளவிற்கு விரிவுபடுத்த இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். மேகாலயாவில் லாக்கோடாங் மஞ்சள் இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதன் மூலம் 3,000 வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார். 2028-29 நிதியாண்டிற்குள் 100 crore rupees மதிப்பிலான லாக்கோடாங் மஞ்சள் சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு

உள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வடகிழக்கு மாநிலங்களின் உணவுப் பொருட்களை உலக அளவில் பிரபலமாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறினார். ஆப்கானிஸ்தானில் நியூரிஸ்தான் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 20 மேற்பட்டோர் உயிரிழந்தனர், 80 மேற்பட்டோர் காயமடைந்தனர். இது தொடர்பாக அந்நாட்டு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வெள்ளத்தால் 100 மேற்பட்ட மக்கள் காணாமல் போயிருப்பதாகவும் அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் இப்பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்து மதிப்பீடு செய்யப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் 288 GW உயர்ந்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கூறியுள்ளார். கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதி 3,25,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். சிக்கிம் சுரங்க விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2,00,000 ரூபாய் நிவாரணம் வழங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். கேரளத்திலிருந்து கொண்டுவரப்படும் கழிவுகளை தமிழக எல்லையில் கொட்டப்படுவதை தடுக்க தாவேக்கா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

இனிய இரவு வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் இரவு 7:25.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: நேர்லே நித்தமும் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம்.
4: வயல்வெளி.
5: ஏபுள்ள மல்லி, இப்போலாம் எங்க பார்த்தாலும் வாழைத்தோட்டம்தான். நிலத்தை பார்த்தா எல்லாம் வாழையா இருக்கு பிள்ளை. நம்மளும் 1 ஏக்கர் வச்சிருக்கோம், இந்த முறை வாழை போட்டுருவோமா? அப்பதான நல்லா வாழ முடியும்.
6: அட பாவி பயப்புள்ள, நேத்து வரைக்கும் கத்தால செடியை வளர்க்க மறந்துட்டு இருந்த நீ இன்னைக்கு நேரா வாழைத்தோட்டம் போட வந்துட்டியா?
5: அதெல்லாம் பழைய கதை. இப்போ எல்லாரும் விவசாயம்தான் எதிர்காலம்னு சொல்றாங்க. அதான் எனக்கும் ஆசை வந்துடுச்சு, இந்த முறை வாழைய போடுறோம்.
6: சரி சரி, நல்ல ஆசைதான். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கு. ஆசை மட்டும் இருந்தா போதுமா பிள்ளை? எந்த ரகம் போடணும், எப்படி நடவு பண்ணணும், எவ்வளவு இடைவெளியில உரமெல்லாம் வைக்கணும், தண்ணி எவ்வளவு கட்டணும், இதெல்லாம் உனக்கு தெரியுமா?
5: அட ஆமா, இல்ல இவ்வளவு இருக்குல்ல, இதுக்கு கத்தால செடியே பரவாயில்ல போலயே. அதெல்லாம் எனக்கு தெரியாது பிள்ளை. நெட்டுல இப்ப எல்லாம் போடுறாங்களே, நம்மளையும் நெட்டுல போட்டு என்னன்னு தெரிஞ்சுக்குவோம்.
6: நெட்டுல போடாத பிள்ளை, நட்டு பாரு பிள்ளை, நட்டு பாரு, அப்பதான் அனுபவம் கிடைக்கும்.
5: அதுக்கு அனுபவம் உள்ளவங்க சொன்னாதான் அனுபவம் கிடைக்கும். அனுபவம் உள்ளவங்கள நான் எங்க போய் தேடுறது?
6: இருக்காரு பிள்ளை, பல வருட அனுபவத்தோட வாழை சாகுபடி செய்யறவங்க, அதுல நல்ல மகசூல் எடுத்து வெற்றிகரமா நடத்திட்டு வர்றவங்க இன்னும் இருக்கதான் செய்யறாங்க. அதனாலதான விவசாயம் எல்லாம் இன்னும் உயிரோடய இருக்கு பிள்ளை.

0: அப்படியா? அவர்கிட்ட நான் கேட்க வேண்டிய கேள்விகள்லாம் ரொம்ப இருக்கு. செலவு எவ்வளவு ஆகும், லாபம் கிடைக்குமா, நோய் வந்தா என்ன செய்யணும், எல்லாத்தையும் கேட்கணும்.
1: நீ கேக்கறதுக்கு மேலயே சொல்றாரு பிள்ளை. அவரு அவர் சொல்றத கேட்டாவே நீ வாழை தோட்டத்தை நல்லா பராமரிக்கலாம், நல்ல சாகுபடி எடுக்கலாம், நல்ல லாபமும் பாக்கலாம்.
0: சரி, எங்க கேக்குறது?
1: உன்ன மாதிரி சந்தேகம் இருக்கிற எல்லா விவசாயிகளும் வானொலிய கேட்டா நல்ல சாகுபடி பண்ணலாம் பிள்ள. வாழை மட்டும் இல்ல, எல்லா பயிரை பத்தின நிறைய சந்தேகங்களுக்கான விளக்கம் எல்லாம் நல்லா தெளிவா சொல்றாங்க.
0: சூப்பர். அப்படின்னா நானும் நோட்டு புத்தகத்தோட உக்காந்து கேட்க போறேன். இதோ வானொலி பெட்டிய போட்டுருவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் வாழை சாகுபடி குறித்து எம் தண்டா பகுதியைச் சார்ந்த எம் தன்ராசு அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் இஏ பிரபாகரன்.
3: வணக்கம் ஐயா.
4: வணக்கம்.
3: சரி, இப்போ வாழை பயிர் பண்ணுறதா சொல்லிட்டுருக்கீங்க, என்ன ரகம் நீங்கள் பயிர் பண்ணுறீங்க வாழையில்?
4: வாழையில் வந்து ஏழகி.
3: ம்,
4: ஏழகி தான் பயிரிட்டுருக்கேன்.
3: ஏழகி தான் பயிர் பண்ணுறீங்க. சரி, இப்போ எத்தனை ஏக்கரை நிலம் வச்சுருங்க நீங்கள்?
4: 1.5 ஏக்கரை.
3: 1.5 ஏக்கரை. 1.5 ஏக்கருக்கு வாழை நீங்கள் பயிர் பண்ணிட்டீங்களா? ஏன் சிலதுனா ஒரு வந்து 1.5 ஏக்கரை போடுவாங்க, 1 ஏக்கரை போடுவாங்க, இன்னொரு ஏக்கரை வந்து மாற்று பயிர் போடுவாங்க. ஏன் நீங்கள் வந்து 1.5 ஏக்கருக்கும் வாழையை பயிர் பண்ணிட்டீங்க?
4: வேறு பயிரை வச்சா வந்து முதலீடு வந்து கம்மியாக வருது, விவசாய லாபத்தில் கொஞ்சம் கம்மியாக வருது. சரி, வாழை கொஞ்சம் பூராமே வச்சிடலாம், வேறு பயிர் வைக்கணும்னு சொல்லி பூராமே வாழையை வச்சுட்டேன்.
3: வாழையை வச்சுட்டீங்க. சரிங்க, பரவாயில்ல. இப்போ ஏழைக்குன்னு தேர்ந்தெடுங்க. நிறைய ரகம் போது ஏழைக்கு நீங்கள் ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? ஒரு சிறிய ரகமாக இருக்குமே.
4: சிறிய ரகம், எங்கள் பையன் ஏழகி தான் போடணும்னு சொல்லி இது கம்பேர் பண்ணதால ஏழகி போட்டேன்.
3: சரிங்க, இருக்குங்க. சரி, இப்போ அந்த வாழைக்கன்று தேர்வு முறை தான் ரொம்ப முக்கிய பங்கு இருக்குது. இந்த கன்று வாங்குறதுலாம் பார்த்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 1.5 ஏக்கராக எத்தனை கன்று வாங்கிட்டு வந்தீங்க, எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க?
4: பெண்ணாகரத்தில் பழக்கடை வியாபாரி ஒருத்தர் வந்து வாங்கி கொடுத்தாரு.
3: சரிங்க.
4: ஒரு கன்று வந்து 12 ரூபா. 1200 கன்று. குழி வெட்டி நடுறதுக்கு வந்து ஒரு செடிக்கு வந்து 12 ரூபா.
3: ஒரு செடிக்கு
4: 12 ரூபா. வாழைக்கன்று வந்து ஒரு செடி ஒரு கன்று வந்து 13 ரூபா. வாங்கி இப்போ போட்டிருக்கிறேன். எருவதுக்கு வந்து 5 லோடு கொட்டிருக்கிறேன்.
3: 5 லோடு.
4: அது நாட்டு மாடு சாணம். 5 லோடு. ஒரு செடிக்கு சராசரி ஒரு 5 கிலோ 6 கிலோ சாணம் கொட்டிருப்பேன்.
3: சரி, இப்போ 5 லோடு வந்து கொட்டிட்டு தான் சொல்லிட்டீங்க, எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க அந்த எருவெல்லாம்?
4: ஃபாரஸ்ட் ஓரமாக மாட்டு பட்டி போட்டிருக்காங்க.
3: சரிங்க.
4: அந்த பட்டியில் வந்து மாடே வந்து மெதிச்சு மாதிரி தூளாயிருது, அந்த மாதிரி எருவு தான் வாங்கி கொட்டிருக்கிறேன். பூரா நாட்டு மாடு, பண்ணை மாடெல்லாம் இல்லை. அந்த எருவு தான்
3: கொட்டிருக்கிறேன்.
4: 25 ரூபாய் 5 லோடு வாங்கினேன். வாங்கி அதை அள்ளி கொட்டுறதுக்கு வேறு 5000 ரூபாய். செடி கொட்டுறதுக்கு. மண் கட்டுறதுக்கு 12000. இன்னொரு டைம் மண் கட்டுறதுக்கு அது 13000. களை வந்து காட்டில் களை எடுக்குது 12000 13000. அது 20 பொம்பளைங்க, 10 பொம்பளைங்க, 2 நாள் 3 நாள் இப்படி செய்கிற ஒரு 30000 ஆயிருக்குது களை எடுக்கிறதுக்கு. களைக்குள்ளேயே 3 களைக்குள்ளே அடிச்சு கொடுத்து காடு வந்து சுத்தமாக வச்சுக்கிறேன். ஃபீரான் வந்து சுத்தமாக வச்சுருக்கேன். செடியும் நல்லாயிருக்குது. இப்போ வந்து ஈனக்கூடிய தருணத்தில் இருக்குது. ஏதோ இப்போ நாங்கள் ஆள் விட்டு தான் தண்ணி கட்டுறேன். நானாக தண்ணி கட்டுறதில்ல, ஆள் விட்டு தான் தண்ணி கட்டுறேன்.
3: ஏன் உங்களுக்கு வயசாகிடுச்சு?
4: வயசான கால்வழி.
3: சரி,
4: குமிஞ்சி கட்ட முடியறதில்ல.
3: சரி,
4: ஒரு ஆளுக்கு வந்து 1000 ரூபா ஏறுலேருந்து மணிங்கிறவர் தான் கட்டுறாரு. ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி வந்து ஃபுல்லாகவே இந்த சொட்டு நீரெல்லாம் இல்லை, இப்படி பாசனமே விட்டு வந்து தண்ணி நல்லா 8 நாளைக்கு ஒரு தண்ணி நல்லா ஈர நல்லா இதாக விட்றோம். செடி நல்லா ஆரோக்கியமாக நல்லா இருக்குது. இப்போ இப்போ தரணத்துக்கு வந்ததா மார்க்கெட்டுக்கு தான் விடணும்.
3: சரி. சரி, இப்போ பெரும்பாலுமே சில விவசாயிகளுக்கு தெரியும், சில விவசாயிகளுக்கு தெரியாது. இப்போ வாழைக்கண்ணு தேர்வு முறையில் இருந்தால் வாழைக்கண்ணில் வைரஸ் நோய் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம நடந்து போகும்போது அந்த காலடி இதில் கூட அந்த வைரஸ் நோய் தாக்கும். சிலது மண் வெட்டி வேறு இடத்துலேருந்து காட்டிலேருந்து வெட்டிட்டு அந்த மண் வெட்டி மூலம் பரவக்கூடிய வைரஸ் கூட அந்த வாழைக்கண்ணில் பாதிப்பு ஏற்படுதுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நீங்கள் கண்காணிச்சிருக்கீங்களா?
4: இல்லைம்மா, செடி வந்து புதுசாக இப்போ போட்டிருக்கிறேன், புது மண், அதனால் வாழைக்கு எந்த நோயும் இல்லை.
3: நோய் இல்லை,
4: நோய்ங்க சமாசாரம் இல்லை. 10 மூட்டை உரம் போட்டிருக்கிறேன். 10 மூட்டை போட்டு ஒரு செடிக்கு வந்து ஒரு 400 கிராம் இருக்கும். இது வரைக்கும் போட்டு இப்போ ஒரு 10 மூட்டை எடுக்கணும். எடுத்து இப்போ எங்கக்கூடிய தருணத்தில் போட்டால் தான் காய் நல்லா வந்து உழுவாகவும் வரும், நல்லா இருக்கும் காய். அதனால 10 மூட்டை எடுத்து போடணும். ஒரு 20 நாள்
3: போட்டுருவேன்.
4: அதுக்காக நல்லா இருக்குது செடி. அதனால புது மண் இருக்கிறதுனால வந்து நோய் எல்லாம் இல்லை, நோய் அட்டாக் ஆகலை.
3: சரி, இப்போ பெரும்பாலும்

0: அந்த வாழை பயிர் பண்ணும்போது டெல்டா பகுதியெல்லாம் பார்க்குறோம், புயல் காற்றோ வேகமான காற்றோ அடிக்கும்போது பல ஏக்கரை வாழையெல்லாம் சாய்ஞ்சு போகுது, காற்றுல வந்து மாட்டிக்குது. அவங்க காலநிலை அறியாமல் இப்படி போட்டுறாங்க. சில நேரத்தில் எந்த காலநிலை எப்படி வருதுன்னு இப்போலாம் கணிக்க முடியறதில்ல. சில நேரம் அந்த மாதிரி இழப்பெல்லாம் ஏற்படுது. அப்போ பட்டம் பார்த்து பயிர் செஞ்சால் ஓரளவுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கலாம். அப்படின் போது வாழை சரியான பயிர் பண்ணக்கூடிய காலம் எந்த காலம்?
1: ஜனவரி இல்லை டிசம்பரு, டிசம்பர் அக்டோபரு, இந்த மாதங்கள் நட்டால் அந்த காற்றுக்கு வந்து
0: சிக்கிறதுல
1: சிக்காது. நான் வந்து டிசம்பர் இதில் போடல, டிசம்பர்லையும் போடல, ஆகஸ்ட்லையும் போடல, ஜனவரியில் 20-21 போட்டேன். இப்போ வந்து எனக்கு காற்றுக்கெல்லாம் வந்து சிக்கலை. இப்போ அந்த முங்காரி காற்று வரும்போது, சித்திரை மாதம் கோடை மலை காற்று வரும்போது சின்ன செடிங்க எந்த பாதிப்பும் இல்லை.
0: சின்ன செடிங்க,
1: ஆமாம். அப்போ வந்து சைஸாக ஒரு இடுப்பு செடி தான் இருக்கும், ஒரு மூணு அடி செடி இருக்கும், எந்த காற்றுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. இப்போ வந்து காற்று வந்து இல்லை, இப்போ வர மழைகளை வந்து காற்று வராது, மழை தான் பெய்யும் போது வராது. நான் வந்து போகும்போது ஜனவரியில் இந்த அறுவடை வந்துடுது, ஜனவரியிலேயே வந்து அறுவடை வந்துடுது, அதனால் காற்றுல மாட்டுறதில்ல.
0: சரி, காற்று அடித்தாலும் சாயாமல் இருக்கிறது என்ன பண்ணுவீங்க?
1: காற்று அடிக்கணும் சேர்த்து பெல்ட்டு தான் கட்டணும்.
0: பெல்ட் கட்டிடுவீங்க, எப்படி கட்டுவீங்க அது?
1: பெல்ட்டுன்னா ஓரத்தில் வந்து கரைங்களை வந்து அப்புறம் கூட்டம் அடிக்கணும், கூட்டம் கடித்து மரத்துக்கு மரத்துக்கு இணைச்சி பெல்ட்டு கட்டி விடணும்.
0: நெருக்கி கட்டிடுறது
1: அது வந்து ஒரு 20-25 செலவாகும்.
0: அது செலவாகும், கூடுதல் செலவாகும். நம்ம ஏரியாவுக்கு தேவைப்படுறதில்ல, இருந்தாலும் ஒரு விழிப்புணர்வுக்காக
1: கட்ட சொல்கிறாங்க. இப்போ நமக்கு காற்று வர்றது, இப்போ நான் வந்து இப்போ நட்டிருந்தேன்னா இந்த மார்ச் ஏப்ரல் நட்டிருந்தேன்னா காற்றுக்கு வந்து அடிபடும், அப்போ வந்து கட்டியே ஆகணும். அப்போ வந்து மே மாதம் எல்லாமே ஜூன் ஜூலையில் வந்து வரக்கூடிய தருணம், அப்போ வந்து கட்டி ஆகணும், அப்போ வந்து காற்று காலம் கட்டியே ஆகணும். அதனால் இந்த ஜனவரி நட்டதுனால வந்து கட்ட வேண்டியது இல்லை.
0: சரிங்க, அப்போ இந்த 3 அடி வருதுன்னு சொல்லிட்டீங்களா வளருதில்ல, அது எத்தனை நாளில் எத்தனை மாதத்தில் வளர்ந்தது அந்த 3 அடி? நீங்கள் கண்டு நட்டு
1: மார்ச்
0: மாதம் ஒரு 3 மாதத்தில் வந்துடுது, ஒரு 3 அடி வந்துடுது.
1: 3 அடி
0: சரி வந்ததுங்க. வாழைக்கு வந்து நான் வளர்ந்துருது, வளர்ந்ததுக்கப்புறம் அந்த காய் விடும் பருவம்னு சொல்கிறது, எந்த மாதத்தில் அந்த வந்து காய் வந்து உருவாகுது?
1: இப்போ பாரு 7வது மாதத்துலேருந்து காய்,
0: 7வது மாதத்துலேருந்து காய் உருவாகுது.
1: கொலை வந்து தள்ளக்கூடியது வந்து 7வது மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ 6வது மாதத்துலேயே பண்ணணும், எனக்கு இப்போ வந்துருக்குது, பூசை போடணும். அந்த காய் வந்த அந்த கொலை தள்ளனதான் அந்த பூசை போடணும் நாளைக்கு.
0: சரிங்க, பூசை போடுறது ஏழைக்குன்றது ஒரு நல்ல வாழை தான், ஒரு இனிப்பாக இருக்கக்கூடியது, அதிக அளவு வாழை வந்து உற்பத்தி ஆகும் அந்த ஏழைக்கு அப்படின்னு சொல்லும்போது கூடுதல் லாபம் பார்க்கலாம். இப்போ மஞ்சள்னு பேசும்போது அதுக்கும் ஊடு பயிர் பண்ணுறாங்க, வாழைக்கும் ஊடு பயிர் பண்ணுறாங்க. ஊடு பயிரை பண்ணிருக்கீங்க?
1: நான் ஊடு பயிரெலாம் பண்ணல.
0: ஏன் பண்ணீங்க நீங்கள்?
1: ஏன் பண்ணலைன்னா மண்ணனுடைய இந்த சக்தி வந்து ஈர்ப்பு வந்து செடிக்கு வந்து பாதிக்கும் சொல்லி நான் பண்ணலை. எல்லா சக்தியும் வாழை செடிக்கே இருக்கட்டும் அப்படின்னு ஊடுருவி. ஒரு தக்காளி செடி கூட நல்ல, ஒரு கத்திரி செடி கூட நல்ல,
0: வாழைதான்
1: வேற எதுவுமே இல்லை.
0: காட்டுக்கு வந்து மிஸ்டர் கிளீனா வாழை
1: இருக்கக்கூடாது, அந்த சக்தி வந்து வாழைக்கே இருக்கணும், வேற எதுக்குமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எந்த ஊடுருவி பயனும் பண்ணல. அதனால வந்து செடி வந்து இப்போ வந்து 6 அடிக்கு மேலே இருக்குது, 7 அடி பக்கமே இருக்குது,
0: 7 அடி பக்கமே இருக்கு, நல்லா வளர்த்துருக்கீங்க. சரி, இப்போ முக்கணியில் ஒன்று அந்த வாழை அப்படின்னு சொல்கிறாங்க. வாழையில் வந்து வாழைப்பழம் மட்டும் இல்லைங்க, அந்த வாழை பூ, வாழை இலை, இப்படி எல்லாமே மக்களுக்கு தேவைப்படுது. இப்போ வாழை இலைன்னு போது தேவை அதிகமாக இருக்குது. இப்போ வந்து காய் வந்து காக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இலையை வந்து பறிக்க ஆரம்பிப்பாங்க, சில ஹோட்டல் கடைக்காரனா கேட்பாங்க, சில விசேஷனாக கேட்கும்போது அந்த இலையை எந்த காலத்தில் அறுத்து நீங்கள் வந்து கொடுப்பீங்க கடைக்கில?
1: இப்போ வந்து கோலை வந்து விற்பனை ஆயிடணும், விற்பனை ஆன பின்னாடி தான் ஒரு பக்கக்கன்று ரெண்டாவது மரம் வந்து விடுறதுக்கு, ரெண்டாவது விடுறது ஒரு பக்கக்கன்று விடுறோம்ல, அதில் வந்து வாழை இருக்குது விட மாட்டோம், இளம் இருக்குது விட மாட்டோம். இன்னும் வந்து இந்தாண்டு இருக்குது 4 கன்று 3 கன்று அப்படி வருது இல்லை, அதில் தான் இலை விடுக்க விடும். அது ஹோட்டல் கிடைக்காரு விடுவோம், ஹோட்டல் கிடைக்காருன்னா அதுக்குன்னு பெண்ணாரத்துக்கார் வர்றாங்க, மேட்டூர்க்கார் வர்றாங்க, குளத்தூர்க்கார் வர்றாங்க, ஒற்றன் கான்ட்ராக்ட் விட்டு அவங்க அறுத்துட்டு போயிடுறாங்க.
0: உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை, நீங்கள் தண்ணி கட்டுறதுக்கும் ஆள் வச்சுருக்கீங்க, அறுக்கிறதுக்கும் ஆள் வச்சுருக்கீங்க, கண்காணிச்சா போதும்.
1: பக்கத்தில் வந்து இடைக்கண்ணா அறுக்கிறது கூட ஆள் தான்,
0: எல்லாமே ஆள் தான். சரி, ஏன்னா இன்றைக்கி விவசாய வேலைன்றது ஒரு கடுமையான வேலை, அதை தொடர்ந்து பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லை, இருந்தாலும் நீங்கள் பண்ணுறீங்களா?
1: பரட்டு ஏகப்பட்ட வந்து முட்டுவலி, ஏகப்பட்ட முட்டுவலி. இது இப்போ இது வரைக்கும் இந்த இதுக்கு 1,56,800 செலவு பண்ணிக்கிறேன்.
0: அவ்வளோ பண்ணுறீங்க, கிட்டத்தட்ட காட்டுக்கு செலவு பண்ணுறது உங்களுக்கு செலவு பண்ணுறீங்க?
1: அவ்வளோ செலவு பண்ணிக்கிறேன்.
0: சரிங்க, இருக்கட்டுங்க,
1: எழுதியே வச்சுக்கிறேன் டைரியிலே, இந்த தேதியில் எழுதிய வச்சுக்கிறேன்.
0: சரி சரி, இவ்வளோ கஷ்டத்துலேயே நீங்கள் வந்து விவசாயத்தை விடாமல் தொடர்ந்து பண்ணிட்டு வரீங்க. சரிங்க, இப்போ

0: பண்ணும்போது நோய் பிரச்சனை தான், நோய் மேலாண்மை தான் பெரிய பிரச்சனை விவசாயிகளுக்கு. எந்த நேரத்தில் எந்த நோய் வருது, இதுக்கு மருந்து அடித்தே என்னால் சமாளிக்க முடியல அப்படின்னும் போது வாழையில் ஏற்படக்கூடிய நோய் தாக்குதல் என்ன?
1: இது வரைக்கும் இந்த வாழை நோய் தாக்குதல் நான் பார்க்கல இன்னும். இப்போ தான் நான் புதுசாக
0: போட்டிருக்கேன்,
1: இது வரைக்கும் நான் போட்டதில்லை, புதுசாக போட்டிருக்கேன்.
0: சொல்லியிருப்பாங்கள்ல மற்ற விவசாயிகள்
1: வந்தாங்க, வாழை வந்து எந்த நோய் இல்லை சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ அக்ரிகல்ச்சர் கொண்டு போய் இலையை காட்டுக்கு ஒரு தடவை இந்த இலை வந்து வெயிலில் கருகும், இந்த மே மாதம் வெயில் வந்து கடுமையான வெயில் இல்லை, அந்த குருத்துங்கள்லாம் கருகும். இந்த கரும்பு எனக்கு பயன்படுதோ, இலை சுருட நோய் வந்துருச்சு அப்படி கொண்டு போய் அந்த இலையை கொண்டு போய் ஃபோட்டோவில் எடுத்துக்கொண்டு போய் காமிச்சேன்.
0: சரி,
1: இது வெயிலுக்கு தாக்கத்துக்கு வந்து கறுக்கிறது, இது வந்து நோய் இல்லை, இது நீங்கள் இப்போ நல்ல தண்ணி கட்டுங்க அப்படின்னு சொல்லி தண்ணி கட்டி மழை பெஞ்ச பின்னாடி இப்போ தேர்ந்துச்சு அது.
0: சரிங்க, எந்த நோய் நொடி இல்லாமல் பண்ணிட்டுருங்க. இப்போ அறுவடை காலம் வந்துடுது, கிட்டத்தட்ட எத்தனை மாதத்தில் அறுவடை பண்ணுவீங்க?
1: 9-10 மாதம்
0: ஜனவரியில் போட்டிங்கன்னா அக்டோபர் மாதம் அந்த மாதிரி மாதங்களாம் நீங்கள் பண்ணிடுறீங்க. அதுக்கும் ஆள் தான்
1: பூரா நம்மக்கிட்ட, நான் தான் செய்ய முடியாது இல்லை.
0: அதனால் ஆள் விட்டிங்கன்னா அவங்களே எடுத்துகிட்டு
1: போயிடுறாங்க. நான் வந்து பழத்துக்காரங்க சொன்னால் அவங்கள எடுத்து கிலோ இவ்வளோ கணக்கு சொல்லி எடுத்துகிட்டு
0: போயிடுறாங்க.
1: கிலோ என்ன அந்த நேரத்தில் என்ன மார்க்கெட் என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு எடுத்து போயிருக்கேன்.
0: எத்தனை தாருங்க அறுக்க முடியும்
1: எப்படி? இப்போ 1200 கன்று நட்டுருக்கிறேன்.
0: 1200 நட்டுருக்கிறேன்.
1: 200 கன்று கணக்கில் நீ வச்சக்கூடாது, அது சின்ன சிரிச்சு போட சேரலாம் போகும். ஒரு 1000 கன்று தேரும், அதுலேயும் 100 கன்று நம்ம வந்து சொல்ல முடியாது. 900 கன்று தான்
0: கணக்கு. சரி, கிட்டத்தட்ட 1000 நோய் நொடியில் மட்டும் 1000 கன்றுன்னு வச்சுக்கோங்க. ஒரு தார், ஒரு தார் என்ன ரேட்டுக்கு போகுது?
1: ஒரு தார் அப்போத்து மார்க்கெட்டுக்கு என்ன ரேட்டுக்கு போகுது தெரியாதப்பா. இப்போ போகிறது வந்து கிலோ வந்து 30-35-40 போயிட்டுருக்கு இப்போ. ஒரு தார் வந்து 300 ரூபா, 350, 250, அந்த தரத்துக்கு தகுந்த ரேட்டுக்கு போகும்.
0: இந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, இந்த அளவுக்கு போகும்போது உங்களுக்கு வந்து நான் கையை பிடிக்குதா இல்லை ஓரளவுக்கு லாபமாக இருக்கா?
1: இது வரைக்கும் நான் பார்த்த இன்னும் போட்டதே இல்லை, இப்போ தான் நட்டுருக்கிறேன்.
0: இப்போ தான் வாழைக்கும் நீங்கள் புதுசு
1: புதுசு
0: வாழைக்கும் புதுசு ஏழைக்கும் ஏழைக்கும்
1: புதுசு
0: போட்டிருக்கிறேன்.
1: மார்க்கெட் கொண்டு பின்னாடி தான் இது லாபமோ நஷ்டமோ தெரியும்.
0: சரிங்க, கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக வாழையோடு நீங்கள் வாழ்ந்துட்டுருங்க. இதுக்கு தண்ணீர் முறை, தண்ணீர் காட்டுற முறை எப்படி காட்டியிருப்பீங்க நீங்கள்? எத்தனை நாளைக்கு ஒரு முறை தண்ணி காட்டு?
1: 8 நாளைக்கு 1 தண்ணி.
0: 8 நாளைக்கு 1 தண்ணி,
1: வாரத்துக்கு 1 தண்ணி வந்து தன்னால் அப்படி அப்படி இது போடுறது தானே, கட்டுறது தானே தண்ணி. சொட்டு நீர்லாம் இல்லை, சொட்டு நீர் பாசம் போல தண்ணி நல்லா இருக்குது, கிணத்துல தண்ணி இருக்குது, அதனால இப்போ நான் அப்படியே விட்டு தண்ணி பாய்க்கிறேன்.

0: சரி, இப்போ வாழை வந்து அறுவடை பண்ணுறீங்க, அந்த வாழை இருக்குது, அந்த வாழை வந்து அடுத்த பயிர் நடுறதுக்கு எப்படி அப்புறப்படுத்துவீங்க?
1: அடுத்த பயிர் கொடுத்து அந்த செடிங்கெல்லாம் வந்து நம்ம இப்போ வெட்டு போடுறோம் செடி, அதெல்லாம் எடுத்து ஆளுங்களை விட்டு காட்டை சுத்தம் பண்ணிடணும். அந்த கண்ணுங்களை விட்டுட்டு காட்டை இருக்கிற மரத்தை எல்லாம் வந்து அப்புறப்படுத்திடணும். அந்த வெட்டு போடுற மரத்தை எல்லாம் வந்து அப்புறப்படுத்திடணும். அப்படின்றது காட்டை வந்து சுத்தம் ஆக்கிடணும். சுத்தம் வேணா அந்த கன்றுங்க மாத்திரம் தான் இருக்கணும். அந்த இப்போ விடுற கன்றும் இப்போ இலைங்க அறுக்கிற கன்று அதை மாத்திரம் இருக்கணும். அதை அறுத்த பின்னாடி வந்து மீண்டும் இலைங்க வந்துட்டு தான் இருக்கும். அப்பப்போ அப்பப்போ அறுத்துக்குவாங்க. ஒரு கன்று மாதப்படி வந்து வளர்ந்துட்டே இருக்கும். அதை மாதிரி விட்டுட்டு மற்ற கன்றுங்களை வந்து இது வெளியே விசாரிட்ட வேண்டியது. இப்பயே பூரா பக்க கண்ணெல்லாம் அறுத்து நான் வந்து காட்டைப்பெல்லாம் பூரா அழுத்து வந்து அப்புறப்படுத்திட்டேன். சுத்தமாக இருக்குது. இப்படி இப்படி இந்த இந்த மேஜை இப்படி சுத்தமாக இருக்கும். அந்த மாதிரி சுத்தமாக வச்சுக்கிறேன்.
0: சரிங்க, அதை அப்புறப்படுத்துறீங்க. சில பயிர் வந்து ஒரு பயிரை நட்டுட்டு இன்னொரு பயிர் நடுறதுக்கு கால இடைவெளி விடுவாங்க. சிலதுனா 2 மாதம் 3 மாதம் விடுவாங்க. சிலதுனா ஒரு 10 நாள் இடைவெளி விட்டு நடுவாங்க. இப்போ வாழை நட்டுட்டு அடுத்த பயிராக நடுறதுக்கு எவ்வளோ நேரம் காலம் ஆகும்?

0: இப்பத்துக்கு இல்ல,
1: எதுவும் இல்ல,
0: அதுல ஒண்ணுமே செய்ய முடியாது.
1: வாழ முடியட்டும்,
0: வாழ முடிஞ்ச மாதிரி 2 வருஷம் ஆகும். 2 வருஷம் பின்னாடிதான் ஏதோ பண்ண முடியும்.
1: ஏன்னா அந்த வாழை பண்ணும்போது அதில் இருக்கிற ஒரு வைரஸ், அதில் இருந்து ஒரு நோய் வந்து அந்த மண்ணில் அப்படியே இருக்கும். ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த தாக்கங்கள் எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும்? உண்மையிலே 10-15 நாள் இருக்குமா?
0: வைரஸ் எல்லாம் எங்கள் பூமிக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா வந்து எருவு பூமி, பூமி வந்து புதுசாக இப்போ தான் போட்டிருக்கிறேன். அதனால் இனிமேல் வந்து 2வது முறை தாக்குறது அது நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. அப்படி இல்லைனா அக்ரிகை தான் இப்போ கூட்டு வந்து காமிக்கணும். இப்போதுக்கு எந்த வைரஸும் இல்லை.
1: சரிங்க. இப்போ ஒரு மலையடியோரம் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் எம்தண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றிலும் மலை இருக்கக்கூடியவரும் நீங்கள் அதோட வனவுலகோட சேர்ந்து வாழ்கிறீங்க. வனவுலகனால காட்டில் தொந்தரவு ஏற்படுது. என்ன தொந்தரவு ஏற்படுது?
0: யானை வந்து காட்டுக்கு வந்து லைன் ஓரமே சுற்றிட்டு இருக்குது. யானை குழி வெட்டுறதுனால தாண்டி வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். எங்கள் காட்டை தண்டாவெல்லாம் வந்து சுற்றிட்டு போயிருக்கு யானை. பயம் பெரிய பயம்
1: வந்து உள்ளே வந்து எல்லாம் ஒடிச்சு போட்டு
0: போயிருந்தோம். பூந்திச்சுனா அவ்வளோதான்,
1: முடிச்சது
0: தம்சம் தான். பூந்திரிச்சு வச்சுக்க, ஒரு நாள் வந்துருச்சுன்னா நான் பக்கத்துலாம் போக முடியாது. இப்போ ஏறு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த கீழே ஒரு 7 யானை இந்த மத்தால பள்ளத்தில் வந்து ராத்திரியில் குளிச்சிருக்குது. அப்புறம் குளியில் போட்டு அந்த குண்டமங்காட்டிலலாம் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து 7 யானை அப்படி யானை போயிருக்குது. செல்லில் போ படம் எடுத்து வச்சுக்கிறேன்.
1: சரிங்க. அடிக்கடி வந்து போகுது யானைங்களா?
0: வந்து இப்போ லைன் வரும் அப்படி சிகிலி வருது. எங்கே தோட்டத்துக்கு இன்னும் வரல
1: வரல. ஆனால் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் வர முடியல. சரி, அது வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கீங்க. அந்த தொந்தரவு இல்லை, வாழை பண்ணி முடிச்சுட்டா போதும். வாழை அடி வழியாக வாழ்ந்துக்கலாம்.
0: ஆமாம்.
1: அதுக்கப்புறம் என்ன பயிர் வருதோ அப்புறம் பண்ணிக்கலாம்.
0: மஞ்சள் நானும் இது வாழை போடலான்னு போடக்கூடாதுதான் இருந்தேன். மஞ்சள் போட்டுக்கலாம், எந்த இதுவும் நம்ம பாதிப்பு இல்லை. கீழே பூமிக்குள்ளே இருக்கிறது, பூமியில் இருந்து அந்த கிழங்கு தான் புழு சாப்பிடுது அப்படின்னு சொல்லி தான் இப்போ வாழை போட்டது. கிழங்கு போட்டோம்னா அதில் இந்த சரு நோய் விழுந்து சரு நோய் மூலிமா வந்து தண்டு வழி மா புழுக்கு போய் பூமியை வந்து கிழங்கு சாப்பிட்றது. அதெல்லாம் குஷ்டோகம் போய் ஆன மாதிரி அந்த வெரலிங் ஆயிடுது. அதனால் அது வேணாம்னு சொல்லி தான் இதை போட்டது.
1: நோய் பிரச்சனை வருது, அதெல்லாம் இதெல்லாம் நோய் வருதுல்ல.
0: ஆமா,
1: மேலோட்டமா இருக்குது, பாத்துக்கலாம்.
0: இதை வந்து கண்ணிலே பாத்துக்கலாம்,
1: கண்ணிலே பாத்துக்கலாம்.
0: ஆமா,
1: பூமிக்கு அடியில் இருக்கிறதா எப்படி பாக்குறது? நேருக்கு நேரம்தான் ஒரு தீர்வு
0: பண்ணிக்கலாம். அந்த மஞ்சள் வந்து நல்லா வலுவாக வரும்போது இந்த இலைக்களை வந்து இலைக்களை பேன் இருக்கும். அப்படி கண் நம்ம தலையில் இப்படி பேன் இருக்கும். அதே மாதிரி வந்து சின்ன சின்ன பேன் அப்படி ரவுண்டாக பேன் இருக்கும். அந்த பேனை வந்து இந்த இலையில் இருக்கிற அந்த சாரத்தை இழுத்து அந்த இடத்துல அப்படி காய ஆரம்பிச்சிடும். அதனுடைய அந்த ரசத்தை இழுத்து தான் சுருள் ஆரம்பிச்சிடும். அந்த சுருள் அதுக்குள்ளேயே அந்த புழு வந்து தயாரி பண்டு கீழே பூமிக்குள்ளே போயிடும். அதுதான் வந்து இப்போ கலங்க தாக்குறது,
1: அதுதான் பிரச்சனையாக இருக்குது. சரி, அதனால் வாழையே பார்த்துக்கலாம். மேலோட்டமாக இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் உடனடியாக தீர்வு பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது. சரிங்க. இப்போ பெரும்பாலும் நீங்கள் மலைப்பகுதியில் இருக்கிறனால உங்களுக்கான சந்தைகள் அமையிறது கஷ்டம். ஒரு உரம் யூரியா, ஒரு மருந்து வாங்கினா கூட நீங்கள் பல ஊருக்கு போகணும் அப்படின்னும் போது இந்த குளத்தூர் பக்கம் அப்படின்னு கொஞ்சம் சொல்லு. அங்கெல்லாம் வாழையெல்லாம் நிறையா பண்ணுறாங்க. காவிரி நீட்டு பாசம் இருக்கிறதுனால நிறையா வாழை பண்ணுறாங்க. நம்ம நிறையா கூட பார்த்துருப்போம். அங்கெல்லாம் நல்ல மருந்தெல்லாம் கிடைக்கும். அப்படிங்கும்போது உங்கள் மருந்து சந்தை அந்த பக்கம்லாம் போய் வாங்குறீங்களா?
0: நம்ம இப்போ ஏரியிலே நல்ல கடை ஒன்று வந்துருக்கு,
1: நல்ல வந்துருக்குது.
0: அந்த வேறு ஏரியில் அந்த டரனில் ஒரு கடை இருக்கு, சுடுமுடிக்காரர் வச்சுக்கிறாங்க. அருமையான மருந்து நல்லதே தர்றாங்க, அங்கேயே வாங்கிக்கிறேன் நான். அப்படி இல்லைன்னா கோட்டூர் சொசைட்டியில் வாங்கிக்கிறேன். நான் உரமெல்லாம் அங்கே தான் எடுக்கிறேன். இப்போ 10 மூட்டை அங்கே தான், அவங்ககிட்ட ஒரு 5 மூட்டை எடுத்தேன், ஏரியில் ஒரு 5 மூட்டை எடுத்தேன். இப்போ 2 டைம் போட்டிருக்கேன், 2 டைம் போட்டிருக்கேன்.
1: சரி, இருக்கு. சரி, இப்போ நீங்கள் உடல்நிலை சரியில்லாத நேரத்துலேயும் இந்த விவசாயத்தை பண்ணிட்டுருங்க, ஆட்கள் எல்லாத்துக்கும் போட்டுருங்க. வீட்டு உறுப்பினர்கள் இப்படி விவசாயத்துக்கு கை கொடுக்குறாங்க, அவ்வளோ வேலை செஞ்சுட்ருக்காங்களா காட்டில்?
0: அவங்க வந்து வீட்டு உறுப்பினர்கள்லாம் வெளியில் இருக்காங்க, எங்கள் வீட்டில் மாதிரி எங்கிட்ட இருக்காங்க.
1: நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணி
0: தான் பார்த்துக்குறோம்.
1: ஏன் வீட்டிலலாம் சொல்லாமல்ல, விவசாயத்தை பண்ணுங்கள், அப்புறம் ஒரு நிறைவான ஒரு தொழில் இருக்குது.
0: கொஞ்சம் உடம்புக்கு ஆகுதுக்கும் அந்த அம்மாவுக்கும் வந்து உடம்பு சரியில்லை. அதனால் வந்து காட்டில் வேலை செய்யறது, தண்ணியிலே கால் வைக்கிறது, அது கொஞ்சம் இந்த பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை. அதனால் அவங்க ஓங்கி வேலை செய்யறதுக்கு இல்லை.
1: சரி, எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அத்தனை பிரச்சனையும் சமாளித்து நான் விவசாயத்தை பண்ணுவேன்.
0: ஆமாம், அப்படின்னு நான் பண்ணிட்டு
1: காலம் உள்ள காலமே நான் விவசாயத்தை தான் சாப்பிடுவேன், பண்ணுவேன்.
0: பாரு, இப்போ இந்த வாழைக்கு முன்னாடி நெல் போட்டிருந்தேன்.
1: சரி,
0: நெல் போட்டு ஒரு 75 சென்ட் போட்டிருப்பேன். 75 சென்ட் ஒரு 24 மூட்டை ஆச்சு. 1000 கிலோ 1100 கிலோ நெல் ஆச்சு. அது இப்போ 30 சிப்பம் 35 சிப்பம் அரிசி பண்ணி வீட்டில் போட்டிருக்கிறேன். அது பின்னாடி தான் இப்போ இது நட்டுருக்கேன்.
1: சரி, இதான் நெல் வந்து பண்ணீங்க, சொந்த பயன்பாடு வச்சுட்டீங்க. வாழை வச்சுங்க, ஓரளவுக்கு விற்பனை பண்ணுறீங்க. சரி, இப்போ வாழை வந்து ஒரு 1000 கன்று நடும்போது 1000 தார் வந்து நீங்கள் விற்பனை பண்ணுறீங்க. ஒரு தார் வந்து ரேட்டுக்கு போகணும்னு சொல்கிறீங்க. ஒரு கன்று வந்து 12 ரூபாய்க்கு வாங்கும்போது ஒட்டு மொத்தமாக எவ்வளோ லாபம் பார்க்கலாம் அந்த 10 மாதத்தில்?
0: வந்த பின்னாடி தான் பல லாபத்தை பார்க்க முடியும்.
1: ஓரளவுக்கு தோராயமாக நீங்கள் கணக்கு வச்சுருப்பீங்களா? இவரு எவ்வளோ ஆரம்பத்தில்
0: எனக்கு சொல்கிறாங்க, இப்படி வந்தால் இப்படி பரவாயில்ல, இப்படி வந்தால் இப்படி பரவாயில்ல, வேலை கம்மியாகிச்சுன்னா நஷ்டம் தான் அவங்களுக்கு.

0: கிடைக்கும். இப்பயே 1,55,000 செலவு பண்ணிக்கிற, நாளைக்கு வந்து 15 ரூபா மாதிரி கிலோ வந்துருச்சுன்னா என்ன
1: பண்ணுவ? பண்றது
0: அப்புறம் 1.5 லட்சம் தான், 1,000 கண்ணு மாதிரி மாதிரி எத்தனை 1,000, 1.5 லட்சம், 2 லட்சம் தான் ஆகும் உனக்கு என்ன வந்துரு போகுது அப்படின்லாம் வந்து சொல்றாங்க.
1: கூலி கூட
0: கூலி கூட பத்தாதுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் வந்து
1: மனசு கேட்கற
0: மனசுக்கு சரி போட்டோம், ஏதோ ஒண்ணு
1: காடு வந்து குறைய விடக்கூடாது,
0: கடை வர போட்டோம். சரி, விவசாயிகள் லாபம் நஷ்டமா ஏதோ வேலை செஞ்சாங்க, காட்டுலாம் குறை பார்த்துட்டு இருப்போ இருக்க முடியாது. அதனால விவசாயத்தை வந்து செஞ்சே ஆகணும். அதுக்கு விவசாயம் செய்யலன்னா ஊருக்குள்ள என்ன பேசுறாங்க தெரியுமா, இந்த முன் ஜன்மம் ஏதோ பாவம் இருக்கும் போல இருக்குது, அதனால குறை போட்டிருக்காங்க சாபத்திட்டு இருக்குது.
1: உழைக்கும் இருக்குன்னா தொடர்ந்து உழைச்சிட்டு தான் இருப்பாங்க. ஆமா, அப்படி அவங்களால இருக்க முடியாது, உழைக்காம இருக்க முடியாது. நஷ்டமா கஷ்டமா
0: பொன்னி வந்து வளர்ந்து சாஞ்சா பில்லு நெல் சாஞ்சிதான் அவ்வளோ இது நமக்கு மகசூல் கிடைக்காது, பூரா வந்து பதறாயிரம். இது வந்து வளர்ந்தாலும் வந்து வளர்ந்தாலும் சாயாது,
1: சாயறதில்ல,
0: சாயறது நெல்
1: அவ்வளோ உறுதியாக இருக்குது நெல் புல்லுங்களா?
0: ஆமாம், ஒரு காத்துக்கு தடிச்சா சாயம், சாஞ்சாலும் அவ்வளோ சாயாது,
1: அவ்வளோ சாயாது.
0: ஆமாம்,
1: இருந்தாலும்
0: கொட்டாது, அவ்வளோ கொட்டாது,
1: நெல் எல்லாம் கொட்டாது, அப்படியே நிற்கும்.
0: ஆமாம், நிற்கும். இது வந்து அப்படி இல்லை, தொட்டா கூட கொட்டும், நம்ம சாம இது மாதிரி பில்லு மாதிரி மடிஞ்சு போகும்.
1: பொன்னி வந்து போயிடுது, சீக்கிரம் போயிடுது. அதனால அம்மன் பீட்டினா ஒரு தைரியமா பண்ணலாம், ஒரு தைரியமான
0: அம்மன் பீட்டி. கிருஷ்ண போன வருஷம் கிருஷ்ணா பொன்னி நட்டுருந்தேன், இந்த இடம் அம்மன் பீட்டி.
1: சரி, இதுக்கு நெல்லெல்லாம் எங்கே கிடைக்குது, எங்கே வாங்கிட்டு
0: இருக்கீங்க? நம்ம உரக்கடையில் வாங்கிக்கலாம்.
1: சரி, பக்கத்தில் இப்போ இதெல்லாம் போட்டு வச்சிருக்க மாட்டீங்களா, இந்த விதைக்கான நெல்?
0: அந்த விதையெல்லாம் இல்லை, இப்போல்லாம் அந்த சொந்த விதையெல்லாம் இல்லை, கடையில் போய் வாங்கிட்டு
1: விடுறதுதான், வாங்கி போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்க. சரி, இப்போ பார்த்தோன்னா ஒரு பயிர் மட்டும் பண்ணி விவசாயத்தை வந்து நம்ம காப்பாற்ற முடியாது. கூடுதல் பயிரை மாற்று பயிரை பண்ணும், இப்போ நெல் பண்ணுறீங்க, அடுத்து வாழை பயிர் பண்ணுறீங்க. கால்நடைகள் முக்கிய நண்பனாக இருக்கும், கால்நடை நமக்கு தோல்லமா, ஒரு வந்து ஆடு வளர்க்குறது, மாடு வளர்க்குறது, ஒரு கோழி வளர்க்குறது, ஒரு சின்ன செலவுக்காக
0: கோழி வளர்த்த கோழி வீட்டுக்கு வசதி நமக்கு வசதி தான் வளர்த்துக்கணும், நமக்கு எதை பயன்படுத்து விற்கிறதுக்கெல்லாம் வளர்த்துறது
1: வளர்க்குறதில்ல, வாரனா அது சாப்பிடணும்.
0: ஆமாம், வேறனா நம்ம ஒன்று பிடிச்சி வளர்த்துக்கலாம், அதுதான் பண்ணிக்கலாம். கோழி வளர்க்குறது, மாடு மாட்டை வந்து பார்க்குறது ஆள் இல்லை,
1: உழைக்க மக்களுக்கு ஒரு சக்தி வேணும், ஒரு எதிர்ப்பு சக்தி வேணும். அந்த மாதிரி கறிகள் காய்கறிகள் சாப்பிட்டா வேலை செய்யும்.
0: மாட்டு பார்க்கறது ஆள் இல்லை,
1: மாட்டு பார்க்கறதுக்கு ஆள் இல்லை,
0: அதனால மாடு இல்லை.
1: யாருமே வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை, பார்க்கறதுக்கு மட்டும் தான் ஆள். அந்த பார்த்த பார்வையில் ஆளை கூட்டு வந்து வேலை செஞ்சு நீங்கள் நிறைவு பண்ணிடுறீங்க.
0: ஆமாம், கூலி ஆள் வச்சு தான் வேலை செய்கிறேன்,
1: வேலை செய்கிறீங்க. இருந்தாலும் மனசு கேட்கல, கால் ஒரு பக்கம் வலிக்குது,
0: கால
1: முடியல, குமர முடியல, எத்தனை பிரச்சனையில இருந்தோ வாழை பண்ணுறீங்க. சரிங்க, இப்போ நீங்கள் இந்த ஏலைக்கு வாழை பண்ணும்போது சில என்ன பார்த்தோன்னா செவ்வாழை தான் இப்போ அதிகமாக பண்ணுறாங்க. செவ்வாழை வந்து நல்ல ரேட்டாக போட்டுருக்குது. ஒரு சின்ன காயை வாங்கினா கூட இன்றைக்கி வந்து 15 ரூபா, 20 ரூபா அப்படின்னு சொன்னாங்க, நிறைய சக்தி மிகுந்தது. ஏன் செவ்வாழை நீங்கள் தேர்வு பண்ணல?
0: செவ்வாழை தான் தேர்வு பண்ணலன்னா, செவ்வாழை பற்றி எனக்கு தெரியாது,
1: தெரியாது பயிர் பண்ண தெரியாது,
0: பயிர் பண்ண தெரியாது இல்லை, அது எங்கே மார்க்கெட்டுக்கு எங்கே கொண்டு போகுதுன்னு எனக்கு தெரியாது,
1: தெரியாது. ஏழைக்குன்னா தேடி வந்து வாங்கி,
0: ஏழைக்குன்னா இங்கே நம்ம கல்யாணத்துக்கு நல்லதுக்கு அடுத்துக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ஏழைக்கு போகுது, ஏதோ சுகர் இல்லாதவன் எடுத்து சாப்பிட்டுக்கிறோம், உடம்பு இல்லாத கூட சாப்பிட்றாங்க.
1: ஏழைக்கோட இலையும் பந்திக்கு போகுது, அந்த பந்திக்கு மேலே ஏழை பழமும் போகுது.
0: ஆமாம், அதனால் ஏழைக்கு எல்லாத்துக்கும் பயன்படுறதுனால ஏழைக்கு எனக்கு போட சொல்லி எங்கள் பையன் ஒரு இது போட்டேன்.
1: சரிங்க, அருமையாக சொன்னீங்க. இப்போ ஏழைக்கு சம்மந்தமாக மற்ற விவசாயிகள் வந்து பயிர் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க, ஏதாவது ஒரு சந்தேகம் வரும், அப்போ உங்ககிட்ட கேட்கணும். உங்களுடைய தொலைபேசி எண் என்னங்க?
0: 99 43 111 245 245.
1: சரிங்க, 99 43 11 12 45. இந்த எண்ணுக்கு அழைச்சா தன்ராஜ், எம் தண்டராஜ் இருந்த எம் தண்டராஜ் அவர்களை நான் அந்த வாழைக்கு பயிர் பண்ணலான்னுக்கிறேன். இதுலேருந்து ஒரு சந்தேகம் கேட்டால் நீங்கள் சொல்லிடுவீங்க,
0: சொல்லுவோம் சொல்லுவோம், அது என்ன இப்படி செய்ப்பா அப்படி செய்வான்னு சொல்லுவோம்.
1: சரிங்க,
0: இப்போ வந்து அனுபவம், இப்போ நட்ட பின்னாடி வந்துருக்கு
1: ஒரு அனுபவம், வந்து
0: ஏகப்பட்ட செலவு சார்,
1: செலவு இருக்குது,
0: பயங்கரமான செலவு.
1: இருந்தாலும் செலவு பண்ணி ஒரு அனுபவத்தை வந்து நீங்கள் கற்றுக்கிறீங்க.
0: இதெல்லாம் செலவே, பணம் வந்து கட்டாயம் வந்து கடன் வாங்கி வச்சுக்கணும், இல்லைன்னா எங்கள் இதெல்லாம் வந்து பயன் ஏதோ 15 கொடுத்தா வச்சு தான், பணம் இல்லைன்னா வேலையே இல்லை,
1: வேலையே இல்லை.
0: பணம் வாழை இருந்தால் பெட்டியில் பணம் இருந்தே இருக்கணும்,
1: இருக்கணும். சரிண்ணா,
0: அவனுக்கு தன் உழைப்பு இருந்தால் தேவையில்லை. இப்போ நானே உழைக்கிற மாதிரி இருந்தால், தண்ணி நானே கட்டுற மாதிரி இருந்தால் அந்த 1,000 ரூபாய் அவனுக்கு கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு நாள் ஒரு தண்ணிக்கு நானே வந்து

0: பக்கக்கன்றா இருக்கிற மாதிரி அவனுக்கு கொடுக்க வேண்டியதில்லை. சரியா?
1: சரிங்க.
0: இப்போ இதெல்லாம் ஆள் வச்சு செய்கிறதுனால நான் கொடுத்து தான் ஆகணும்.
1: கொடுத்து தான் வயதாகிடுச்சு, வயோதிக முக்கிய பிரச்சனையாக இருக்குது. சரிங்க, இவ்வளோ நேரம் எம் தண்டா அந்த மலை கிராமத்தில் வந்து உங்களுடைய வாழை சாகுபடி அனுபவங்களை நேயருக்காக பண்பலையில் பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றிங்க.
0: மிக்க நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் வாழை சாகுபடி குறித்து எம் தண்டா பகுதியைச் சார்ந்த எம் தன்ராசு அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் இஏ பிரபாகரன்.
3: அட அட அட, எவ்வளவு தகவல்கள் சொல்லிட்டாரு நம்ம ஐயா. நான் நினைச்சதை விட ரொம்ப பயனுள்ள தகவலா இருந்துச்சு. வாழை சாகுபடி பற்றி இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
4: ஆமா பிள்ளை, எந்த ரகத்தை தேர்வு செய்யணும், எப்படி பராமரிக்கணும், நோய் தாக்குதல் எல்லாம் எப்படி கட்டுப்படுத்தணும், எல்லாத்தையும் ரொம்ப விவரமா சொல்லிவிட்டாரு. இல்ல, எனக்கே வாழை தோட்டம் போடணும்னு ஆசை வந்துருச்சு பிள்ளை.
3: உண்மைதான் பிள்ளை, இன்னைக்கு ரேடியோ பெட்டி நமக்கு ஒரு நல்ல விவசாய பாடத்தையே கற்றுக் கொடுத்துருக்கு.
4: ஆமா ஆமா, இப்படி பயனுள்ள நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம், நாமும் தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சத மற்ற விவசாயிங்க கிட்டயும் நம்ம பகிர்ந்துக்கலாம்.
3: ஆமாக்கா, சொல்லிருவோம், விவசாயம் வளரட்டும், விவசாயிகள் வளமுடன் வாழட்டும்.
2: தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு, உற்பத்தி திறனற்ற பசுக்களை நீக்குவதற்கான ஒப்பந்த விளைப்புள்ளிகள் திறப்பு நிர்வாக காரணங்களால் வரும் 27ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனவே ஒப்பந்த விளைப்புள்ளி திறப்பானது வருகின்ற 27ஆம் தேதி பிற்பகல் 3:30 நடைபெறும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி அவர்கள் அறிவித்துள்ளார்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்கள தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: பண்பலை பாடும் நேரம் 8:01. காற்றுக்கு மொழி இல்லை, ஆனால் அது நம் மனத்தை பற்றி பேசுகிறது. நமது மனதை பேசும் வேளையில் இசைக்கு எல்லை இல்லை, அது இதயங்களை இசையால் இணைக்கிறது. இந்த இனிய பயணத்தின் துணையாக உங்களோடு கலந்திருக்கிறது இளம் தென்றல் நிகழ்ச்சி. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி என் பாட்டு எசப்பாட்டு என்ற தலைப்பில் வளம் பெற உள்ளது. நேர்களே, என் பாட்டு எசப்பாட்டு நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு கொள்ள நீங்கள் செய்ய வேண்டியது, புதிய நேர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒலிக்கீற்றுகள் ஒழிக்கப்படும். அந்த ஒலிக்கீற்றிலிருந்து நான் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தையிலிருந்து நீங்கள் வந்து பாடல் பாடணும். இதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய விதிமுறைகள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம். உங்களுடைய இணைப்பு கொஞ்சம் சிக்கலா இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அந்த தொடர்பு இருக்கிற இடத்துல வந்து
1: பேசுறீங்க.
0: உங்களுக்கான ஒலிக்கீற்று கொடுக்கலாமா? உங்களுக்கான ஒலிக்கீற்று பாருங்க.

0: ஏ அப்படின்ற எழுத்துலேருந்து பண்ணும். ஆமாம், ஏ முயற்சி பண்ணுங்க செல்வி. நிறைய பாட்டு இருக்கு, இந்த கிராமப்புற பாடல்கள் எல்லாமே தொடங்குறதே அப்படி தான் தொடங்கும். பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்ணுங்க செல்வி. பரவாயில்ல பரவாயில்லைங்க, அடுத்த முறை நல்ல முயற்சி பண்ணுங்க. நன்றி. நிகழ்ச்சி நீ அடுத்த அழைப்பாளர். அன்பு வணக்கம். வணக்கம். சொல்பவர் யார், இங்கிருந்து?
1: வணக்கம். சொல்பவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டை காவாகட்டு
0: சரிங்கய்யா, உங்களுக்கான ஒலிக்கிட்டு கேளுங்க
1: சார்.

0: கேட்டீங்களா?
1: கேட்டேன் சார்.
0: பா அப்படின்ற எழுத்துல பாடணும்.
1: பாவா சார்?
0: ஆமா பா, நெடில் பா.
1: இன்னைக்கு எம்ஜிஆர் இது சிவாஜி கணேசன் நினைவு நாள், அதை முன்னிட்டு அந்த பாட்டு பாடுறேன் சார்.
0: பாடுங்க.
1: பார் மகளே பார், பார் மகளே பார், உன்னை காணாத இடத்திலே பார் மகளே பார், பார் மகளே பார்.
0: அவ்வளவுதானா? நாளே லைன், அதுவும் சரணம் மட்டும் தான் பாடிக்கீங்க. பாட்டு பண்ணுமே.
1: அடுத்த பாட்டு கொடுங்க சார், பாடுறேன்.
0: இல்லைங்க, ஒரு விதிமுறையே வந்து குறைஞ்ச நாலு வரைக்கும் மேலே பண்ணணும். நீங்கள் பார்மகளை பாருன்னு
1: சொல்லிட்டு
0: அதுதாங்க, அந்த அதை வந்து பல்லவி மட்டும் தான் பாடிருக்கீங்க. பாடல் அதுக்குள்ள வரதை நீங்கள் எடுத்து பாடணும்ல.
1: அப்படியா சார்?
0: ஆமாம்.
1: சரி, அடுத்த பாட்டு கொடுங்க சார், முயற்சி பண்ணுறேன்.
0: சரி, உங்களுக்காக கிரேஸ் தான், ஆனால் நீங்கள் ஜெயிச்சா நான் ஒத்துக்க மாட்டேன். உங்களுக்கான அடுத்த பாடல் பாருங்கள்.

0: ஐயா உங்களுக்கான வார்த்தை வந்து போ.
1: போவா சார்?
0: ஆமா.
1: போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? போனால் போகட்டும் போடா, வந்தது தெரியும் போவது எங்கே. போனால் போகட்டும் போடா.
0: நல்ல முயற்சி பண்ணீங்க முருகன். ஆனால் நீங்கள் ரெண்டு பிளே பண்ணியிருக்கீங்க. ஒன்று இது உங்களுக்கு கிரேஸ், இன்னொன்று வந்து என் கூட பேசும்போது வால்யூம் கம்மி வச்சுக்கிறீங்க உங்கள் வானொலி பெட்டி சத்தத்தை. நீங்கள் பாடும்போது அதிகமாக வச்சுக்கிறீங்களே, என்ன காரணம்?
1: இப்போ சார்
0: இப்போ சரியாக தான் இருக்குது, பரவாயில்ல. நல்லா முயற்சி பண்ணீங்க முருகன். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சி நினையும் அடுத்த அழைப்பாளரை நாம் வரவேற்பதற்கு முன்னால் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, அதனைத் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் விளையாடலாம் நேயர்களே.
2: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் பிஇ பிடெக் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி எம்இ எம்டெக் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எம்சிஏ எம்பிஏ போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாம் ஆண்டு முதலே எம்என்சி கம்பெனிகளில் சேரவும், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்கும் சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் வெற்றி பெறவும், பர்சனாலிட்டி மேம்படவும் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. உயர் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் தேவையான தகுதியுடைய மாணவர்களுக்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப் வசதியும் உண்டு. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: தர்மபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம் நடத்தும் மாபெரும் 3rd கட்டிட பொருட்கள் கண்காட்சி வருகின்ற July 24 முதல் 27 வரை பாரதிபுரம் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது.

0: அனுமதி இலவசம். நேரம் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை. பொருட்காட்சியை வழங்குபவர்கள் ரத்னா சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரியோ டைல்ஸ், சோபா டிரேடர்ஸ், அன்பு ஏஜென்சிஸ் இணைந்து வழங்குபவர்கள் சிவம் ஹார்ட்வேர்ஸ், ஜெஸ்கோ, WPVC டோர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ், தனலட்சுமி கிரைனைட்ஸ், சண்முகா ஹார்ட்வேர்ஸ், கைலாஷ் மரக்கடை, ஜெயம் கிரைனைட்ஸ் அண்ட் செட்டிநாட் சிமெண்ட். அனைவரையும் வருக வருக என வரவேற்பது தருமபுரி கட்டிட பொறியாளர்கள் சங்கம்.
1: இரவு நேரத்தின் மென்மை, மனதை வருடும் இசையின் நன்மை, நினைவுகளை நினைக்கும் பாடல்களின் உண்மை, நேசங்களை நெருக்கமாக்கும் அன்பின் தன்மை, இவை அனைத்தையும் தாங்கி நம் செவிகளுக்கு விருந்தாக வளம் வந்து கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சி. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி என் பாட்டு இசப்பாட்டு என்ற தலைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி இணையும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
2: நான் தருமபுரி மதிகோன்பாளையம் மோகன் பேசுறியா?
1: மதிகோன்பாளையம் மோகன். ஐயா உங்களுடைய வானொலியுடைய அளவு வந்து கொஞ்சம் குறைச்சிட்டீங்களா? நல்லது,
2: முழுசா குறைச்சிட்டீங்க.
1: முழுசாவே குறைச்சிட்டீங்களா? சரிங்கய்யா, உங்களுக்கான பாடல் கொடுக்குறேன், கேளுங்கய்யா.

0: ஐயா, பாடல் கேட்டிங்களா? இனியப்பில் இருக்கீங்களா? மோகன் ஐயா வந்த வேகத்தில் வேகமாக கிளம்பிட்டார் நினைக்கிறேன். நிகழ்ச்சி மாட தலைப்பிலர் இருப்போம். அன்பு வணக்கம். வணக்கம் ஐயா, உங்கள் பெயர் சொல்லுங்கள். குருநாதன் சித்ரா. ஐயா, உங்களுக்கான ஒலிக்கிட்டு கொடுக்கலாமா?
1: கொடுக்கல.
0: உங்களுக்கான ஒலிக்கிட்டு கேளுங்க.
2: என்

0: ஐயா, உங்களுக்கு யோ அப்படின்னு வந்திருக்கு. நீங்கள் இந்த யா யா அந்த மாதிரி எழுத்துல பாடலாம். ஆமாங்க ஐயா.
1: நிலவே நான் பாடும் பாடல் நிறைவாறு வேறங்கண்ண
0: நாலையும் பாடணும். நீங்க முனையில என்ன பாடிருக்கீங்க
1: அப்படிங்களா?
0: ஆமா, ஆனா நல்லா பாடுறீங்க.
1: சரிங்கண்ண.
0: சரிங்கய்யா, நன்றி. நிகழ்ச்சி அணிந்த மிக்க நிகழ்ச்சி அணி மாடு தலைப்பாளர் அன்பு, வணக்கம். உங்களுக்கான ஒலிக்கீற்று கொடுக்கலாமா? உங்களுக்கான ஒலிக்கீற்று பாருங்க.

0: ராஜேஸ்வரி மே அப்படின்ற எழுத்துல நீங்க பாடணும்.
1: என்னங்க
0: மே?
1: இம்மா
0: மேங்க மே.
1: நீங்களா
0: மே?
1: சரியா சரியா நீங்க சொல்றது கேக்குது.
0: அதாவது மே மாதம்னு சொல்றோம் இல்லையா, மே மாதம், மே
1: மாதமா?
0: ஆமா, அந்த மே அப்படின்ற எழுத்துல பாடணும். சரி, பரவாயில்ல ராஜேஸ்வரி, நல்ல முயற்சி. நிகழ்ச்சி இணைந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சி இணையம் அடுத்த அழைப்பாளர். அன்பு வணக்கம். வணக்கம். கோவிந்தசாமி. என்ன கோவிந்தசாமி இவ்வளவு வேகமா பேசுறீங்களே, என்ன வெளியே கிளம்பிட்டு இருக்கீங்களா? அப்படிங்களா, சரிங்க கோவிந்தசாமி, உங்களுக்கான ஒளிக்கிட்டு கேளுங்க.
2: கொடுங்க சார்.

0: பா அப்படின்ற எழுத்துல பாடணும் கோவிந்தசாமி. நீங்க
1: பாடும்போது நான் சென்ற காத்து பருவமங்கையோ தென்னங்கீற்று, நான் வரும்போது ஆயிரம் ஆடல் ஆட வந்தது என் நெஞ்சம். அவ்வளவுதாங்க சார்.
0: அவ்வளவுதான், பரவாயில்ல, நல்லா பாடுனீங்க. உங்களுக்கான அடுத்த ஒளிக்கிற்று கேளுங்க.

0: மா அப்படின்ற எழுத்துல நீங்க பாடணும்.
1: பாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்னு சேடு என்னை மாலையிட்டு தேடி வரும்.
0: பாட்டு வர மாட்டேங்குது. பாடணும், நல்லா முயற்சி பண்ணீங்க. நீங்க பாடும்போது நல்லா இருக்குங்க கேக்குறதுக்கு. இந்த இரவு

0: மருத்துவ அழைப்பாளர். அன்பு வணக்கம்.
1: ஐயா வணக்கம்யா.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்களுக்காக பாடல்
1: கொடுத்தேன்.
0: இல்லைங்க, இங்க கட்டலாம் பண்ணல, நல்லா கேளுங்க. உங்களுக்காக அருமையான பாட்டு கொடுத்தேன், ஆனா நீங்க அதுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டீங்க. ரேடியோ சவுண்ட்ல கம்மி பண்ணிட்டீங்களா?
1: போறீங்க.
0: உங்களுக்கான அடுத்த பாடல் பாருங்க.

0: பேரு பழைய
1: பா அப்படின்ற இடத்துல நீங்க பாடணும். நெடில்
2: நெடில் பாவா?
1: ஆமாங்க.
2: பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன் துட துட ரசித்தேன் ரசித்தேன் ரசித்தேன் இருவிழி தவணை முறையில் என்னை கொள்ளுதே. பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன் துட துட ரசித்தேன் ரசித்தேன் ரசித்தேன் இருவிழி தவணை முறையில் என்னை கொள்ளுதே. கட்டளை கன்னத்தில் அடிக்க கண்ணுக்குள்ள போகும்ப வெடிக்க
1: சரிங்க, உங்களுக்கு நான் அடுத்து ஒழுக்கிட்டு இருக்கேன்.

0: மே அப்படின்ற இடத்துல பாடணுங்கய்யா.
1: மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன், மேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன், யாரிடம் தூது சொல்வது என்று நான் உன்னை சேர்வது என் நண்பே என் நண்பே.
0: ஐயா உங்க வால்யூமை வந்து கம்மி பண்ணுங்க, ரேடியோ வால்யூமை வச்சுட்டு நீங்க பாடக்கூடாது, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் திரும்ப அதே தப்பு பண்ணுறீங்க. நீங்கள் பாடும்போது கூட ரேடியோ வால்யூம் கம்மியாக இருக்கணும், அப்போ மட்டும்தான் நேயர்களுக்கும் எனக்கும் தெளிவாக கேட்கும். சரிங்க, உங்களுக்கான மூன்றாவது ஒழுக்கீற்று கொடுக்குறேன். வெற்றி பெற்ற என்ன பாட்டு
1: கேட்பீங்க? அண்மையில் மறைந்த தெய்வத்தாய் ஜானகி அம்மா பாடினா எஸ்பிபியோட இணைந்து பாடிய நீங்கள் கேட்ட படம் அடியே மன நின்று நான் நிக்காதே, அந்த பாடல் ஒரு சுறுசுறுப்பான பாடல் அந்த அம்மாவுக்காக.
0: சரிங்கய்யா, உங்களுக்கான மூன்றாவது ஒழுக்கிட்டு கேளுங்க.

0: யா அப்படின்ற எழுத்துல முடிஞ்சிருக்கு நெடில்.
1: யாருக்காக இது, யாருக்காக இந்த மாளிகை, வசந்த மாளிகை காதல் ஓவியம் கலைந்து மாளிகை, யாருக்காக இது, யாருக்காக எழுதங்கள் கல்லறையில் அவள் இறக்கம் இல்லாதவள்.
0: சரிங்க, நன்றி. நீங்க நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க.
1: பைத்தியக்காரன் என்று
0: பரவாயில்லைங்க, நீங்க வந்து வெற்றி பெற்றுட்டீங்க. நல்ல பாடல் பாடிருக்கீங்க. நீங்க கேட்ட மாதிரியான பாடல் வந்து வழங்கலாம், பரிசு பாடல் வழங்கலாம் நீங்கள் கேட்ட வைப்படத்துல இருந்து. சரிங்களா?
1: வாய்ப்புக்கு மிக்க நன்றிங்கய்யா.
0: நன்றி நன்றிங்கய்யா. ஒரு விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் உங்களுடைய பாடல் வந்து ஒலிக்கும் அப்படின்றத வந்து நான் இங்கே தெரியப்படுத்திக்கிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சி அணிந்திருங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3 இளம் தின்ற நிகழ்ச்சி அணிந்திருக்கீங்க நேர்களே. நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்காக 3 ஒலிக்கற்றுகள் ஒலிக்கப்படும். 3 சரியான நீங்கள் பதிலை வந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பரிசாக வந்து பாடல் வழங்கப்படும். இதுதான் வந்து இந்த நிகழ்ச்சியில் இளம் தின்ற எண்பாட்டு எசப்பாட்டு நிகழ்ச்சியுடைய சாராம்சம். நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றிருக்கிறாரு மதியன் பழைய மோகன். அவருக்கு ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு பாடல் ஒலிக்கும்.
2: காலேஜில் படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
3: அதுக்குதான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
4: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியா.

0: மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
5: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK Silks and Readymades இல் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. GK Silks and Readymades, குள்ளனூர், போச்சம்பள்ளி. செல் 6369252381.
10: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
11: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்குயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
12: MCT பொள்ளாச்சி. கவுன்சிலிங் கோ 2706. கால் 9942955440.

0: வாழ்க்கை முறை எதிர்கால நோய்களுக்கு காரணமா அமையலாம். சர்க்கரை நோய், பிபி, தைராய்டு எதுவா இருந்தாலும் குறிஞ்சி மருத்துவமனையில முழுமையான சிகிச்சை பெறலாம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடம் தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.

0: விவாகா தி சென்னை சில்க்ஸ்.
1: காலேஜில் படிக்கிறதே கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கணும்னு தான்.
2: அதுக்கு தான் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருக்கு. மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNCs கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் கோர்ஸும் இருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 51 lakhs per annum.
3: MCET பொள்ளாச்சி கோயம்புத்தூர். கவுன்சிலிங் கோட் 2706. கால் 9942955540.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
6: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
7: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
6: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.

0: மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: நேரம் 8:30. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3 நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
3: எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
4: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
3: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை. எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
4: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
3: வழங்குகிறார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
5: இன்றைய எபிசோட்ல கர்ப்பப்பை வாய் பகுதியில தையல் போடுறத பத்தி சில விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன். கர்ப்பப்பை வாய் தையல் யார் யாருக்கெல்லாம் போடுவோம் அப்படின்னா, முதல் பிரசவத்தின் பொழுது, முதல் கன்செப்ஷன், அதாவது முதல் தடவை அவங்க பிரெக்னண்டா இருக்காங்க அந்த டைம்ல, ஒரு 15 வாரத்துக்கு அப்புறம் திடீர்னு பனிக்குடம் லீக் ஆயோ, அல்லது வித்தின் 1 or 2 hours குள்ளார ஹோல் பேபியுமே பனிக்குட நீருடன் வெளியில வந்துட்டா, அது யூஸ்வலா கர்ப்பப்பை வாயில வந்து வீக்னஸ், அந்த பேபியை தாங்கக்கூடிய சக்தி இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இது வந்து 15 வாரத்துக்கு அப்புறம் தான் மோஸ்ட்லி நடக்குது. அந்த மாதிரி இருக்கவங்களை முன்னாடியே நம்ம அறிய முடியுமானா, வெரி ரேர்லி அந்த சர்விக்கல் லென்த் வந்து குறைஞ்சிக்கிட்டே போறத நம்ம ஆக்சிடென்ட் எல்லாம் ஒரு ஸ்கேன் பாக்குறப்ப நம்ம பார்த்துட்டு இந்த லென்த் குறையுது அப்படின்னாவே நம்ம டக்குன்னு டாக்டர் ஆலோசனை பண்ணி நம்ம அந்த இடத்துல தையல் போட்டுறோம். அந்த சர்விக்கல் வாய்ப்புகள் குறைவு. ஒரு தடவை அந்த மாதிரி ஆயிருந்ததுன்னா நெக்ஸ்ட் கன்சீவ் ஆகி வரப்ப ஒரு 14 to 16 வாரத்துல நாங்க கர்ப்பப்பை வாய்க்கு தையல் போட்டு அதை டைட் பண்ணிடுறோம். அப்படி டைட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு அந்த கர்ப்பப்பை வாய் லூஸ் ஆகாம இருந்து நம்மளுக்கு வந்து குழந்தைய நல்லபடியா பெத்துக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இல்லை இது இன்பிட்வீன் நம்ம கண்டுபிடிக்க முடியுமான்னா கண்டுபிடிக்க முடியும். ரெண்டு பிரசவத்திற்கு, அதாவது கன்சீவ் ஆகி எக்ஸ்பல் பேபி வந்து டெலிவரி ஆன பிறகு நடுவில் வந்து கண்டுபிடிக்க முடியுமான, HSG-ன்னு ஒரு டெஸ்டின் மூலமா நம்ம கண்டுபிடிக்க முடியும். அந்த கர்ப்பப்பை வாயில ஃபனலிங், அதாவது லூஸ்னஸ் இருக்குது அப்படிங்கறத நம்ம இன்பிட்வீன் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அடுத்த தடவை கன்சீவ் ஆகிறப்ப முன்னெச்சரிக்கையா தையல் போட்டுக்கிறதுனால நம்ம ஆரோக்கியமா குழந்தைய பெத்தெடுக்க முடியும்.
3: நேயர்கள், இதுவரை எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய
4: ஆரோக்கியம் அனைவருக்கும்
3: கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
2: இதயத்தின் சுமைகளை இசையால் இறக்கி வைக்க, நினைவுகளுக்கு சிறகுகள் கட்டி பறக்கவிட, மெல்லிய தென்றலாய் வீசிக்கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சி. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி என் பாட்டு எசப்பாட்டு என்ற தலைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நேயர்களுடைய அன்பான கவனத்திற்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள், இன்றைய சுகமான ராகங்கள் சேலம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வளம் பெற உள்ளது. நிகழ்ச்சியில் என் பாட்டு எசப்பாட்டில் விளையாட்ட அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்
6: ஐயா. இரவு வணக்கம்.
2: இரவு வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: காரிமங்கலம் மற்றும் ஜெங்கச்சேட்டுப்பிடி பீமராஜன்.
2: பீமராஜன், உங்களுக்கான பாடல் கொடுக்கலாங்களா?
6: கொடுங்க, என் முயற்சி பண்றான்.
2: உங்களுக்கான பாடல் பாருங்க.
7: கொக்கர கொக்கரக்கோ எவ்விடிய கொக்கரக்கோ.

0: கோவங்களா?
1: ஆமா கோ நெடில்
0: கோட்டை மதி மேலே ஒரு வெள்ளை பூனை, வீட்டு மதி மேலே ஒரு பேட்டை பூனை, வெள்ளை பூனை சிரித்ததா பெட்டை பூனை அழைத்ததா, ஆடல் பாடல் காதல் கொண்டாட்டும். போதுங்களையா?
1: அவ்வளோதானா?
0: அவ்வளோதான் வருதுங்களா?
1: அவ்வளோதான் வருதுங்களா? நாலு லைனுக்கு மேலே பாடணும், நாலு லைனுக்குள்ளே வரல.
0: நாலு லைன் பாயிட்டுங்கய்யா.
1: நான் அது ஃபஸ்ட்டு வருது பல்லவி சரணம் மாதிரி. சரி ஓகே, உங்களுக்கு நான் அடுத்த ஒழிக்கிட்டு கேளுங்க.
0: கொடுங்கய்யா.
1: ம்

0: ஐயா ரா அப்படின்ற எழுத்துல நீங்க பாடணும். இணைப்பில் இருக்கீங்களா பீமராஜனா? இணைப்பில் இருக்கீங்களா? இணைப்பில் இல்லைங்களா? பரவாயில்ல, இணைப்பில் இருந்த மிக நன்றி. நிகழ்ச்சி மன்ற தலைப்பாளர் அன்பு, வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். உங்க வானொலி சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிடுறீங்களா? குறைச்சிட்டீங்களா? ஆ சொல்லுங்க. இல்லை, இன்னும் எனக்கு எக்கோ கேட்குதுங்களே. வானொலி சத்தத்தை முழுசாக குறைங்க பார்க்கலாம். ராஜேஸ்வரி ராஜேந்திரன். ராஜேஸ்வரி ராஜேந்திரன், உங்களுக்கான ஒலி கிட்டு கொடுக்கலாமா? உங்களுக்கான ஒலி கிட்டு பாருங்க.
2: காதலுக்கும் பெண்படுக்கும் கையெழுத்திலே கண்ட பிறகு கூட கவிதையாகுமே.

0: ரூபாயின் முடிஞ்சிருக்கு, நீங்க யா இல்லனா ரூ இந்த ரெண்டு இடத்துல என்ன ஒரு இடத்துல பாடலாம். சொல்பவர் யார், எங்கிருந்து? அது பாஸ்கர், அது பாஸ்கர் நிகழ்ச்சி பண்ணாங்க. ஆமா,
1: கட் பண்ணிட்டீங்களே.
0: ஆமா சரிங்க, வானொலி சத்தம் இருந்தா கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க.
1: கம்மி பண்ணிட்டேன்.
0: கம்மி பண்ணிட்டீங்களா? சரிங்க, உங்களுக்கான ஒலி கேட்டு பாருங்க.
1: ஆனா
0: வானொலி சத்தம் எனக்கு கேக்குது, கம்மி பண்ணுங்க.

0: லா அப்படின்ற எழுத்துல நீங்க பாடலாம். ஆமாங்கய்யா.
1: ஐயா வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா.
0: வாய்ப்புக்கு நன்றி சொல்லிட்டீங்களா, சரி பரவாயில்லைங்க. இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இன்றைய இளம் தென்றல் என் பாட்டு எசப்பாட்டு என்ற தலைப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் ஒரு சிறிய பாடல், அதனைத் தொடர்ந்து விளம்பர வேலைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் நேர்களே.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: உங்க குழந்தைகளோட கல்லூரி படிப்பு தரமானதாகவும் ஒழுக்கத்துடனும் கேம்பஸ் இன்டர்வியூ பெஸ்டாகவும் இருக்கணும்னு யோசிக்கிறீங்களா? அப்ப பொள்ளாச்சியில் இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தான் ரைட் சாய்ஸ்.
5: மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி 200 மேற்பட்ட MNC கேம்பஸ் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெலவென்ட் கோர்ஸும் சொல்லி தராங்க.
4: MCT பொள்ளாச்சி, கவுன்சிலிங் கோ 2706, கால் 9429-5540.
6: மேச்சேரி ரதி கிரியேஷன் ஆடி அதிரடி திருவிழா 500 முதல் 5000 ரூபாய் வரை புடவைகள் எடுக்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு உண்டு. பட்ஜெட் உங்களது, பரிசு எங்களது. ரதி கிரியேஷன், தர்மபுரி மெயின் ரோடு, மேச்சேரி.
7: திருச்செங்கோடு வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் BE BTech எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் ECE கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி போன்ற பாடப்பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வித்யா விகாஸ் ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் திருச்செங்கோடு. கவுன்சிலிங் கோட் 2633.
8: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.

நேயர்களின் கவனத்திற்கு இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் சேலம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வலம் வரவுள்ளது. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் இடைவிடாத இசை மழை.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்க உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு காலத்தால் கரையாத காவிய கானங்களை கேட்டு மகிழ நீங்கள் செய்ய வேண்டியது. புதிய நேயர்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 மற்றும் 94 86 65 20 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சி அணியும் முதல் அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம்.
3: நாங்கள் சேலம் மாவட்டம் தா
2: சொல்லுங்க சொல்லுங்க
3: சோரியாவளவுலேருந்து பேசுகிறேங்க.
2: உங்கள் பேர் சொல்லுங்க.
3: குமாருங்க.
2: குமார். குமார், உங்களுக்கு எந்த திரைப்படத்துலேருந்து பாடல் வழங்கலாம்?
3: நம் நாட்டிலேருந்து வாங்கையா வாத்தியாரு பாட்டு.
2: நிச்சயமாக நீங்கள் கேட்ட பாடல் ஒழிக்க உள்ளது. கேட்ட மகிழுங்கள். நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: நேரம் 10:05 இணைந்திருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிகள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மாவட்டம் மற்றும் ஏற்காடு பகுதிகளுடைய நேயர்களின் விருப்ப பாடலாக வலம் வரவுள்ளது. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
3: அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான இரவு வணக்கம்.
2: இரவு வணக்கம்.

0: வணக்கம் சொல்பவர் யார், எங்கிருந்து?
1: மேட்டூர் வட்டம் அய்யமத்தூர்லேருந்து கலைச்செல்வி.
0: கலைச்செல்வி, சொல்லுங்க கலைச்செல்வி, உங்களுக்கு எந்த திரைப்படத்திலிருந்து பாடல் வழங்கலாம்?
1: அன்னமான் காதலிலிருந்து நினைவாலே சிலை செய்து அனைவருக்காகவும்.
0: நிச்சயமா நீங்கள் கேட்ட பாடல் அனைவருக்காகவும் வழங்கலாம். இதுவும் நீங்கள் கேட்ட பாடல்.

0: 5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: நிலவு வெளிச்சம் தரும் இந்த நேரம் நினைவுகள் மெதுவாக பேசும் அமைதியான நேரம். நம் செவிகளில் விழும் இந்த காலத்தால் அழியாத காவிய காணங்கள் நம்மை காலத்தை நோக்கி பின்னோக்கி அழைத்துச் செல்கின்றன. இது இசை மட்டுமல்ல, இதயத்தின் உள்ளே இருக்கும் நினைவுகளின் சங்கமம். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மாவட்டம் மற்றும் ஏற்காடு பகுதிகளைச் சேர்ந்த நேயர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நினையும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: சேலம் மாவட்டம் சங்கிலிருந்து மணி பேசுறேன்.
4: சொல்லுங்க மணி, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வழங்கலாம்?
5: ஆண்டவன்
4: கட்டளையிலிருந்து பாடல் ஒலிக்க இருக்குது. பாடல் கேட்டு மகிழ்ந்திருங்க. உங்களுக்கான பாடல் இது.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: இரவின் அமைதியில் பேசுவது காற்றல்ல, நம் நினைவுகள்தான். அந்த நினைவுகளுக்கு துணையாக இதயத்தை தாளாட்டும் இசையோடு காலத்தால் அழியாத காவிய கானங்களை சுகமான ராகங்கள் வழியாக கேட்டு ரசிச்சிருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மாவட்டம் மற்றும் ஏற்காடு பகுதிகளைச் சேர்ந்த நேயர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. புதிய நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க விரும்பினால் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியினையும் அடுத்த அழைப்பாளரை வரவிருப்போம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க.
3: நிகழ்ச்சியை
4: பரமேஸ்வரி ராஜேஸ்வரி ஜெகதீஸ்வரி பாகேஸ்வரி நல்வா

0: 10:23 நிமிடத்தில் நேர்களே, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிகள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மாவட்டம் மற்றும் ஏற்காடு பகுதிகளைச் சேர்ந்த நேயர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நினையும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம். வணக்கம். உங்க வானொலி சத்தத்தை குறைச்சிடுங்க. சொல்லுங்க மாணிக்கம், உங்களுக்கு என்ன திரைப்படத்துல இருந்து பாடல் வழங்கலாம்?
1: ஐயா, படம் வந்து டாக்டர் சிவா.
0: நிச்சயமா நீங்க கேட்ட பாடல் ஒலிக்க இருக்குது. அனைத்து நேயர்களும் நீங்களும் கேட்டு மகிழுங்கள். இதோ நீங்கள் கேட்ட பாடல்.

0: உங்களது இரவை இனிமையாக்கிக் கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மாவட்ட நேயர்கள் மற்றும் ஏற்காடு பகுதியைச் சேர்ந்த நேயர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நினையும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: வணக்கங்க. சேலம் மாவட்டம் ஓம்பலூர் வட்டம் காரவல்லி சின்ன திருப்பதி முருகேசன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வழங்கலாம்?
1: எனக்கு தேடி வந்த மாப்பிள்ள இருந்து வெற்றி மீது வெற்றி வந்த என்ஐ சார் எஸ்பி பாலசுப்ரமணிய அவர்கள் பாடுறாங்க. ரொம்ப நன்றிங்க, வச்சாருங்க.
0: நன்றிங்க. நீங்க கேட்ட அதே படத்துல இருந்து பாடல் ஒலிக்குது, பாடல் கேட்டு மகிழ்ந்துருங்க.

0: இரவின் மென்மையான காற்றோடு, இதயத்தின் இனிய துடிப்போடு உங்களுக்காக ஒலித்துக் கொண்டிருக்கிறது சுகமான ராகங்கள். இங்கே ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவின் கதை சொல்லும். கேட்டு இணைந்திருக்கீங்க நேர்களே, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மாவட்டம் மற்றும் ஏற்காடு பகுதிகளைச் சேர்ந்த நேர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி அணியும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். வணக்கம்
1: ஐயா. அனைவருக்கும் இரவு வணக்கம் ஐயா.
0: இரவு வணக்கம். யார் எங்க பேசுறீங்க
1: ஐயா? சேலம் மாவட்டம் அமரகந்திலிருந்து செல்வராஜ் பேசுறேங்க ஐயா.
0: செல்வராஜ் பேசுறீங்க. செல்வராஜ் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன திரைப்படத்துல பாடல் வழங்கலாம்
1: ஐயா? எதிர்நீச்சல் படத்துல இருந்து தாமரை கண்ணங்கள் அனைவருக்காக அந்த பாடல் கொடுத்துருங்க ஐயா.
0: நிச்சயமா நீங்க கேட்ட பாடல் ஒழிக்கிறது, பாடல் கேட்டு மகிழ்ந்துருங்க.

0: 10:35 நிமிடத்தில் நேர்களே, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மாவட்டம் மற்றும் ஏற்காடு பகுதிகளைச் சேர்ந்த நேர்களின் விருப்ப பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையும் அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
1: சேலம் மாவட்டம் மேச்சேரி வைத்தியநாதபுரம் வைத்தியநாதன் பேசுறேங்க.
0: சரிங்க, என்ன திரைப்படத்துல பாடல் விடுங்க?
1: ஆளும் பழம் படத்துங்க.

0: கடிகாரங்கள் நேரத்தை மட்டுமே காட்டுகிறது. ஆனால் காவியமான இந்த பாடல்கள் காலத்தையும் நமக்கு திருப்பி காட்டுகிறது. இந்த காவிய கானங்கள் போதும் மறந்து போன நினைவலைகளையும் மறைக்கப்பட்ட பல பயணங்களையும் நினைவூட்ட. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மாவட்டம் மற்றும் ஏற்காடு பகுதியைச் சேர்ந்த நேர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நினையும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் கீரிப்பட்டியிலிருந்து சேகர் பேசுறேங்க ஐயா.
0: சொல்லுங்க சேகர், உங்களுக்கு எந்த திரைப்படத்துல இருந்து பாடல் வழங்கலாம்?
1: எனக்கு படம் வந்து ஆட்டுக்காரன் மேல படம் பரிசு எடுக்கையில அந்த பாட்டு போடுங்க.
0: நிச்சயமா நீங்க கேட்ட பாடல் ஒழிக்க உள்ளது. பாடல் கேட்டு இணைந்திருங்க. உங்களுக்கான பாடல் இதோ.

0: இரவின் அமைதியில் இதயம் பேசும் இந்நேரம், நினைவுகள் மெதுவாய் நெஞ்சை வருடும் நேரம், மௌனத்திற்கு ஏற்ற இசையை கற்றுத்தரும் தருணம் இது. உங்கள் மனதின் கதவுகளை மெதுவாய் திறந்து கொண்டிருக்கிறது. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி இணைந்திருக்கீங்க நேயர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மாவட்டம் மற்றும் ஏற்காடு பகுதிகளைச் சேர்ந்த நேயர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நினையும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: வணக்கம். இரவை இதமாக்கி கொண்டிருக்கும் அன்பு அறிவிப்பாளர்களே வணக்கம். எனக்கு இன்று வந்து சிவாஜி கணேசன் நினைவு நாள் என்பதால் ராஜராஜ சோழன் என்ற படத்தில் இருந்து பெண்களோடு உடன் பிறந்தால் செந்தமிழ் பின்றா பெண்ணால் அந்த பாடல் வேணும் ஐயா.
0: நிச்சயமா. உங்க பெயரை பதிவு பண்ணவே இல்லை, உங்க பேர் சொல்லுங்க.
1: சேலம் மாவட்டம் ஆத்தூர் முல்லைவா.

0: செந்தலோடு உடன் பிறந்தாள் செந்தமிழ் பெண்ணாள். தென்மதுரை கோயிலிலே தங்கம் வளர்த்தாள். தஞ்சையிலே குடிபுகுந்து மங்களம் தந்தாள். தரணியெல்லாம் புகழ் பரப்பும் தாயென வந்தாள், தமிழ் தாயென வந்தாள்.
1: செந்தலோடு உடன் பிறந்தாள்.

0: தஞ்சையிலே குடி புகுந்து மங்களம் தாதா, தஞ்சையிலே குடி புகுந்து மங்களம் தாதா, தரணி எல்லா புகழ் பரப்பு தாயன வேண்டா, தரணி எல்லா புகழ் பரப்பு தாயன வேண்டா, தாயன வேண்டா.
1: மணிமுடியில் தொல்காப்பியம் வீட்டிருக்கும், திருவடியில் சிலம்போசை பாட்டிசைக்கும், மணிமுத்து மாலை எட்டு தொகையாகும், பாட்டிசையும் செங்கோலே கூட.

புலவரெல்லாம் படைத்து வைத்த இலக்கியங்கள். பொன்மேனி அலங்கார சீதனங்கள், கரைமங்கை இதழ் சிந்தும் புன்னகைக்கே விலையேது தலைதாழ்த்தி வணங்கிடுவோம் நாம்.

0: நேரமிரவு 10:50 இருக்கிற நேரிலே தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நீல்ஷனியும் அடுத்த அழைப்பாளர் வரவேற்போம். அன்பு வணக்கங்கள்.
1: ஹலோ ஹலோ
0: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
1: சார், சேலம் மாவட்டம் தாரமங்கலம் ராமட்டிப்பட்டி வந்து கோவிந்த சாமி பேசுறேன். சார்,
0: கோவிந்த சுவாமி உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் இருந்து பாடல் வழங்கலாம்?
1: எனக்கு குடியிருந்த வந்து எங்க இந்த நானானிட்டாங்க பாட்டு வேணும்.
0: சரிங்க, பரவாயில்ல. எங்க வீட்டு பிள்ளை படத்திலிருந்து நானானிட்டால் பாடல் கேட்டிருக்கீங்க. நீங்க கேட்ட பாடல் இதோ ஒழிக்க உள்ளது. பாடல் கேட்டு இணைந்திருங்க. தருமபுரி பண்பலையோடு நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: இரவின் குளிரை விட இசையின் இதம் அழகானது. தூக்கத்தை விட நம் நினைவுகள் இனிமையானது. அந்த நினைமையை உங்கள் உள்ளத்தில் வதைத்து கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி சேலம் மாவட்டம் மற்றும் ஏற்காடு பகுதிகளைச் சேர்ந்த நேயர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம். வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
1: சேலம் மாவட்டம் சின்னப்பமுட்டையிலிருந்து வீராய்.
0: வீராய், சொல்லுங்க வீராய், உங்களுக்கு எந்த திரைப்படத்துல பாடல் வழங்கலாம்?

பகலின் சத்தங்கள் எல்லாம் அடங்கிய பின்பு இதயின் ஓசை மட்டுமே கேட்கும் நேரம் இது. அந்த ஓசைக்கு காலத்தால் அழியாத காவிய கானங்களை சேர்த்து உங்கள் இரவை சுகமாக்க அரவணைத்து வருகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி அணிந்திருக்கிறீர்களே. நிகழ்ச்சிகள் அடுத்ததாக வரக்கூடிய அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம் ஐயா, இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வந்த வேகத்தில் வந்து ஐயா வந்து வேகமாக வந்து கிலோமீட்டர் நினைக்கிறேன், பரவாயில்ல. நிகழ்ச்சி அணியக்கூடிய அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். பரவாயில்ல, அவரும் வந்து வேகமாக கிளம்பியிருக்காரு. ஓகே, அவங்களுக்காக ஒரு வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து இன்று சிவாஜி கணேசனுடைய நினைவு தினத்துக்காக இந்த பாடல் ஒழிக்கப்படுகிறது. நீங்களே கேட்டு இணைந்திருங்க.

படுதுங்கை என் கல்லறையில் அவள் இரக்கமில்லாதவள் என்று, படுக்கை என் கல்லறையில் இவன் பைத்தியக்காரன் என்று. கண்கள் தீட்டும் காதல் என்பது அது கண்ணில் நீரை

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் கேட்டு அணிந்திருக்கேன் நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தாரமங்கலம் குமாராயம் புதிர் கலைச்செல்வி சங்ககிரி மணி சோம்பட்டி வள்ளி சேலம் மாணிக்கம் ஓமலூர் முருகேசன் அமரவந்தி செல்வராஜ் மேச்சேரி வைத்தியநாதன் கிரிப்பட்டி சேகர் ஆத்தூர் ரங்கன் தாரமங்கலம் கோவிந்தசாமி சின்னப்பட்டி வீராயி எடப்பாடி கனகராசு என நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டீங்க. உங்களுடைய விருப்ப பாடலும் அருமையாக வந்து வளம் வந்தது. தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு முயற்சி செய்த நேயர்களுக்கும் முயற்சி செய்யலாமா அப்படின்னு யோசிச்ச நேயர்கள் என அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். தொடர்ந்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து இணைப்பு கிடைக்கும். இணைப்பு கிடைக்கலன்னு யாரும் வருத்தத்தில் இருக்காதிங்க. காலத்தில் அழியாத காவிய காலங்களை சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் கேட்டு இணைந்திருக்கீங்க நேயர்களே. கடந்த 65 நிமிடமாக உங்களோடு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ். தொடர்ந்து இணைந்திருங்க நேர்களே. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Reshma Tiwari. The government today said it is ready to hold discussion in Parliament on NEET paper leak case and other related issues. Talking to media in New Delhi this evening, Union Minister Jitendra Singh accused Leader of Opposition in Lok Sabha, Rahul Gandhi, of deviating from his earlier demand of having the discussion over NEET related issues despite government assurance.
2: It was conveyed that on behalf of the government, I could assure Rahul Gandhi ji that government is ready to have a detailed discussion on NEET related agitation, protest, also on all the other issues related to NEET. When I went back to Rahul ji with this message, he said no, but I also want

தமிழில் செய்திகள். இல் 25 தருமபுரி துரைசாமி நாடுத்திரு மற்றும் தருமபுரி பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று 1 நன்று. 8:50 பொன்னியில் புதுப்புணல், 8:30 தருமபுரி சீனிவாச பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் மற்றும் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லுமது. 9:05 வானொலியில் வசந்தம். 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜெயன் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றியை கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை. 11:00 தருமபுரி இனிமை சேவையா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவை பெண் புவி. 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 உங்கள் களம் களத்தில் சந்திப்போம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் மற்றும் மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேர் இருப்போம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 2:00 விவசாய அரங்கம். நாளைய நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையில் பாரம்பரிய நெல் ரகங்களின் பங்கு பற்றி திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோகலட்சுமி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பொங்கோத்தும். 3:00 கட்சவியல் கலக்கல் பாடல்கள். 4:00 விடை திருவினாக்கள். 5:00 மாலை தென்றல். 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமரத் திருக்கோயில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்க. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரை இசை மற்றும் நிகழ்ச்சி நிரல். 7:10 திருவாரூர் மாவட்ட செய்தி மலர். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 வயல்வெளி. நாளைய நிகழ்ச்சியில் மஞ்சள் மற்றும் நிலக்கடலை சாகுபடி எம் தண்டா பகுதியைச் சேர்ந்த கே காந்தி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 28:00 இளம் தென்றல் விளையாட்டு வினாடி வினா. 8:45 நாளைய நாடாளுமன்றத்தில் பதிவுகள் கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 செய்திச் சுடர். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 நாளைய நாடாளுமன்றத்தில் கேள்வி நேர பதிவுகள் கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது நாளை நமது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.0 வளமரும் உள்ள நிகழ்ச்சி நிரல். ஒருவனின் துக்கமும் தூக்கமும் எப்போது குறைகிறதோ அப்போதே அவன் மேதையாகிறான். மகாத்மா காந்தியடிகள். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகா ஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகா ஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.